0: இது ஸ்ரீமத் சங்கராச்சார்ய விரசிதம் கங்காஷ்டகம் சம்பூர்ணம்.
1: நேரம் 5:37. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, ரெயின்போ எஃப்எம் 101.4, திருச்சி எஃப்எம் 102.1, குமரி பண்பலை 101, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 நாம் கேட்டுக்கொண்டிருப்பது அருள்மணி மாலை. அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் இது தெய்வீக ராகம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்கிறது பி.பி. ஸ்ரீனிவாஸ் அவர்களின் குரலில்.

நேரம் 5:44. அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் நாம் கேட்டுக்கொண்டிருப்பது தெய்வீக ராகம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்கிறது டி கே பட்டம்மாள் அவர்களின் குரலில்.

மேகலா பாஸ்வர ஸ்ரோணி சோபாஜித ஸ்வர்ண பூவிருத்தலே சந்திரிகா சீதலே விகசித நவகிம்சு காதாம்ர திவ்யாம்சு கச்சன்ன சாரூரு சோபா பராபூத சிந்தூர சோணாயமானேந்திர மாதங்க ஹஸ்தார்க.

பூதேஷதோ ஏஷவாகி சக்கி நாஷ தைத்யேஷ யக்ஷேஷவாய் வக்ரிமாணிக்ய சங்கிருஷ்ட கோட்டி ரபாலா தபோத்தாம ராட்சாரசாருண்ய தாருண்ய லக்ஷ்மி கிரஹீதாங்கிரி பத்மே.

0: சங்க பத்மத்வயோபாஸ்ருதே விஸ்ருதே தத்ர விக்னேஷ துர்கா வடு க்ஷேத்ரபாலே.
1: எஃப்எம் ரெயின்போ நிகழ்ச்சிகளை 101.4 தொடர்ந்து கேட்கலாம்.

0: இனிதே புலர்ந்திடும் காலை பொழுது, இறை அருளால் நன்றாக தொடங்கிட, நலம் எங்கும் நிறைந்திட நல்லிசை கேட்போம்.
1: உங்கள் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 MHz காலை 6 மணி முதல் 6:45 மணி வரை
2: இறை சிந்தனையோடு நற்சிந்தனைகளையும் விதைக்கும் பக்தி பாடல்கள் ஒலிக்கும் அருள்மணி மாலை.
3: என்ன அந்தாலும் போனை பார்த்துட்டு அப்படியே ரோட்டுக்கு நடுவுல மூன் வாக் பண்ணிட்டு இருக்காரு.
4: அவரு மூன் வாக் பண்ணல ராஜா, வாட்ஸ்அப் வாக் பண்றாரு. இப்ப இருக்கிற பெரிய வியாதியே இதுதான், கவனச்சிதறல், அதாவது டிஸ்ட்ராக்ஷன்.
3: ஆமா, ஒரு கையில ஷேரிங், இன்னொரு கையில சாட்டிங், இது டிரைவிங்கே இல்ல, விபத்துக்கு வெல்கம் கார்டு அனுப்புற மாதிரி.
4: கரெக்ட் ராஜா, நாம முக்கியமா சொல்ல வேண்டியது பாதசாரிகளோட உரிமை, அதாவது பெடஸ்ட்ரியன் ரைட்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா. அது ரோடு வாகனங்களுக்கு மட்டும் இல்ல, அதுல பாதசாரிகளுக்கும் சம உரிமை இருக்கு.
3: ஆமா ஆமானு, சில பேரு ஜிப்ரா கிராசிங்ல நிக்காம வண்டிய கொண்டு போய் அந்த கோட்டுக்கு மேல நிறுத்துவாங்க. அது என்ன ஸ்டார்டிங் பாயிண்டா இல்ல ரேஸ் விட போறாங்களா? பாவம் அந்த வரி குதிரைக்கு வலிக்கும்ல
4: ராஜா. ஜோக் ஓகேதான், ஆனா சீரியஸா

0: கேளுங்க, ரோட்டை கடக்கும் போது போனை பாக்கெட்ல வைங்க. அந்த நோட்டிபிகேஷன் முக்கியம் இல்ல, உங்களோட உயிர் தான் முக்கியம். வண்டி ஓட்டும் போது போன் ஸ்கிரீனை பாக்காதீங்க, சாலைய பாருங்க. ஒரு மெசேஜ் தாமதமானா ஒன்னும் ஆயிடாது, ஆனா ஒரு விபத்து நடந்தா வாழ்க்கையே தாமதமாகிடும்.
1: சூப்பரனு, வண்டி ஓட்டுறவங்களும் கவனிங்க, பாதசாரிகளுக்கு ரைட் ஆஃப் த வே கொடுங்க. அவங்க ரோட்ல விளையாட வரல, வாழ்க்கையை நடத்த தான் போறாங்க.
0: சாலையில் கவனம் சிதறினால் வாழ்க்கையே சிதறி போகும்.
1: அதான் மக்களே, போனை ஓரமா வைங்க, ஹெல்மெட் சீட் பெல்ட் போடுங்க, ஜாலியா போங்க, ஆனா சேஃபா போங்க.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். விடியல் வரும் ஒவ்வொரு வேளையும் சொல்கிறது, வாழ்க்கை இன்னும் ஒரு வாய்ப்பு தருகிறது என்று. வாய்ப்புக்காக காத்திருக்கும் நேயர்களுக்கு வெற்றி கிடைக்க வாழ்த்துக்கள் கூறி இன்றைய காலை நிகழ்ச்சியில் உங்களோடு ஷாலினி. நேரம் காலை 6 மணி. இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. இந்த அலைவரிசையை 101.6 கும்பகோணம் பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை, 100.1 திருப்பத்தூர் பண்பலையிலும் கேட்கலாம். இசையிலும் இறை நினைவிலும் மனதை மலரச் செய்யும் நேரம் இது. இறைவனின் அருள் என்றும் உங்கள் இல்லங்களில் நிலைத்திருக்க, மனம் அமைதியாலும் பக்தியாலும் மலர்ந்திருக்க விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 வழங்கும் இந்த நிகழ்ச்சி.
2: அருள்மணி மாலை.

இறைவனை நினைக்கும் ஒவ்வொரு நொடியும் இருள் விலகும் விடியலாகட்டும். பக்தி பாடல்களால் மனதை புனிதமாக்கும் அருள்மணி மாலை நிகழ்ச்சி இதோ ஆரம்பமாகிறது. விநாயகரை வணங்கி தொடங்கும் செயலில் வெற்றி மட்டுமல்ல, மன நிறைவும் இணைந்து வரும். அப்படி நமக்கு மன நிறைவு கிடைக்க நிகழ்ச்சியின் தொடக்கமாக ஓம்கார நாயகனை வணங்கி பாடுகிறார் கே.ஜே. யேசுதாஸ். பாடலுக்கு இசை எல். வைத்தியநாதன், கற்பனை செம்பனார் கோவில் சண்முகம்.

நேரம் காலை 6:08 கேட்டுட்டு இருக்கீங்க அருள்மணி மாலை நிகழ்ச்சி விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. ஆதாரமே நீயாகும் போது அங்கு யாரை தேடுகின்றோம்? ஜீவனே சிவனாம், அவனை சிக்கன பிடித்தால் நம் சிக்கல்கள் பறந்தோடிவிடும் என ஈசனை நினைக்கும் பாடல் இது. பாடலை பாடுகிறார் பி. சுசிலா.

பக்தி பரவசமூட்டும் பாடல்களை தொடர்ந்து கேட்டுட்ருக்கீங்க. அருள்மணி மாலை நிகழ்ச்சி விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. நேரம் காலை 6:13. எண்ணற்ற துன்பங்கள் நம்மை சூழ்ந்தாலும் கொல்லூர் மூகாம்பிகையின் பாதங்களை சரணடைந்தால் பனிபோல் துயரங்கள் யாவும் விலகியோடியிடும் என உன்னிகிருஷ்ணன் பாடும் பாடல் இது.

மூலமாக நேரம் காலை 6:20. சபரிமலைக்கு வருவது பயணம் அல்ல, அது ஆன்மாவின் மறுபிறவி என சபரிமலையில் வீற்றிருக்கும் ஐயப்பனை பக்தி பரவசமாடல் போற்றும் பாடல் இது. பாடலை பாடுகிறார் கே.ஜே. யேசுதாஸ். பாடலுக்கு இசை ஆழப்புழா ரங்கநாத்.

நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. நேரம் காலை 6:26. எங்கள் குறைகளெல்லாம் தீர்க்கும் திங்களை போற்றி, மங்கள வாரமும் தருவாய் போற்றி, சங்கரனை சிறமேல் தாங்கும் மதியே போற்றி, துங்கக் குளிர்முகத்து தூயாய் போற்றி என நவகிரகங்களில் வீற்றிருக்கும் சந்திரனை போற்றும் பாடல் இது. பாடலை பாடுகிறார் எஸ்பி பாலசுப்ரமணியம். பாடலுக்கு இசை வீரமணி கண்ணன், கற்பனை வரஸ்ரீ.

நேரம் காலை 6:32. அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் தொடரும் அடுத்த பாடல் கிறிஸ்தவ பாடலை பாடுகிறார் சுஜாதா. பாடலுக்கு இசை லிவிலின் சமீவில், கற்பனை ரவி.

0: இதயத்தில் பக்தி பிரவாகம் ஊற்றெடுக்க காற்றலைகள் மூலமாக வந்த இந்த நிகழ்ச்சி அருள்மணி மாலை. இறைவனின் அருள் உங்கள் இல்லங்களில் என்றும் நிலைத்திருக்கட்டும். மீண்டும் கேட்கலாம் இதயம் கனியும் இறைவனின் புகழ்பாடும் பக்தி பாடல்களை நாளை காலை 6 மணிக்கு அருள்மணி மாலை நிகழ்ச்சியில். இன்னும் சில நொடிகளில் ஆரம்பமாகும் மாநில செய்தி அறிக்கை. அதுவரை இணைந்திருங்கள் விவித் பாரதியோடு.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடியும் சுவிட்சர்லாந்து அதிபர் திரு கை பார்மலினும் புதுதில்லியில் இன்று இருதரப்பு பேச்சுகளை நடத்தவுள்ளனர். அரசியலமைப்பு சட்டத்தால் உருவாக்கப்பட்ட அமைப்புகளை காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து அவமதித்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு குற்றம் சாட்டியுள்ளார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளில் பணம் மற்றும் பரிசுப் பொருட்கள் விநியோகத்தை தடுக்க கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு 2ஆம் பருவ பாடப்புத்தகங்கள் இன்று முதல் விநியோகிக்கப்பட உள்ளன. இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையிலான 2வது இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்க உள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடியும் சுவிட்சர்லாந்து அதிபர் திரு கை பார்மலினும் புதுதில்லியில் இன்று இருதரப்பு பேச்சுகளை நடத்தவுள்ளனர். 3 நாள் அரசுமுறை பயணமாக சுவிட்சர்லாந்து அதிபர் புதுதில்லி வந்துள்ளார். அவருடன் அந்நாட்டின் உயரதிகாரிகள், வர்த்தக நிறுவனங்களின் தலைவர்கள் அடங்கிய குழுவும் வந்துள்ளது. வர்த்தகம், முதலீடு, அறிவியல் தொழில்நுட்பம், புதுமையான கண்டுபிடிப்புகள், கலாச்சாரம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பு குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடியும் சுவிட்சர்லாந்து அதிபர் திரு கை பார்மலினும் விவாதிக்க உள்ளனர். சுவிட்சர்லாந்து அதிபர் இன்று மாலை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவையும் சந்தித்து பேசவுள்ளார். இந்தியாவுடன் நீண்டகாலமாக நட்பு நாடாக உள்ள சுவிட்சர்லாந்து ஐரோப்பிய யூனியன் நாடுகளில் இந்தியாவுடன் வர்த்தகம் புரியும் மிகப்பெரிய நாடுகளில் ஒன்றாகும். சுவிட்சர்லாந்து அதிபரின் வருகை இருதரப்பும் பயனடையும் வகையில் புதிய துறைகளில் ஒத்துழைப்பை விரிவுபடுத்த உதவும் என்றும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தேர்தல் ஆணையம் உள்ளிட்ட அரசியலமைப்பு சட்டத்தால் உருவாக்கப்பட்ட அமைப்புகளை காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து அவமதித்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், தேர்தல் ஆணையத்தின் செயல்பாடுகள் மற்றும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் சட்டவிரோதமானவை என்று காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே கூறியுள்ளதை அடுத்து இவ்வாறு அவர் கூறியுள்ளார். தேர்தல் ஆணையத்தால் தேர்தல் நடத்தப்பட்டு மக்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு எதிர்க்கட்சித் தலைவராக செயல்பட்டு வரும் திரு ராகுல்காந்தியும் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகம் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் தேர்தல் மூலம் சட்டமன்ற உறுப்பினராகி முதலமைச்சர்களாக செயல்படும் அனைவரும் சட்டவிரோதமானவர்களா என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். நாட்டின் அரசியலமைப்பை தொடர்ந்து அவமதிப்பதை காங்கிரஸ் கட்சி நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் திரு கிரண் ரிஜிஜு கூறியுள்ளார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதிகளில் தேர்தல் பிரச்சாரம் நேற்றுடன் முடிவடைந்ததை அடுத்து தங்கும் விடுதிகள், திருமண மண்டபங்களில் காவல்துறையினர் சோதனை நடத்தினர். தொகுதியை சாராத வெளிநபர்கள் உடனடியாக அங்கிருந்து செல்ல வேண்டும் என்று காவல்துறையினர் அறிவுறுத்தினர். நேற்று மாலை முதல் இந்த இரு தொகுதிகளிலும் வாக்காளர்களுக்கு பணம் மற்றும் பரிசுப் பொருட்கள் தருவதை தடுக்க கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. இந்நிலையில் மதுராந்தகம் தொகுதியில் இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவிற்கு 285 வாக்குச்சாவடி மையங்களும், தாராபுரம் தொகுதியில் 320 வாக்குச்சாவடி மையங்களும் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த மையங்களில் தேர்தலுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. நாளை வாக்குப்பதிவை ஒட்டி இந்த 2 தொகுதிகளிலும் உள்ளூர் விடுமுறை விடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் காலாண்டு தேர்வு விடுமுறை முடிந்து பள்ளிகள் இன்று திறக்கப்படுகின்றன. கடந்த மாதம் 25ஆம் தேதி காலாண்டு தேர்வு நிறைவடைந்ததை அடுத்து 26ஆம் தேதி முதல் நேற்று வரை பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டது. இந்நிலையில் மாநிலத்தில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகள் அனைத்தும் விடுமுறைக்கு பின்னர் இன்று திறக்கப்படுகின்றன. 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு 2ஆம் பருவ பாடப்புத்தகங்கள் இன்று முதல் வழங்கப்பட உள்ளன. இடைத்தேர்தல் நடைபெறவுள்ள மதுராந்தகம் மற்றும் தாராபுரம் தொகுதிகளுக்குட்பட்ட அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகள் நாளை மறுநாள் திறக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்புத்துறை சீர்திருத்தங்கள்.

0: இயக்கம். இது மட்டுமின்றி சாதனைகள் பல, நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
1: நாடு முழுவதும் பயன்பாட்டில் உள்ள டீசலில் இயங்கும் மின்சார ரயில்களை திரவ எரிவாயுவில் இயங்கும் வகையில் படிப்படியாக மாற்ற ரயில்வே திட்டமிட்டுள்ளது. இதற்காக டீசல் மற்றும் மின்சாரம் மூலம் இயங்கும் ரயில்களில் மாற்றங்கள் செய்யப்பட்டு இரட்டை எரிபொருளில் இயங்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டு வருகின்றன. நாட்டில் பெரும்பாலான ரயில்கள் மின்சார எஞ்சின்கள் மூலம் இயக்கப்படுகின்றன. மின்மயமாக்கப்படாத வழித்தடங்கள் மற்றும் டீசல் எஞ்சின்கள் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. இதனால் ஏற்படும் சுற்றுச்சூழல் மாசை குறைக்கும் வகையில் டீசல் எஞ்சின்களை முற்றிலுமாக குறைத்து திரவ எரிவாயு மற்றும் மின்சாரத்தின் மூலம் எஞ்சின்களை இயக்க ரயில்வே திட்டமிட்டுள்ளது. மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய தென் தமிழக கடலோரப் பகுதிகளில் வளிமண்டல சுழற்சி நிலவுவதால் கோவை, நீலகிரி, தேனி, கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்டங்களில் இன்று இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. திருப்பூர், ஈரோடு, சேலம், நாமக்கல், திருவண்ணாமலை, விழுப்புரம் உள்ளிட்ட 27 மாவட்டங்களிலும், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் ஒரு சில இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மாநிலத்தின் ஏனைய பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை மையம் கூறியுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், மாலை அல்லது இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என்றும் வானிலை மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். பாலஸ்தீனத்தின் காசா திட்டுப்பகுதியில் இஸ்ரேல் பாதுகாப்பு படை நேற்று நடத்திய தாக்குதலில் ஹமாஸ் அமைப்பின் கமாண்டர் உயிரிழந்தார். ரஷ்யாவுடன் முத்தரப்பு பேச்சு நடத்தலாம் என்ற அமெரிக்காவின் யோசனையை வரவேற்பதாக உக்ரைன் அதிபர் திரு விளாடிமிர் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். ஆப்கானிஸ்தானில் இன்று அதிகாலை லேசான நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவில் 4.9 பதிவாகியுள்ளது. மூத்த குடிமக்கள் நலனுக்காக புதிய சட்டவரைவு இம்மாதம் கேரள சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு சதீஷன் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாநகர பகுதிகளில் ஆயுதங்களுடன் இருசக்கர வாகனங்களில் சுற்றியபடி சமூக வலைதளத்தில் வீடியோ வெளியிட்ட 2 இளைஞர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். பெரம்பலூர் மாவட்டம் நெய்க்குப்பை கிராமத்தில் வரும் 14 தேதி மாவட்ட ஆட்சியர் திரு அப்துல் ரஷீத் தலைமையில் மக்கள் தொடர்பு முகாம் நடைபெறவுள்ளதாக மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. மதுரை மாவட்டம் மேலூரில் பண இரட்டிப்பு மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்ட 2 பேர் குண்டர் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. திருநெல்வேலி மாவட்டம் வன்னிக்கோணந்தல் பகுதியில் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்களை விற்பனை செய்த கடைக்கு உணவு பாதுகாப்புத் துறையினர் சீல் வைத்து அபராதம் விதித்தனர். வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கையாக சென்னை நுங்கம்பாக்கம் கால்வாயில் மேற்கொள்ளப்பட்டு வரும் தூர்வாரும் பணிகளை மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் நேற்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார். சென்னை வள்ளுவர் கோட்டம் பகுதியில் ஆபத்தான முறையில் இருசக்கர வாகனங்களை ஓட்டி சாகசத்தில் ஈடுபட்ட 16 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக சென்னை மாநகர காவல்துறை தெரிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையிலான 2வது இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்கவுள்ளது. இன்று காலை 9:30 மணிக்கு அகமதாபாத்தில் இந்த போட்டி தொடங்கவுள்ளது. ஏற்கனவே நடைபெற்ற முதல் போட்டியில் இந்தியா வெற்றி பெற்று முன்னிலையில் உள்ளது. சீனாவில் நடைபெறவுள்ள 17 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் ஆசிய கோப்பை கால்பந்து போட்டிக்கான தகுதிச் சுற்றுப் போட்டியில் இந்தியா இன்று ஈராக்கை எதிர்கொள்கிறது. மலேசியாவின் ஷெலயாங்கில் இந்த போட்டி நடைபெறவுள்ளது. கொல்கத்தாவில் நேற்று நடைபெற்ற இந்திய கால்பந்து சங்கத்தின் ஷீல்டு கோப்பைக்கான அரையிறுதிப் போட்டியில் நடப்பு சாம்பியன் மோகன் பகான் அணி 4-3 என்ற கோல் கணக்கில் பஞ்சாப் அணியை வென்றது. இன்று நடைபெறவுள்ள 2வது அரையிறுதியில் ஈஸ்ட் பெங்கால் அணி ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணியை எதிர்கொள்கிறது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் சிறப்பான சாதனை படைத்த இந்திய அணியினருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் பாராட்டு தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து குடியரசுத் தலைவர் விடுத்துள்ள சமூக வலைதள பதிவில், நமது வீரர்களின் கடின உழைப்பு, திறன் மற்றும் விடாமுயற்சி ஆகியவை நாட்டிற்கு பெருமை சேர்த்துள்ளதாக கூறியுள்ளார். ஜப்பானில் நேற்று நிறைவடைந்த இந்த போட்டியில் 21 தங்கம் உள்ளிட்ட 85 பதக்கங்களை இந்திய அணி வென்றிருப்பது திறமைகளுக்கு சாட்சியாக அமைந்துள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அர்ப்பணிப்பு உணர்வுடன் செயல்பட்ட இந்திய குழுவினர் அனைவரையும் நினைத்து நாடே பெருமிதம் கொள்வதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அனைத்து வீரர் மற்றும் வீராங்கனைகள் தொடர்ந்து பல சர்வதேச விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெறவும் பல சாதனைகளை படைக்கவும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் குடியரசுத் தலைவர் கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி விடுத்துள்ள சமூக வலைதள பதிவில், பதக்கம் வென்ற அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடியும் சுவிட்சர்லாந்து அதிபர் திரு கை பார்மலினும் புதுதில்லியில் இன்று இருதரப்பு பேச்சுக்களை நடத்தவுள்ளனர். அரசியலமைப்பு சட்டத்தால் உருவாக்கப்பட்ட அமைப்புகளை காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து அவமதித்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு குற்றம் சாட்டியுள்ளார்.

மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளில் பணம் மற்றும் பரிசுப் பொருட்கள் விநியோகத்தை தடுக்க கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு 2ஆம் பருவ பாடப்புத்தகங்கள் இன்று முதல் விநியோகிக்கப்பட உள்ளன. இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையிலான 2வது இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்க உள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது. 102.3 FM.

0: விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இன்று இடம்பெறக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை தொடர்ந்து கேட்கலாம். இந்த அறிவிப்பினை தொடர்ந்து காலை 7 மணிக்கு வணக்கம் தமிழ்நாடு, 7:15 தமிழில் செய்திகள், 7:25 மீண்டும் வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சி ஆரம்பமாகும். காலை 8 மணிக்கு நேர்களின் கடித வழி விருப்ப கானங்களை வழங்கும் உங்கள் விருப்பம் நிகழ்ச்சி இடம்பெறும். காலை 9 மணிக்கு தொலைபேசி வாயிலாக நேர்கள் பங்கேற்று கலந்து கொள்ளும் கலக்கல் அரங்கம் நிகழ்ச்சி இடம்பெறும். காலை 10 மணிக்கு என் கேள்விக்கு என்ன பதில், இதுவும் நேயர்கள் தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டு பங்கேற்கும் நிகழ்ச்சி இது. முற்பகல் 11 மணிக்கு காலத்தால் அழியாத காவிய கானங்களாக என்றும் இனியவை நிகழ்ச்சி இடம்பெறும். நண்பகல் 12 மணிக்கு இடைக்கால இன்னிசையை வழங்கும் ரெட்ரோ நேரம். நண்பகல் 12:40 தமிழில் செய்திகள், 12:50 ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சி தொடர்ந்து ஆரம்பமாகும். பிற்பகல் 1 மணிக்கு பாடல் உங்கள் சாய்ஸ். இந்த நிகழ்ச்சியில் நேயர்கள் தொலைபேசி வாயிலாக அவரவருக்கு பிடித்த பாடல்களை கேட்டு பெறும் நிகழ்ச்சி இது. பிற்பகல் 1:45 மாநில செய்திகள், பிற்பகல் 2 மணிக்கு எங்கள் ஸ்ட்ரை, 2:55 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள். பிற்பகல் 3 மணிக்கு வர்ணஜாலம், மாலை 4 மணிக்கு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், மாலை 5 மணிக்கு பூந்தென்றல், மாலை 6 மணிக்கு பக்தி மாலை, 6:30 மாநில செய்திகள், 6:40 என் விருப்பம், இரவு 7 மணிக்கு திரைகானம், 7:15 தமிழில் செய்திகள். இரவு 7:25 திரைகானம், 7:30 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்களை வழங்குகிறார் சரவணன் அவர்கள். இரவு 7:35 பாட்டும் பயணமும், 7:55 இன்று ஒரு தகவல் வழங்குகிறார் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 8:00 நீ கோரினாள், 9:00 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 9:15 என் இனிய பொன் நிலாவே, 10:00 எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு, 11:00 மனசு மயங்கும் பாடல்கள் இடம்பெறும். நேயர்கள் இதுவரை கேட்டது இன்று எமது நிலையத்தில் ஒளிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை.
1: பாட்டு பொங்கல்
2: ஒத்த சொல்லால என் உசரெடுத்து வச்சு கிட்டாரட்ட கண்ணால என்ன தின்னாடா, பச்சை தண்ணி போல் அட சொம்புக்குள்ள ஊத்தி வச்சு நீ தங்குடிச்சே என கொண்டாடா. வணக்கம், நான் உங்க திரைசை பின்னணி பாடகர் நாட்டுப்புற இசை பாடகர் வேல்முருகன் பேசுறேன். நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம், மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
3: அடிகருப்பு நேரத்தை

0: பல பல தகவல்கள்.
1: உற்சாகமான காலை நேரத்திற்கு இணைந்திருங்கள் வணக்கம் தமிழ்நாடு மற்றும் உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியில்.
0: இது 102.3 விவத் பாரதி தமிழகம்.
1: மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
2: விவத் பாரதி தமிழ்

நம்மளுடைய தொலைபேசி வழி நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கணுமா? அப்படின்னா இந்த தொலைபேசி எண்களை நோட் பண்ணிக்கோங்க. 2952508533, மற்றொரு எண் 2838389871. 044 முன்னிணைப்பு எண்ணை யூஸ் பண்ணி நம்ம தொலைபேசி நேரலை நிகழ்ச்சிகள் கலந்துக்கோங்க. உங்கள் புதுவரவை எதிர்பார்க்கும் 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம்.

0: 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் நேயர்களே, 102.3 மெகா ஹெர்ட்ஸில் ஒலிபரப்பாகி வரும் விவித் பாரதி தமிழ் பண்பலையில் நிகழ்ச்சிகளை 101.6 மெகா ஹெர்ட்ஸில் கும்பகோணம் பண்பலையிலும், 100.4 மெகா ஹெர்ட்ஸ் வேலூர் பண்பலையிலும், 100.1 மெகா ஹெர்ட்ஸ் திருப்பத்தூர் பண்பலை நேயர்களோடு சேர்ந்து கேட்டுட்ருக்கீங்க. விடியலின் மென்மையான ஒளிக்கதிர்கள் பூமியை தழுவும் இந்த இனிய வேளையில் புதிய நம்பிக்கைகளையும் புத்துணர்வையும் மனம் நிறைய ஏந்தி உங்களை அன்போடு சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. இசை மனதை இலகுவாக்கட்டும், தகவல்கள் அறிவை வளப்படுத்தட்டும், சிந்தனைகள் நாளை சிறப்பாக்கட்டும் என்ற நல் வாழ்த்துக்களுடன் உங்கள் அனைவரையும் வரவேற்கிறது.
2: வணக்கம் தமிழ்நாடு.
3: வணக்கம் தமிழ்நாடு.
4: வணக்கம் தமிழ்நாடு.

வாழும் காலம் சிறிது என்பதால் நேரத்தை விரயம் செய்யாதே. வெற்றியின் தொலைவு தூரம் என்பதால் முயற்சியையும் கைவிடாதே. நாம் வைக்கும் குறி தவறினாலும் நம் முயற்சி அடுத்த வெற்றிக்கான பயிற்சியாக இருக்கட்டும். தொடர்ந்து முயற்சிப்போம் என்ற சிந்தனை வரிகளோடு வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் இன்றைய நாளின் சிறப்பு ஃபேஸ்புக் ஃபஸ்டின் கூடவே சூப்பரான சாங் காத்துட்டு இருக்கு. ஸ்டேட்யூன், வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சி வித் மீ ஆர்ஜே ஷாலினி.

0: மனு சித்ரா குழுவினர் பாடிய சிற்பி இசையில் பாடிய மேட்டுக்குடி திரைப்படத்திற்கான பாடல் கேட்ட நேரம் காலை 7:07. வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் அடுத்ததாக இன்றைய நாளின் சிறப்பாக வள்ளலார் அவர்கள் பிறந்த தினம் பற்றிய சிற்றுரை கேட்கலாம்.
1: பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். அக்டோபர் 5 இந்த நாள் அருட்பிரகாச வள்ளலார் என்று அழைக்கப்பட்ட ராமலிங்க சுவாமிகள் அவர்களின் அவதார தினம். பொழுது விடிந்தது, என் உள்ளம் எனும் கமலம் பூத்தது, பொன்னொளி பொங்கியது எங்கும், தொழுது நிற்கின்றன செய்பணியெல்லாம், சொல்லுதல் வேண்டும் என் வல்ல சர்க்குருவே, முழுதுமானாள் என ஆகம வேத முறைகள் எல்லாம் மொழிகின்ற முன்னவனே, எழுதுதல் அரிய சீர் அருட்பெருஞ்சோதி, என் தந்தையே பள்ளி எழுந்தருள்வாயே என்று உள்ளத்தின் இருள் அகற்றி ஆன்ம ஒளியை ஏற்றிய அருட்பிரகாச வள்ளலாரின் அவதார தினம். அருளாளர்கள் இந்த பூமியில் அவதரிப்பது என்பது இந்த பிரபஞ்சத்தின் அருட்கொடை என்று சொல்லலாம். உண்மை அன்பால் அருட்பெருஞ்சோதியை வழிபாடு செய்து அருள் ஒளியை நமக்குள் காண வேண்டும் என்று சொல்லியதோடு மட்டுமல்லாமல் வாழ்ந்தும் காட்டியவர் வள்ளற் பெருமான். 1823 சிதம்பரத்திற்கு அருகே இருக்கும் மருதூர் என்ற மண்ணில் இதே நாளில், அதாவது அக்டோபர் 5 வந்துதித்த மகான் வள்ளற் பெருமான். தனது 9 கந்தகோட்டம் முருகப்பெருமான் மீது தெய்வமணி மாலை என்ற பாடல் திரட்டை எழுதியவர். 10 பெரிய புராண

0: சொற்பொழிவு ஆற்றி அனைவரையும் வியக்கச் செய்தவர். உணர்ந்து ஓதற்கரிய பெருமானை உள்ளொளியாய் உணர்ந்து பிறருக்கும் உணர்த்தியவர். சமூக சீர்திருத்தவாதி, ஆன்மீக சொற்பொழிவாளர், நூலாசிரியர், பதிப்பாசிரியர், மொழி ஆய்வாளர், சித்த மருத்துவர், பொது தொண்டாற்றிய புனிதர். இப்படி பன்முகம் கொண்ட ஆகச்சிறந்த பண்பாளர். தமிழ் கவிதைக்கு தெளிவும் எளிமையும் உருக்கமும் தந்து தமிழ் இலக்கிய வளர்ச்சியில் ஒரு திருப்பத்தை ஏற்படுத்திய பெருமை வள்ளற் பெருமானையே சாரும் என்று போற்றி பரவுவார் டாக்டர் மு. வரதராசனார் அவர்கள். மனுமுறை கண்ட வாசகம், ஜீவகாருண்ய ஒழுக்கம் என்ற இரண்டு உரைநடை நூல்களையும், சுமார் 6000 பாக்கள், 6 திருமுறைகளை கொண்ட திருவருட்பாவையும் இயற்றியவர் இவர். தமிழ் என்பது இயற்கை உண்மை சிறப்பியல் மொழி என்று திறம்பட விளக்கியவர். அதாவது தமிழ் என்ற மூன்று எழுத்து சொல்லில் த என்பது சிவரூப உண்மையையும், மீ என்பது ஜீவான்மாக்களுக்கு ஆன்ம ஆதாரம் என்பதையும், இழ் என்பது எல்லா மொழிகளிலும் இருக்கக்கூடிய சிறப்பினை தன்னகத்தே அடக்கிய தனித்தலைமை பெருமை கொண்ட சிறப்பியல் ஒலி என்றும் சிறப்பித்துச் சொன்னவர். பசித்திரு, தனித்திரு, விழித்திரு என்று அறிவுறுத்தியவர் இவர். பசித்திருத்தல் என்பது வயிற்று பசியா? அல்ல. இறை அனுபவம் என்கின்ற பேரமுதம் பருக பசித்திருத்தல் வேண்டுமாம். அதை உணர தனித்திருத்தல் வேண்டுமாம். ஆன்ம விழிப்புணர்வு வேண்டும் என்று பொருள் உரைத்தவர் இவர். ஜீவகாருண்யம் போற்றியவர். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று சொன்னதோடு நில்லாமல் எவ்வுயிரும் தன்னுயிர் போல் போற்றியவர். 1867 மே மாதம் 23 தேதி பசி நீக்கும் பேரறம் நிலைநாட்ட சத்திய தர்மச்சாலையை நிறுவியவர். எலும்பையும் உருக்கும் எம்பெருமானின் வாசகமான திருவாசகத்தை ஒற்றை ஓலை சுவடிக்குள் வடித்து அதை சுருட்டி தன் தலைமேல் வைத்து கொண்டவர். அந்த மணி வாசகம் போலே வான் கலந்து சோதியாய் சுடராய் ஒளிர்ந்த வள்ளற் பெருமானின் அவதார தினத்தில் அவரை நினைந்து வணங்குவதில் பெருமை கொள்கிறது பவத்பாரதி தமிழ் பண்பலை 102.3. அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை.
1: இதுவரை வள்ளலார் பிறந்த தினம் பற்றிய தகவல்களை ஆர்ஜே செண்பகாசி தந்த தகவல்களாக கேட்டீர்கள்.
2: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ.
3: ஹாய் ராதா, நேற்று முதல் உலக விண்வெளி வாரம் தொடங்கி இருக்கு. இந்த வாரம் ஏன் கொண்டாடப்படுதுன்னு தெரியுமா?
4: தெரியுமே. 1957 அக்டோபர் 4 முதல் செயற்கைக்கோளான ஸ்பூட்னிக் 1 விண்ணில் ஏவப்பட்டது. அதுதான் விண்வெளி யுகத்தின் தொடக்கம்.
3: அது மட்டுமல்ல, 1967 அக்டோபர் 10 விண்வெளியை பயன்படுத்துவது மற்றும் ஆய்வு செய்வது தொடர்பான சர்வதேச சட்டங்கள் நடைமுறைக்கு வந்தது. இந்த இரண்டு முக்கிய நாட்களையும் இணைக்கும் விதமா 1999 ஐக்கிய நாடுகள் சபை அக்டோபர் 4-10 உலக விண்வெளி வாரமா அறிவிச்சது.
4: மக்களிடையே அறிவியல் ஆர்வத்தை வளர்த்து விண்வெளி தொழில்நுட்பம் மனித வாழ்வுக்கு எப்படி பயன்படுகிறது என்பதை புரிய வைக்க ஒவ்வொரு ஆண்டும் ஒரு கருப்பொருளை மையமாக வைத்து பல நிகழ்ச்சிகள் நடத்தப்படுகின்றன.
3: விண்ணை தொடுவோம், கனவை வெல்வோம். உலக விண்வெளி வாரம் அக்டோபர் 4-10. மகிழ்வோடு கொண்டாடுவது பண்பலை 102.3 விவித் பாரதி தமிழ். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: இந்த வனவிலங்கு வாரத்துல நாம கவனத்தில் கொள்ள வேண்டிய சில விஷயங்கள்.
1: வன உயிர்களை தொந்தரவு செய்யக்கூடாது.
0: அவற்றை காப்பது நம் பூமியை காப்பது.
1: மரங்களை பாதுகாப்போம், பிற உயிரினங்களை மதிப்போம்,
0: பசுமையான பூமியை உருவாக்குவோம்.
2: வனமும் வாழ்வும், வாழ்வும் நலமும்.

0: இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள் கேட்கலாம். அதுவரை இணைந்திருங்கள் விவித் பாரதி தமிழ் பண்பலையோடு.
1: வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். இந்தியா பங்களாதேஷ் இடையே முதலாவது சர்வதேச சரக்கு கப்பல் சேவை இன்று தொடங்குகிறது. இந்தியாவின் பாதுகாப்பிற்கும் ஒருமைப்பாட்டிற்கும் அச்சுறுத்தல் ஏற்பட்ட தருணங்களில் இந்தியாவுக்கு ஆதரவாக நின்ற நாடு ரஷ்யா என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். மூத்த குடிமக்கள் நலனுக்காக புதிய சட்டவரைவு இம்மாதம் கேரள சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்படும் என்று

0: இந்தியாவின் பாதுகாப்பிற்கும் ஒருமைப்பாட்டிற்கும் அச்சுறுத்தல் ஏற்பட்ட தருணங்களில் இந்தியாவுக்கு ஆதரவாக நின்ற நாடு ரஷ்யா என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். மூத்த குடிமக்கள் நலனுக்காக புதிய சட்டவரைவு இம்மாதம் கேரள சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு சதீசன் தெரிவித்துள்ளார். கர்நாடகம், கேரளா உள்ளிட்ட மாநிலங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சீனாவில் நடைபெறவுள்ள 17 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் ஆசிய கோப்பை கால்பந்து போட்டிக்கான தகுதி சுற்று போட்டியில் இந்தியா இன்று ஈராக்கை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். இந்தியா பங்களாதேஷ் இடையே முதலாவது சர்வதேச சரக்கு கப்பல் சேவை இன்று தொடங்குகிறது. அசாம் மாநிலம் திப்ருகரில் இருந்து இந்த சேவையை மத்திய கப்பல் போக்குவரத்து மற்றும் நீர்வழி போக்குவரத்து துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் தொடங்கி வைக்கிறார். இந்த நிகழ்ச்சியில் அசாம் முதலமைச்சர் திரு ஹிமந்த பிஸ்வா சர்மா காணொலி வாயிலாக பங்கேற்கிறார். முதலாவது சரக்கு கப்பலில் அசாம் பெட்ரோ கெமிக்கல் நிறுவனத்தால் உற்பத்தி செய்யப்பட்ட மெத்தனால் வங்கதேசத்தின் டாக்காவில் உள்ள பங்காவோன் துறைமுகத்திற்கு கொண்டு செல்லப்பட உள்ளது. இரு நாடுகளுக்கு இடையிலான சரக்கு கப்பல் பிரம்மபுத்திரா நதி வழியாக சென்று பங்களாதேஷை அடைய உள்ளது. சுதந்திரத்திற்கு பிறகு முதன்முறையாக அசாமில் இருந்து வெளிநாடு ஒன்றிற்கு சரக்கு கப்பல் நேரடியாக செல்ல இருப்பது இதுவே முதன்முறையாகும். வடகிழக்கு மாநிலங்களில் குறைந்த செலவில் சுற்றுச்சூழலுக்கு உகந்த போக்குவரத்து வசதிகளை ஏற்படுத்துவதில் மத்திய அரசு தொடர்ந்து முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக இந்தியா பங்களாதேஷ் சரக்கு கப்பல் சேவை அமைந்துள்ளது. இந்தியாவின் பாதுகாப்பிற்கும் ஒருமைப்பாட்டிற்கும் அச்சுறுத்தல் ஏற்பட்ட தருணங்களில் இந்தியாவுக்கு ஆதரவாக நின்ற நாடு ரஷ்யா என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற முனிச் பாதுகாப்பு மாநாட்டில் பேசுகையில் இதனை தெரிவித்த அவர், இந்தியாவுக்கு மிக அருகில் இருந்த ஒரு நாட்டில் நடைபெற்ற ராணுவ ஆட்சியை உலகின் பெரும்பாலான நாடுகள் ஆதரவளித்த போதிலும் ரஷ்யா ஆதரவளிக்கவில்லை என்று கூறினார். அந்த காலகட்டத்திலும் ரஷ்யாவுடனான இந்தியாவின் உறவு மிகவும் வலுவாக இருந்ததாக அவர் குறிப்பிட்டார். தொடர்ச்சியாக பல்வேறு காலகட்டங்களில் இரு நாடுகளுக்கு இடையிலான உறவு வரலாற்று பாரம்பரியத்தை கடந்து விரிவடைந்துள்ளதாகவும் அது தற்போது குறிப்பிடத்தக்க அளவில் பொருளாதார உறவாகவும் மாறியுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். இந்தியா ரஷ்யா உறவில் ராணுவம், அணுசக்தி, விண்வெளி உள்ளிட்ட பல்வேறு துறைகள் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் மேலும் கூறினார். ஓய்வூதியதாரர்களின் கோரிக்கைகள் குறித்த குறைதீர்க்கும் முகாம் மத்திய பணியாளர் நலத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெறவுள்ளது. மத்திய அரசின் பல்வேறு துறைகளில் பணியாற்றி ஓய்வு பெற்ற ஓய்வூதியதாரர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியர்கள் 897 பேருக்கு நீண்டகாலமாக தீர்வு காணப்படாமல் உள்ள கோரிக்கைகள் பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் என பணியாளர் நலன் மற்றும் ஓய்வூதிய அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கடந்த 2017 ஆண்டிலிருந்து இதுவரை நடத்தப்பட்ட 16 குறைதீர் முகாம்களில் பெறப்பட்ட மனுக்களில் 71% அதிகமான மனுக்களுக்கு தீர்வு காணப்பட்டிருப்பதாக அந்த அமைச்சகம் கூறியுள்ளது. இன்று நடைபெறும் நிகழ்ச்சியில் குடும்ப ஓய்வூதியம் பெறுவோரின் பல்வேறு சந்தேகங்களுக்கான பதில்கள் அடங்கிய புத்தகம் ஒன்றும் வெளியிடப்பட உள்ளது. மூத்த குடிமக்கள் நலனுக்காக புதிய சட்டவரைவு இம்மாதம் கேரள சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு சதீசன் தெரிவித்துள்ளார். கொல்லம் அருகே பரவூரில் நேற்று நடைபெற்ற மூத்த குடிமக்கள் தின விழாவை தொடங்கி வைத்து பேசிய அவர், கேரளாவில் மூத்த குடிமக்களின் மக்கள் தொகை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக கூறினார். அதை கருத்தில் கொண்டு அவர்களுக்கு வலுவான சமூக பாதுகாப்பு வசதிகளை உறுதி செய்ய வேண்டியது மாநில அரசின் கடமை என்று கூறினார். மூத்த குடிமக்களுக்கு சட்ட பாதுகாப்பு உத்தரவாதமும் வழங்கும் வகையில் தயாரிக்கப்பட்டுள்ள புதிய சட்ட மசோதாவில் அவர்களுக்காக பல்வேறு நலத்திட்டங்கள் சேர்க்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். படுக்கையில் இருக்கும் முதியவர்கள், நினைவாற்றல் குறைபாடு உள்ளவர்கள் ஆகியோருக்கு தேவைப்படும் சிறப்பு சிகிச்சைகளை உள்ளடக்கியதாக புதிய சட்டம் இருக்கும் என்றும் கேரள முதலமைச்சர் கூறினார். திரிபுரா மாநில தலைநகர் அகர்தாலாவில் செயல்படுத்தப்பட்டு வரும் பொலிவுறு நகர திட்டம் மாநிலத்தில் உள்ள நகராட்சி மற்றும் பேரூராட்சி பகுதிகளுக்கும் விரிவுபடுத்தப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு மாணிக் சாஹா தெரிவித்துள்ளார். நேற்று அகர்தாலாவில் நடைபெற்ற மாநகராட்சி விழாவில் பங்கேற்று பேசிய அவர், உள்ளாட்சி அமைப்புகளில் உட்கட்டமைப்பை மேம்படுத்த முன்னோடி திட்டம் தயாரிக்கப்பட்டு வருவதாக கூறினார். சமூகத்தில் ஒவ்வொரு தனிநபரையும் வளர்ச்சி மற்றும் மேம்படுத்தப்பட்ட சேவைகளுடன் இணைப்பதே மாநில அரசின் நோக்கம் என்றும் அவர் குறிப்பிட்டார். கடந்த சில ஆண்டுகளாக அகர்தலாவில் நவீன வசதிகள் ஏற்படுத்தப்பட்டு வருவதாகவும் இதனால் மக்களுக்கு சுத்தமான குடிநீர் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதோடு கழிவுநீர் வடிகால்களும் மேம்படுத்தப்பட்டுள்ளதாகவும் திரு மாணிக் சாஹா கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள்,

0: திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
1: பிரதமர் திரு நரேந்திர மோடியும் சுவிட்சர்லாந்து அதிபர் திரு கை பார்மலினும் புதுதில்லியில் இன்று இருதரப்பு பேச்சுகளை நடத்த உள்ளனர். 3 நாள் அரசுமுறை பயணமாக சுவிட்சர்லாந்து அதிபர் புதுதில்லி வந்துள்ளார். அவருடன் அந்நாட்டின் உயரதிகாரிகள், வர்த்தக நிறுவனங்களின் தலைவர்கள் அடங்கிய குழுவும் வந்துள்ளது. வர்த்தக முதலீடு, அறிவியல் தொழில்நுட்பம், புதுமையான கண்டுபிடிப்புகள், கலாச்சாரம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பு குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடியும் சுவிட்சர்லாந்து அதிபர் திரு கை பார்மலினும் விவாதிக்க உள்ளனர். சுவிட்சர்லாந்து அதிபர் இன்று மாலை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவையும் சந்தித்து பேசவுள்ளார். இந்தியாவுடன் நீண்ட காலமாக நட்பு நாடாக உள்ள சுவிட்சர்லாந்து ஐரோப்பிய யூனியன் நாடுகளில் இந்தியாவுடன் வர்த்தகம் புரியும் மிகப்பெரிய நாடுகளில் ஒன்றாகும். சுவிட்சர்லாந்து அதிபரின் வருகை இருதரப்பும் பயனடையும் வகையில் புதிய துறைகளில் ஒத்துழைப்பை விரிவுபடுத்த உதவும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தமிழகத்தில் டெங்கு காய்ச்சல் கட்டுக்குள் உள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலர் டாக்டர் தாரேஸ் அகமது கூறியுள்ளார். இன்று சென்னையில் டெங்கு தடுப்பு பணிகள் குறித்து ஆய்வு மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். மாநிலம் முழுவதும் டெங்கு தடுப்பு பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். டெங்கு மேலாண்மை குறித்து அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளுக்கு அறிவுறுத்தப்பட்டிருப்பதாகவும் டாக்டர் தாரேஸ் அகமது கூறியுள்ளார். நாட்டில் நெடுஞ்சாலை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவது குறித்து மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை ஆலோசனை நடத்தவுள்ளது. மத்திய மாநில அரசுகளின் நெடுஞ்சாலைத்துறை உயரதிகாரிகள், கட்டுமான நிறுவனங்கள் உள்ளிட்டவற்றின் பிரதிநிதிகள் இதில் பங்கேற்க உள்ளதாக சாலை போக்குவரத்து அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கூட்டத்தின் தொடக்க அமர்வில் மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி, இணையமைச்சர்கள் திரு அஜய் தம்தா மற்றும் திரு ஹர்ஷ் மல்ஹோத்ரா ஆகியோர் உரையாற்ற உள்ளனர். நாடு முழுவதும் நெடுஞ்சாலை திட்டங்களை நிறைவேற்றுவதில் உள்ள சிக்கல்களுக்கு தீர்வு காண்பது, சாலைப்பணிகளில் புதுமையான அணுகுமுறைகளை அறிமுகப்படுத்துவது குறித்து விவாதிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சாலை பணிகளை விரைந்து முடிப்பது, தர மேம்பாடு, சாலை பாதுகாப்பு, செலவின சிக்கனம் உள்ளிட்ட அம்சங்கள் குறித்தும் இக்கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட உள்ளதாக சாலை போக்குவரத்து அமைச்சகம் கூறியுள்ளது. ஈரான் அமெரிக்கா இடையிலான பிரச்சினைகளுக்கு ராணுவ தாக்குதல் அல்லது பொருளாதார தடைகள் மூலம் தீர்வு காண முடியாது என்று ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு சையத் அப்பாஸ் அராக்ஷி தெரிவித்துள்ளார். தெஹ்ரானில் வெளிநாட்டு தூதர்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் பேசிய அவர், ராஜதந்திர ரீதியிலான பேச்சுவார்த்தை மூலமே தீர்வு காண முடியும் என்று கூறியுள்ளார். ஈரான் மீது ராணுவ தாக்குதல் நடத்தப்பட்டால் அதன் விளைவுகள் கடுமையாக இருக்கும் என்றும் திரு சையத் அப்பாஸ் அராக்ஷி எச்சரித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் கோமதி ஆற்றின் நீர்மட்டம் தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் மாநில அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. இந்த நதியின் தாழ்வான பகுதிகளில் அமைந்துள்ள லக்னோ நகரில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் உத்தரவின்படி மாவட்ட ஆட்சியர் திரு விஷாக் உள்ளிட்ட உயரதிகாரிகள் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டனர். கர்நாடகம், கேரளா உள்ளிட்ட மாநிலங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மகாராஷ்டிராவின் மராத்வாடா மற்றும் விதர்பா பகுதிகளில் தென்மேற்கு பருவமழைக்கான சூழல் உருவாகியுள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இதே நிலை சத்தீஸ்கட் மாநிலத்திலும் நிலவுகிறது. உத்தரகண்ட், தெலங்கானா, மேற்குவங்கம், லட்சத்தீவு பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. நாகாலாந்து, திரிபுரா, மிசோரம், மணிப்பூர் மாநிலங்களில் பலத்த காற்றுடன் மழை பெய்யும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சீனாவில் நடைபெறவுள்ள 17 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் ஆசிய கோப்பை கால்பந்து போட்டிக்கான தகுதிச் சுற்றுப் போட்டியில் இந்தியா இன்று ஈராக்கை எதிர்கொள்கிறது. மலேசியாவின் ஷெலயாங்கில் இந்த போட்டி நடைபெறவுள்ளது. இந்தியா ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையிலான 2வது இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்கவுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா பங்களாதேஷ் இடையே 1வது சர்வதேச சரக்கு கப்பல் சேவை இன்று தொடங்குகிறது. இந்தியாவின் பாதுகாப்பிற்கும் ஒருமைப்பாட்டிற்கும் அச்சுறுத்தல் ஏற்பட்ட தருணங்களில் இந்தியாவுக்கு ஆதரவாக நின்ற நாடு ரஷ்யா என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். மூத்த குடிமக்கள் நலனுக்காக புதிய சட்ட வரைவு இம்மாதம் கேரள சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு சதீஷன் தெரிவித்துள்ளார். கர்நாடகம், கேரளா உள்ளிட்ட மாநிலங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சீனாவில் நடைபெறவுள்ள 17 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் ஆசிய கோப்பை கால்பந்து போட்டிக்கான தகுதிச் சுற்றுப் போட்டியில் இந்தியா இன்று ஈராக்கை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
2: 102.3 FM செய்தி அறிக்கையை தொடர்ந்து மீண்டும் இணைகிறோம். விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சி.

காலை 7:25. வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் நிறைய இன்றைய நாளின் சிறப்புகள் கூடவே சூப்பரான சாங் கேட்டுட்ருக்கோம். தொடர்ந்து அந்த வகையில் இன்றைய நாளின் சிறப்பாக உலக ஆசிரியர் தினம் பற்றிய தகவல்களை கேட்கிறோம். தகவல்களை வழங்குகிறார் செல்வராஜ் அவர்கள்.

ஒரு மனிதனின் வாழ்க்கையில் அம்மா உயிரை கொடுக்கிறார், அப்பா வாழ்வை கற்றுக் கொடுக்கிறார். ஆனால் அந்த வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தத்தை கற்றுத்தருபவர் ஆசிரியர்தான். கரும்பலகையில் எழுதும் ஒவ்வொரு எழுத்துக்கு பின்னாலும் ஒரு மாணவனின் எதிர்காலம் இருக்கிறது. ஒரு ஆசிரியர் சொல்லும் ஒரு வார்த்தை ஒரு மாணவனின் வாழ்க்கையே மாற்றிவிடும். ஒரு ஆசிரியர் வைக்கும் ஒரு நம்பிக்கை ஒரு மாணவனை உயரத்திற்கு அழைத்துச் சென்று விடும். அதனால்தான் ஆசிரியர் என்பவர் பாடம் நடத்துபவர் மட்டுமல்ல, நம்முடைய வாழ்வை வடிவமைப்பவர். அப்படிப்பட்ட ஆசிரியர்களை உலகமே கொண்டாடும் நாள் அக்டோபர் 5, உலக ஆசிரியர் தினம். இந்த அக்டோபர் 5க்கு பின்னால் ஒரு அழகான வரலாறு இருக்கிறது. 1966 அக்டோபர் 5 பாரிஸில் நடைபெற்ற சர்வதேச மாநாட்டில் யுனெஸ்கோ மற்றும் ILO இணைந்து ஆசிரியர்களின் நிலை குறித்த பரிந்துரையை ஏற்றுக்கொண்டன. ஆசிரியர்களின் உரிமைகள், பொறுப்புகள், பயிற்சி, பணிச்சூழல், வேலைவாய்ப்பு மற்றும் கல்வித்தரம் போன்ற பல முக்கிய அம்சங்களுக்கு அந்த பரிந்துரை சர்வதேச வழிகாட்டுதலாக அமைந்தது. அதன் நினைவாக 1994 உலக ஆசிரியர் தினமாக கொண்டாடப்படுகிறது. இப்போது இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம், 2026 அந்த வரலாற்று சிறப்புமிக்க பரிந்துரைக்கு 60 நிறைவடையும் ஆண்டு. 1966 கரும்பலகை, இன்று ஸ்மார்ட் போர்ட், அன்று பாடப்புத்தகம், இன்று டிஜிட்டல் லேர்னிங், அன்று ஆசிரியரின் குரல், இன்று AIயின் குரலும் இருக்கிறது. ஆனால் எத்தனை தொழில்நுட்பங்கள் வந்தாலும் ஒரு மாணவனின் கண்களில் இருக்கும் கனவை பார்த்து உன்னால் முடியும் என்று சொல்லும் அந்த மனித குரலுக்கு மாற்று எதுவும் இல்லை. அந்த குரல்தான் ஆசிரியர். ஒரு மருத்துவர் உருவாகிறார், பின்னால் ஒரு ஆசிரியர் இருக்கிறார். ஒரு விஞ்ஞானி உருவாகிறார், அதற்கு பின்னால் ஒரு ஆசிரியர் இருக்கிறார். ஒரு எழுத்தாளர், கலைஞர், பொறியாளர், ஒவ்வொருவரின் பயணத்திலும் ஏதோ ஒரு ஆசிரியரின் கைரேகை நிச்சயம் இருக்கும். அதனால் இந்த அக்டோபர் 5 உங்கள் வாழ்க்கையில் என்னால் முடியும் என்று நம்பிக்கை விதைத்த ஒரு ஆசிரியரை கொஞ்சம் நினைத்து பாருங்கள். ஒரு ஃபோன் கால் அவர்களுக்கு செய்யுங்கள், ஒரு மெசேஜ் அனுப்புங்கள், அல்லது ஒரு வார்த்தை சொல்லுங்கள், தேங்க்யூ சார், தேங்க்யூ மேம். ஏனென்றால் நாம் படித்த பாடங்களை மறந்து விடலாம், ஆனால் நம்மை நம்பிய ஆசிரியர்களை ஒருபோதும் நாம் மறக்கக்கூடாது, மறக்கவும் முடியாது. உலக ஆசிரியர் தின வாழ்த்துகள் அனைவருக்கும். உலக ஆசிரியர் தின வாழ்த்துகள். அறிவை மட்டுமல்ல, நம்பிக்கையும் கனவுகளையும் எதிர்காலத்தையும் விதைக்கும் அனைத்து ஆசிரியர்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துகள்.

0: இன்னைக்கு என்னோட பிறந்தநாள்ரா. கோயிலுக்கு போயிட்டு அங்க உதவி தேவைப்படுறவங்களுக்கும் முடியாதவங்களுக்கும் சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். நீயும் வரியா?
1: சூப்பர்டா. முதல்ல பிறந்தநாள் வாழ்த்துகள் நண்பா. நல்ல எண்ணம். வா போலாம்
0: அண்ணா. இன்னைக்கு என்னோட பிறந்தநாள். இதோ சாப்பாடு எடுத்துக்கோங்க.
1: டேய், ஏன் கையில கொடுக்காம தூரத்துல வைக்கிற?
0: அவங்களுக்கு உதவி தேவைப்படுது. ஆனா அவங்கள தொட்டா ஏதாவது நமக்கு ஆகிடுமோனுதான்.
1: ஏன் அப்படின்னு நினைக்கிற? அவங்களுக்கும் நம்மளை போலவே உணர்வுகள் இருக்கு. அவங்களுடைய தோற்றத்தையோ வாழ்க்கை நிலையோ பார்த்து நாம அவங்கள தள்ளி வைக்க கூடாது. உதவி செய்யும் போது கூட மரியாதையோட கொடுக்கறது தான் உண்மையான மனித நேயம்.
0: உண்மைதான்டா. உணவு கொடுக்கறது மட்டும் இல்ல, மரியாதையும் சேர்த்து கொடுக்கணும். உதவி தேவைப்படுவோர் யாராக இருந்தாலும்
1: அவருடைய மனித மாண்பை மதிப்போம்,
0: தீண்டாமையை ஒழிப்போம்,
1: பாகுபாட்டை அகற்றுவோம்,
0: மனித நேயத்தை வளர்ப்போம்.

உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.

நேரம் காலை 7:31 கேட்டுட்டு இருக்கீங்க விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சி. வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில தொடர்ந்து பல இன்றைய நாளின் சிறப்புகளை கேட்டுட்டு இருக்கிற வரிசையில அடுத்ததா ஒரு சூப்பரான சாங் கேட்டலாம். மனு மற்றும் மின்மினி அவங்களுடைய குரல்ல புலமை வித்தனுடைய கற்பனை வரிகளுக்கு இளையராஜா இசையமைத்த தாலாட்டு திரைப்படத்திற்கான பாடல் இது.

0: வணக்கம். தமிழ்நாடு நிகழ்ச்சி தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. நேரம் காலை 7:36. தொடர்ந்து நிகழ்ச்சியை கேட்டுட்டே இருக்கும் பாடல் இன்றைய நாளின் சிறப்புகள் அப்படின்னு. இப்போ அடுத்ததான் இன்றைய நாளின் சிறப்புகள் தான் கேட்க போறோம். ஆனா அதுக்கு முன்னாடி நேர்கள் நீங்க எல்லாரும் ஆவலா எதிர்பார்க்கக்கூடிய ஃபேஸ்புக் குவெஸ்டின்கான நேரத்தை சொல்லிட்டு அடுத்ததா இன்றைய நாளின் சிறப்புகளை தொடர்ந்து கேட்கலாம். இன்னைக்கு என்ன மாதிரியான குவெஸ்டின் கேட்க போறீங்க அப்படின்னா, இசிஐ நெட் போர்ட்டல் எத்தனை மொழிகளில் அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்ற கேள்விதான் இன்றைய ஃபேஸ்புக் குவெஸ்டினுக்கான நேரம். இது உங்களுக்கான நேரம். மறுபடியும் குவஸ்டின் உங்களுக்காக, இசிஐ நெட் போர்ட்டல் எத்தனை மொழிகளில் அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்ற கேள்வியை இப்போ நாங்கள் கேட்டிருக்கிறோம். கேள்விக்கான விடை தெரிஞ்சது அப்படின்னா, உங்களுக்கான விடையை நீங்கள் ஃபேஸ்புக்கு அதாவது முகநூல் பக்கத்தில் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 முகநூல் பக்கத்தில் கமெண்ட் பாக்ஸில் உங்களது விடையை போஸ்ட் பண்ணுங்கள். நீங்கள் போஸ்ட் பண்ணதை யார் யாரெல்லாம் போஸ்ட் பண்ணியிருக்கீங்க உங்களது பெயரை வந்து சொல்லிட்டு இந்த குவஸ்டினுக்கான ஆன்சரையும் சொல்லுவோம். சரி, இப்போ தொடர்ந்து நிகழ்ச்சியில் வந்து இசிஐ நெட் போர்ட்டல் எத்தனை மொழிகளில் அறிமுகப்படுத்தப்பட்டது கேள்விக்கு விடையை வந்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணிகிட்டே இருங்க. ஆனால் அதுக்குள்ளேயே அடுத்த ஒரு தகவல், இன்றைய நாளின் சிறப்பாக இன்றைய வாழ்விட தகவல்களை வழங்குகிறார் ராமலட்சுமி அவர்கள் தரும் தகவலாக கேட்கலாம்.
1: இன்று உலக வாழ்விட தினம். ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் மாதத்தின் முதல் திங்கட்கிழமை உலக வாழ்விட தினமாக அனுசரிக்கப்படுகிறது. மனிதர்கள் வாழும் நகரங்கள் மற்றும் குடியிருப்புகளின் நிலையை பற்றி சிந்திப்பதும், ஒவ்வொருவருக்கும் பாதுகாப்பான மற்றும் போதுமான வீட்டு வசதி கிடைப்பதற்கான அடிப்படை உரிமையை வலியுறுத்துவதும் இந்நாளின் முக்கிய நோக்கமாகும். 1985 ஐக்கிய நாடுகள் சபை உலக வாழ்விட தினத்தை அறிவித்தது. 86 முதன்முதலாக இத்தினம் அனுசரிக்கப்பட்டது. அதன் முதல் கருப்பொருள் தங்குமிடம் எனது உரிமை என்பதாகும். இன்றைய உலகின் நகரமயமாக்கல் வேகமாக அதிகரித்து வருகிறது. மக்கள் வேலைவாய்ப்பு, கல்வி மற்றும் சிறந்த வாழ்க்கை வாய்ப்புகளுக்காக நகரங்களை நோக்கி இடம்பெயர்கின்றனர். இதன் காரணமாக வீட்டு வசதி, குடிநீர், சுகாதாரம், போக்குவரத்து, கழிவு மேலாண்மை மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு போன்ற பல்வேறு சவால்கள் உருவாகின்றன. உலகின் பல பகுதிகளில் இன்றும் மக்கள் போதுமான வசதியற்ற வீடுகளிலும், முறைசாரா குடியிருப்புகளிலும் அல்லது வீடின்றியும் கூட வாழ்கின்றனர். எனவே வீடு என்பது வெறும் கட்டிடமல்ல, அது பாதுகாப்பு, கண்ணியம், ஆரோக்கியம் மற்றும் ஒரு குடும்பத்தின் நல்வாழ்வுக்கான அடித்தளம். 2026 உலக வாழ்விட தினத்தின் கருப்பொருள் அனைவருக்கும் போதுமான தரமான வீடு என்பதாகும். இந்த கருப்பொருள் அனைவருக்கும் ஏற்ற வீடு கிடைப்பதை உறுதி செய்வதற்கான சிறந்த கொள்கைகள், அரசாங்கம், சமூகம் மற்றும் தனியார் துறை இணைந்த செயல்பாடுகள், நடைமுறை தீர்வுகள் ஆகியவற்றின் அவசியத்தை வலியுறுத்துகிறது. குறிப்பாக குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்கள், வீடற்றவர்கள், பேரிடர்கள் மற்றும் நெருக்கடிகளால் பாதிக்கப்பட்டவர்கள் ஆகியோரின் வீட்டு தேவைகளுக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும். அதே நேரத்தில் அடிப்படை வசதிகளுடன் கூடிய பாதுகாப்பான குடியிருப்புகளையும், சுற்றுச்சூழலுக்கு உகந்த மற்றும் காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்ளக்கூடிய வீடுகளையும் உருவாக்குவது அவசியம். எனவே உலக வாழ்விட தினம் என்பது வீடு பற்றிய ஒரு நாள் மட்டுமல்ல, ஒவ்வொருவருக்கும் பாதுகாப்பான, கண்ணியமான, போதுமான வாழ்விடம் என்ற உலகளாவிய இலக்கை நினைவூட்டும் நாளாகும். வீடு என்பது 4 சுவர்கள் அல்ல, அது பாதுகாப்பையும் கண்ணியத்தையும் நம்பிக்கையையும் தரும் இடம். அனைவருக்கும் ஒரு நல்ல வாழ்விடம் கிடைக்கும் உலகை உருவாக்குவோம்.

0: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ.
1: நேயர்களே ஜாக்கிரதை, நீங்கள் பிரேக்கிங் நியூஸில் வராமல் இருக்க பணம் அனுப்பும் போது பேர் மற்றும் பணத்தை ஒரு முறைக்கு இருமுறை சரிபார்க்கவும்.
2: RBI சொல்கிறது, யாருக்காவது பேமெண்ட் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாயிருங்க.
3: வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில அடுத்ததா ஒரு சூப்பரான டுயட் சாங் கேட்கலாம். எதிரும் புதிரும் திரைப்படத்திற்காக புஷ்பவனம் குப்புசாமி ஸ்வர்ணலதா பாடிய பாடல் இது.

0: क्यों छोटे साहब, वैक्यूम एवेपोरेटेड निर्मा शुद्ध नमक इतना शुद्ध कि बच्चे भी जानते हैं इसके सारे गुण।
1: வணக்கம். தமிழ்நாடு நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்டுட்ருக்கீங்க. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நம்ம தகவல்கள் பாடல்கள் தொடர்ந்து கேட்டுகிட்டே இருக்கும். பாடல்கள் கேட்டுட்ருக்கிற வரிசையில் நம்ம ஃபேஸ்புக் க்வெஸ்டினுக்கான நேரம்னு சொல்லிட்டு ஒரு க்வெஸ்டின் ஒன்று போஸ்ட் பண்ணியிருந்தோம் இல்லையா, அந்த க்வெஸ்டினுக்கான விடைக்கு நிறைய பேர் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கிறீங்க. இன்னும் நிறைய பேரை வந்து எதிர்பார்க்கலாம். க்வெஸ்டின் ஒரு முறை மீண்டும் உங்களுக்காக ஞாபகப்படுத்திடுறோம். என்ன க்வெஸ்டின் அப்படின்னா, இசிஐ நெட் போர்ட்டல் எத்தனை மொழிகளில் அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்ற கேள்விக்கு இன்னை வரைக்கும் நிறைய பேர் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கிறீங்க, அதுவும் சரியான விடையை போஸ்ட் பண்ணியிருக்கிறீங்க. சரி, இன்னும் ஒரு பாடலை வந்து கேட்டுட்டு யார் யாரெல்லாம் போஸ்ட் பண்ணியிருக்கிறீங்க, இதுக்கான விடை என்ன அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கலாம். நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் யூத் திரைப்படத்திற்காக சங்கர் மகாதேவன் அவங்களுடைய வாய்ஸில் கபிலனுடைய வரிகளில் மணி சர்மா இசையமைத்த பாடல் இது. யூத் திரைப்படத்திற்காக

0: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் & கோ.
1: வணக்கம். தமிழ்நாடு நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. நேரம் காலை 7:52 ஆயிடுச்சு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஃபேஸ்புக் க்வெஸ்டினுக்கு நிறைய பேர் வந்து ஆன்சர் போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் இல்லையா. இப்போ அந்த க்வெஸ்டினை உங்களுக்கு ரிப்பீட் பண்ணிட்டு அதுக்குண்டான விடையும் தெரிஞ்சுட்டு யார் யாரெல்லாம் போஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு அவங்க பேரையும் சொல்லிடலாம். ஃபர்ஸ்ட் க்வெஸ்டின் என்னன்றதை ஒரு தடவை ரிப்பீட் பண்ணிடுறேன். ஈசிஐ நெட் போர்ட்டல் எத்தனை மொழிகளில் அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னு இன்றைய ஃபேஸ்புக் க்வெஸ்டினுக்கான நேரமாக நேயர்களுக்கு நாங்கள் சொன்னோம். அதற்குண்டான சரியான விடையை வந்து நிறைய பேர் அனுப்பியிருக்கீங்க. மோஸ்ட்லி எல்லாருமே நிறைய சரியான விடையை தான் அனுப்பிச்சிருக்கிறீங்க. இதற்குண்டான விடையை தெரிஞ்சுக்கலாம். ஈசிஐ நெட் போர்ட்டல் 23 மொழிகளில் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. ஈசிஐ நெட் அப்படின்னா தேர்தல் தொடர்பான பல்வேறு தகவல்கள் மற்றும் சேவைகள் அனைத்தையும் ஒரே இடத்தில் அறிந்து கொள்ள உதவும் புதிய டிஜிட்டல் தளம். வாக்காளர் பதிவு செய்ய, வாக்காளர் பட்டியலில் உங்களது பெயரை தேட, உங்கள் விண்ணப்பத்தின் நிலையை தெரிந்து கொள்ள, உங்கள் தொகுதி வேட்பாளர் குறித்த தகவல்களை அறிந்து கொள்ள, மின்னணு வாக்காளர் அடையாள அட்டையான இபிஐசியை பதிவிறக்கம் செய்ய, இவற்றோடு தேர்தல் தொடர்பான புகார்கள், வாக்குப்பதிவு நிலவரம் உள்ளிட்ட பல்வேறு சேவைகளையும் இசிஐ நெட் மூலமாக அணுகலாம். பல்வேறு செயலிகள் மற்றும் இணையதளங்களில் கிடைத்த சேவைகளை ஒருங்கிணைத்து 40 மேற்பட்ட தேர்தல் தொடர்பான செயலிகள் மற்றும் தளங்களை ஒரே இடத்தில் இணைக்கும் முயற்சியாக தான் இந்த இசிஐ நெட் உருவாக்கப்பட்டிருக்கு. இப்போ இந்த இசிஐ நெட் எத்தனை மொழிகள் அறிமுகப்படுத்தப்பட்டது, இது எதற்காக அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்ற தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா. இப்போ யார் யாரெல்லாம் இந்த க்வெஸ்டினுக்கான விடையை போஸ்ட் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்ற விவரத்தையும் தெரிஞ்சுக்கலாம். பட்டாளம் அப்துல் ஜலீல் அவங்க, அப்புறம் மயிலை பட்டாபி, அந்தோனிராஜ் காட்டு பக்கத்துலேருந்து கமலாவரதன், மணலி பெரிய சேக்காடு ஜெயக்குமார், கமலாவரதன், அப்புறம் தமிழ் ஜெயராம், மேலப்பேடு தயாளன், சுமதி பாபு, இன்பா இலக்கியா, பிரமிழா தமிழ்ச்செல்வன், ஆண்டிமடம் கார்த்திகேயன், ராமகிருஷ்ணன் குடும்பங்கொண்டானிலிருந்து அள்ளிநகர் மகாதேவன், ஆரணி பாப்பம்பட்டி ஆண்டாள் தேவமணி, அன்பு ராணி, பன்னீர்செல்வம், அப்புறம் அண்ணாமலை, ரெட் ஹில்ஸ் ஹயத் பாஷா, அடையாளம் பட்ட ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, வீரதுரை, முத்து, பொன்னியம்மன் மீது வண்ணே கணேசன், நடராஜன் சுப்பையா புத்தகரத்திலிருந்து பிரகாஷ், காஞ்சிபுரம் ராணி ஆனந்தன், ராதாகிருஷ்ணன், பத்மா சவுந்தரராஜன், நடராஜன் சுப்பையா புத்தகரத்திலிருந்து பிரபாகரன், திருமலிசை அஸ்வினி நாகராஜ், அப்புறம் கதிரன். இவங்க எல்லாருமே இசிஐ நெட் போர்ட்டல் எத்தனை மொழிகள் அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்ற கேள்விக்கு விடையாக கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணவங்க. இன்னைக்கு ஃபேஸ்புக் க்வெஸ்டினுக்கு போஸ்ட் பண்ண அத்தனை நேயர்களுக்கும் நன்றிகளும் பாராட்டுகளும். சரி, இப்போ வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் நிறைவாக வரக்கூடிய பாடல் வசீகரா பாடல் கேட்கலாம். மின்னலை திரைப்படத்திற்காக

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: பண்பலை நேர்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். இது 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம் கொண்டாட்டத்தோடு இணைய காத்திருக்கிறோம் நேர்களே. இது

0: கடிதங்கள் வாயிலாக நேயர்கள் விரும்பிய புதுப்பட பாடல்கள்.
1: ஆம்நேர்களே, இது தினம் தினம் உங்கள் மனம் விரும்பிய பாடல்கள் வானலைகளில் வலம் வரும் நேரம். இது மனதிற்கினிய பாடல்களை மடல்களின் வாயிலாக அனுப்பிவிட்டு அந்த பாடல்கள் ஒலிக்கும் நேரத்திற்காக காத்திருக்கும் அன்பு நேர்களே, இதோ உங்களின் எண்ணங்களுக்கு வண்ணம் சேர்த்து வானலை தாளாட்ட வலம் வர காத்திருக்கிறது இன்றைய உங்கள் விருப்ப பாடல்கள்.

நான் உயிரோடு இருப்பதற்கு என் பெற்றோருக்கு கடமைப்பட்டிருக்கிறேன். ஆனால் சிறப்போடு வாழ்வதற்கோ என் ஆசிரியருக்கு கடமைப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லுவார் மாவீரன் அலெக்சாண்டர். அவரது அற்புதமான இந்த சிந்தனை வரியோடு இனிதே தொடங்குகிறது இன்றைய நமது உங்கள் விருப்பம். ஆசிரியர் எனும் அற்புதர் அனைவரையும் நினைந்து வணங்கி, இந்த நாளில், அதாவது காலையில் நீங்கள் வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சி கேட்கும்போது கேட்டிருப்பீங்க, சர்வதேச ஆசிரியர் தினம் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம வந்து டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவங்களுடைய பிறந்த நாளை நம்மளுடைய இதில் ஆசிரியர் தினமாக செப்டம்பர் 5 நம்ம வந்து கொண்டாடுறோம் இல்லையா. இன்றைக்கி வந்து உலக அளவில் வந்து ஆசிரியர் தினமாக கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. அந்த ஒரு நாளை சிறப்பிக்கும் விதமாக நாம் இந்த சிந்தனையோடு நம்ம தொடங்கியிருக்கிறோம். சரி, உங்கள் விருப்பத்தில் இன்றைக்கி முதல் பாடல் என்ன, யார் யாருடைய விருப்பமாக கேட்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதயம் முரளி அப்படின்ற திரைப்படத்திற்காக விவேக் வரிகளில் தமன் எஸ் இசையமைத்த பாடல் இது. தீரஜ் அவங்களுடைய குரலில் இந்த பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. தொட்டிக்குளம், திருஞானம், மஞ்சுளா, அபிநாத், அருண், நிரஞ்சனா, திவ்யலக்ஷ்மி, பழனிவேல், அமுதா, வளத்தூர், வரதராஜன், ரத்தியா, பள்ளம்பாக்கம், பக்கிரிசாமி, ருக்கு, எடையார்பாக்கம், முருகன், சிவரஞ்சனி, குணகரம்பாக்கம், கண்ணையன், மகேஸ்வரி, பிச்சுவாக்கம், கேசவன், உமா, தக்கோலம், பரந்தாமன், வளர்மதி, சுங்குவார் சத்திரம், ஆனந்தன், பொன்னம்மாள் ஆகியோர். இதோ அவர்களது விருப்ப பாடல், உங்கள் விருப்பத்தின் முதல் பாடலாகவும்

0: வணக்கம், நான் எழுத்தாளர் இயக்குனர் பாஸ்கர் சக்தி பேசுகிறேன். செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அப்படின்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். செவிப்புலன்கள் வழியாக நம்ம அடைகிற விஷயங்கள் அவ்வளோ சுலபமாக நம்ம மனதிலிருந்து நீங்காது. செவிப்புலன்களுக்கு இன்பம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயம் நம்ம வானொலி. வானொலியில் நீங்கள் அவசியம் கேட்க வேண்டிய ஒன்று வந்து 102.3 விவேத் பாரதி தமிழ் பண்பலை. இது வெறும் பொழுதுபோக்கு மட்டுமல்ல, பயனுள்ள பல கருத்துக்களையும் உங்களுக்கு கொண்டு வருது. அவசியம் கேளுங்கள்.
1: ஆம்நேர்களே, காற்றோடு கலந்து நம் காதோரமாய் சுகம் சேர்த்து கொண்டிருக்கிறது 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை. இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கும் நேர்கள் கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1.

0: நீங்கள் விதிக் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.
1: நேர்கள் இணைந்திருக்கும் உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியில் அடுத்து நாம் கேட்க இருக்கும்

0: பாடல் டான் திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்கிறது. சூளை கஸ்தூரி ஆறுமுகம் காஜா கருணாகரன் ஈரோடு பிரபாகரன் பிரியதர்ஷன் சோமங்கலம் சடகோபன் அப்துல் கனி மணிமங்கலம் வரதராஜன் ஹரிபாலன் வேகாமங்கலம் கெங்கம்மாள் ரதியா மாரிமங்கலம் ஹரிகிருஷ்ணன் கோகுலகிருஷ்ணன் புளியமங்கலம் சித்திரை பெருமாளம்மாள் இந்த நேர்களுடைய விருப்பத்திற்காக அனிருத்த ரவிச்சந்தர் இசையமைத்து பாடிய பாடல் இது ரோகேஷ் வரிகளில்.
1: அம்முகு டும்முகு அம்மா.

வலம் வந்து கொண்டிருக்கும் உங்கள் விருப்பம் தரும் அடுத்த பாடல் ஜனநாயகன் திரைப்படத்திலிருந்து நாம் கேட்க இருக்கிறோம் நேர்களே. இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்த நேர்கள் போளூர் கலசப்பாக்கம் மூர்த்தி புஷ்பா சிவக்குமார் பாலகுமார் ராணிப்பேட்டை மாவட்டம் வாழைப்பந்தல் பாபு இந்திரா உதயகுமார் யுகபாரதி குறுக்காத்தூர் பாரிவள்ளல் மாலதி பேரளம் செந்தில் கண்ணன் ஷோபா அபர்ணா பிரவீன் சாந்தா ஸ்ரீனிவாசன் இவர்கள் விரும்பி கேட்ட பாடல் அறிவு இயற்றியது இசையமைத்து பாடியிருக்கிறார் அனிருத் ரவிச்சந்தர் குழுவினரோடு.

0: வைப் பண்றேங்கிற பேர்ல வீலிங் பண்ணாதீங்க, அடுத்தவங்க வாழ்க்கையை கெடுக்காதீங்க.
1: பண்ணாதீங்க தம்பிகளா.
0: ரீல்ஸ் பண்றதுக்கு ஓவர் ஸ்பீட் ஓட்டாதீங்க.
1: அந்த ரீல்ஸ போலீஸும் பார்ப்பாங்க.
0: அடம்பிடிக்கிறாங்களே பசங்க அப்படின்னு சொல்லி ஹை எண்ட் மாடல் வண்டிய உங்க அண்டர் ஏஜ் பசங்களுக்கு வாங்கியே தராதீங்க.
1: பேரண்ட்ஸ் மேலையும் கேஸ் ஃபைல் ஆகும்.
0: சாலை விபத்துகள் பல நடக்கிறது, விபத்துல சிக்கின வாகன ஓட்டிகள் தப்புனால மட்டும் இல்ல.
1: பக்கத்துல ஓட்டுறவங்க கவனத்தை சிதறடிக்காதீங்க, பதட்டப்படுத்தாதீங்க.
0: சினிமால ஹீரோ ஹீரோயினுக்கு பாதுகாப்பு தந்து சாகசம் பண்ண வைப்பாங்க.
1: தப்பான சாகசத்தால விபரீதம் நடந்தா விபத்து செலவுக்கு வீட்டையே அடமானம் வைக்க வேண்டியிருக்கும்.
0: போதையில நீங்க ஓட்டுற வண்டி கண்டிப்பா பாதையில போடுறது இல்லை. 40க்கு கீழே வண்டி ஓடுனா வண்டி நம்ம கண்ட்ரோல்ல இருக்கும், 40க்கு மேல போனா வண்டி கண்ட்ரோல்ல நாம போறோம்.
1: சாலை பாதுகாப்பு உயிர் பாதுகாப்பு.

0: தமிழ்எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன்கோ.
2: நேரம் 8:25. இணைந்திருக்கிறோம் நேர்களை 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில். இது உங்கள் விருப்பம். உங்கள் விருப்பத்தில் அடுத்து வேலூர் வைனிஷா, சுபஸ்ரீ சபரீஸ்வரன், கொணவட்டம் ராதிகா, ரம்யா ஏத்திராஜ், நாகை மாவட்டம் குறுக்கத்தி முகமத், இஸ்மாயில் முகமது, ஆசிக் ஆசிஃபா, ஜரீனா, குப்பநத்தம் ராமு, காஞ்சிபுரம் கோகிலா பிரசன்னா, பெங்களூரு ஹேமபிரியா, துருவா ரவிக்குமார், திருவண்ணாமலை ஆறுமுகம், தேவனூர் செல்வராஜ், ஜெயசித்ரா, கடலூர் மாவட்டம் திட்டக்குடி வட்டம் கொட்டாரத்திலிருந்து பழனிவேல், வேல்மணி, தேவி, பேரரசு, வல்லரசு, சரவணன், அம்மா பொன்னோ. இந்த நேர்கள் விரும்பி கேட்ட பாடல் ஸ்ரேயா கோஷல் குரலில், விவேகா வரிகளில், தேவி ஸ்ரீ பிரசாத் இசையமைத்தது. பாடல் இடம்பெற்ற திரைப்படம் புஷ்பா 2.

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் ரஜினி முருகன் திரைப்படத்திற்காக டி இமான் இசையில், யுகபாரதி வரிகளில் ஜிதின் ராஜ், மகாலட்சுமி ஐயர் குரல்களில். இந்த பாடல் விரும்பி கேட்டிருக்கும் நேர்கள் திருப்பத்தூர் மாவட்டம் புத்துக்கோயில் சின்னராஜு, சுமதி, பிரவீன்குமார், பிரதீப், சந்தியா, கோஷ்மிதா, பவித் யுகதீரன், நாற்றம்பிள்ளை, வேப்பம்பட்டு சுப்பிரமணி, ராணி, தண்டபாணி, சசி, ஷர்மிளா, பிரசாந்த், குருபாணி குண்டா, சுஜாதா, முருகேசன், சுஜித், அஜய், அனிதா, ராஜேஷ், ஜோலார்பேட்டை சந்திரமோகன், நிர்மலா, மோனிஷ், நிஷாந்த், சென்னை நெசப்பாக்கத்திலிருந்து அமுதா, சீமான், சூர்யா, செங்கல்பட்டு பத்மா, ஆற்காடு சாத்தூர் ரமேஷ், ஈஸ்வரி, தருமபுரி குணசேகரன், பெரியம்மா, பாலக்காடு அன்பு, கர்நாடக மாநிலம் பங்காரிப்பேட்டை சுரேந்தர், இந்திரா ஆகியோர்.

0: நேரம் 8:30. நேர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி உங்கள் விருப்பம்.
1: உங்கள் விருப்பம்.
2: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அன்கோ.

0: நேயர்களே, நீங்களும் எங்களோட இணைஞ்சு நம்ம நிகழ்ச்சிகளோட அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணுமா?
1: அப்போ நம்ம ஆகாஷ்வாணி சென்னையோட வாட்ஸ்அப் சேனல்ல இணைங்க.
0: விவசாய நிகழ்ச்சிகள் தொடங்கி மருத்துவம், பெண்கள், குழந்தைகள், மேலும் சிறப்பு விருந்தினர்களுக்கான எல்லா நிகழ்ச்சிகளோட அப்டேட்ஸையும் தெரிஞ்சுக்க நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணுங்க, கேட்டு ரசிங்க, ஷேர் பண்ணுங்க.
1: இதற்கு ஏஆர் சென்னையோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ஆகாஷ்வாணி சென்னை அப்படிங்கிற வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்கு, அதன் மூலம் இணையலாம். எங்களோட

காற்று வழியெங்கும் பாட்டு பரவசம் நிரப்பிக் கொண்டிருக்கிறது. 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை. வலம் வந்து கொண்டிருக்கிறது கடிதம் வழி நேர்கள் விரும்பி கேட்ட பாடல்கள் உங்கள் விருப்பமாக காற்றலைகளில். அடுத்து ஒலிக்கும் பாடல் யார் யாரது விருப்பம்? மயிலாடுதுறை மாவட்டம் செம்பனார் கோயில் ஸ்ரீராமுலு, பிரபாகரன், லக்ஷ்மணன், மாதேஸ்வரன், செல்வம், அமுதா, யோகேஷ், கனகவல்லி, பலராமன், கௌரி, புருஷோத்தமன், ஷாமேஸ்வர், அயப்பாக்கம் அபர்ணா நகரிலிருந்து மூர்த்தி, கமலா, பாலாஜி, பூபதி, கொடிமலர், கவிப்பிரியா, குண்டுமல்லி, செண்டுமல்லி, பெருமாள், வேடியம்மாள், ஜிதின், தர்ஷன், மலையப்பாக்கம் வெங்கடேசன், குன்றத்தூர் பெரியார் நகரிலிருந்து முருகேசன், தேவி, ஆறுமுகம், சுதா. இந்த நேர்கள் விரும்பி கேட்ட பாடல் கருப்பு திரைப்படத்திலிருந்து கேட்கலாம். சாய் அபேங்கர் இசையில் விஷ்ணு எடாவன் வரிகளில் சாய் அபேங்கரும் கானாமுத்துவும் இணைந்து பாடிய பாடல் இது.

நேர்களை நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் கொடி வீரன் திரைப்படத்திற்காக என் ஆர் ரகுநந்தன் இசையமைத்த பாடல். வந்தனா ஸ்ரீனிவாசனும் ஜெகதீஷும் பாடிய பாடல் மோகன்ராஜன் வரிகளில் வருகிறது. ஆற்காடு சாத்தோர் ரமேஷ், ஈஸ்வரி, பூவரசி, சந்தோஷ்குமார், கீர்த்தனா, லோகித், உதயகுமார், ரேவதி, மகிழினி, மணி துளசி, ஆரணி சங்கீதவாடி, தசரதன், பிரபாவதி, மாதவரம், திருவள்ளுவர், திரு விநாயகம், மதனகுமாரி, அஜித், சங்கவி, அஸ்வித், ரோஷன், தர்ஷன், சாய் தருண், சாய் பிரதிகா, கோவிலாம்பூண்டி, செல்வகுமார், சந்தியா, வர்ஷினி, யாமினி, மாதவரம், ஏகாந்தம், எழிலரசன், எழிளவன், எழிலோவியம், திருமணிசை, ராஜசேகர், தனசேகர், குணசேகர், ஞானசேகர், அமுதாசேகர், அருணாசேகர், கொடுங்கையூர், ராமு, விஜயா, விஜயகுமார், நந்தினி, விஷால், நதியா. இந்த நேர்கள் விரும்பி கேட்ட பாடல் இதோ காற்றலைகளில்.

0: உங்கள் விருப்பம் நிகழ்ச்சிகள் கடிதம் எழுதும் நேயர்களின் கவனத்திற்கு.
1: உங்கள் விருப்பம் கடிதம் எழுதும் நேயர்கள், அவர்கள் விருப்ப பாடலை ஒரு போஸ்ட் கார்டில் மட்டுமே எழுதி அனுப்பவும்.
2: போஸ்ட் கார்டில் வரும் உங்கள் விருப்ப பாடல்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும். இங்கிலாந்து லெட்டர் மற்றும் ரெஜிஸ்டர் போஸ்டில் எழுதி அனுப்புவதை தவிர்க்கவும்.
1: போஸ்ட் கார்டில் ஒன்று அல்லது இரண்டு பாடல்கள் மட்டுமே எழுதி அனுப்ப வேண்டும்.
2: ஒரு போஸ்ட் கார்டில் உங்கள் பெயர், ஊரின் பெயர், நீங்கள் விரும்பும் புது பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் இவற்றை தெளிவாக குறிப்பிட்டு நிலைய இயக்குனர் விவத் பாரதி தமிழ் FM, உங்கள் விருப்பம் பகுதி, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 4 என்ற முகவரிக்கு எழுதி அனுப்பவும். வானொலி நண்பர்களின் பெயர்களை எழுதுவதை தவிர்ப்பதன் மூலம் மீண்டும் மீண்டும் ஒரே நாளில் ஒரே பெயர் அடிக்கடி வருவதை கட்டுப்படுத்தலாம். குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் குடும்ப நண்பர்கள் பெயர்களை மட்டுமே எழுதவும்.
1: ஒவ்வொரு வாரமும் உங்கள் விருப்பம் போஸ்ட் கார்டு பிரிக்கப்பட்டு ஷெட்யூல் செய்யப்படுகின்றது. எனவே நேயர்கள் வாரம் ஒருமுறை போஸ்ட் கார்டில் உங்கள் விருப்ப தேர்வை எழுதி அனுப்பலாம். 100-200 போஸ்ட் கார்டுகள் மொத்தமாக அனுப்புவதை தவிர்த்தல் நலம்.
0: உங்கள் விருப்பம், அதுவே நம் அனைவரின்.

0: நான் உங்கள் பாடலாசிரியர் பழனி பாரதி பேசுகிறேன். காற்றில் வருவது வானொலி அல்ல, நம் செவிகளை நினைக்கும் தேனொளி. திசைகள் இனிக்க, மனம் சிறகுகள் விரிக்க, கேளுங்கள் 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை.
1: பாரதி தமிழ் பண்பலையில் வலம் வந்து கொண்டிருக்கிறது. உங்கள் விருப்பம் கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 இந்த நேர்களோடு இணைந்து கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் நேர்களை. நிகழ்ச்சியில் அடுத்து தக் லைஃப் திரைப்படத்திற்காக வரும் இந்த பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேர்கள் ஸ்டேட் பேங்க் காலனி ஷாஃபி, ராஃபி, காதர் ஹமீத், காஜா ஷல்மா, ஷம்மு அலி, தபசுன் காதர் பாஷா, ரேஷ்மா, நஸ்ரின், ஷமும் ஃபர்தோஸ், ஷாயின் ஷா, ஷேக் ஹயாத் ரிஸ்வான், ஷம்யா பானு, திருமலிசை, கஸ்தூரி அருணாசேகர், ஜெகநாதபுரம் சரஸ்வதி, தனசேகர், காட்டுப்பாக்கம் ஹேமாவதி, யுவராஜ், காமராஜர் தெரு, தீபா பிரகாஷ், மணலூர்பேட்டை சுரூபராணி, ராஜசேகர் இவர்களோடு திருமலிசை பிரயம்பத்திலிருந்து மஞ்சுளா ஆனந்தன் இந்த நேர்களின் விருப்பத்தில் வரும் இந்த பாடல் ஏஆர் ரஹ்மான் இசையில் சிவ ஆனந்த் வரிகளில் இதோ அலெக்சாண்ட்ரியா ஜாய், சரத் சந்தோஷ் குழுவினர் குரல்களில்.

எல்லாருக்கும் வணக்கம். நான் லிங்குசாமி பேசுகிறேன். 102.3 வித் பாரதி, தமிழ் பண்பலை கேளுங்க, நீங்களும் என்ஜாய் பண்ணுவீங்க. நன்றி.

0: நம் வசந்த் & கோ காலம் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் & கோ.
1: நேர்களை நாம் இணைந்திருக்கும் உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியில் அடுத்து உத்தம புத்திரன் திரைப்படத்திற்காக விஜய் ஆண்டனி இசையமைத்து குழுவினரோடு பாடிய பாடல் இது பிரியன் வரிகளில். விரும்பி கேட்டிருக்கிறார்கள் சிதம்பரம் வானக்கார திரு தங்கராஜ் சரோஜா பாலாஜி ஆவடி திருவிழிஞ்சியம்பாக்கம் சுப்லட்சுமி விஜயராஜ் தனராஜ் தனம் அழகு சுந்தரி ராகவன் ஆவடி காமராஜர் நகரிலிருந்து இசையின்பன் இசையரசி லட்சுமி மேற்கு மாம்பலம் அசோக் கார்த்திக் நாராயணன் ஜெயலட்சுமி பார்த்தசாரதி கலைமணி கணேசன் ராஜேந்தர் லட்சுமி மயிலாப்பூர் காமாட்சி அஸ்வதி அசோக் குறிஞ்சிமலை பாஸ்கர் ஆகியோர்.
2: Yo mama, you know how me nirki say the dance floor, baby.

0: வசந்த் அண்ட் கோ.
1: நேர்களை நாம் இணைந்திருக்கும் உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வரும் பாடல் கோரிப்பாளையம் திரைப்படத்திற்காக நந்தலாலா இயற்றிய பாடல் இது. சபேஷ் முரளி இசையமைத்து சபேஷ் ஜனனியோடு இணைந்து பாடிய பாடல். கல்லாத்தூர் பரமசிவம், விஜயா, மோனிகா, கணேஷ்குமார், சுபாஷினி, கலைச்செல்வன், ஷாலினி, துகிலன், மேல்பாக்கம் சந்திரேஷ், ரோஜா, சேலம் கழங்காணி, ராதாகிருஷ்ணன், சங்கீதா, திருமலிசை, நாகராஜ், அஸ்வினி, தேசூர் குமரன், ஆங்கரை பைரவி, மதுரவாயல், அன்பு ஸ்ரீனிவாஸ், ஜெயலட்சுமி, அடையாளம்பட்டு ஆசீர்வாதம், ராஜேஸ்வரி, வெங்கடேஷ், போரூர் சங்கர், சுசீலா. இந்த நேர்களின் விருப்பமாகவும் உங்கள் விருப்பம் நிகழ்ச்சி நிறைவு பாடலாக
2: ஓட்ட ஓடச்சல் இயம்பி தலைக்கு பேரிச்சம்பழாய உசுர புழியும் பொண்ணு கலை.

0: நேர்கள் இதுவரை இணைந்திருந்த இந்த நிகழ்ச்சி உங்கள் விருப்பம். கடிதம் வழி நேர்கள் விரும்பி கேட்ட பாடல்கள் காற்றோடு கலந்து ஒலித்தது.
1: உங்கள் விருப்பம்.
2: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அன்கோ.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: கலக்கல் அரங்கம், கலக்கல் அரங்கம்.
2: வணக்கம் நேர்களே, இது நீங்கள் ஆர்வத்தோடு காத்துக்கொண்டிருக்கும் கலகல கலக்கல் அரங்கம். எதையும் ஒரு திட்டத்தோடு மட்டும் தொடங்காதீர்கள், செயலோடு தொடங்குங்கள் என்ற சிந்தனை வரியோடு ரொம்ப அழகாக தொடங்குது இன்றைக்கி நம்மளுடைய இந்த கலக்கல் அரங்கம். ஏன் திட்டத்தோடு தொடங்காமல் செயலோடு தொடங்குங்க அப்படின்னு சொல்கிறீங்கன்னு கேட்குறீங்களா? நம்ம பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஒரு ஆண்டின் முதல் நாள்

ஆகட்டும், இல்லை ஒரு வாரத்தின் முதல் நாள், இல்லை ஏதோ ஒரு நம்மளுடைய பிறந்த நாள், அந்த மாதிரி ஒரு முக்கியமான நாளில் நம்ம என்ன பண்ணுவோன்னா ஒரு பெரிய பிளான் ஷீட்டே நம்ம போடுவோம், அச்சீவ் அப்படின்னு சொல்லிட்டு. நான் இன்னைக்குலேருந்து இதெல்லாம் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த திட்டம் நம்மக்கிட்ட வரைபடமாக இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் அதை எப்போ செயல்படுத்துகிறோம், எத்தனை நாட்கள் செயல்படுத்துகிறோம் அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறி இல்லையா? அந்த மாதிரிலாம் இருக்காமல் திட்டத்தோடு நிறுத்திக்காதீங்க. நீங்கள் தொடங்கும் போதே ஒரு பிளான் இன்றைக்கி பண்ணிவிட்டு நாளைக்குலேருந்து தொடங்கலாம், இல்லை அடுத்த ஒரு மணி நேரம் கழித்து தொடங்கலாம், அந்த மாதிரிலாம் நினைக்காம அந்த எண்ணம் வரும்போதே அதை செயலாக்குனீங்க அப்படின்னு சொன்னால் அதனுடைய நீட்சி ரொம்ப இனிமையாக இருக்கும் அப்படின்றதுக்காகத்தான் எதையும் ஒரு திட்டத்தோடு மட்டும் தொடங்காதீர்கள், செயலிலிருந்து தொடங்குங்கள் அப்படின்ற சிந்தனையோடு இன்றைக்கி நம்ம கலக்கல அரங்கத்துக்குள்ளே வரோம். சரி, கலக்கல அரங்கத்தில் இப்போ எப்பவும் போல தான் நம்ம வந்து அந்த திரைப்புதிர் பாட்டுப்புதிர் அதெல்லாம் நம்ம பண்ணுவோம் இல்லையா? இப்போது கடந்த முறை நாம் சந்திக்கும் போது இந்த திரைத்துறை அதில் வந்து நம்ம பின்னணி பாடகர் இசையமைப்பாளர் அப்படிலாம் அந்த பெயர்களை சொல்லி கண்டுபிடிக்க சொல்லியிருந்தோம். நிறைய நேயர்கள் வந்து இதே வந்து தொடர்ந்து கூட ஒரு இன்னும் இரண்டு வாரங்கள் கொடுக்கலாமே அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. அதனுடைய நீட்சியாக தான் இன்றைக்கி நாம் அதே மாதிரியான ஒரு திரைத்துறை சார்ந்த பெயர்கள், அந்த பெயர்களை நீங்கள் கண்டுபிடிச்சு சொல்ல போகிறீங்க, இதுதான் சரியா? சரி, அடு நம்ம வந்து இதற்கு வரவேண்டிய இணைப்பு எண்கள் 2952508533 மற்றும் ஒரு 2838981 இந்த இணைப்பு எண்களில் வாங்க நாம் என்ன இன்றைக்கி கொடுத்துருக்கோம் அப்படின்றதில் நம்ம பேசலாம் சரியா? சரி, அதற்கெல்லாம் முன்னாடி சூப்பராக ஒரு பாடல் கேட்டுட்டு வந்துடுவோமா?

சங்கர் மகாதேவன் குழுவினரோடு இணைந்து பாடிய பாடலை கேட்டும் சத்தம் போடாதே திரைப்படத்திலிருந்து வந்தது. நான் முத்துக்குமார் வரிகளுக்கு இசையமைத்திருந்தார் யுவன் சங்கர் ராஜா. நேர்களை இது கலக்கல் அரங்கம் 2952052353 மற்றும் அறியன் 2838981 இந்த தொலைபேசி எண்களில் வாங்க. தொலைபேசியில் இணைப்பு கிடைக்காதவங்க நம்மளுடைய அதுக்கு அவங்களுக்கு பதில் தெரிஞ்சிருக்கு ஆனால் இணைப்பு கிடைக்கல அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய முகநூல் பக்கம் இருக்கலையே அபிவத் பாரதி தமிழ் FM 102.3 அந்த ஃபேஸ்புக் பேஜில் வந்து நீங்கள் உங்களுடைய அந்த பதில் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தது அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதை பதிவிடலாம். சரியா?

0: நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், அதாவது திரைத்துறை தொடர்பான கேள்விகள், அதுவும் அதில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு பெயர் நாம் சொல்லுவோம். அது வந்து பாடகராக இருக்கும், பாடகியாக இருக்கலாம், இல்லை இயக்குனர், தயாரிப்பாளர், அந்த மாதிரி இருக்கும். அது யார் அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிச்சு சொல்ல போகிறீங்க, சரியா? சரி, இப்போது முதல் நேயர் யார் வராங்கன்னு பார்க்கலாமா? வணக்கம்.
1: வணக்கம் அம்மா.
0: வணக்கம், யார் வந்திருக்கீங்க?
1: ஆலத்தம்பாடியிலிருந்து பன்னீர்செல்வம் பேசுறேம்மா.
0: எந்த ஊருங்க?
1: ஆலத்தம்பாடி.
0: அரசம்பாடியா?
1: ஆலத்தம்பாடி.
0: ஆலசம்பாடி. ஐயா, உங்க ஊர் எங்க இருக்கு இந்த ஆலசம்பாடி?
1: திருவாரூருக்கும் திருத்துறைப்பூண்டிக்கும் இடையில இருக்கு.
0: திருவாரூர், திருத்துறைப்பூண்டி. ஓ, நீங்க எல்லாம் கும்பகோணம் பண்பலையில கேக்குறவங்க. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. சொல்லுங்க, இன்னைக்கு என்ன தலைப்புல இருக்கும் அப்படின்றது தெரியுமா? குறிப்பு கொடுத்து நாம வந்து யார் அப்படின்றத நீங்க கண்டுபிடிச்சு சொல்ல போறீங்க, சரியா? உங்க பேர் ஒரு முறை சொல்லுங்கய்யா.
1: பன்னீர்செல்வம்.
0: சரிங்கய்யா. இப்போ இப்போ நான் கேட்க போற இவர் வந்து யார் அப்படின்னு சொன்னா, ஒரு திரைப்பட இயக்குனர், சரியா? ஆமா, டைரக்டர். அவருடைய பெயரு, இந்த குறிப்பை வச்சு அவர் பேர் என்னவா இருக்கும் நீங்க கண்டுபிடிங்க, சரியா?
1: குறிப்பு சொல்லுங்க.
0: யானையை குறிக்கக்கூடிய ரெண்டு சொல் இதுல இருக்கு இவர் பேருக்குள்ள.

0: யானையை குறிக்கக்கூடிய இரண்டு சொற்கள் இருக்கு. அடுத்து மிகுதி, மிகுதின்னு சொல்லுவோம்ல, அதை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லும் இருக்கு. அதிகமா அப்படின்னு சொல்லும்போது மிகுதியா இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சொல் சொல்லுவோம்ல, அது வேகம், அதையும் குறிக்கக்கூடிய ஒரு சொல் இதுல இருக்கு இவருடைய பேருக்குள்ள. சரியா,
1: கேரக்டர் கஜேந்திரன்.
0: என்னங்க?
1: கேரக்டர் கஜேந்திரன்.
0: கஜேந்திரனா? இல்லை. எப்படி சொல்றீங்க? இல்ல இல்ல, கஜேந்திரன்றது இந்த குறிப்போட எப்படி ஒத்து வருதுன்னு கேட்டேன்.
1: நீங்க சொன்னீங்களா?
0: இல்லைங்கயா. சரி, நன்றி, முயற்சி பண்ணிருக்கீங்க, வாழ்த்துக்கள். இந்த குறிப்பை வந்து நம்ம இதோட சேர்த்து நம்ம வந்து சொல்லலாம். இன்னொரு குறிப்பை உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு சொன்னால், பிரம்மனை குறிக்கக்கூடிய ஒரு சொல். வணக்கம். வணக்கம்.
2: ஹலோ,
0: வாங்க.
2: வணக்கம்மா, நான் திருவள்ளூர் மாவட்டம் நந்தியம்பாக்கம் பேசுகிறேம்மா. கோபாலகிருஷ்ணன்.
0: நந்தியம்பாக்கம் கோபாலகிருஷ்ணன்.
2: ஆமாம்.
0: இப்போ நீங்கள் குறிப்புகள் கேட்டிங்களா?
2: ஆ, கேட்டேம்மா.
0: யார் அந்த இயக்குனர்?
2: சேரன்மா.
0: சேரனா?
2: ஆ,
0: ஓகே. சரி, அதாவது இந்த குறிப்பை வச்சு தான் வந்து நம்ம வந்து சொல்லணும் இல்லையா. இப்போது நம்ம வந்து இன்னொரு குறிப்பு, பிரம்மனை குறிக்கக்கூடிய, பிரம்மாவை குறிக்கக்கூடிய ஒரு சொல். இன்னொன்று, ஒரு திரைப்படம் கூட இந்த பெயர்லேயும் இருக்குது. சரியா, இதை நீங்கள் என்னன்றது யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரிகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மூன்று குறிப்பு கொடுத்துருக்கோம். யானை குறிக்கக்கூடிய இரண்டு சொற்கள் இதில் இருக்குது. மிகுதி, அதை குறிக்கும் ஒரு சொல். அதே மாதிரி பிரம்மா, இதை குறிக்கக்கூடிய ஒரு சொல். இந்த மூன்றும், இந்த பிரம்மாவை குறிக்கக்கூடிய சொல்லுக்குள்ளே தான் பார்த்தீங்க ஒரு திரைப்படத்தின் பெயரும் கூட அது. வணக்கம். வணக்கம், வாங்க. சொல்லுங்க ஐயா.
3: ஆமா, அதாவது ராம் லட்சுமணன் ஒருத்தன், அந்த டைரக்டரா?
0: ராம் லட்சுமணன். இந்த குறிப்போட ஒத்து போகுதா ஐயா? வரலையே குறிப்போட ஒத்து வரலையே. வணக்கம். ரேடியோ ஆஃப் பண்ணுங்க. நீங்கள் நிகழ்ச்சிக்குள்ளே வரும்போது பேசணுன்ற அந்த ஒரு ஆர்வத்தோடு வரீங்கன்றதெல்லாம் புரியுது. ஆனால் நீங்கள் ரேடியோவை ஆஃப் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா தான் கொஞ்சம் நீங்கள் பேசுகிறது எல்லாருக்குமே தெளிவாக கேட்கும். வணக்கம். வணக்கம்.
4: ஹலோ,
0: வாங்க.
4: சாத்தியை செல்வி, திருமணிசை.
0: திருமணிசையிலேருந்து சொல்லுங்கம்மா. கண்டுபிடிச்சிங்களா?
4: மேடம், கஜேந்திரன் டைரக்டர்.
0: எப்படி
4: கஜேந்திரன்னா? கஜன்றது
0: புரியல. கஜே, அப்ப கஜன்றது வந்து யானையை குறிக்கும்னு சொல்றீங்க, அது கரெக்டா? கஜ அப்படின்றது அதிகமா நம்ம பயன்படுத்த மாட்டோம். கஜமுகன் சொல்றதை விட இன்னொரு பேர்ல சொல்லுவோம், அது கயமுகன் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். கயம் அப்படின்றது தான் யானைக்கான பேர். இன்னொரு பேரும் இருக்கு யானைக்கு, அந்த பேரும் இந்த இயக்குனருடைய பேருக்குள்ள இருக்கு. யானையை குறிக்கக்கூடிய ரெண்டு சொல்ல, ஒன்னு வந்து கய, நீங்க கஜன் சொன்னீங்க, அது கஜ இல்ல, கய. இன்னொரு சொல் இருக்கு, பிரம்மாவை குறிக்கக்கூடிய ஒரு சொல் இதில் இருக்கு. வணக்கம். வணக்கம்.
5: வணக்கம். பழையவன ஹரி.
0: ஆ, சொல்லுங்க ஹரி.
5: கரி,
0: கரி முகன் இல்லை, கய அப்படின்னு சொல்லிட்டு. ஓ, இன்னொரு சொல்லுக்காக சொல்றீங்களா? ஆ, இல்லையே. யார் இயக்குனர்?
5: மயன் பிரம்மா.
0: என்னங்க?
5: பிரம்மாக்கு மயன்?
0: மயன் கிடையாது, பிரம்மாக்கு வந்து மயன்கிற பேர் இல்லையே, இன்னொரு பேர் இருக்குது. கிட்டத்தட்ட நெருங்கி வந்துட்டீங்க, ஆனா அது மயன் இல்ல. அயனோடு நால்முகனும், அயன் அப்படின்றதுதான், அயனோடு நான்முகனும் தான் அது. அயன்கிறது வந்து பிரம்மனை குறிக்கக்கூடிய ஒரு சொல். இப்ப யானைக்கு ஹலோ, கய சொல்லிருக்கீங்க. இப்ப யார் அந்த இயக்குனர் அப்படின்றத சொல்லுங்க. அதி, அதை மிகுதிக்கு நாம கேட்டிருந்தது அதி. வணக்கம்.
6: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: வாங்க.
6: அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம் பாஸ்கர்.
0: சொல்லுங்க பாஸ்கர்.
6: தூயவன்.
0: தூயவன், இந்த குறி

0: குறிப்புகள் ஒத்து வரலையே. இந்த குறிப்புகள் ஒத்து வரணும் இல்லையா? இப்போ நம்ம குறிப்பை மூன்று குறிப்பையும் நம்ம சொல்லிட்டோம். படத்தோடைய பெயர் தான் வரணும். வணக்கம் வணக்கம் வணக்கம்
1: வணக்கம்.
0: வாங்க, இணைப்புல இருக்கீங்க.
1: நான் முகப்பேர்ல இருந்து பிரமிளா பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க பிரமிளா.
1: அகத்தியன்.
0: அகத்தியன், எப்படி குறிப்புகள் சொல்லுங்க பார்க்கலாம்.
1: சயன். அயன். நீங்களே சொல்லி கொடுத்துட்டீங்க பாதி
0: பாதியா.
1: அதிகமாக அதி
0: அதி.
1: அப்புறம் என்னங்க மேடம் சொன்னீங்க?
0: யானைக்கு இன்னொரு பேரும் கேட்டிருந்தேன், அது நீங்க தான் சொல்லுங்க. இல்ல கயா சொல்லியாச்சு, இன்னொரு பெயரும் இந்த அகத்தியனுக்குள்ள இருக்கு.
1: ஆமா சொல்லி இருக்கீங்க மேடம்.
0: அதுதான் நான் சொன்னேன், இப்ப குறிப்புகளை வந்து கொஞ்சம் ஈஸியாக்கி அப்படி அங்கங்க டச் பண்ணோன்னா

0: இன்னொரு பெயரும் இந்த அகத்தியனுக்குள்ள இருக்கு.
1: ஆமா சொல்லிருக்கீங்க மேடம், இருக்கு.
0: இப்போ அகத்தியன்னு பேரும் சொல்லிட்டீங்க நீங்க, கயா சொல்லியாச்சு, அயன் சொல்லியாச்சு, அதி சொல்லியாச்சு. அப்ப இன்னொரு பேர் வந்து யானையை குறிக்கக்கூடியது இருக்கு. அதனால யாராவது ஒரு நேர் சொல்றாங்களா நம்ம கேப்போம்.
1: தொடர்ந்து நடத்துங்க மேடம், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு.
0: இல்ல அதுதான் பெருவாரியான நேர்களுடைய அப்படி இதை தொடர்ந்து பண்ணுங்க அப்படின்னு சொன்னதுனாலதான் அந்த பாட்டு புதிர் விட்டு கொஞ்சம் இந்த பக்கம் வந்திருக்கும்.
1: கடல் திரைப்படத்துல இயக்குனர் பாடலாசிரியர்னு போனீங்கன்னு வச்சீங்களேன், அது பெரிய கடல்.
0: ஆமா, அது தெரிஞ்சுக்கலாமே அப்படின்றதுக்காக தான். வணக்கம். வாங்க சொல்லுங்க.
2: மதுரையில இருந்து புஷ்பலதா பேசுறேன்.
0: சொல்லுங்க புஷ்பலதா.
2: இது அகத்தியன் வருமா மேடம்?
0: அகத்தியன். ஓ, நீங்க ஆப்ல கேக்குறீங்க, அதனால தெரியல. இப்போதான் பிரமிழா வந்து அகத்தியன் பதில் சொல்லிட்டாங்கம்மா.
2: சூப்பர்.
0: சரி, இப்ப இது வந்து நாம இப்ப இதுல நாம நேரத்தை அதிகப்படுத்த வேண்டாம், நான் சொல்லிடுறேன் சரியா. அத்தி அப்படின்னு ஒரு சொல்லு இருக்கா?
2: அதனாலதான்
0: காலை அதிகாலை ரொம்ப ரொம்ப சீக்கிரமா அந்த விடியற் காலை வந்து நம்ம அதிகாலை நேரம்னு சொல்லுவோம். மகிழ்ச்சிமா, நன்றி நன்றி நன்றி. இதுல யானையை குறிக்கக்கூடிய இன்னொரு சொல் வந்து அத்தி, அத்திக்கரை அப்படின்னு முத்தை தெரு பத்தி தெரு அதுலாம் வரும். அந்த அத்தி அப்படின்ற சொல் வந்து யானையை குறிக்கக்கூடிய ஒரு சொல். இந்த குறிப்புகள் எல்லாம் சேர்த்திங்கன்னா இயக்குனர் அகத்தியன் அவங்களுடைய அந்த ஒரு பெயர் நமக்கு கிடைக்கும். இவங்க பிரமிளா சொன்ன மாதிரி ஒரு மறக்க முடியாத ஒரு இயக்குனர் இல்லையா? காதல் கோட்டை திரைப்படம் கொடுத்தவர் உன்னிகிருஷ்ணன், சித்ரா குரல்களில், வாலியுடைய வரிகளில், தேவாவுடைய இசையில், இப்போது அவருடைய இயக்கத்தில் வந்த ஒரு படத்துலேருந்து நம்ம பாடல் கேட்கலாம் காதல் கோட்டை திரைப்படத்திற்காக.

0: சரி, இப்போ நம்மளுடைய முகநூல் பக்கத்தில் வந்து சரியான பதில் யாரெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீரா வெங்கட்ராமன், அடுத்து ஸ்ரீராமச்சந்திரன், மாதவரம் வீரராகவன் வாழ்த்துக்கள் அந்த நிகழ்ச்சியை பற்றின இது சொல்லியிருக்கிறாரு. அடுத்து நடராஜன் சுப்பையா புத்தகத்திலேருந்து ஹரி என்ற சொல்லுக்கு யானை என்ற பெயர் அப்படின்னு சொல்லி அதுவும் இருக்குது. ஹரி கிடையாது. அடுத்து பொன்னேரி கலீல் அகமது, அன்புராணி, மாலினி தேவி அருணாச்சலம், அடுத்து சிவன் அருண், இவங்க எல்லாம் அகத்தியன்கிற பதில் கொடுத்துருக்குறாங்க. பெரும்பாக்கம் மனஜா சுந்தர் அவங்க வந்து பாடல்கள்லாம் அருமை அப்படின்ற ஒரு பதிவையும் இதில் வந்து பதிவிட்டுருக்கிறாங்க. சரி, இவங்களுக்கான வாழ்த்துக்களோட நம்ம அடுத்த குறிப்புக்கு போகணும் இல்லையா? அடுத்த குறிப்புக்கெல்லாம் நம்ம போகலாம். இணைப்பில் யார் இப்போ? வணக்கம். வணக்கம். நீங்கள் ரேடியோ ஆஃப் பண்ணீங்கன்னா தான் கேட்கும். ரேடியோ ஆஃப் பண்ணாமல் இணைப்பில் வந்தீங்கன்னா கேட்காது. வணக்கம். கொஞ்சம் சத்தமா பேசலாமே, ஏன் இவ்வளவு உள்ள போகுது?
1: தஞ்சாவூர்ல இருந்து கோபி கிருஷ்ணன்.
0: கோபி கிருஷ்ணன் தஞ்சாவூர்ல இருந்து. இல்ல இல்ல, அந்த குறிப்பெல்லாம் முடிஞ்சு பாடலே கேட்டமே. இப்ப அடுத்த குறிப்பு உங்களுக்கு சொல்லலாமா? இது வந்து ஒரு பின்னணி பாடகி ஒருத்தவங்களுடைய பெயர் இதுக்குள்ள இருக்கு, சரியா? இவர் பேருக்குள்ள ஒரு கவிஞரின் பெயர் இருக்கு, கணவன் இறைவன் இதை குறிக்கக்கூடிய சொல் இருக்கு, அடுத்து வீணை இசை அப்படின்னு சொல்லும் போது ஒருத்தருடைய பாடல் ரொம்ப பிரசித்தி அப்படின்னு நாம சொல்லுவோம். அந்த கதாபாத்திரம் என்ன? வீணை இசையில இவருடைய இல்லை, நான் வந்து பின்னணி பாடகி அப்படின்னு சொல்லியிருக்கேன். வணக்கம். ஒரு பெண் பாடகருடைய பெயர். வணக்கம்.

0: திரும்ப திரும்ப வந்து சொல்கிறோம், ரேடியோ ஆன் பண்ணிவிட்டு இல்லை ரேடியோ பக்கத்தில் வச்சுக்கிட்டு தயவு செஞ்சு இணைப்புக்குள்ளே வராதிங்க. அது உங்களுக்கு தான் சிரமம், ஏன்னா இணைப்பு கிடைச்சும் சிறப்பாக செயல்பட முடியாமல் போயிடும் இல்லையா. வணக்கம்.
1: ஹலோ,
0: வாங்க.
1: நான் கிண்டிலிருந்து விஜயா பேசுகிறேன் மேடம். வணக்கம் மேடம்.
0: வணக்கம். நான் நலமாக இருக்கேன் விஜயா. உங்களுக்கு குறிப்புகள் கேட்டிங்களாமா?
1: ஆ, கேட்டேன் மேடம். வாணி ஜெயராம் மேடம்.
0: வாணி ஜெயராம் எப்படி? நினைச்சிங்களா? அது தெய்வத்துல இப்போ நாம வந்து இன்னொரு
1: கணவன் இதுக்கு சொன்னீங்க,
0: பதியும் சொல்லலாம், இன்னொரு சொல்லும் இருக்கு. அருமையா முயற்சி பண்ணிருக்கீங்க, வாழ்த்துக்கள். பதி சொல்லலாம், அதே மாதிரி இன்னொரு பேரும் இருக்கு. நிறைய பழைய திரைப்படங்கள்ல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த பேர் சொல்லிதான் அழைப்பாங்க. இல்லை இல்லை, அதுக்கும் நீங்க பின்னாடி போகணும், அதற்கு முன்னாடி உள்ள பண்ணும் ஒரு 50-60களுக்கு போகணும். வணக்கம்.
2: வணக்கம்மா. வாழ்க வாழ்த்துடன். கேவி ஜெயசீலம், கொடமாட்டப்பட்டிமா.
0: சொல்லுங்க ஐயா.
2: ஜானகி சொல்லலாமா?
0: ஜானகி குறிப்போட ஒத்து வருதா? இரண்டையும் குறிக்கக்கூடிய ஒரு சொல். பழைய திரைப்படங்கள் அதிகமா பாத்தீங்கன்னா இந்த வார்த்தை வரும். வணக்கம். வணக்கம். அதாவது தெரியாம ஒரு முறை ரெண்டு முறை இந்த மாதிரி நடக்குது அப்படின்னா பரவாயில்ல, அடுத்தவங்களுக்கு இணைப்பு கிடைக்கிற ஒரு இதை வந்து நாம் அதை தடுக்கிற இடத்துல இருக்கோம் அப்படின்றத இந்த மாதிரி ரேடியோ பக்கத்துலேயே வச்சுக்கிட்டு பேச வர்றவங்க கொஞ்சம் யோசிச்சாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். வணக்கம். வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
0: யாருங்க? ரேடியோ ஆஃப் பண்ணிட்டு வந்திருக்கலாமே. யார் பேசுகிறீங்க?
3: அருணாச்சலம், கொருக்குப்பட்டியில்.
0: ஆ, சொல்லுங்க. ஏன்னா நீங்கள்லாம் பழைய நேயர், உங்களுக்குலாம் கண்டிப்பாக தெரியும் ரேடியோ வச்சுட்டு பேசக்கூடாது. சொல்லுங்க.
3: அது குறிப்பு ஒண்ணு, அந்த பேர் சொன்னீங்களா, நாதாவர்மா.
0: ஆ, நாதா, நாதன், அது சூப்பர்.
3: இன்னொன்னு, அந்த வீணை இசைக்கிறது வந்து ராவணன் வருமா?
0: ராவணன், ஓ, அதுவும் சொல்லலாம் தான். ஆனா இப்ப நாதா நாதன் சொல்லிருக்கீங்க இல்லையா, அப்ப இத ஒட்டி வரக்கூடிய இன்னொருத்தர் இருக்காரு, ராவணனும் சொல்லலாம் தான். ஆனா இந்த பேருக்குள்ள பாத்தீங்கன்னா இது வராது இல்ல, நாதா நாதன் அப்படினு சொல்லிருக்கீங்க.
3: வீணை இசை சொன்ன உடனே
0: இன்னொருத்தருடைய வீணை இசையும், அவர் எப்பவுமே வீணையோடே தான் இருப்பார். அவர் வீணையோடே தான் நம்ம பார்ப்போம் அவர் திரைப்படங்கள்ல எல்லாம் பார்க்கும்போது.
3: நாரதர்.
0: நாரதர், சூப்பர். நாரத கானம் வந்து ரொம்ப சிறப்பு வீணை இசையில. பொதுவா சொல்லும் போது வந்து நாரத கானம் ரொம்ப சிறப்புன்னு சொல்லுவாங்க. அது வந்து தேவ கானம் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. நன்றி, நன்றி. அப்போ ரெண்டு குறிப்பு இவர் சொல்லிட்டாரு, நாரத அப்படின்றதையும் இவர் சொல்லிட்டாரு, நாரத கானம் சிறப்பானதுன்னு. கணவன் இறைவனை குறிக்கக்கூடிய சொல் நாதன், நாதா அப்படின்னு நாம சொல்லுவோம். இப்போ அடுத்த குறிப்பு, ஒரு கவிஞருடைய பெயர் இதில் இருக்கு அப்படின்னு சொன்னோம். இந்த இதை கண்டுபிடிச்சிங்கன்னா யார் அந்த பின்னணி பாடகி அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். வணக்கம். அவர் வந்து பார்த்தீங்கன்னா மூன்று பெரிய. வணக்கம். வணக்கம். வணக்கம். ஹலோ. வணக்கம்.
4: வணக்கம். திரும்பாக்கத்திலிருந்து வித்யா ரவி.
0: ஆ, சொல்லுங்கம்மா.
4: சுதா ரகுநாதன்.
0: சுதா ரகுநாதன், சூப்பர். எப்படி சொன்னீங்க?
4: நன்றி.
0: சுதா ரகுநாதன் அவங்கதான் இதுல. கவிஞர் சுரதா, சுப்பு ரத்தினதாசன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த சுரதா அவங்களுடைய பெயர். அடுத்து வந்து நாதன், நாதா. நாரத கானம் மிகச்சிறப்பான ஒன்று அப்படின்னு சொன்னோம். தேவகானம்னு சொன்னோம் இல்லையா, அவர் கையில் இருக்கக்கூடிய அந்த வீணைக்கு பெயர் தான் மகதி. இன்றைக்கி நிறைய பேர் வந்து நம்ம மகதின்னு வீட்டில் பெண் பிள்ளைகளுக்கு பேர் வச்சு கேட்குறோம்ல, அந்த மகதி அப்படின்றது வந்து அந்த அவர் கையில் இருக்கக்கூடிய வீணை, அந்த மகதின்ற வீணையை மீட்டிகிட்டே வந்து அவர் பாடுறது தான் அந்த தேவகானம்.

அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இப்போ நாம் சுதா ரகுநாதன் அவங்களுடைய குரலில் ஒரு பாடல் கேட்கணும் இல்லையா, கேட்டுருவோம். ஈவன் இந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல் இது. வரிகள் வாலி, இசை இளையராஜா.

மழை கம்பி குத்தாமல் இருக்க குடை கம்பியாய் ஒதுங்கினேன். குடை அல்லாது உன் குரல் அருவி குற்றாலம். கானம் கேட்க கண்மூட போய் காணாமலே போனேன் நான். விட்டு கூடு பாய்ந்திருப்பேனோ என தட்டு தடுமாறி தேடி காதுகளாய் இறைந்து கிடக்கும் உன் காலடி வாரம் வந்தடைந்தேன். தாளமிடும் கைக்கும் தட்டுப்படும் உன் துடைக்கும் இடையே நான் சிக்கிக் கொண்டிருப்பதை கண்டுகொண்டேன்.

0: அருமையான ஒரு இசைப்பாடல் கேட்டு முடிச்சிட்டோம் இல்லையா, ஒரு கச்சேரி கேட்ட மாதிரி இருந்தது. அந்த கச்சேரிக்கு நடுவில் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கவிதை வரிகள் ஒரு குரலோடு வந்தது இல்லையா, அது வந்து இயக்குனரும் நடிகருமான இரா பார்த்திபன் அவங்களுடைய குரலில் தான் வந்தது, கேட்டு ரசித்தோம் நாம். சரி, இப்போ நம்மளுடைய முகநூல் பக்கத்தில் சுதா ரகுநாதன் அப்படின்றவங்க அந்த பேரை மிகச்சரியாக யாரெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரமிளா தமிழ்ச்செல்வன் கொடுத்துருக்காங்க, பெரும்பாக்கம் மனஜாசுந்தர் வந்து லதா மங்கேஷ்கர் அப்படின்னு பதிவிட்டிருக்காங்க, கும்பகோணம் பட்டாளம் ரமேஷ் வந்து நாரதர்ன்ற பதில் இதில் பதிவு பண்ணியிருக்கிறாரு, மாலினிதேவி அருணாச்சலம் நாதா நாரதர் சுரதா சுதா ரகுநாதன் அப்படின்னு அனைத்து பதிலும் அவங்கக்கிட்டேருந்து வந்திருக்கு. அடுத்த மீரா வெங்கட்ராமன் அவங்களும் சரியான பதில் சொல்லியிருக்காங்க. நடராஜன் சுப்பையா புத்தகத்திலிருந்து சுதா ரகுநாதன்றதை பதிவிட்டிருக்கிறாரு. காட்டுப்பாக்கம் அந்தோனிராஜ் வந்து சுரதா அப்படின்ற பேர் சொல்லியிருக்காங்க. அடுத்து ரகு நாதன், அது வந்து ராமனை குறிக்கக்கூடிய ஒரு சொல், அதாவது ரகுவம்சத்தில் பிறந்தவர் அப்படின்றத மென்ஷன் பண்ணி நடராஜன் சுப்பையா புத்தகத்தை இருந்து அவங்க வந்து அதையும், அதே மாதிரி சுதா அப்படின்னு சொன்னால் அதற்கு அமிர்தம்ன்ற பேர், அது அமிர்தம்ன்ற அர்த்தம் அப்படின்றதையும் குறிப்பிட்டிருக்காங்க. வாழ்த்துக்கள் ஐயா. சரி, நேரம் பார்த்தீங்கன்னா 9:40 ஆகுது. 102.3 விபத் பாரதி தமிழ் பண்பலையில் நாம் கேட்டுட்ருக்கிறோம் கலக்கல் அரங்கம். இந்த கலக்கல் அரங்கத்தில் தொலைபேசி வழியாக நேயர்கள்லாம் பங்கெடுத்து கேட்கக்கூடிய அந்த திரை புதிர்க்கான பதில் சொல்லிகிட்டு இருக்காங்க. 2952-0853 மற்றும் ஒரு 2838-9871 இந்த தொலைபேசி எண்களில் வாங்க பதில் சொல்லுங்க. வணக்கம்.
1: காலை வணக்கம் சகோதரிக்கு.
0: யார், எங்கிருந்து?
1: சகோதரிக்கு வணக்கம் கூறுவது மணக்குடி ராஜேந்திரன்.
0: மணக்குடி ராஜேந்திரன், உங்களுக்கான பெயர் வந்து நான் சொல்றேன். இது ஒரு பாடலாசிரியருடைய பெயர், சரியா? ஒரு பாடலாசிரியருடைய பெயருக்குள்ள ஒரு செயல்ல, அதாவது கலை ஆயக்கலைகள் இருக்கு இல்லையா, அதுல அந்த கலைகள்ல சிறந்தவரை குறிக்கக்கூடிய ஒரு சொல் இருக்கு, ஆகாயத்தை குறிக்கக்கூடிய ஒரு சொல் இருக்கு, அடுத்து பசு மாநிலங்களில் பெண்மான் இதை குறிக்கக்கூடிய ஒரு சொல் இருக்கு.
1: பத்து மாநிலங்களில்
0: மான் இனம்ல பெண் மானின் பெண் இனம் மான் இருக்கு இல்லையா, அதை குறிக்கக்கூடிய ஒரு சொல் இருக்கு. பசுவை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லும் கூடாது. ரொம்ப யோசிக்கிறாங்க, ஐயோ டக்குன்னு ஞாபகத்துக்கு வரலையே, வாயிலே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அடுத்த நேற்று நம்ம கேட்கலாம். இது ஒரு செயலில் கலையில் சிறந்தவங்களை வந்து இந்த சொல்லால சொல்லுவாங்க. அடுத்து ஆகாயத்தை குறிக்கக்கூடிய ஒரு சொல், பசுவை குறிக்கக்கூடிய ஒரு சொல். வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: இணைப்புல இருக்கீங்க, யாரு?
2: திருவாரூர் மாவட்டம் வலங்கை மால்ல இருந்து ஆட்டோ துரை.
0: சொல்லுங்க துரை.
2: கவிஞர் பிரைசோடனா?
0: எப்படி?
2: இந்த பசுவுக்கு வந்து அதுல சூ வரும்.
0: எப்படி பசுவை குறிக்கக்கூடிய ஒரு சொல்னு கேட்டிருக்கேன். அதுவும் போக பிரைசூடன்ல சூ நெடில், பசு வந்து சூதானா, பசுவுக்கு இன்னொரு பேர்னு சொல்லி நான் கேட்டிருக்கிறேன். வணக்கம். வணக்கம். இப்போ இதில் வந்து மீரா வெங்கட்ராமன் அவங்க வந்துட்டு

0: கலைமான் அப்படின்லாம் கலை அதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க இல்லை, அதாவது மானுடைய பெண் இனம்னு கேட்டதுனால அவங்க கலைமான் அப்படின்னு நினச்சி கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். அது இல்லை, பசுவை குறிக்கக்கூடிய சொல் தான் அந்த மானையும் குறிக்கும். வணக்கம்,
1: ஹலோ, வணக்கம் மேம்.
0: வாங்க, உங்க பேர்
1: மஞ்சுளா மேம். முகப்பேர் மஞ்சுளா.
0: முகப்பேர்ல இருந்து
1: மஞ்சுளா.
0: மஞ்சுளா பேசுறீங்க, ஏன் இவ்வளவு தயக்கம்? நல்லா ஜாலியா பேசலாம் மஞ்சுளா. வாங்க வாங்க, கிரேட் வெல்கம். அதாவது நீங்க முதல் முறையா வந்திருக்கீங்க, அதுக்காக பயப்படவே வேண்டாமே, ஜாலியா உங்க ஃப்ரெண்ட் கிட்ட பேசுற மாதிரி பேசலாம்.
1: இன்னைக்கு
0: கிடைச்சிருச்சுல, சந்தோஷம், மகிழ்ச்சி. சொல்லுங்க. ஆபாவாணன், சூப்பர். அவ்வளோ தயங்கி தயங்கி ஆனா பதிலோட வந்து நிக்கிறீங்க பாருங்க. எப்படி எப்படிமா?
1: இந்த மானத்தை குறிக்கிற சொல்லுன்னு சொன்னீங்கல்ல.
0: என்னங்கம்மா?
1: வானத்தை குறிக்கிற சொல்லு.
0: ஆமா,
1: வானம் ஆபா வானன்னு வருது இல்ல, அதனால
0: வானத்தை குறிக்கக்கூடியது. அதாவது

0: வரும்.
1: ஆ மட்டும் கிடையாது, ஆண் அப்படிங்கிற, அதாவது முதல் இப்ப ஆபாவாணன்ல முதல் எழுத்தும் கடைசி எழுத்தும் இருக்கு இல்லையா, அந்த ரெண்டு சுழி நகரம் இருக்குல்ல ஆண், அதற்கே பசு அப்படின்ற பேர் உண்டு. நம்ம ஆன்ற ஓரெழுத்து ஒரு மொழி மட்டும் நினைக்கிறோம்ல, ஆண் அப்படின்னா பசுன்னு அர்த்தம். ஆமா, ஆனைந்தும் ஆட்டுவித்து அப்படின்னு சொல்லி பதிகங்கள் சொல்லும். ஆனைந்தும் ஆட்டுவித்துன்றது வந்து பசுவிலிருந்து வரக்கூடிய பஞ்ச கவ்யம்னு சொல்லுவோம்ல.
0: ரொம்ப சந்தோஷம் மேடம், ஆனா எவ்வளவு நாளும் எனக்கு அதை பத்தி தெரியாது.
1: அதை தெரிஞ்சுக்கலான்றதுக்காக தான் நான் இந்த ஆண்கிற சொல்லை நான் கேட்டிருந்தேன். இதுல பெண் மானை குறிக்கக்கூடிய சொல்லும் அதுதான். ஒரு செயல்ல கலையில சிறந்தவங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன்.
0: கலையில
1: சிறந்தவங்க இந்த பேரு சொல்லி சொல்லுவாங்கன்னு, இது இந்த ஆபாவாணன் பேருக்குள்ளதான் இருக்கு. உங்க பேரு ஒரு முறை சொல்லுங்க. மகிழ்ச்சிமா, வாழ்த்துக்கள்.
0: ரொம்ப சந்தோஷம்.
1: நன்றி நன்றி நன்றி. வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம் சகோதரி.
1: வாங்க.
2: கலைவாணர் அப்படின்றது ஒரு சகோதரி.
1: யார் நீங்க? யாரு?
2: வேலூர்ல இருந்து சாமிநாதன்
1: பேசுறேன். வேலூர்
2: முதல்ல கண்டுபிடிச்சிட்டேன், அந்த சகோதரி சொல்றதுக்கு முன்னாடி கண்டுபிடிச்சிட்டே எனக்கு லைன் கிடைக்கலீங்க.
1: கிடைக்கல. வாணன் அப்படிங்கிற சொல்லுதான் கலையில் சிறந்தவங்களை குறிக்கக்கூடிய ஒரு சொல். நாம இதே ஆபாவாணன் அவங்களுடைய நேர்காணலில் கூட தொடங்கும் போதே அப்படிதான் தொடங்கியிருப்போம். அதாவது தமிழ் வாணன், இசையில சிறந்தவங்க இசைவாணன், கலைவாணன் இப்போ சொன்னார் இல்லையா இவர், அது மாதிரி கலைவாணன் அப்படிலாம் பேர் இருக்கும். உங்களுக்கே வந்து ஆபாவாணன்னு பேர் வந்துச்சு அப்படின்னு சொல்லி தான் அந்த முதல் கேள்வியே இருந்திருக்கும். அதனால் வாணன் அப்படின்ற சொல் வந்து கலையில் இல்லைனா ஒரு செயலில் சிறந்தவங்களை சொல்லக்கூடிய ஒரு சொல் வாணன் அப்படின்றது. ஆண் அப்படின்ற சொல் தான் பசுவை குறிக்கும், பெண் மானையும் குறிக்கும். ஆனைந்தும் அப்படின்னு சொன்னோம்ல, அந்த ஆனைந்தும்ன்றது பஞ்சகவ்யம்னு சொல்கிறோம். பசுவிலேருந்து வரக்கூடிய அந்த பால், தயிர், நெய், கோமியம், சாணம் இது எல்லாம் வந்து சேர்த்து ஆனைந்தும் ஆட்டுவித்து அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சிவபெருமானுக்குரிய அபிஷேக பொருட்களில் ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் இந்த ஐந்தும் சேர்ந்து ஆனைந்து அப்படின்றது. இதை இன்றைக்கி வந்து நாம் இந்த நிகழ்ச்சி மூலமாக நாம் தெரிஞ்சுக்கிட்டோம். சரியா? சரி, இப்போ நாம் இயக்குனர் ஆபாவாணன் தெரியும், பாடலாசிரியராகவும் ஆபாவாணன் அவங்கள வந்து நாம் தெரிஞ்சுக்கலான்றதுக்காக தான் இந்த கேள்வியை நாம் கேட்டிருந்தோம். இப்போ அவங்களுடைய வரிகளில் மனோஜ் கியானி சேமித்த பாடல், எஸ் என் சுரேந்தரும் பி எஸ் சசிரேகாவும் பாடியிருப்பாங்க இந்த பாடலை. இப்போது நாம் கேட்கலாம் ஊமை விழிகள் திரைப்படத்திற்காக.

0: நேயர்களே, நீங்களும் எங்களோட இணைஞ்சு நம்ம நிகழ்ச்சிகளோட அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணுமா?
1: அப்போ நம்ம ஆகாஷ்வாணி சென்னையோட வாட்ஸ்அப் சேனல்ல இணைங்க.
0: விவசாய நிகழ்ச்சிகள் தொடங்கி மருத்துவம், பெண்கள், குழந்தைகள், மேலும் சிறப்பு விருந்தினர்களுக்கான எல்லா நிகழ்ச்சிகளோட அப்டேட்ஸையும் தெரிஞ்சுக்க நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல ஃபாலோ பண்ணுங்க, கேட்டு ரசிங்க, ஷேர் பண்ணுங்க.
1: இதற்கு ஏஆர் சென்னையோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ஆகாஷ்வாணி சென்னை அப்படிங்கிற வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்கு, அதன் மூலம் இணையலாம். எங்களோட அனைத்து அப்டேட்ஸ்களையும் உடனுக்குடனா தெரிஞ்சுக்கலாம்.
0: இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள் நம்ம ஆகாஷ்வாணி சென்னை வாட்ஸ்அப் சேனலோடு.

இப்போ நாம் கேட்ட அந்த ஆபாவாணன் அப்படின்ற அந்த கேள்விக்கான பதில் வந்து யாரெல்லாம் முகநூலில் பதிவிட்டுருக்காங்கன்னா, மீரா வெங்கட்ராமன், நடராஜன் சுப்பையா புத்தகத்துலேருந்து அவங்க வந்து வாலி அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்து கிருஷ்ணகிரி மாவட்டம், அங்கே யார், இவங்க கனகராஜ், அவங்க வந்து இந்த நிகழ்ச்சியை பற்றின செய்தி வந்து இதில் பதிவிட்டுருக்கிறாங்க. பெரும்பாக்கம் வனஜா சுந்தர், மீண்டும் மீரா வெங்கட்ராமன், ரெடில்ஸ் ஹயத் பாஷா, இன்பா இலக்கியா, கும்பகோணம் பட்டாளம் ரமேஷ், அடுத்து வனஜா சுந்தர் அவங்க வந்து வானம் அப்படின்ற பதில் தனியாக பதிவிட்டுருக்கிறாங்க. மாலினி தேவி அருணாச்சலம், சிவன் அருண், தாமலேரி முத்தூர், சரவணன், அடுத்து இவங்க யார், இவங்கெல்லாம் பதில் பதிவிட்டுருக்காங்க. அந்தோணிராஜ் காட்டுப்பாக்கத்திலிருந்து அதே மாதிரி

நேர்களே, நான் இப்போது கலக்கல் அரங்கத்தில் திரைப்புதிர் நிகழ்ச்சியில் ஒரு சில திரைத்துறை சார்ந்த அவங்களுடைய பெயரை வந்து நாமெல்லாம் இதிலேருந்து தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா. இப்போ நம்ம வந்து ஆபாவாணன் அப்படின்ற ஒரு பாடலாசிரியருடைய பெயர், அகத்தியன் அப்படின்ற இயக்குனருடைய பெயர், சுதா ரகுநாதன் அப்படின்ற பின்னணி பாடகி அவங்களுடைய பெயர், இந்த வந்து இன்றைக்கி இந்த நிகழ்ச்சியில் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த நிகழ்ச்சியை இப்போ நம்ம ஒரு பாடலோடு நிறைவு செய்ய போகிறோம். உனக்காகவே வாழ்கிறேன் இந்த திரைப்படத்திற்காக வரும் பாடல் இது. எஸ்பி பாலசுப்ரமணியன் குரலில் கங்கை மரன் வரிகளில் இளையராஜா இசையமைத்த பாடல். இந்த பாடலோடு நிறைவு பெறுகிறது இன்றைய நமது கலக்கல் அரங்கம். பங்கேற்று சிறப்பித்த அத்துணை நேயர்களுக்கும் வாழ்த்துக்களோடு இதோ பாடல் வானலைகளில்.

0: மீண்டும் இணைகிறோம் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. வணக்கம் நேயர்கள் அனைவருக்கும். இந்த அலைவரிசை 101.6 கும்பகோணம், 100.4 வேலூர், 100.1 திருப்பத்தூர் அலைவரிசையிலும் தொடர்ந்து கேட்கலாம். அறிவுபூர்வமான கேள்விகள், சுவாரஸ்யமான பதில்களை நேயர்கள் கிட்ட இருந்து எதிர்பார்க்கலாம். இது என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சி, சிந்தனைக்கு விருந்து வைக்கும் நேரம். இன்னைக்கு என்ன மாதிரியான கேள்விகள் வளம் வரப்போகுது அப்படின்னா, விருதுகள் சம்பந்தமான கேள்விகள் தான் இடம்பெறப்போகுது. தொலைபேசியை எடுங்க, வேகமாக யோசிங்க, உடனே பதில் சொல்லுங்க. இன்றைய நிகழ்ச்சியில் சரியான பதிலை சொல்லி வெற்றியாளர்களா யார் யாரெல்லாம் வரப்போறீங்க அப்படின்னு பேசி தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 044 அப்படின்ற சென்னையுடைய முன்னணி பெயனை பயன்படுத்தி 295-205-853 என்ற எண்ணுக்கும், மற்றொரு இலக்கு எண்ணான 2838-98-71 என்ற எண்ணுக்கும் தொடர்பு கொண்டீங்கன்னா என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில் இணையலாம். நேயர்கள் எளிதாக பதில் சொல்லும் வகையில் இந்திய மற்றும் சர்வதேச விருதுகள் தொடர்பான கேள்விகளோடு இன்றைய நிகழ்ச்சியை தொடரலாம். இன்னைக்கு நிகழ்ச்சியில் முதல் காலரா யார் வரப்போறாங்க அப்படின்றதையும் கேட்டலாம். வணக்கம், யார் இங்கிருந்து? முதல் காலரின் நேர் நிகழ்ச்சியில இருந்து விடப்பட்டாங்க. நிகழ்ச்சியில இணையக்கூடிய அடுத்த நேர சந்திச்சிடலாம். வணக்கம், யார் இங்க இருந்து?
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம் சார்.
1: வணக்கம்,
0: உங்க பேர் சொல்லுங்க சார்.
1: கும்பகோணம் மாவட்டம் பாபுராஜபுரம் முகமது இக்பா. நலமா இருக்கலாம் சகோதரி?
0: சூப்பரா இருக்கும் சார். கும்பகோணத்துல இருந்து இக்பால்.
1: ஆமாங்க, பாபுராஜபுரம்.
0: ஓகே, இன்னைக்கு நிகழ்ச்சியில வந்திருக்கீங்க, உங்களுக்கான முதல் கேள்வி கேட்கலாமா? எளிமையா தான் இருக்கு, முதல் நேரா வந்துட்டீங்க வேற, உங்களால கண்டுபிடிக்கிற வகையில தான் இருக்கு. எல்லாருக்கும் தெரிந்த கேள்விக்கான விடையும் கூட இது. சரி, உங்களுக்கான கேள்வியை கேட்கலாம். இந்தியாவின் உயரிய குடிமகன் விருது எது அப்படின்றது தான் உங்களுக்கான கேள்வி.
1: இந்தியாவுக்கு வந்து ஆசார் இல்ல, வேற எதுங்க அந்த டக்குன்னு
0: வரலையா? முதல் நேரா வந்துட்டோம்னா
1: நோபல் பரிசுங்களா?
0: சரி, இனிப்புல வந்ததுக்கு நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சியை கேளுங்க, மறுநேயர் என்ன சொல்றாங்க அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கலாம். வணக்கம், யார் இங்கிருந்து?
2: கோகுல்.
0: கோகுல் எங்கிருந்து? ஓகே, நீங்க அந்த கேள்விக்கான விடைய சொல்றீங்களா? இந்தியாவின் உயரிய குடிமகன் விருது எது? இந்தியாவின் உயரிய குடிமகன் விருது எது அப்படின்றதுதான் கேள்வி. தெரிஞ்சுக்கலாம் சொல்றீங்களா? ஓகே, இனிப்புல வந்ததுக்கு நன்றி சார்.
1: நன்றி.
0: இனிப்புல இணையக்கூடிய அடுத்த நேரம் சந்திச்சிடலாம். வணக்கம், யார் இங்கிருந்து?

0: வணக்கம் வணக்கம்,
1: திருவேலந்து மாணிக்கம் டெய்லர் பேசுறேம்மா. திருவேலந்து மாணிக்கம் டெய்லர்.
0: ஓகே, இன்னைக்கு விருதுகள் சம்பந்தமான கேள்விகள் தான் கேட்டுட்டு இருக்கோம். உங்களுக்கான கேள்வி, அடுத்த கேள்வி. இப்போ உயரிய விருது வந்து
1: சொல்லிட்டாங்க, வாய்ப்பு தர
0: என்னாச்சு?
1: ஹலோ சொல்லுங்கம்மா.
0: உயரிய குடிமகன் விருது என்னன்னு சொன்னாங்க இல்லையா? இப்ப வந்து இந்தியாவின் இரண்டாவது உயரிய குடிமகன் விருது.
1: இரண்டாவது குடிமகன் விருதா? நம்ம நம்ம இந்தியாவில வாழ்றதுக்கு குடியுரிமை தருவாங்களா?
0: இல்லையா, ஒரு விருது கொடுப்பாங்க இல்லையா, வாழ்நாள் சாதனையாளர் விருது அந்த மாதிரி எல்லாம் நிறைய திரைப்பட நடிகர் நடிகைகள் அப்புறம் நிறைய சாகசம் பண்ணவங்களுக்கு எல்லாம் விருது கொடுப்பாங்க இல்லையா, அவங்களுக்காக இது இந்தியாவின் இரண்டாவது உயரிய குடிமகன் விருதுன்னு சொல்லக்கூடிய விருது. எந்த விருது, அதன் பெயர்
1: என்ன?
0: வணக்கம் சார், நன்றி சார், இனிப்புல வந்து நன்றி. வணக்கம், யார் இங்க இருந்து? இனிப்புல இருந்து இனிப்புல இணையக்கூடிய அடுத்த நேர சந்திச்சிடலாம். வணக்கம், யார் இங்க இருந்து? வணக்கம், யார் இங்க இருந்தமா?
2: பெரும்பாக்கம் வணக்கம்.
0: ஓகே வனஜா, நீங்க கேள்விக்கு என்ன பதில சொல்றீங்களா?
2: பத்மபூஷன் மேடம்,
0: மறுபடியும் சொல்லுங்க. கரெக்டா சொல்ல வந்தீங்க, பட் ஆனா அது இல்லையே. ஆக்சுவலி நாலு இருக்கு, நாலுல முதல்ல சொல்லிட்டாங்க. ஆமா, நீங்க பேசுறது வந்து எனக்கு குர குரன்னு கேக்குது. நீங்க வந்து வானொலி சத்தத்துல இருந்து கொஞ்சம் விலகி வந்துட்டீங்கன்னா நான் பேசுறதும் உங்களுக்கு கிளியரா கேக்கும், நீங்க பேசுறதும் எனக்கு கிளியரா கேக்கும். ஆக்சுவலி நாலு விருது இருக்குமா உயரிய குடிமகன் விருது. இப்ப முதல்ல சொன்னவங்க பாரத ரத்னா, அந்த உயரிய குடிமகன் விருத சொல்லிட்டாங்க. நீங்க சொன்ன விருது வந்து அது வேற நம்பரு. பத்மபூஷன் இருக்கு, ஆனா அது இரண்டாவது கிடையாது. ஓகே, பத்மபூஷன் சரியான விடைமா. இனிப்புல வந்ததுக்கு நன்றி. நன்றி இனிப்புல வந்ததுக்கு. இந்தியாவின் உயரிய குடிமகன் விருது பாரத ரத்னா. இந்தியாவின் இரண்டாவது உயரிய குடிமகன் விருது எது அப்படின்னா பத்ம விபூஷன் அப்படின்றது சரியான விடை. சரி, ரெண்டு கேள்விக்கும் விடை தெரிஞ்சுக்கிட்டாச்சு இல்லையா. இப்போ அடுத்ததான் ஒரு பாடல் கேட்டலாம். கில்லி திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டலாம். கபிலனுடைய கற்பனை வரிகளுக்கு வித்யாசாகர் இசையமைப்பில் பாடல் இது, கில்லி திரைப்படத்திற்காக.

0: நேரம் காலை 10:12 ஆயிடுச்சு. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில தான் கலந்துட்டு இருக்கீங்க. இன்னைக்கு நிகழ்ச்சி என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில விருதுகள் சம்பந்தமான கேள்விகள் தான் தொடர்ந்து வளம் வந்துட்டு இருக்கு. நேயர்களுக்கு ஒரு முறை தொலைபேசி என்ன நினைவுபடுத்திடலாம். நிகழ்ச்சியில கலந்துக்கணும் அப்படின்னா 295-205-853 என்ற எண்ணுக்கும், 2838-987-1 என்ற எண்ணுக்கும், மறக்காம சென்னையுடைய முன்னிணைப்பு எண்ணான 044 என்ற எண்ணையும் சேர்த்து டயல் பண்ணீங்கன்னா என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில கலந்துக்கலாம். இன்று என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சி விருதுகள் சம்பந்தமானது. முதல்ல கேட்ட ரெண்டு கேள்விக்கும் நிறைய பேர் தொலைபேசியில இணைப்பு கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு விவித் பாரதி தமிழ் பண்பலையுடைய முகநூல் பக்கத்துல அவங்களுடைய விடையை வந்து கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணிருக்கிறாங்க. அதுவும் சரியான விடையை போஸ்ட் பண்ணிருக்கிறாங்க. யார் யாரெல்லாம் போஸ்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா, நடராஜன் புத்தையா சுப்பகரத்துல இருந்து வித்யா ரவிசங்கர், அப்புறம் பன்னீர்செல்வம், சத்யநாராயணன், விக்னேஷ் ஹுசூர்ல இருந்து, அப்புறம் பன்னீர்செல்வம், மறுபடியும் சத்யநாராயணன் போஸ்ட் பண்ணிருக்கிறாங்க. உங்களுக்கு தொலைபேசியில இணைப்பு கிடைக்கல அப்படின்னா விவித் பாரதி தமிழ் பண்பலை முகநூல் பக்கத்துல கேள்விக்கான விடையை போஸ்ட் பண்ணலாம். சரி, இன்னைக்கு அடுத்த கேள்வி என்ன கேள்வி அப்படின்னா, இந்திய திரைப்படத்துறையின் உயரிய விருதாக கருதப்படும் விருது எது அப்படின்றதுதான் கேள்வி. கேள்வி ஒருமுறை மீண்டும் உங்களுக்காக, இந்திய திரைப்படத்துறையின் உயரிய விருதாக கருதப்படும் விருது எது அப்படின்றதுதான் கேள்வி. கேள்விக்கான விடை சொல்ல வந்திருக்கக்கூடிய நேர சந்திச்செல்லாம் வணக்கம். யார் இங்க இருந்து?
1: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் எங்க இருந்து சார்?
1: நாங்க ஆயுதகலம் பிரசாத் மேடம், குட்டி என்கின்ற பிரசாத், ஜெயங்கொண்டம் பக்கம் இருக்க மேடம் எங்க ஊரு.
0: ஓகே,
1: இந்திய திரைப்படத்தின் உயரிய விருது கேட்டிருக்கீங்க மேடம்.
0: ஆமா,
1: ஆஸ்கர் விருதுங்களா?
0: ஆஹா, நீங்க வந்து நான் உங்ககிட்ட கேள்வி கேட்டா நீங்க மறுபடியும் என்கிட்ட கேள்வி கேக்குறீங்களே.
1: ஆஸ்கர் விருதுதான் மேடம்.
0: ஆஸ்கர் விருதுதான். உங்களது பதில தெளிவா இதுதான் மேடம் அப்படின்னு சொல்லணும். சரியா, இப்ப நீங்க ஆஸ்கர் விருதுன்னு சொல்றீங்களா? ஓகே சார், இணைப்புல வந்தாரு, நன்றி. இதே கேள்வியை இன்னொரு நேர்கிட்ட கேக்கலாம், என்ன பதில் சொல்றாங்க அப்படின்றதையும் கேட்டுதான். வணக்கம், யார் எங்க இருந்து?
2: ஹலோ,
0: வணக்கம், யார் எங்க இருந்து? சொல்லுங்கம்மா, நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்களா?
2: தாதா சாஹேப் பால்கே அவார்ட்.
0: புரியலையே நீங்க சொல்றது.
2: உயரிய விருது பிலிம் சார்.
0: இந்திய திரைப்படத்துறையின் உயரிய விருதாக கருதப்படும் விருது எது அப்படின்றதுக்கு உங்களது தெளிவா சொல்லுங்கம்மா, நான் அதைத்தான்
2: கேக்குறேன்.
0: சொல்லுவாங்க, நீங்க அப்படியே ஸ்வரம் ஆரம்பிக்கையில நல்ல ஃப்ளோல வர்றீங்க, முடிக்கையில அப்படியே ஸ்வரம் கம்மியாகி டவுட்டா சொல்ற மாதிரி இருக்கு. நீங்க இப்ப கன்ஃபார்மா சொல்றீங்களா இதுதான்
2: அப்படின்னு நினைக்கிறேன்.
0: அப்படின்னு நினைக்கிறீங்களா?

0: கரெக்டாக தான் சொல்லியிருக்கீங்க, கரெக்டாக சொல்லியிருக்கீங்க. இனிப்பில் வந்ததுக்கு நன்றி, சூப்பர் சூப்பர். இனிப்பில் வந்ததுக்கு நன்றி. இனிப்பில் நீ கூடிய அடுத்த நீர சந்திச்சிடல. வணக்கம், யார் இங்கிருந்து? இனிப்பில் இருந்து விடுபட்டாங்க. இன்னைக்கு விருதுகள் சம்பந்தமான கேள்விகள் தான் என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில் தொடர்ந்து வளம் வந்துட்டுருக்கு. நேர்கள்லாம் ரொம்பவே சூப்பராக விடை சொல்லிகிட்டு இருக்காங்க. இனிப்பில் இணையக்கூடிய நேரை சந்திக்கிறதுக்கு முன்னாடி, வணக்கம், யார் இங்கிருந்து? இது என் கேள்வி கெண்ட பதில் நிகழ்ச்சி, தொடர்ந்து கேட்டு இருக்கீங்க விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைப்பில் இணையக்கூடிய அடுத்த நேயர். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் இங்கிருந்து சார்?
1: முசிறி தாத்தையங்கார் பேட்டையில இருந்து கிருஷ்ணமூர்த்தி மேடம்.
0: ஓகே, உங்க பேர் மறுபடியும் சொல்லுங்க.
1: தாதா சாஹேப் பால்கே விருதுதான் மேடம், ஆணித்தனமா சொல்றேன்.
0: அது சரியான விருதுன்னு நாங்களும் சொல்லிட்டோம் சார், ரொம்ப மகிழ்ச்சி. முசிறில இருந்து உங்க பேர் என்ன சொன்னீங்க மறுபடியும் சொல்லுங்க?
1: தாத்தையங்கார்பேட்டை கிருஷ்ணமூர்த்தி.
0: ஓகே சார், உங்களுக்கான அடுத்த கேள்வியை கேட்கலாமா?
1: கேளுங்க மேடம்.
0: இந்தியாவின் உயரிய விளையாட்டு துறை விருது எது? இந்தியாவின் உயரிய விளையாட்டு துறை விருது எது அப்படின்றதுக்கு கேள்விக்கு யார் விடை சொல்ல போறாங்க அப்படின்றதையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம், யார் இங்கிருந்து?
2: ஹலோ, மன்னார்குடி செல்வி பேசுறேன்.
0: செல்வி சொல்லுங்க. செல்வி, கேள்விக்கான விடைய
2: அர்ஜுனா விருது
0: இல்லையே, முயற்சி பண்றீங்களா?
3: அதுக்கு முன்னாடி
0: ஒரு கேள்விக்கு இரண்டாவது பதில சொல்லிட்டு முதல் பதில சொல்லாம இருந்தது எப்படி? முழுசுமா முடிக்கணும் இல்லையா? கேல் ரத்னா தான் ஷார்ட் ஃபார்ம். ஓகே சார், சூப்பர். இனிப்பில் வந்ததுக்கு நன்றி. இனிப்பில் நீ கூட அடுத்த நேரம் சந்திச்சிடலாம். வணக்கம்.
4: வணக்கம். வணக்கம்மா.
0: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
4: நான் சிதம்பரம் பூனையில இருந்து.

இனிப்பில் வந்ததுக்கு நன்றிமா. உங்களது பதில் சரியானது. இந்தியாவின் உயரிய விளையாட்டுத்துறை விருது எது அப்படின்னா மேஜர் தியான்சந்த் கேல் ரத்னா விருது அப்படின்றது தான் சரியான விடை. இந்த கேள்விக்கான விடையை நீங்கள் விவித் பாரதி முகநூல் பக்கத்துலேயும் போஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. சத்யநாராயணன் நடராஜன் புத்தகத்திலிருந்து அப்புறம் பெரும்பாக்கம்லேருந்து வனஜாவும் போஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு சூப்பரான பாடல் கேட்டலாம். எந்த திரைப்படத்தில் எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி திரைப்படத்திலிருந்து கபிலனுடைய கற்பனை வரிகளுக்கு ஸ்ரீகாந்த் தேவா இசையில் தேவனும் பெபியும் சேர்ந்து பாடிய பாடல் இது.

0: நேரம் காலை 10:24 நிமிடம் ஆயிடுச்சு. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 என் கேள்வி கண்ண பதில் நிகழ்ச்சி தான் தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு நிகழ்ச்சி விருதுகள் சம்பந்தமான கேள்விகள் தான் தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கோம். நேர்கள்லாம் ரொம்பவே சூப்பரா முயற்சியும் பண்றீங்க, பதிலும் சொல்றீங்க. இப்போ அந்த வகையில அடுத்ததா கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி எந்த நேயர் இணைப்புல வராங்க அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கலாம். வணக்கம், யார் எங்க இருந்து? வணக்கம் சார், யார் எங்க இருந்து? நான்காவது உயரிய குடிமகன் விருது எது அப்படின்றதுதான் சார். முதல்ல உயரிய குடிமகன் விருதுன்னு சொல்லிட்டாங்க, ரெண்டாவது உயரிய குடிமகன் விருதுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ நான் கேட்ட கேள்வி, இந்தியாவின் நான்காவது உயரிய குடிமகன் விருது? ஓகே சார், இனிப்பில் வந்ததுக்கு நன்றி. அழகாக முயற்சி பண்ணீங்க. இனிப்பில் வரக்கூடிய அடுத்த நேரம் என்ன பதில் சொல்றாங்க அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கலாம். இணைப்பில் இணையணும் அப்படின்னா உங்களுக்கு ஃபோன் நம்பர் தெரியணும். மறுபடியும் ஒரு முறை உங்களுக்காக தொலைபேசி இலக்கங்களை சொல்லிடலாம். 295-205-853 மற்றொரு இலக்க எண் 283-8-9-8-7-1 என்ற எண்ணுக்கும் தொடர்பு கொள்ளலாம். இணைப்பில் இணையக்கூடிய இணையர சந்திச்சிடலாம். வணக்கம், யார் இங்கிருந்து?
1: வணக்கங்க, திருநந்தையூர் கணபதிங்க.
0: வணக்கங்க கணபதி. வணக்கம், உங்களுக்கான அதே கேள்விதான் கேட்கிறோம். நீங்க சொல்லுங்க, இந்தியாவின் நான்காவது உயரிய குடிமகன் விருது எது? மறுபடியும் சொல்லுங்க. உறுதியா சொல்றீங்களா இல்ல டவுட்ல சொல்றீங்களா? கெஸ்ட்ல தான் சொன்னீங்களா? சரியா தான் சொன்னீங்க சார். இனிப்புல வந்ததுக்கு நன்றி. அழகா முயற்சி பண்ணீங்க. இனிப்புல நெய்யக்கூடிய அடுத்த நெய்யரையும் சந்திச்சிடலாம். வணக்கம், யார் இங்க இருந்து?
2: வணக்கம் மேடம். வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார், யார் இங்க இருந்து?
2: வணக்கம் மேடம். ஃபர்ஸ்ட் கேள்வியே எனக்கு தெரிஞ்சு ட்ரை பண்ண கிடைக்குது. பத்மபூஷணா மேடம்.
0: எது சார்? ஹலோ, நான் இன்னும் கேள்வியே கேட்கலையே சார். விளையாட்டு துறையில சிறந்த பயிற்சியாளர்களுக்கு வழங்கப்படும் முக்கிய விருது எது? ஓகே சார், முயற்சி பண்ணுங்க.
2: ரொம்ப நன்றி.
0: ஓகே சார், இனிப்புல வந்ததுக்கு நன்றி. இனிப்புல இணைய கூட அடுத்து நேரம் சந்திச்சிடலாம். வணக்கம், யார் இங்க இருந்து?
3: வணக்கம் மேடம். திருவாரூர் மாவட்டத்துல முடியண்டா நிசாந்தன்.
0: மறுபடியும் உங்க பேர் சொல்லுங்க. மறுபடியும்
3: திருவாரூர் மாவட்டம் முடிகண்டா நிசாந்தன்.
0: நிசாந்தன், விளையாட்டு துறையில் சிறந்த பயிற்சியாளர்களுக்கு வழங்கப்படும் முக்கிய விருது? நன்றி. அடுத்த நேயர் வணக்கம், யார் இங்க இருந்து?
4: வணக்கம், தமிழேந்தி.
0: தமிழேந்தி, ட்ரை பண்ணலாமா?
4: சொல்லுங்க.
0: நீங்க கெஸ்ட்ல பதில் சொல்றீங்க.

0: வந்து நான் கேள்வி கேட்டுருக்கேன், நீங்க
1: இல்ல
0: என்ன
1: இல்ல
0: கேள்வி கேட்டு
1: கரெக்டா
0: ஏ
1: ஞாபகம்
0: பி.
1: வந்தது ஞாபகம் வந்தது.
0: இப்போ சொல்லுங்க, விளையாட்டுத் துறையில் சிறந்த பயிற்சியாளர்களுக்கு வழங்கப்படும் முக்கிய விருது எது?
1: திரோணாச்சாரியா விருது.
0: கன்ஃபார்ம் கன்ஃபார்ம் தானே?
1: கன்ஃபார்ம் தான்.
0: ஓகே
1: கன்ஃபார்ம்
0: சார், ஓகே.
1: கன்ஃபார்ம்
0: இனிப்பில் வந்தது, நன்றி. கரெக்டாக சொன்னீங்க, இனிப்பில்
1: நன்றி நன்றி.
0: வந்ததுக்கு நன்றி. விளையாட்டுத் துறையில் சிறந்த பயிற்சியாளர்களுக்கு வழங்கக்கூடிய மிக முக்கியமான விருது துரோணாச்சாரியார் அப்படின்றது தான் மிக சரியான விடை. இதை வந்து விவித் பாரதி முகநூல் பக்கத்துலேயும் போஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. யார் யாரெல்லாம் போஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா, வலங்கைமான் ஆட்டோ துரை அப்படின்றவங்களும் போஸ்ட் பண்ணியிருக்காங்க, வித்யா ரவிசங்கர், அப்புறம் சத்யநாராயணன், இவங்க எல்லாம் போஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. சரியான விடையை தான் போஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியை தொடர்ந்து விளையாடிட்டு இருக்கோம். இப்போ நிகழ்ச்சியில் அடுத்ததான் ஒரு பாடல் கேட்டலாம். எந்த திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்க போகிறோம் அப்படின்னா, மனிதன் திரைப்படத்திலிருந்து தான் பாடல் கேட்க போகிறோம். அனிருத் ரவிச்சந்திரன் பாண்ட பாடல் இது. மதன் கார்கே கற்பனை வரிகளுக்கு சந்தோஷ் நாராயணன் இசையமைத்த பாடல். மனிதன் திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு சிறிய விளம்பர இடைவேளையை தொடர்ந்து பாடல் இசைக்கும்.

வணக்கம், நான் தான் உங்க கலை மாமணி நிழல்கள் ரவி. 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை. இணைந்திருப்போம், இணை பிரியாமல் இணைந்திருப்போம்.

0: தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: ஹாய் கைஸ், அவர் இவர்

அனைவருக்கும் வணக்கம். நான் கலைமாமணி சின்ன பொண்ணு குமார் பேசுறேன், நாட்டுப்புற பாடகி. நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும்

0: விவேக் பாரதி தமிழ் பண்பலை 102.3 என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீங்க. நேரம் காலை 10:36. இன்னைக்கு என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில விருதுகள் சம்பந்தமான கேள்விகள் தான் தொடர்ந்து வளம் வந்து கொண்டே இருக்கிறது. நேர்கள்லாம் ரொம்பவே அழகாக முயற்சி செஞ்சு பதில் சொல்லிட்டு இருக்கீங்க. இப்போ இணைப்பில் இணையக்கூடிய நேயரையும் சந்திச்சிடலாம். வணக்கம், யார் இங்கிருந்து? வணக்கம், இணைப்பில் இருக்கிறீங்க, உங்க பேர் சொல்லலாம்.
1: புவனேஸ்வரி.
0: புவனேஸ்வரி எங்கிருந்து? ஓகே, புவனேஸ்வரி ஒற்றை வரிகள் தான் பதில் சொல்வீங்களா? கேள்வி கேட்டாதான் பதில் சொல்வீங்க. ஓகே, பரவாயில்ல. உலகின் மிக பிரபலமான விருதுகள்ல ஒன்றான ஆஸ்கர் விருது எந்த துறைக்காக வழங்கப்படுகிறது? ஓகே, இனிப்பில் வந்ததுக்கு நன்றி. இருந்தாலும் முயற்சி பண்ணியிருக்கலாம், வரக்கூடிய நேயர்கள்லாம் முயற்சி பண்ணுவாங்க. நம்மளாம் இனிப்பில் இணையக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம், யார் இங்கிருந்து? வணக்கம், யார் இங்கிருந்து?
2: புது நேயர் மேடம், கல்பாக்கத்துல இருந்து பேசுறேன்.
0: கல்பாக்கத்துல இருந்தா, உங்க பேர் சொல்லுங்க சார்.
2: சாதிக் பாஷா மேடம்.
0: ஓகே, இப்ப முதல் முறையா ட்ரை பண்ணிருக்கீங்க, கிடைச்சிருச்சா?
2: ஆமா மேடம், நான் 20 வருஷமா கேட்டேன்னு நினைக்கிறேன்
0: மேடம். இல்ல, இப்பதான் ட்ரை பண்ணீங்களா இல்ல கொஞ்ச நாளாவே ட்ரை பண்ணி இப்பதான் கிடைக்குதா?
2: 2 மாசமா ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன், ஆனா இப்பதான் கிடைச்சது மேடம்.
0: ஓ, சந்தோஷம் சார். என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சிக்காக தான் தொடர்ந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, அப்படிதானே?
2: ஆமா மேடம். இல்ல, எல்லா நிகழ்ச்சிக்கு தான் நான் ட்ரை பண்ணுவேன், கிடைக்காது, இந்த இதுக்கு தான் கிடைச்சது மேடம்.
0: ஓகே சார், சூப்பர். சரி, இதே சந்தோஷத்தோட இன்னைக்கு கேள்விக்கு பதில் சொல்லிடலாமா?
2: சொல்லுங்க, கேளுங்க மேடம்.
0: உலகின் மிக பிரபலமான விருதுகள்ல ஒன்றான ஆஸ்கர் விருது எந்த துறையை சேர்ந்தது? ஓகே சார், இனிப்புல வந்ததுக்கு நன்றி, மகிழ்ச்சியோட இணைஞ்சீங்க, முயற்சி பண்ணிருக்கலாம். இனிப்புல இணையக்கூடிய அடுத்த நேயரையும் சந்திச்சிடலாம். வணக்கம், இனிப்புல இருந்து விடுபட்டாங்க. வணக்கம், இனிப்புல இணையக்கூடிய அடுத்த நேயர். வணக்கம், இனிப்புல இருக்கிறீங்க, உங்க பேர் சொல்லலாம்.
3: அம்பத்தூர் மேடம்.

0: மேடம், ஆஸ்கர் அவார்டா மேடம்?
1: அம்பத்தூர்ல இருந்து உங்க பேர் மறுபடியும் சொல்லுங்க.
0: எம் டி ரவிச்சந்திரன் மேடம்.
1: ஓகே, இப்ப சொல்லுங்க
0: சார். அவார்டு மேடம்
1: இல்ல, நான் ஆஸ்கர் விருது எந்த துறைக்காக கொடுக்கறாங்க அப்படின்றது தான் சார் கேள்வியே.
0: சினிமா துறைக்கு மேடம். சிவாஜி கிடைக்கலன்னு வருஷம் எங்களுக்கு ஒன்று மேடம்.
1: ஓகே, இப்ப சினிமா துறை அப்படின்றது தான் உங்களது பதில். ஓகே சார், இனிப்புல வந்ததுக்கு நன்றி. இதே கேள்வி அடுத்த நீங்க கேட்டுல. வணக்கம், யார் அங்க இருந்து?
2: வணக்கம், வாழ்வாளம் மடிப்பாக்கம் கோபாலன். சேமா இருக்கல?
1: நலமா இருக்கும் சார்.
2: கிரேத்துறை
1: மடிப்பாக்கத்துல இருந்து உங்க பேர் மறுபடியும் சொல்லுங்க.
2: கோபாலன்.
1: ஓகே, உங்க கேள்விக்கான பதில சொல்லுங்க சார். உலகின் மிக பிரபலமான விருதுகள்ல ஒன்றான ஆஸ்கர் விருது எந்த துறைக்காக அப்படின்னா திரைப்பட துறைக்கு அப்படின்றதுதான் மிக சரியான விடை. இன்னைக்கு விருதுகள் சம்பந்தமான கேள்விகள் தான் தொடர்ந்து வளம் வந்துகிட்டே இருக்கிறது. இப்போ நிகழ்ச்சியில வரக்கூடிய அடுத்த பாடல் எந்த திரைப்படத்திற்கு அப்படின்னா ஈட்டி திரைப்படத்திற்கான பாடலை தொடர்ந்து கேட்டலாமே இல்லையே.

0: தொடர்ந்து கேட்டுட்ருக்கீங்க விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சி. நேரம் காலை 10:44. இன்னைக்கு என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சி விருதுகள் சம்பந்தமான கேள்விகளை தான் தொடர்ந்து வளம் வந்து கொண்டே இருக்கிறது. நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த கேள்வியை கேட்டலாம். கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள ஃபோன் நம்பரை ஒரு தடவை ஞாபகப்படுத்திடலாம். 295-205-853 என்ற எண்ணுக்கும் 2838-9871 என்ற எண்ணுக்கும் தொடர்பு கொண்டால் நிகழ்ச்சியில் இணையலாம். இணைப்பில் இணையக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம், யார் எங்கிருந்து இணைப்பில் இணைந்து? வணக்கம் சார், இணைப்பில் இருக்கிறீங்க, உங்க பேர் சொல்லலாம். இணைப்பில் இணைந்துட்டு கவனிக்கலன்னு நினைக்கிறேன். சரி, பரவாயில்ல. இன்னைக்கு விருதுகள் சம்பந்தமான கேள்விகள் தான் தொடர்ந்து வளம் வந்து கொண்டு இருக்குது. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைப்பில் இணையக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம்.
1: ஹலோ,
0: வணக்கம் சார், யார் இங்கிருந்து?
1: காலை வணக்கம்.
0: வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க.
1: பிரசை கோபி.
0: சார், உங்களுக்கான கேள்வி கேட்கலாமா? அர்ஜுனா விருது எந்த துறையை சார்ந்த சாதனையாளர்களுக்கு வழங்கப்படுகிறது சார்? சார், இனிப்பில் இருக்கிறீங்களா? இனிப்பில் இருக்கிறீங்களா? இனிப்பில் இருந்து விடுபட்டாங்க நினைக்கிறேன். இனிப்பில் கூட அடுத்த நேரம் சந்திச்சிடலாம். வணக்கம், யார் இங்கிருந்து? வணக்கம்.
2: ஹலோ,
0: வணக்கம், யார் இங்கிருந்து?
2: தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டையிலிருந்து அருண்.
0: அருண், உங்களுக்கான கேள்வி, அர்ஜுனா விருது எந்த துறையை சார்ந்த சாதனையாளர்களுக்கு வழங்கப்படுகிறது?
2: அர்ஜுனா விளையாட்டுத்துறை.
0: கன்ஃபார்மா?
2: கன்ஃபார்மா சொல்றேன்.
0: ஓகே, இன்னைக்குல வந்ததுக்கு நன்றி, சரியான பதில சொன்னீங்க. ஆக்சுவலா விளையாட்டுத்துறை சாதனையாளர்களுக்கு கொடுக்கக்கூடிய விருது வந்து அர்ஜுனா விருது. சிறந்த பயிற்சியாளர், விளையாட்டுத்துறையில இருக்கக்கூடிய சிறந்த பயிற்சியாளர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான விருது அப்படின்றது துரோணாச்சாரியார் விருது. பயிற்சியாளர்களுக்கு கொடுக்கக்கூடிய விருது துரோணாச்சாரியார், சாதனையாளர்களுக்கு கொடுக்கக்கூடிய விருது அர்ஜுனா விருது. நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயரை சந்திச்சிடலாம். வணக்கம், யார் இங்கிருந்து?
3: ஹலோ,
0: வணக்கம். வணக்கம் சார், யார் இங்கிருந்து?
3: காலை வணக்கம், மாதவரத்துல இருந்து வீரராகவன் பேசுறேன் மேடம்.
0: உங்களுக்கான கேள்வி கேட்கலாமா?
3: கேளுங்க. விளையாட்டுத்துறை தானே, முடிஞ்ச அளவுக்கு சொல்றேன்.
0: இல்ல, இன்னைக்கு விளையாட்டுத்துறையில விருதுகள் சம்பந்தமான கேள்விகள் தான் இடம்பெற்றிருக்கு.
3: அதுதான் சொல்லுங்க மேடம்.
0: கிராமிய விருது எந்த துறைக்காக வழங்கப்படுது சார்?
3: அது இசைத்துறைக்குமா?
0: ஓகே, சூப்பரா சொன்னீங்க சார், கரெக்டா.
3: அளவில் அது வந்து ஆஸ்கர் அவார்டு வந்து திரைப்படங்களுக்கு கொடுக்கும் போது இதுல வந்து இசைத்துறைக்கு உலக அளவில் அங்கீகாரம் கொடுக்க வேண்டியது கிராமிய அவார்டு.
0: ஓகே சார், சூப்பர். இனிப்புல வந்ததுக்கு நன்றி, கரெக்டா சொன்னீங்க. கிராமிய விருது இசைத்துறைக்காக தான் வழங்கப்படுகிறது. சரி, இப்போ ரெண்டு கேள்விக்கு விடை தெரிஞ்சுட்டாச்சு. இப்போ ஒரு பாடல் கேட்டலாம். கணா திரைப்படத்திற்கான பாடல் இது.

0: என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சி தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. நேரம் காலை 10:51. இன்னைக்கு நிகழ்ச்சியில விருதுகள் சம்பந்தமான கேள்விகள் தான் தொடர்ந்து வனம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில இணையக்கூடிய அடுத்த நேரம் சந்திச்சிடலாம். வணக்கம், யார் இங்கிருந்து?
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் இங்கிருந்து சார்?
1: மேட்டுப்பாளையம் நாகராஜன்.
0: உங்களுக்கான கேள்வி கேட்கலாமா?
1: சொல்லுங்க மேடம்.
0: பாரத ரத்னா விருது முதன் முதல்ல எந்த ஆண்டு வழங்கப்பட்டது?
1: பாரத ரத்னாவா மேடம்? பாரத ரத்னா 1954 மேடம்.
0: யோசிச்சுட்டு சொல்றீங்களே கரெக்டா? இல்ல திரும்பி கொஞ்ச நேரம் கழிச்சு இல்ல மேடம் அது அப்படின்னு சொல்லுவீங்களா? கரெக்டா
1: சொன்னீங்களா மேடம்?
0: ஓ கரெக்ட், எங்கேயோ படிச்ச ஞாபகம் இருக்கு அதனால நான் சொல்லிட்டேன் அப்படின்றீங்களா? சூப்பர் சார், நீங்க சொன்னது சரியான விடைதான். இணைப்புல வந்ததுக்கு நன்றி சார். அழகாக முயற்சி பண்ணீங்க, இணைப்புல வந்ததுக்கு நன்றி. இனிப்புல இணையக்கூடிய அடுத்த நேரம் சந்திச்சிடலாம். வணக்கம், யார் இங்கிருந்து?
2: ஹலோ.
0: வணக்கம், யார் இங்கிருந்து?
2: காலை வணக்கம். முதல்ல கட்டாயிச்சுமா கோபிமா. ஹலோ,
0: பதில் சொன்னீங்களா சார்? இந்தியாவின் மிக முக்கியமான விருதுகள்ல ஒன்றான சாகித்ய அகாடமி விருது எந்த துறைக்காக வழங்கப்படுகிறது?
2: சாகித்ய அகாடமி, அது வந்து சாகித்ய அகாடமி விளையாட்டு சம்பந்தமா?
0: நான் உங்ககிட்ட கேள்வி கேட்டா நீங்க பதில் சொல்லணும். மறுபடியும் என்கிட்ட கேள்வி
2: விளையாட்டு சம்பந்தமா நினைக்கிறேன்.
0: முயற்சி பண்ணீங்க, தொடர்ந்து வரக்கூடிய நேயர்கிட்ட இருந்து பதில் தெரிஞ்சுக்கலாம். இணைப்புல வந்து

0: நன்றி சார். வணக்கம், யார் இங்கிருந்து?
1: வணக்கம், காலை வணக்கம். வாழ்த்துக்கள். ரேவதி அம்பத்தூர்ல இருந்து இலக்கியத்துறை கவசம் கொடுக்கறாங்க மேடம்.
0: அம்பத்தூர்ல இருந்து உங்க பேர் மறுபடியும் சொல்லுங்க.
1: ரேவதி. ரேவதி சொல்லுங்க.
0: ஓகே.
1: REVAPHA ரேவதி.
0: ஓகே. இந்தியாவின் மிக முக்கிய விருதுகள்ல ஒன்றான சாகித்ய அகாடமி விருது
1: இலக்கியத்துறைக்காக கொடுத்து வழங்கப்படுகிறது.
0: ஓகே, இனிப்புல வந்ததுக்கு நன்றி. சூப்பரா பதில் சொன்னீங்க, சரியான விடை. இன்னைக்கு நிகழ்ச்சியில் கலந்துகிட்ட அத்தனை நேயர்களும் ரொம்பவே சூப்பராக அழகாக முயற்சி பண்ணி சரியான விடையும் சொன்னாங்க. இன்னைக்கு விருதுகள் சம்பந்தமான கேள்விகளுக்கு பதில் சொல்ல கலந்து கொண்ட அத்தனை நேயர்களுக்கும் நன்றிகளும் பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். இதே போல நாளைக்கும் என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியில் வரக்கூடிய நிறைவான பாடல் எந்த திரைப்படத்திலிருந்து? ஆட்டோகிராஃப் திரைப்படத்திலிருந்து. பா விஜயுடைய கற்பனை வரிகளுக்கு பரத்வாஜ் இசையமைப்பில் சித்ரா பாடிய பாடல் இது.

0: இன்னைக்கு விருதுகள் சம்பந்தமான கேள்விகள் கேட்டோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்பிக்கையில் நிறைவடைகிறது நிகழ்ச்சி. இதுவரை கேட்ட இந்த நிகழ்ச்சி
1: என் கேள்விக்கு என்ன பதில்?

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் நேயர்கள் அனைவருக்கும். விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3, நேரம் முற்பகல் 11 மணி. காலத்தை வென்ற காவிய கானங்களை வழங்கும் என்றும் இனியவே நிகழ்ச்சி இது. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இந்த அலைவரிசையை, 101.6 கும்பகோணம் பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை, 100.1 திருப்பத்தூர் பண்பலை நேர்களோடு சேர்ந்து கேட்டுட்ருக்கீங்க. 1960-70களின் பொற்கால பாடல்களின் அணிவகுப்போடும் இதயம் சேமித்து வைத்திருக்கும் இசை நினைவுகளோடும் உங்களை சந்திக்க வருகிறது.
2: என்றும் இனியவை

0: காலம் மாறலாம், தலைமுறைகள் மாறலாம், ஆனால் சில பாடல்கள் மட்டும் காலத்தை கடந்தும் நம் இதயத்தில் நிலைத்திருக்கும். அப்படிப்பட்ட பொக்கிஷமான பழைய திரைப்பட பாடல்களின் இனிய அணிவரிசையோடு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. நான் உங்க ஆர்ஜி ஷாலினி. இது இன்றும் இனியவை நிகழ்ச்சி. இன்னைக்கு நிகழ்ச்சியில் வரக்கூடிய முதல் பாடல் எந்த திரைப்படத்திலிருந்து அப்படின்னா, கே பாலச்சந்தர் தயாரிப்பில் 1966 நாகேஷ் மேஜர் சந்திரகாந்த் ஜெயலலிதா இவங்களுடைய நடிப்பில் வெளியான திரைப்படம். மேஜர் சந்திரகாந்த் திரைப்படத்திலிருந்து தான் பாடல் கேட்க போறீங்க. டிஎம் சவுந்தரராஜன் பாடிய பாடல் இது. வாலியின் கற்பனை வரிகளுக்கு குமார் இசையமைப்பில் பாடல் இது மேஜர் சந்திரகாந்த் திரைப்படத்திற்காக.
1: கல்யாண சாப்பாடு.

காரு வச்சு அழைக்கணும், கச்சேரி வைக்கணும், ஊர் பேசும் பேச்சாயிருக்கணும். புதுமனையில் குடி வைப்பேன், முதல் இரவு முடிய விழித்திருப்பேன் கல்யாணம்.

பிள்ளை தங்கச்சிக்கு பொறக்கணும், நான் பாவாட சட்டை தச்சு கொடுக்கணும். பத்து பிள்ளை தங்கச்சிக்கு பொறக்கணும், நான் பாவாட சட்டை தச்சு கொடுக்கணும். மாமான்னு சொல்லணும், மழலை எல்லாம் கேட்கணும். மாமான்னு சொல்லணும், மழலை எல்லாம் கேட்கணும். முத்தமிட்டு மடியிலே கொஞ்சணும், பால் கொடுப்பேன் தேன் கொடுப்பேன், நான் பாட்டு பாடி

காலத்தை வென்ற காவிய கானங்களாக என்றும் இணையவே நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு. நேரம் முற்பகல் 11:06. நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் 1969 MGR ஜெயலலிதா நடிப்பில் வெளியான திரைப்படம் நம் நாடு. இந்த திரைப்படத்திற்கு MS விஸ்வநாதன் இசையமைச்சிருக்கிறாங்க. வாலியுடைய கற்பனை வரிகளுக்கு சுசிலா பாடிய பாடலை கேட்டலாம். நம் நாடு திரைப்படத்திற்கான பாடலாக

1960-70களின் பொற்கால பாடல்களின் அணிவகுப்போடு என்றும் இனிவே நிகழ்ச்சி தொடர்ந்து கேட்டுட்ருக்கீங்க. விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3. நேரம் முற்பகல் 11:12. நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் 1971 பாலச்சந்தர் தயாரிப்பில், ஜெய்சங்கர் லக்ஷ்மி நடிப்பில், குமார் இசையமைப்பில் வெளியான திரைப்படம் 100க்கு 100. வாலியுடைய கற்பனை வரிகளுக்கு பி. சுசிலா பாடிய பாடல் 100க்கு 100 திரைப்பட பாடலாக கேட்கலாம்.

உலகத்தை வென்ற காவிய கானங்களாக என்றும் இனியவை நிகழ்ச்சி தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. நேரம் முற்பகல் 11:17. தொடர்ந்து பழைய பாடல்களின் அணிவரிசையாக இதயத்துக்கும் காதுகளுக்கும் சேமி இனிமையூட்டும் பல பாடல்களை அதை ரசிச்சுட்டு இருக்கீங்க. அந்த வகையில் அடுத்த வரக்கூடிய பாடல் சங்கருடைய தயாரிப்பில் 1975 சிவகுமார் ஜெயசித்ரா இவங்களுடைய நடிப்பில் வெளியான திரைப்படம் தேன் சிந்துதே வானம். இந்த திரைப்படத்திற்கு குமார் அவர்கள் இசையமைச்சிருக்கிறாங்க. வாலி கற்பனை வரிகளுக்கு கே.ஜே. யேசுதாஸ் பாடிய பாடலாக கேட்டலாம் தேன் சிந்துதே வானம் திரைப்படத்திற்கான பாடலாக.

என்றும் இனிவே நிகழ்ச்சியில் தரும் அடுத்த பாடல் கண்ணதாசன் கற்பனை வரைக்கு எம் எஸ் விஸ்வநாதன் இசைக்கு எஸ் பி பாலசுப்ரமணியமும் பி சுசிலாவும் பாடிய பாடல். இது சாந்தி நிலையம் திரைப்படத்திற்கான பாடல்.

பழமை சுவை மாறாத தெவிட்டாத கானங்களாக தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க. என்றும் இனியவே நிகழ்ச்சி விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் இன்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு. நேரம் முற்பகல் 11:27. என்றும் இனியவே நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் கே பாலச்சந்தர் தயாரிப்பில் 1972 ஜெமினி கணேசன் ஜெயந்தி நடிப்பில் வெளியான திரைப்படம் வெள்ளி விழா. இந்த திரைப்படத்திற்கு குமார் இசையமைப்பில் வாலியுடைய கற்பனை வரிகளுக்கு எல்ஆர் ஈஸ்வரி பாடிய பாடலை கேட்கலாம்.

0: தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க வித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 என்றும் இணையவே நிகழ்ச்சி. நேரம் முற்பகல் 11:31. என்றும் இணையவே நிகழ்ச்சி தரக்கூடிய அடுத்த பாடல் 1969 கே பாலச்சந்தர் தயாரிப்பில் ஜெமினி கணேசன், சவுகார் ஜானகி, ஜெயந்தி இவங்களுடைய நடிப்பில் வெளியான இரு கோடுகள் திரைப்படத்திலிருந்து தான் பாடல் கேட்க போறோம். இந்த திரைப்படத்திற்கு குமார் இசையமைப்பில் பி சுசீலா ஜமுனா ராணி பாடின பாடலை கேட்கலாம். இரு கோடுகள் திரைப்படத்திற்கான பாடலாக
1: நவராத்திரியில்

பழைய பாடல்களின் அணிவரிசையை என்றும் இனியவையாக தொடர்ந்து கேட்டுட்ருக்கீங்க. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. நேரம் முற்பகல் 11:37. நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் 1969 வருடம் கே.வி. மகாதேவன் இசையமைக்க எம்.ஜி.ஆர். ஜெயலலிதா நடிப்பில் வெளியான திரைப்படம் அடிமைப்பெண். இந்த திரைப்படத்திற்கு புலமை பித்தன் கற்பனை வரிகளுக்கு எஸ்.பி. பாலசுப்ரமணியம் பி. சுசீலா குரலில் பாடல் கேட்டலாம். அடிமைப்பெண் திரைப்படத்திற்கான பாடலாக

செவியோரம் சுகராகம். இது விவத்பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: சுத்தாதியா? இங்க சுத்துற அங்க சுத்துற ஏண்டா சுத்துற எதுக்குடா சுத்துற?
1: நவக்கிரகம் நீங்க நவக்கிரகம், நவக்கிரகம் நீங்க நவக்கிரகம். ஒன்னோடு ஒண்ணு பேசாது, ஒன்னுக்கு ஒண்ணு சேராது, பொண்ணை ஒண்ணு பார்க்காது, ஒன்பது ரகம். நவக்கிரகம் நீங்க நவக்கிரகம்.
2: நெல்லு நெல்லு சுத்தாம நெல்லு, சொல்லு சொல்லு சொல்றத சொல்லு.
1: பத்தலா கல்யாணம் என்ன ஆச்சு, வர வர அவளுக்கும் வயசாச்சு, வர வர அவளுக்கும் வயசாச்சு.
3: அதை பத்தி எனக்கு என்ன கவலை? அவளாட்டு எனக்குள்ள எத்தனையோ வேலை.
1: ஆளான பொண்ணு மேல அக்கறை இல்லை, அவ அண்ணனான உங்களுக்கு வெட்கமும் இல்லை.
4: ரெண்டு சனியர் எனக்கு ரெண்டு சனியர், ரெண்டு ரெண்டு பெண்டாட்டி, ஆறு பேச்ச கேட்டு பக்கத்தாரம் போட்டு சம்பந்தம் பண்ணு வேணாம் எம்முகத்தை காட்டி.
3: யார் சனிய?
1: நவக்கிரகம் நீங்க நவக்கிரகம். ஒன்னோடு ஒண்ணு பேசாது, ஒண்ணுக்கு ஒண்ணு சேராது, ஒன்னை ஒண்ணு பார்க்காது, ஒன்பது ரகம். நவக்கிரகம் நீங்க நவக்கிரகம். மாப்பிள்ளை நீங்க இந்த விஷயத்தில் முடிவுக்கு வாங்க, உங்க மச்சினன் போல நீங்க வாய் மூடி கிடப்பது ஏங்க?
0: மச்சினனாவ ராட்சச
4: நீ, காதக
0: நீ, கிராதக
4: நீ, யமகாதக.
0: மறுபடியும் திட்டான் எல்லாரும் சாட்சி.
4: போறேன்பா,
0: நான் போறேன்பா.
4: சார்
0: எனக்கேம்பா,
4: சார்
0: உனக்கேம்பா.
2: மட்டு மரியாதை கெட்டு போச்சு, விட்டு போச்சு, எனக்கு என்ன வேலை? மனுமந்த் வாடா போலாம்.

நேரம் முற்பகல் 11:44 என்றும் இனியவே நிகழ்ச்சி தரக்கூடிய அடுத்த பாடல் நவகிரகம் திரைப்படத்திற்காக பாலியின் கற்பனை வரிகளுக்கு குமார் இசையமைப்பில் ஏ.எல். ராகவன் பாடிய பாடல் இது.

0: இப்படி பட்டும் படாம நின்னுகிட்டு இருந்தா ஐ அம் சாரி. அப்பா பாலு, இது ஆட்டு வந்த மாட்டு சந்தை. ஆட்டை தூக்கி மாட்டுல போடும், மாட்டை தூக்கி ஆட்டுல போடும், நாட்டுல ஒண்ணு நெஞ்சில ஒண்ணு, முன்ன விட்டு பின்ன பேசும், பின்ன விட்டு முன்ன பேசும். இதுக்கு நடுவுல என் பேச்சா எதுபட்டும்
1: என்ன
2: எல்லாரும் திட்டவா இந்த கூட்டம் கூட்டின, இத்தனை பேர் மத்தியில நிக்க வச்சு மாட்டுன,
0: தல ரெண்டும் போயாச்சு, ஆளுக்கு ஒரு மூலை வாழ மட்டும் நிக்கத, இதுக்கு என்ன வேலை?
2: போறப்பா போறப்பா நானும் போறப்பா.
0: அப்ப கல்யாண பேச்சு அது காத்தோட போச்சு.

0: இது கொலகார குடும்பம், நீ சொல்லியா திருந்தும்.
1: நாலு பேரை சேர்த்து வைக்க நல்லதுக்கு பேச்செடுத்து நாய்வால நிமித்தி வைக்க ஆறு மட்டும் ஆடுபட்டேன்.
0: பந்தம் இல்லை, பாதம் இல்லை, கொஞ்சம் கூட ரோஷம் இல்லை, அம்பளைக்கு அறிவில்லை, கொம்பளைக்கு பொறுப்பில்லை. நல்லதுக்கும் சேர்றதில்லை, கெட்டதுக்கும் கூடுறதில்லை, பத்திரமா சாவடியா சோட்டுக்கடை சந்தடியா.
2: நாய்வாலை நிமித்தி வைக்க

நேரம் முற்பகல் 11:50. விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 என்றும் இணையவே நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்டிருக்கிறார். நிகழ்ச்சியில் தொடரும் அடுத்த பாடல் கண்ணே பாப்பா திரைப்படத்திற்காக கண்ணதாசனுடைய கற்பனை வரைக்கு MS விஸ்வநாதன் இசையமைப்பில் P. சுசிலா பாடிய பாடலாக கேட்கலாம்.

என்றும் இனிவே நிகழ்ச்சியில் இதுவரை ஒலித்த பழைய பாடல்களை நினைவு கூர்ந்தபடி இன்றைய நிகழ்ச்சியில் இருந்து விடைபெற்று மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்கள் நினைவில் நிற்பது ஷாலினி. நன்றி நேர்களே.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு நேர்கள் இணைய காத்திருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: நேரம்.
1: ஆம்நேர்களே, ரெட்ரோ நேரத்தில் இணைய காத்திருக்கிறோம் பவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3. நம்மோடு இணையும் நேர்கள் கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1. இந்த நேர்களோடு இணைந்து கேட்டு ரசிக்கலாம் ரெட்ரோ நேரத்தை. நேர்களே, அன்பும் இரக்கமும் வாழ்வியல் அடிப்படையாக வேண்டும். இன்பமும் ஈடில்லாத இதய நிறைவும் நமக்காக வேண்டும். எதற்கு இந்த ஒரு ஓப்பனிங் அப்படின்னு கேட்குறீங்களா? பொதுவாக நம்ம எல்லாருக்குமே ஏதோ ஒரு அந்த வேண்டும் அப்படின்ற வார்த்தை நிச்சயமாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கணப்பொழுதும் நமக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். வேண்டத்தக்கன அறிவோயினி அப்படின்னு சொல்லியிருந்தால் கூட, நம்ம ஒரு கோயிலுக்கு போய் நின்னா கூட என்ன பண்ணுவோம், ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து வேண்டும் வேண்டும் வேண்டும்னு ஒரு பெரிய லிஸ்ட் அவுட் பண்ணுவோம். அது நம்ம மனசில் இருந்துக்கிட்டே இருக்கும். அதுவும் இந்த வேண்டும் அப்படின்ற சொல் இந்த நாளில் நாம் நிச்சயமாக நினைத்து பார்க்க வேண்டிய ஒரு சொல் இல்லையா? ஏன், காலையில் வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் கேட்டிருப்பீங்க. இன்றைக்கி அருட்பிரகாச வள்ளலார் அவங்களுடைய அவதார தினம் அப்படின்றது. அப்பா, நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும், ஆருயிர்களுக்கெல்லாம் நான் அன்பு செய்தல் வேண்டும். அவர் என்ன கேட்குறாரு, நான் என்னோட வேண்டுதலை கேட்டு நீ அருள் புரி, என்ன வேணும் எனக்கு, பணம் வேணும், வீடு வேணும், கார் வேணும், அதெல்லாம் அவர் கேட்கல. ஆருயிர்களுக்கெல்லாம் நான் அன்பு செய்யணும் அப்படின்னு கேட்குறாரு. அது ஒன்று தான் அவருடைய அந்த ஒரு வார்த்தையாக இருந்தது. அவர் அப்படி கேட்டிருந்தார். ஆனால் நம்ம மனசுக்குள்ள எத்தனையோ வேண்டும் அப்படின்ற அந்த சொல், அந்த எண்ணம் இருக்கும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. இப்போ தொடங்கி 1 மணி வரைக்கும் இன்றைக்கி நம்மளுடைய இந்த ரெட்ரோ நேரத்தில் என்னெல்லாம் அந்த வேண்டும் அப்படின்ற ஒரு இது இருக்குது, திரைப்பட பாடல்களோட கொஞ்சம் அப்படி நம்ம மேட்ச் பண்ணி பார்க்கலாமே. அதை தான் இன்றைக்கி நம்ம கேட்க போகிறோம். முதல் பாடல்

கொடுத்து வைத்தேன், அனுபவித்தேன், அவன் தந்த பரிசுக்கு நன்றி. இதோ வேண்டும் வேண்டும் வேண்டும் நிறைய சொல்கிறோம், ஆனால் அப்படி நமக்கு அது கிடைச்ச உடனே அந்த கிடைத்த ஒரு விஷயத்துக்கு வந்து நன்றி சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் ஒரு மிகப்பெரிய மாண்பு. அதை ரொம்ப அழகாக இந்த பாடலில் கண்ணதாசன் வந்து கொடுத்துருப்பார் பாடல் வரிகளை. விஜயபாஸ்கர் அவங்களுடைய இசையில் நாம் கேட்டோம். கேஜே யேசுதாஸ் குரலில் மயங்குகிறாள் ஒரு மாது இந்த திரைப்படத்திலிருந்து. என்ன ஒரு அழகான ஒரு வேண்டுதல் பார்த்தீங்களா. சரி, அடுத்து யாருடைய பாடல் நம்ம கேட்க போகிறோம், இந்த பாடலில் என்னெல்லாம் அவங்க கேட்குறாங்க அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாமா. வாணி ஜெயராம் குரலில், கண்ணதாசன் கற்பனையில், சங்கர் கணேஷ் இவங்க இருவருடைய இசையமைப்பில் வரப்போகிற இந்த பாடல் அடுக்கு மல்லி திரைப்படத்திற்காக. அந்த பாடல் கேட்போம். அதுக்கு முன்னாடி இந்த வேண்டும் அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு நிறையா நம்மளுடைய முன்னோர்கள், அதாவது பக்தி இலக்கியம், சங்க இலக்கியம் அந்த மாதிரி இருக்கக்கூடியதில், அடுத்து வந்த புதுக்கவிதை அந்த மாதிரியான இதுலேயும் நிறைய அந்த வேண்டும் அப்படின்ற சொல்லாட்சியை வந்து நாம் பார்த்துருக்கோம் இல்லையா. சரி, அதை கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமே இடையிடையே பாடல்களுக்கு நடுவில் அப்படின்னு நினச்சோம். அப்படி நினைக்கும் போது பார்த்திங்கன்னா, காரைக்கால் அம்மையார் ரொம்ப எலும்பு உருவாகி உருவெடுத்து இறைவனை போய் பார்க்க போகிறாரு. இந்த உலகத்திற்கே அம்மையும் அப்பனுமாக இருக்கக்கூடிய அந்த சிவபெருமான் வந்து, அம்மையே வருக, எம்மை பேணும் அம்மை வருக, அதுவும் வெறும் அம்மையேன்னு சொல்லலை, எம்மை பேணும், எங்கள் ரெண்டு பேரையும் பார்த்துக்கக்கூடிய அம்மையே வருக அப்படின்னு சொல்லி வரவேற்றார். அப்படின்னா எவ்வளோ பெரிய சிறப்பு. அப்படி சிறப்பு வாய்ந்த அம்மை என்ன கேட்குறாங்க அவர்கிட்ட, பிறவாமை வேண்டும், மீண்டும் பிறப்புண்டேல் உன்னை என்றும் மறவாமே வேண்டும். வேறு எதுவுமே அவர் கேட்கல, எனக்கு பிறவியே வேண்டாம்ப்பா, அப்படி ஒருவேளை நீ பிறவி கொடுத்த அப்படின்னு சொன்னால் உன்னை மறவாமல் இருக்கக்கூடிய அந்த ஒரு வரம் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்குறாரு. வேண்டுதல் அப்படியில் இருக்கணும் இல்லையா.

அன்பு நிறைந்த இல்லத்திலும் உள்ளத்திலும் நிச்சயம் இறைவன் இருப்பான் இல்லையா? ஏன்னா இப்போது கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், காரைக்கால் அம்மையார் கேட்டது என்ன? பிறவாமை வேண்டும், மீண்டும் பிறப்பு இருந்தால் உன்னை மறவாமை வேண்டும். அங்கே அந்த இறை பக்தி இருந்தது. இங்கே இந்த பாடலில் வந்த வரிகள் பார்த்தீங்களா, அத்தனை உறவுகளும் எனக்கு இதே மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது எவ்வளோ ஒரு அற்புதம் பார்த்திங்கன்னா, அப்படிப்பட்ட ஒரு அன்பு குடியிருக்கக்கூடிய ஒரு இடம் இறைவன் உறையும் ஆலயம். அதை ரொம்ப அழகாக இந்த பாடல் நமக்கு சொன்னது. அந்த வேண்டுதல் அப்படின்றது நம்ம எல்லாருக்குள்ளேயும் இந்த வேண்டுதல் நிச்சயமாக இருக்கணும் இல்லையா? நேரம் 12:15 நோடி இணைந்திருக்கிறோம்னர்களே, இது ரெட்ரோ நேரம். ரெட்ரோ நேரத்தில் அழகாக வேண்டும் அப்படின்னு தொடங்குகிற அந்த ஒரு பொருள்பட வரக்கூடிய பாடல்களை கேட்டுட்ருக்கோம். கூட கூடவே சின்ன சின்ன செய்திகளாக, இதுக்கு முன்னாடி பாடல்கள் திரை இசையில் நம்ம கேட்குறதுக்கு முன்னாடி இருந்த இலக்கிய ஆளுமைகள் என்னெல்லாம் கேட்டிருக்காங்க வேண்டும்னு, அதையும் நம்ம தெரிஞ்சிட்ருக்கோம். கேட்கா வரத்தை கேட்க நான் துணிந்தேன் அப்படின்னு சொன்னவன் பாரதி. ஏன்னா பாரதி கேட்ட வேண்டும் அப்படின்றது வந்து நிறைய இருக்குது. காணி நிலம் வேண்டும் அப்படின்னு தனக்காக கேட்டார். தனக்காக கேட்கும்போது காணி நிலம் போதும் அப்படின்னு, ஆனால் பொதுப்படையாக கேட்கும்போது இந்த சமுதாயத்திற்கு ஒட்டுமொத்த உலகத்துக்குன்னு கேட்கும்போது அவருடைய எண்ணம் வந்து, அவருடைய வேண்டுதல் வந்து ரொம்ப பெருசாக இருந்தது இல்லையா? அதனால தான் கேட்கா வரத்தை கேட்க நான் துணிந்தேன். அவர் என்ன கேட்குறாரு பாருங்கள், மண் மீது உள்ள மக்கள், பறவைகள், விலங்குகள், பூச்சிகள், புல் பூண்டு, மரங்கள் யாவும் என் வினையால் இடும்பை தீர்ந்தே இன்பமுற்று அன்புடன் இணங்கி வாழ்ந்திடவே செய்தல் வேண்டும். அவர் சொன்ன, அவர் கேட்ட வேண்டும் அதான். விநாயகர் நான்மணி மாலையில் விநாயகர் பெருமான்கிட்ட அவர் வைக்கிற விண்ணப்பம் வந்து இதுதான் அவர் கேட்குறாரு. இந்த எல்லா உயிர்களும் இங்கே வந்து எந்த சிரமமும் இல்லாமல், இடும்பை இல்லாமல் இன்பமாக இருக்கணும், அதுவும் எப்படி அன்புடன் இணங்கி இருக்கணும், அதற்கு நீ அருள் புரிய அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக விநாயகர்கிட்ட அவர் கேட்குறாரு. சரி, அதே இது மனதில் உறுதி வேண்டும், அதுவும் வந்து அவருடைய வேண்டுதல் தான். அதில் நிறைய சொல்லியிருப்பார் ஒவ்வொரு இடத்துல, அது பாரதியின் கற்பனை. அதே மனதில் உறுதி வேண்டும் அப்படின்ற அந்த ஒரு வரி அந்த பாடல்களில் ஒரு சாராம்சமாக நம்ம திரைப்பட பாடல் பக்கம் வந்தோம் அப்படின்னு சொன்னால், பாடலாசிரியர் வாலி அவங்களுடைய கற்பனையில் கேஜே யேசுதாஸ் குரலில் இளையராஜா இசையமைத்த ஒரு பாடலும் நமக்கு ஞாபகத்துக்கு வரும் இல்லையா? அதே பேர் கொண்ட திரைப்படம் மனதில் உறுதி வேண்டும். இந்த படத்திலேருந்து ஒரு பாடல் இப்போ நாம் கேட்க போகிறோம்.

நேர்களே, ரெட்ரோ நேரத்தில் வேண்டும் அப்படின்ற பாடல்கள் உங்களுக்காக வலம் வந்துட்டுருக்குது. பொதுவாக அந்த வேண்டும் அப்படின்னு சொல்லும்போது ஒவ்வொரு இப்போ பாரதி என்ன கேட்டார் அப்படின்றத வந்து நாம் பார்த்தோம். சரி, பொதுவாக சொல்லுவோம் இந்த மனித பிறவி அப்படின்றது வந்து வாய்த்தது நம் தமக்கு ஏதோ ஒரு பிறவி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு கிடைத்திருக்கிற ஒரு பிறவி. மீண்டும் மீண்டும் சில நேரம் சொல்லுவோம் பிறவி வேண்டாம் அப்படின்னு, ஆனால் திரும்ப திரும்ப பிறவி வேண்டும் அப்படின்னு சில இடங்களில் பக்தி இலக்கியத்தில் வந்து சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது ஏன் அழகா மணிவாசகருடைய இந்த இது நமக்கு ஞாபகத்துக்கு வரும் இல்லையா? ஒவ்வொரு இதுலேயும் நமக்கு வந்து சொல்லலாம், நிறைய இடங்களில் இருக்குது. அதே மாதிரி இந்த நம்ம திருமுறைகளுக்குள்ளேன்னு வரும்போது இந்த ஒரு இடம் நம்ம, இது ஒரு திரைப்பட பாடல்லையும் ஒரு பாடலில் நடுவில் வந்து இதை பயன்படுத்தியிருப்பாங்க. தளபதி திரைப்படத்தில் அந்த வரியை சொன்னோன்னு உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். குனித்த பருவமும் கொவ்வை செவ்வாயில் குமின் சிரிப்பும் அப்படின்ற அந்த ஒரு பாடல் வரிகள் இருக்குது இல்லையா? அதில் ஒரு இடத்துல மனித பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தை, திரும்ப திரும்ப எனக்கு வந்து வேறு பிறவியே வேண்டாம், மனித பிறவி மட்டும்தான் வேணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து கேட்பார். ஏன் மனித பிறவி வேணும் அப்படின்னு சொன்னால், அந்த பாடலில் வரக்கூடிய அந்த நடராஜமூர்த்தியுடைய அந்த எழில், அழகு, கருணை இதையெல்லாம் நான் வந்து பார்த்து அனுபவிக்கணும் அப்படின்னு சொன்னால் எனக்கு முக்தி கூட வேண்டாம், உன்னை பார்க்கக்கூடிய உன்னை வழிபடக்கூடிய அந்த ஒரு வாய்ப்பு எனக்கு போதும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பார். எவ்வளோ ஒரு அற்புதமான பாடல் வரி இல்லையா? இந்த மாதிரியான இதெல்லாம் கேட்கும்போது நாமளும் வேண்டும்னு நிறைய கேட்கலாம் அப்படின்னு தோணுதில்லை? சரி, யோசிச்சுக்கிட்டே இருப்போம். இப்போது திரைப்பட பாடல் பக்கம் வருவோம். என்ன படத்துலேருந்து என்ன பாடல் பாடலை கேளுங்கள்.

அதாவது கேட்குறது கூட எனக்கு ஒன்றே ஒன்று மட்டும் கொடு, ஆனால் நான் வந்து அதை 100 தருவேன் அப்படின்னு சொல்லி. பொதுவாக நம்ம கொடுக்கக்கூடிய அந்த ஒரு மனம் இருந்தது அப்படின்னு சொன்னால் அது ரெட்டிப்பாக வளரும், அது திரும்ப நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதை தான் இந்த பாடலும் சொன்னது. நம்ம கேட்ட அந்த பாடல் வந்து எஸ்பி பாலசுப்ரமணியம், பி சுசீலா குரல்களில், வாலியுடைய வரியில் சங்கர் கணேஷ் இவங்களுடைய இசையமைப்பில் நம்ம கேட்டோம். அம்மன் அருள் அப்படின்ற திரைப்படத்திற்காக இது 1973 வெளியான திரைப்படம். அற்புதமாக இந்த ஒரு பாடல் கேட்டு முடிச்சிட்டோம். இப்போ நேரம் பார்த்தீங்கன்னா 12:28:40 ஆகுது. பொதுவாக திருக்குறள் அப்படின்னு சொல்லும்போது ஒரு விஷயம் நம்ம எல்லாருக்குமே ஞாபகத்திற்கு வரும், அதில் இல்லாதது இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. திருக்குறளில் இல்லாத எந்த ஒரு செய்தியுமே வாழ்வியலுக்கு தேவையான அத்தனை செய்தியும் அதில் இருக்கும், எதுவும் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது அப்படின்னு. அப்போ இதை பற்றியும் நிச்சயமாக சொல்லியிருப்பார் இல்லையா, வள்ளுவ பெருந்தகை சொல்லியிருக்கிறாரே. குடிமை அப்படின்ற அதிகாரத்தில் 1961 குறள் எண் அதில் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, நலம் வேண்டி நானுடைமை வேண்டும், குலம் வேண்டி வேண்டுக யாருக்கும் பணிவு. இது வேணும்னா அது நிச்சயமாக வேணும். என்ன, நலம் நமக்கு கிடைக்கணும், எல்லா சிறப்புகளும் நமக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் பழிக்கு அஞ்சக்கூடிய, அதாவது நாணுதல் அப்படின்ற அந்த குணம் நமக்கு வேணும். அது இருந்ததுன்னா நிச்சயமாக எல்லா நலமும் நமக்கு வரும். அதே மாதிரி நல்லதொரு குலம், குலம் அப்படின்றது இங்கே வந்து நம்மளுடைய நம்ம சுற்றி இருக்கக்கூடிய அந்த சமூகம், குடும்பம், இதெல்லாம் வேணும் அப்படின்னு சொன்னால் ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம வந்து பணிவோடு பழகக்கூடிய அந்த தன்மை வேண்டும். குலம் வேண்டி வேண்டுக யாருக்கும் பணிவோ, எல்லாருக்கும் அந்த பணிவு அப்படின்றது முக்கியமான ஒரு தேவை, அது வேண்டும்.

அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு திருக்குறளில். சரி, இப்போ நம்ம திரைப்படத்தில் என்ன படத்துலேருந்து நம்ம பாடல் கேட்க போகிறோம்? நம்ம கேட்க போகிற இந்த பாடல் இதயக்கணி அப்படின்ற திரைப்படத்திலேருந்து தான் இப்போ பாடல் வருது நமக்கு. எஸ்பி பாலசுப்ரமணியம் குழுவினர் குரல்களில் வாலி வரியில் எம்எஸ் சுசநாதன் இசையமைத்த பாடல் இதோ.

இயற்கைக்கிட்ட வந்து நாம் எத்தனையோ அந்த வேண்டும் அப்படின்ற விஷயங்களை வந்து நம்ம கேட்கலாம், கேட்குறோம், இன்றைக்கும் கேட்டுட்ருக்கோம். ஆனால் அந்த இயற்கை நம்மக்கிட்ட

என்ன வேண்டுது அப்படின்றதையும் நம்ம யோசிக்கணும் இல்லையா. நிறைய நம்ம வந்து இன்றைக்கி அதனுடைய இயற்கை, மனிதர்கள்ட்ட வேண்டக்கூடிய எத்தனையோ விஷயங்கள், இயற்கையை பாதுகாக்கணும் அப்படின்றத நம்ம மறந்து செயல்படுறோமோ அப்படின்ற ஒரு சின்ன ஒரு வருத்தமும் இருக்குது. அதையும் நம்ம நினைவில் வச்சுக்கலாம். சரி, அடுத்து பாவேந்தர் பாரதிதாசன் அவங்களுடைய வரிகளில், அவருடைய கவிதைகளில் வரக்கூடிய இந்த வேண்டும் அப்படின்றது என்ன, இசை அமுது அப்படின்ற அந்த ஒரு இடத்துல அவர் குறிப்பிட்ட ஒரு விஷயம் என்னென்னா, அச்சம் தவிர்ன்ற தலைப்பு கீழே கொடுத்துருப்பாரு. மடமைதான் அச்சத்தின் வேறாம், அந்த மடமையால் விளைவதே போறாம். போர் அப்படின்றது எதனால் வருது அப்படின்னு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, மடமையும் அறநல் ஒழுக்கமும் வேண்டும், கல்வி வேண்டும், அறிவு கேள்வியும் வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தருடைய வேண்டுதலும் வேறு வேறு மாதிரி இருக்கும். இப்போது எவ்வளோ ஒரு பொதுநல பாங்கோடு அவர் கேட்டிருக்கிறாரு பாருங்கள். அறநல் ஒழுக்கம் வேண்டும், கல்வி வேண்டும், அறிவு கேள்வி வேண்டும் அப்படின்றது. ஏன் அப்படின்ற கேள்வி கேட்கும்போது தான் நிறைய நம்ம படிச்சிருக்கிறோம், நிறைய கண்டுபிடிப்புகள் எல்லாமே ஏன் அப்படின்ற கேள்வி வந்ததுக்கப்புறம் தான் நமக்கு கிடைச்சது அப்படின்னு சொல்லி, அந்த மாதிரி பாவேந்தருடைய வரிகளில் இந்த வேண்டும் அப்படின்ற கற்பனை அவருக்கு இந்த மாதிரி அமைச்சிருக்கிறாரு. சரி, வாங்க திரைப்பட பாடலுக்கு போகலாம். அடுத்து இது எஸ்பி பாலசுப்ரமணியம், பி சுசீலா குரல்களில், கண்ணதாசன் இயற்றிய பாடல், சக்கரவர்த்தி இசையமைப்பில். இதோ பாடல் உங்களுக்காக, திரைப்படம் பகடை 12 அப்படின்ற திரைப்படத்திலிருந்து.

0: 102.3 நேர்களை இன்னும் சில நொடிகளில் 12:40 தமிழ் செய்திகள் இடம்பெற கேட்கலாம்.
1: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி சுவிட்சர்லாந்து அதிபர் திரு கை பர்மீலனுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து ஆலோசனை மேற்கொண்டார். இந்தியா அமெரிக்கா இடையேயான வர்த்தக பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். சீக்கிய குரு குருநானக் தேவ் முக்தியடைந்த நாளான இன்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்தினர். கரீபியன் கடலில் போதைப் பொருள் கடத்த முயன்றவர்கள் மீது அமெரிக்க ராணுவம் நடத்திய தாக்குதலில் 4 உயிரிழந்தனர். உலக ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா இன்று அல்ஜீரியாவை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி சுவிட்சர்லாந்து அதிபர் திரு கை பர்மீலனுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து ஆலோசனை மேற்கொண்டார். புதுதில்லியில் நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தையில் வர்த்தகம், முதலீடு, அறிவியல், தொழில்நுட்பம், புத்தாக்கம், கலாச்சாரம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பது குறித்து முக்கியமாக விவாதிக்கப்பட்டதாக தெரிகிறது. முன்னதாக 3 அரசுமுறை பயணமாக இன்று காலை சுவிட்சர்லாந்து அதிபர் திரு கை பர்மீலன் புதுதில்லி வந்தடைந்தார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் அவருடன் புதுதில்லியில் ஆலோசனை மேற்கொண்டார். பின்னர் அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்தியா சுவிட்சர்லாந்து இடையே பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பது குறித்து விவாதித்ததாக கூறியுள்ளார். இன்று மாலை சுவிட்சர்லாந்து அதிபர் திரு கை பர்மீலன் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவுடன் ஆலோசனை மேற்கொள்ள உள்ளார். இந்தியா அமெரிக்கா இடையேயான வர்த்தக பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற மியூனிக் தலைவர்கள் மாநாட்டில் உரையாற்றிய அவர் வர்த்தக ஒப்பந்தத்தை இறுதி செய்வதற்கான பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். தற்போது இரு நாடுகளுக்கும் இடையேயான வர்த்தகம் இந்தியாவிற்கு சாதகமாக இருப்பதாகவும் அவர் கூறினார். இந்த பேச்சுவார்த்தையின் மூலம் வர்த்தக குறைபாடுகளை நிவர்த்தி செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்தியா ஐரோப்பிய யூனியன் இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் 200 மக்களின் பொருளாதார எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்வதாக அவர் குறிப்பிட்டார். மேலும் உலக ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தியின் 25% இதில் அடங்கும் என்றும் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறினார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட அனைத்து துறைகளிலும் பொருளாதார வளர்ச்சி அடைய வேண்டும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் எழுதியுள்ள கட்டுரையில் நுகர்வோர் மற்றும் வர்த்தகர்கள் பயனடையும் வகையில் சரக்கு மற்றும் சேவை வரியில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறியுள்ளார். கடந்த ஆகஸ்ட் மாதத்தில் சரக்கு மற்றும் சேவை வரியில் 1,70,00,000 பதிவுகள் செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இது கடந்த ஆண்டை விட 15% அதிகம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வையின் அடிப்படையில் சரக்கு மற்றும் சேவை வரியில் புதிய நெறிமுறைகள் உருவாக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். சரக்கு மற்றும் சேவை வரி கவுன்சில் குழு கூட்டத்திற்கு முன்பாகவே அடுத்த கட்ட சீர்திருத்தங்கள் கொண்டுவரப்படும் என்றும் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். சீக்கிய குரு குருநானக் தேவின் முக்தியடைந்த நாளான இன்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்தியுள்ளனர். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் குருநானக் தேவ் உண்மை, மனிதநேயம், அன்பு போன்றவற்றை மக்களிடையே எடுத்துச் சென்றவர் என்றும் சமூக அநீதிக்கு எதிராக குரல் கொடுத்தவர் என்றும் கூறியுள்ளார். தமிழகத்தில் மதுராந்தகம் மற்றும் தாராபுரத்தில் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நாளை காலை 7 முதல் 6 நடைபெறும் என்று தலைமை தேர்தல் அதிகாரி கூறியுள்ளார். வாக்குப்பதிவு முடியும் வரை சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதற்கும் மக்கள் வாக்களிப்பதற்கும் ஏதுவாக இடைத்தேர்தல் நடைபெறும் பகுதிகளில் நாளை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. மக்கள் ஆர்வத்துடன் தங்களது வாக்குகளை பதிவு செய்வதற்கு முன்வர வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் கேட்டுக் கொண்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
2: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி

0: சாதனைகள்.
1: மக்கள் நலனே தேசத்தின் நலன் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு செயல்பட்டு வரும் பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் பொது சேவையை நிறைவு செய்திருக்கும் நிலையில், அவரது தொலைநோக்கு பார்வையின் கீழ் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருகிறது. குறிப்பாக மத்திய அரசின் ஒரு மாவட்டம் ஒரு தயாரிப்பு திட்டம் மூலம் உள்ளூர் மக்களின் வாழ்வாதாரம் மேம்பட்டு வருகிறது. இது தொடர்பான சிறப்பு தொகுப்பில் இன்று மிசோரம் மாநிலம் லுங்லே ஒரு மாவட்டம் ஒரு தயாரிப்பு திட்டம் இடம்பெறுகிறது.
2: மிசோரம் மாநிலம் லுங்லி மாவட்டத்தில் வாழை விவசாயிகள் மத்திய அரசின் ஒரு மாவட்டம் ஒரு தயாரிப்பு திட்டத்தின் கீழ் வாழைப்பழ அடிப்படையிலான விளைபொருட்களை விற்பனை செய்து 3,78,00,000 ரூபாய் வருவாய் ஈட்டியது. லுங்லி மாவட்டத்தில் ஒரு மாவட்டம் ஒரு தயாரிப்பு திட்டத்தின் கீழ் வாழைப்பழம் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. இதனையடுத்து அம்மாவட்டத்தில் வாழை சாகுபடியை ஊக்குவிக்க அரசு பல்வேறு திட்டங்களை மேற்கொண்டு வருகிறது. வாழைப்பழ சாறு, வாழைக்காயிலிருந்து சிப்ஸ் மற்றும் உணவுப் பொருட்கள் விற்பனை செய்து வருகிறது. மிசோரம் தோட்டக்கலைத் துறையுடன் ஆலோசனை நடத்திய பின் வாழை சாகுபடி நடத்த லுங்லி மாவட்ட நிர்வாகம் முடிவெடுத்துள்ளதாக அம்மாவட்ட துணை ஆணையர் திருமதி நவ்னீத் மான் தெரிவித்துள்ளார். இப்பகுதியில் வாழை சாகுபடி செய்ய தேவையான சூழல் நிலவுவதாக தோட்டக்கலைத்துறை கண்டறிந்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் வாழை சாகுபடி செய்ய விவசாயிகளுக்கு போதிய உதவிகள் அளித்து வருவதாகவும், வாழைப்பழ சாறு, வாழைக்காய் சிப்ஸ் தயாரிக்க விவசாயிகளுக்கு பயிற்சி அளித்து வருவதாகவும் அவர் கூறினார். அரசு கண்காட்சிகளில், சிறப்பு அரங்குகளில் இந்த விளைபொருட்கள் விற்பனை செய்ய நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் திருமதி நவ்னீத் மான் தெரிவித்துள்ளார். லுங்லி மாவட்டத்தில் 17 கிராமங்களில் தற்போது வாழை சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. இதன் மூலம் 400 விவசாய குடும்பங்கள் பயனடைந்து வருகின்றன. ஒரு மாவட்டம் ஒரு தயாரிப்பு திட்டம் மூலம் அம்மாவட்டத்தில் உள்ள விவசாயிகளின் வாழ்வாதாரம் மேம்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: கரீபியன் கடலில் போதைப் பொருள் கடத்த முயன்றவர்கள் மீது அமெரிக்க ராணுவம் நடத்திய தாக்குதலில் 4 பேர் உயிரிழந்தனர். அமெரிக்க தெற்கு ராணுவ கமாண்ட் வெளியிட்டுள்ள அறிக்கையில் போதைப் பொருட்களை கடத்தச் சென்ற படகு மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறியுள்ளது. தெற்கு அமெரிக்காவிலிருந்து போதைப் பொருட்கள் கடத்தப்படுவதாக கூறி இவர்கள் மீது ராணுவம் தாக்குதல் நடத்தியது. இந்த கடல் பகுதியில் கடந்த ஓராண்டில் போதைப் பொருள் கடத்துபவர்கள் மீது அமெரிக்க ராணுவம் நடத்திய தாக்குதலில் 235 பேர் உயிரிழந்துள்ளனர். எகிப்தில் உள்ள சிவப்பு கடல் பகுதியில் கடல் நீருக்கான உரிமை தங்களுக்கு தரப்பட வேண்டும் என்று எகிப்த், சூடான், எரித்ரியா மற்றும் சோமாலியா நாடுகள் வலியுறுத்தியுள்ளன. இதற்கான கூட்டறிக்கையையும் அந்நாடுகளின் தலைவர்கள் வெளியிட்டுள்ளனர். இந்த பகுதிகளுக்குள் மற்ற நாடுகளின் தலையீடுகளை ஏற்க முடியாது என்று கூட்டு பிரகடனம் தெரிவிக்கிறது. சர்வதேச சட்டப்படி சிவப்பு கடல் பகுதி உரிமைகளை பாதுகாப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், நைல் நதி உள்ளிட்ட பகுதிகளில் வேறு நாடுகளின் தலையீடு சட்டவிரோதமாக கருதப்படும் என்றும் கூட்டு பிரகடனம் தெரிவிக்கிறது. பிரேசில் அதிபர் தேர்தலில் முதல் சுற்றில் ஃப்ளேவியோ போல்சனாரோ வெற்றி பெற்றுள்ளார். தற்போதைய அதிபர் லூயிஸ் லுலா டா சில்வாவிற்கு எதிரான தேர்தலில் 50% மேல் வாக்குகள் கிடைக்காததால் வரும் 25ஆம் தேதி மீண்டும் வாக்கெடுப்பு நடைபெறவுள்ளது. பதிவான வாக்குகளில் 98.81% வாக்குகள் எண்ணப்பட்டிருக்கும் நிலையில் ஃப்ளேவியோ போல்சனாரோவிற்கு 47.24% வாக்குகளும் லூயிஸ் லுலாவிற்கு 44.91% வாக்குகளும் கிடைத்துள்ளது. பிரேசில் அதிபர் தேர்தல் முறையில் முதல் சுற்றிலேயே வெற்றி பெறுவதற்கு 50% மேல் வாக்குகள் பெற வேண்டும். 2 அதிபர் வேட்பாளர்களும் மீண்டும் 2வது சுற்றில் போட்டியிட உள்ளனர். அடுத்த 24 தமிழகம், கர்நாடகா, கேரளம், மாகே, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்தில் மிதமானது முதல் கனமழை பெய்யக்கூடும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மகாராஷ்டிராவின் விதர்பா மற்றும் மரத்வாடா பகுதிகளிலிருந்து தென்மேற்கு பருவமழை காலம் முடிவடைவதையொட்டி அடுத்த 2 நாட்களுக்கு மகாராஷ்டிரா மாநிலம் மற்றும் சத்தீஸ்கரில் மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. லட்சத்தீவு, உத்தராகண்ட், தெலுங்கானா மற்றும் மேற்கு வங்கத்தின் சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் தெரிவித்துள்ளது. உலக ஜூனியர் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்குகிறது. எகிப்த் தலைநகர் கெய்ரோவில் நடைபெற உள்ள ஆட்டத்தில் இந்தியா அல்ஜீரியாவை எதிர்கொள்கிறது. இந்திய அணியில் தன்வீர் ரெட்டி, நிஷ்சல் சந்த், பருள் சௌத்ரி உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர். D1 பிரிவில் இந்தியா, பெரு, அல்ஜீரியா அணிகள் இடம்பெற்றுள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி சுவிட்சர்லாந்து அதிபர் திரு கை பர்மிலனுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து ஆலோசனை மேற்கொண்டார். இந்தியா அமெரிக்கா இடையேயான வர்த்தக பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். சீக்கிய குரு குருநானக் தேவ் முக்தியடைந்த நாளான இன்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்தியுள்ளனர்.

0: கரிபியன் கடலில் போதைப் பொருள் கடத்த முயன்றவர்கள் மீது அமெரிக்க ராணுவம் நடத்திய தாக்குதலில் 4 பேர் உயிரிழந்தனர். உலக ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா இன்று அல்ஜீரியாவை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 12:50. வான்வழி எங்கும் தேன் துளி பரப்பும் பாடல்களோடு நிறைந்திருக்கிறோம் நேர்களே. இது ரெட்ரோ நேரம். வழங்கிக் கொண்டிருக்கிறது 102.3 பவத் பாரதி தமிழ் பண்பலை. இன்னைக்கு நம்மளுடைய ரெட்ரோ நேரத்தில் வேண்டும் அப்படின்ற ஒரு சொல், அந்த சொல் நம்மளுடைய இப்போ நம்ம திரைப்பட பாடல்கள் அப்படின்னு சொல்லி நாம் கேட்டுட்ருக்குறோம். அந்த கவிஞர்களுடைய கற்பனை, அவங்க கொடுத்த அந்த பாடல் வரிகளை இசையோடு சேர்த்து நம்ம வந்து படங்களில் இருந்து. ஆனால் இதுக்கு முன்னாடி ஒரு படைப்புலகம் அப்படின்றது வந்து பல 100 கோடி ஆண்டுகளாக வந்து இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லணும். எந்த ஒரு படைப்புமே அப்படி நமக்கு முன்னாடி இருந்த பழந்தமிழ் இலக்கியங்களாக இருக்கட்டும், பக்தி இலக்கியமாக இருக்கட்டும், சங்க இலக்கியமாக இருக்கட்டும், அடுத்து வந்த புதுமை படைப்புகளாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் இந்த வேண்டும்ன்ற ஒரு சொல்ல அவங்களுடைய மனதில் எப்படிப்பட்டு நமக்கு வந்து பதிய வச்சுருக்காங்க அப்படின்றதையும் நாம் தெரிஞ்சிட்ருக்கோம்ல. பாவேந்தருடைய வரிகளை சொன்னோம். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கம் பிள்ளை அவர் வந்து நம்ம நிறைய இந்த புரட்சி சிந்தனைகளை நிறைய கொடுத்தவர். அவர் தன்னுடைய புதிய சமுதாயம் அப்படின்ற ஒரு தலைப்புக்கு கீழே கொடுத்த அந்த கவிதை வரிகளில், பாட்டாளி மக்களது பசி தீர வேண்டும், பணம் என்ற மோகத்தின் விசை தீர வேண்டும் அப்படின்னு சொல்லியிருப்பார். எல்லாம் நம்ம போய் நிற்கும்போது என்ன கேட்போம்? தன்னை மறந்து கேட்குறது முதல்ல எனக்கு வந்து காசு, பணம், துட்டு, மணி அதுதான் வேணும் அப்படின்னு கேட்போம். ஆனால் அவர் சொல்கிறது வந்து பணம் என்ற மோகத்தின் விசை தீர வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். அதே நேரம் உழைக்கக்கூடிய மக்களுடைய அந்த பசி தீரணும், இதுதான் வந்து பாரதியும் கேட்டான் இல்லையா, தனியொருவனுக்கு உணவில்லை எனில் ஜகத்தினை அழித்திடுவோம், எல்லாருக்கும் ஒன்று போல கொடுங்க அப்படின்னு சொல்லி. அப்படி இந்த மாதிரியான வேண்டுதல்கள் தான் இன்றைக்கி பல இடங்களில் அது அவங்களுடைய எண்ணம். இப்போது அது உருவாகி மனதில் உருப்போட்டு அந்த எண்ணம் செயல் வடிவமாகி தான் நாம் இன்றைக்கி பல பயன்களை வந்து நம்ம அனுபவிச்சுட்ருக்கோம் அப்படின்னு சொல்லணும். சரி, அடுத்து நம்ம திரைப்பட பாடல் அப்படின்னு பார்க்கும்போது இது என்ன திரைப்படத்தில் இருந்து இந்த வேண்டும் எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்பி பாலசுப்ரமணியம் வாணிஜெயராம் குரல்களில் வருது, கண்ணதாசன் வரிகளில் எம் எஸ் சுசநாதன் இசையமைத்த பாடல் இது, வசந்தத்தில் ஒரு நாள். இந்த திரைப்படத்திற்காக

நிறைய இந்த மாதிரியான பாடல்கள் கேட்டுகிட்டே இருக்கலாம் போல இருக்கு. ஆனால் நேரம் நமக்கு இடம் தர வேண்டுமே இல்லையா? சரி, இப்போ இந்த நிகழ்ச்சி நிறைவு செய்யக்கூடிய ஒரு தருணத்துக்கு நாம் வந்துட்டோம். தொடங்கும்போது எங்கேருந்து தொடங்கினோம்? அருட்பிரகாச வள்ளர் பெருமானுடைய அந்த அப்பா நான் வேண்டுதல் கேட்டறிதல் அங்கேருந்து தொடங்கினோம் இல்லையா? இப்போது அதே அவருடைய அந்த பாடல் வரிகளோடையே இந்த நிகழ்ச்சியை வந்து நிறைவு செய்யலாம் அப்படின்னு இருக்கிறோம். கொஞ்சம் சலங்கை திரைப்படத்திற்காக சூலமங்கலம் ராஜலட்சுமி குரலில் எஸ் எம் சுப்பையா நாயுடு இசையமைத்த பாடல், வள்ளர் பெருமானுடைய வரிகளை இந்த பாடலில் அழகாக பயன்படுத்தியிருப்பாங்க. அந்த பாடலோடு நம்ம இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அபிராமி அந்தாதியில் 89வது பாடல், சிறக்கும் கமல திருவே நின் சேவடி சென்னி வைக்க துறக்கம் தரும் நின் துணை வரும் நீயும் துரியமற்ற உறக்கம் தர வந்து உடம்போடு உயிர் உறவு அற்று அறிவு மறக்கும் பொழுது என் முன்னே வரல் வேண்டும். அந்த அம்பிகை எப்படி வரணும்? துணைவரோடு வரணும், தனியாக இல்லை, அம்மையப்பனாகவே வரணும். எந்த நேரத்தில் அப்படின்னா உடம்போடு உயிர் உறவு அற்று அறிவு மறக்க, அதாவது உணர்வு இழந்த ஒரு நிலைக்கு வருவோம் இல்லையா, அந்த நேரத்தில் எனக்கு முன்னே நீ வரணும் அப்படின்னு சொல்லி அபிராமிப்பட்டர் கேக். அது வந்து எப்படி அந்த ஒரு திருவடியை, சிறக்கும் கமல திருவே நின் சேவடி சென்னி வைக்க அப்படின்னு, என் தலைமையில் உன் சேவடி வைப்பதற்கு அப்படின்ற மாதிரி அவர் அங்கே கேட்டிருப்பார். இந்த பாடலில் ஒருமையுடன் உணர்ந்து திருவடி நினைந்து அப்படின்னு சொல்லி இந்த ரெண்டையும் நம்ம ஒரு சின்னதாக ஒப்புமைப்படுத்தி இந்த பாடலை நம்ம கேட்க போகிறோம். இந்த பாடலோடு இனிதே நிறைவு பெறுகிறது ரெட்ரோ நேரம்.

வள்ளல் பெருமான் கேட்டது போல அந்த வேண்டிய வேண்டியாங்கு யாவையும் நமக்கு கிடைப்பதற்கு அந்த இறை அருள் நிச்சயம் வேண்டும் அப்படின்ற அந்த சிந்தனையோட ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம் நேர்களே. நேரம் இப்போது 1:00 PM.

நேர்கள் இப்போது கேட்டும் பங்கேற்றும் சிறப்பிக்க காத்திருக்கும் இந்த நிகழ்ச்சி பாடல் உங்கள் சாய். நேர்களை, இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடித்தமான பாடலும் வரணுமா? என்ன செய்யலாம்? தொலைபேசி வழியாக நீங்கள் பங்கெடுத்து உங்களுக்கு விருப்பமான பாடலை சொல்லலாம். தொலைபேசி எண்கள் 2952 0853 மற்றும் முறையின் 2838 9871. இணைப்பு எண் வந்து 044. இந்த தொலைபேசி எண்களில் வாங்க உங்களுக்கு பிடித்தமான பாடல் என்னன்றதை சொல்லுங்கள், கேட்கலாம். சரி, எப்போதும் சொல்லக்கூடிய ஒரு விஷயந்தான், பழைய நேயர்கள் புதிய நேயர்களுக்கான வாய்ப்பை கொஞ்சம் கொடுத்து வீட்டிலேருந்து அவங்களுடைய அவங்க ரசனையில் வரக்கூடிய பாடல்களை ரொம்ப சந்தோஷமாக நம்ம கேட்டு ரசிக்கலாம் இல்லையா? சரி, இப்போ நிகழ்ச்சியில் பொதுவாக நம்ம எல்லோருக்கும் பிடித்த மாதிரியான ஒரு பாடல் கேட்டுட்டு அதுக்கப்புறம் நேயர் விருப்பத்துக்கு நம்ம வருவோம். முதல்ல நம்ம கேட்க போகிற இந்த பாடல் பூந்தோட்ட காவல்காரன் திரைப்படத்திற்காக KJS தாஸ் குழுவினரோடு பாடியது, கங்கையமரன் இயற்றிய பாடலுக்கு இசை இளையராஜா.

0: வணக்கம் பவத் பாரதி. ஹலோ.
1: வணக்கங்கம்மா.
0: வணக்கம் பவத் பாரதியில பாடல் உங்கள் சாய்ஸ்ல இருக்கீங்க, யாருங்கய்யா?
1: திருவாரூர் மாவட்டம் 2 கீரனூர் முருகை ராஜாங்கம்.
0: முருகை ராஜாங்கம் உங்க பேரா?
1: ஆமாங்கம்மா.
0: சொல்லுங்க ஐயா, என்ன பாடல் வேணும்? கீரனூர் உங்க ஊர், அது என்ன 2 கீரனூர் அப்படின்னு சொல்றீங்க?
1: அதாவதுங்கம்மா, வட்டாச்சியர் அலுவலகத்துல இருந்து வருவாய் கிராமத்துக்கு ஒவ்வொரு எண் கொடுப்பாங்க, முன் இணைப்பு என்ன?
0: ஓ, அதை நீங்க சேர்த்து சொல்றீங்களா? அப்போ உங்களுடைய போஸ்டல் இதெல்லாம் அப்படிதான் இருக்குமா? 2 கீரனூர் அப்படின்னு தான் கொடுப்பீங்களா? வாழ்த்துக்கள். இந்த செய்தி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றதுக்காக தான் நான் கேட்டேன், எனக்கு தெரியல அதனால கேட்டேன். மகிழ்ச்சி சொல்லுங்க, என்ன பாடல் கேட்கலாம்?
1: எனக்கு வெற்றி கொடிக்கட்டுல இருந்து கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலர் பாடல் கொடுங்கம்மா.
0: அப்படியா, உங்களுக்கு பிடிச்ச கலர்ல பாடல் வேணுமா?
1: ஆமாங்கம்மா.
0: சூப்பரா கேட்டுருவோம் இப்போ. நன்றி, வாழ்த்துக்கள்.
1: நன்றி
0: நன்றி நன்றி. அனுராதா ஸ்ரீராம் பாடின பாடல் இது, தேவாவுடைய இசையில வெற்றி கொடிக்கட்டு திரைப்படத்திற்காக. இதோ பாடல்.

0: நேரம் 1:15. இணைந்திருக்கிறோம். இது பாடல் உங்கள் சாய்ஸ். இப்ப யாருடைய சாய்ஸ்? வணக்கம்.
1: வணக்கம்மா.
0: வாங்க, யாருங்க?
1: தஞ்சாவூர் மாவட்டம் மதுக்கூர் பன்னீர்செல்வம்.
0: மதுக்கூர்ல இருந்தா?
1: ஆமாமா.
0: மதுக்கூர், அருமையான ஊர் மதுக்கூர் பன்னீர்செல்வம். சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்?
1: படம் இளமை ஊஞ்சல் ஆடுகிறது. பாட்டு வந்து நீ கேட்டால் நான் மாட்டேன்னு சொல்லுவாங்க, அந்த பாட்டு கேடுங்கம்மா.
0: அந்த பாடல் வேணுமா? சூப்பரா கேட்டுருவோம். இப்போ நீங்க கேட்டு நாங்க மாட்டேன்னு சொல்ல முடியுமா? நேர்கள் கேட்கிற பாடல் தான் பாரதியில வரும். கேட்கலாம். நன்றி.

0: வணக்கம் பவத் பாரதி.
1: வணக்கம்மா.
0: வாங்க ஐயா.
1: விஜய் நானம்மா.
0: உங்க பேர்?
1: விஜய் நாராயணன்.
0: நாராயணன் சொல்லுங்க.
1: ஆமா.
0: என்ன பாடல் கேட்க போறீங்க ஐயா?
1: அரசக்கட்டளை படம்.
0: அரசக்கட்டளையில இருந்து
1: படம் ஆடிவா ஆடிவா.
0: ஆடிவா ஆடிவா பாடலா? சூப்பருங்க ஐயா, கேட்கலாங்க ஐயா. நன்றி.
1: ஆமா. இது விஷயம் என்னக்கா, எம்ஜிஆர் ஜெயலலிதா சரதி தேவி சேர்ந்து நடிச்ச படம்,
0: நடித்த படம் அப்படின்றத சொல்ல வரீங்க. சரி, மகிழ்ச்சி தகவலுக்கு நன்றி. நாம இப்ப பாடல் கேட்க போறோம்.

0: பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் அடுத்து யார்? வணக்கம்.
1: வணக்கம் மேடம், அம்மா பேட்டை லோகநாதன் பேசுகிறேன்.
0: அம்மா பேட்டை லோகநாதன், ஐயா சொல்லுங்க, என்ன பாடல் கேட்கலாம்?
1: பாடம் வந்து பெரிய அண்ணா படத்துலேருந்து நிலவே நிலவே சரிகமா பாதணி, அந்த பாட்டு போடுங்க.
0: அந்த பாடல் கேட்கலாமா?
1: ஆ கேட்கலாமா.
0: ஹரிஹரன், சுஜாதா இவங்க ரெண்டு பேரும் பாடியிருக்கிறாங்க. வாசன் அப்படின்ற ஒரு பாடலாசிரியருடைய பாடல், பரணி இசையமைத்தது. இதோ பாடல்.

0: நேரம் 1:30.
1: பயணிகளின் கனிவான கவனத்திற்கு, பயணத்தின் போது ஒருவேளை டிசி டிக்கெட் கேட்டால் காண்பியுங்கள். ஆனால் ஏதாவது ஓடிபி, பின் அல்லது பாஸ்வேர்டு கேட்டால் அவரை உடனே விரட்டி அடியுங்கள்.
2: ஆர்பிஐ சொல்கிறது, ஓடிபி அல்லது பின் கேட்டு காலோ மெசேஜோ வந்தா கொஞ்சம் கவனமா இருங்க.
0: 102.3 பவத் பாரதி தமிழ் பண்பலையில் நேயர்கள் நினைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி பாடல் உங்கள் சாய்ஸ். தொலைபேசி வாயிலாக நேயர்கள் பங்கேற்று சிறப்பிக்கும் நிகழ்ச்சி இது. சரி, நிகழ்ச்சியில் இப்போ யாருடைய சாய்ஸில் நம்ம பாடல் கேட்க போகிறோம்? இணைப்புக்குள்ளே யார் இருக்காங்க? வணக்கம்.
3: வணக்கம் அன்பு சகோதரி.
0: வணக்கம், யாருங்க?
3: நான் சென்னை புத்தகரத்திலிருந்து நடராஜன் சுப்பையா பேசுறேன்.
0: புத்தகரம் நடராஜன் சுப்பையா, நிறைய முகநூலில் வரக்கூடிய நண்பர் நீங்கள் இல்லையா? நேரலையில் நீங்கள் தான் இப்போ சந்திக்கிறோம்.
3: ஆமாம், கண்டிப்பாக.

0: கண்டிப்பா
1: மகிழ்ச்சி.
0: சார்,
1: சொல்லுங்க, என்ன பாடல்?
0: இந்த படம் வந்து வசந்த அழைப்புகள்.
1: வசந்த அழைப்புகள். ஓகே.
0: 1980 வெளியான வசந்த அழைப்புகள்ல தேவலோகம் அழைத்தாலும் பாடல், மலோடியன் பாடல், நல்ல வந்து ஜானகி அம்மா பாடினது. இது வந்து நமது உங்களுக்கும் நம்மளது வந்து நேயர்கள் அனைவருக்கும்
1: எல்லா நேயர்களுடைய விருப்பத்திலையும் இந்த பாடல் கேட்கலாம். நன்றி. ரொம்ப ஒரு ரேர் சாங் கேட்டிருக்கிறாரு. டி ராஜேந்தர் இயற்றி இசைமைத்த பாடலும் கூட இது. எஸ் ஜானகி குழுவினர் குரல்களில் இதோ வசந்த அழைப்புகள் திரைப்படத்திற்காக.

0: எஃப்எம் 102.3 மனதில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: பவத்பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம் நேர்களே. இது பாடல் உங்கள் சாய்ஸ். இப்ப இணைப்புல யாரு? வணக்கம்.
2: வணக்கம் செல்வகாசி மேடம்.
1: வணக்கம். யாருங்க?
2: நான் போரூர்ல இருந்து பொன்ராஜ் பேசுறேன்.
1: வாங்க நண்பா, சொல்லுங்க என்ன பாடல்.
2: அதாவது பாத்தீங்கன்னா, அந்த காலத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, இருந்த பொண்ணுக்கு தகுந்த மாப்பிள்ள கிடைக்கும். அதாவது அந்த பொண்ணு வந்து ரொம்ப நாள் கல்யாணம் ஆகாம இருந்துச்சுன்னா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க.
1: ஆமா, இருந்த வரன், இருந்த பொண்ணுக்கு சிறந்த வரன் அப்படின்னு.
2: ஆமா ஆமா, அதே மாதிரி இந்த பொண்ணு பாத்தீங்கன்னா தேடி வரும், அந்த மாதிரி நல்ல மாப்பிள்ள உனக்கு தேடி வரும்பாங்க. அந்த தேடி வரும் மாப்பிள்ள இருந்தா பாட்டு.
1: ஓ, படத்து பேருக்கு நீங்க இப்படி ஒரு லீடா, எனக்கு சூப்பர். வாழ்த்துக்கள். தேடி வந்த மாப்பிள்ளை படத்துல
2: அருமை.
1: அதாவது ஒரு பாடல எந்த அளவுக்கு ரசிக்கிறோம், உள்வாங்குறோம் அப்படின்றத விட அதை எடுத்து சொல்றோம் பார்த்தீங்களா, அது வந்து உண்மையிலே அது ஒரு தனி கலை, அது ஒரு தனியான திறமை. அது ரொம்ப அழகாக எல்லா நேருக்கும் புரிகிற மாதிரி உங்கள் விருப்ப பாடலை எடுத்து சொல்லியிருக்கீங்க. வாழ்த்துக்கள் அன்பா, அந்த பாடல் நம்ம கேட்கலாம். நன்றி நன்றி நன்றி. டிஎம் சௌந்தரராஜன், பி சுசீலா குரல்களில். இது கண்ணதாசனுடைய கற்பனை, எம் எஸ் சுசனாதன் இசையமைத்தது. தேடி வந்த மாப்பிள்ளை திரைப்படத்திற்காக. அதுதாங்க, எத்தனையோ பாடல் கேட்குறோம், ஆனால் அந்த பாடல் மனசில் பதிகிறதுக்கு பல காரணங்கள் இருக்கும். இவர் அந்த காட்சி அமைப்பு, அந்த வரிகள், அதுவும் அந்த படத்தோடைய பேருக்கு என்ன அழகாக சொல்லி அந்த பாடல் கேட்டிருக்கிறாரு பாருங்கள். சூப்பர். வாங்க இப்போ பாடல் கேட்கலாமா?

0: நேயர்களே, நீங்களும் எங்களோட இணைஞ்சு நம்ம நிகழ்ச்சிகளோட அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணுமா?
1: அப்போ நம்ம ஆகாஷ்வாணி சென்னையோட வாட்ஸ்அப் சேனல்ல இணைங்க.
0: விவசாய நிகழ்ச்சிகள் தொடங்கி மருத்துவம், பெண்கள், குழந்தைகள், மேலும் சிறப்பு விருந்தினர்களுக்கான எல்லா நிகழ்ச்சிகளோட அப்டேட்ஸையும் தெரிஞ்சுக்க நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணுங்க, கேட்டு ரசிங்க, ஷேர் பண்ணுங்க.
1: இதற்கு ஏஆர் சென்னையோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ஆகாஷ்வாணி சென்னை அப்படிங்கிற வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்கு. அதன் மூலம் இணையலாம். எங்களோட அனைத்து அப்டேட்ஸ்களையும் உடனுக்குடனா தெரிஞ்சுக்கலாம்.
0: இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள் நம்ம ஆகாஷ்வாணி சென்னை வாட்ஸ்அப் சேனலோடு.

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். இந்தியா சுவிட்சர்லாந்து இடையிலான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தின் கீழ் 100 பில்லியன் டாலர் முதலீடுகளுக்கு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியா வரும் டிசம்பர் மாதத்திற்குள் 3 நாடுகளுடன் இருதரப்பு முதலீட்டு பாதுகாப்பு ஒப்பந்தங்களை இறுதி செய்ய உள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தல் நாளை நடைபெறுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளன. வள்ளலாரின் உயரிய கொள்கைகள் மனிதநேயத்தின் மாபெரும்

0: மையங்களாக திகழ்கிறது என்று முதலமைச்சர் திரு விஜய் புகழாரம் சூட்டியுள்ளார். கோவை, நீலகிரி, தேனி, கிருஷ்ணகிரி, தர்மபுரி மாவட்டங்களில் இன்று இடிமின்னல் காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். இந்தியா சுவிட்சர்லாந்து இடையிலான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தின் கீழ் 100 பில்லியன் டாலர் முதலீடுகளுக்கு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புதுடெல்லியில் சுவிட்சர்லாந்து அதிபர் கி பாமலன் உடனான இருதரப்பு பேச்சுவார்த்தைகளுக்கு பின்னர் இன்று உரையாற்றிய பிரதமர், இந்த ஒப்பந்தம் மூலம் நம் நாட்டில் அடுத்த 15 ஆண்டுகளில் 10 லட்சம் நேரடி வேலைவாய்ப்புகள் உருவாகும் என்று குறிப்பிட்டார். ஐரோப்பாவுடனான இந்தியாவின் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்களில் முதலாவது ஒப்பந்தம் சுவிட்சர்லாந்து நாட்டுடன் எட்டப்பட்டதாகவும் அவர் எடுத்துரைத்தார். முன்னதாக சுவிட்சர்லாந்து அதிபருடன் வர்த்தகம், முதலீடு, அறிவியல், தொழில்நுட்பம், புத்தாக்கம், முதலீடுகள், கலை, கலாச்சாரம், மக்கள் பரிவர்த்தனையில் ஒத்துழைப்பு முன்னெடுத்து செல்வது குறித்த பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்றன. இப்பிரிவுகளில் பல்வேறு ஒப்பந்தங்களும் கையெழுத்தாயுள்ளன. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவை சுவிட்சர்லாந்து அதிபர் இன்று மாலை சந்தித்து பேசுகிறார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கருடனும் அவர் பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்கிறார். இந்தியா வரும் டிசம்பர் மாதத்திற்குள் குறைந்தது 3 நாடுகளுடன் இருதரப்பு முதலீட்டு பாதுகாப்பு ஒப்பந்தங்களை இறுதி செய்ய உள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். புதுடெல்லியில் மியூனிக் தலைவர்கள் கூட்டத்தில் இன்று உரையாற்றிய அமைச்சர், இருதரப்பு முதலீட்டு ஒப்பந்தங்களுக்கான புதிய வரைவு தயாராக உள்ளதாகவும், அமைச்சரவை அனுமதிக்கு பின்னர் முதலீட்டாளர்களுக்கு சாதகமானதாக இது மேம்படுத்தப்படும் என்றும் குறிப்பிட்டார். இந்த புதிய வரைவு இருதரப்பு முதலீட்டாளர்களுக்கும் பயனளிக்கும் என்றும் அவர் கூறினார். ஐக்கிய அரபு அமீரகம், ஓமன், மத்திய ஆசிய நாடுகளுடன் ஒப்பந்தங்கள் முடிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். கனடா, ரஷ்யா உட்பட மேலும் பல நாடுகளுடன் இருதரப்பு முதலீட்டு ஒப்பந்தங்களுக்கான பேச்சுவார்த்தைகள் நடைபெறுவதாகவும் அவர் குறிப்பிட்டார். வர்த்தக ஒப்பந்தங்களை இறுதி செய்யும் இந்தியாவின் அணுகுமுறையை இந்திய ஐரோப்பா பேச்சுவார்த்தைகள் பிரதிபலிப்பதாக அவர் கூறினார். இந்த ஒப்பந்தத்தின் கீழ் 92.5% இறக்குமதி வரி குறைப்பிற்கு இந்தியா வகை செய்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். இதனிடையே இந்தியா அமெரிக்கா வர்த்தக பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும், எனினும் இறுதி முடிவு இன்னும் எட்டப்படவில்லை என்றும் அவர் கூறினார். இருதரப்பிலும் நிலவும் முரண்பாடுகளை களையும் வகையில் இந்த பேச்சுவார்த்தைகள் அமைந்துள்ளதாக திருமதி நிர்மலா சீதாராமன் குறிப்பிட்டார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தல் நாளை நடைபெறுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளன. வாக்குப்பதிவு நாளை காலை 7 மணிக்கு தொடங்கி மாலை 6 மணி வரை நடைபெறும். மதுராந்தகத்தில் தவேக, திமுக, அஇஅதிமுக, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், நாம் தமிழர் கட்சிகளின் வேட்பாளர்கள் உட்பட 27 பேரும், தாராபுரம் தொகுதியில் 22 வேட்பாளர்களும் களத்தில் உள்ளனர். மதுராந்தகத்தில் 285 வாக்குச்சாவடி மையங்கள் அமைக்கப்பட்ட நிலையில் 8 வாக்குச்சாவடிகள் பதற்றமானவை என கண்டறியப்பட்டுள்ளதாக எமது செங்கல்பட்டு செய்தியாளர் கூறுகிறார்.
1: செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் தனி தொகுதி நாளை நடைபெற உள்ள இடைத்தேர்தல் வாக்குப்பதிவுக்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. மொத்த வாக்காளர்கள் 213,689 பேர். மதுராந்தகம் தொகுதியில் மொத்தம் 167 அமைவிடங்களில் 285 வாக்குச்சாவடி மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. மதுராந்தகம் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் மொத்தம் 8 வாக்குச்சாவடிகள் பதட்டமானவையாக கண்டறியப்பட்டு வகைப்படுத்தப்பட்டுள்ளன. செங்கல்பட்டு மாவட்டத்திலிருந்து
0: தாராபுரத்தில் அமைக்கப்பட்டுள்ள 320 வாக்குச்சாவடி மையங்களில் 320 நுண் பார்வையாளர்கள் கண்காணிப்பு பணிகளை மேற்கொள்கின்றனர். 1486 பேர் தேர்தல் பணியில் ஈடுபட உள்ளதாக எமது திருப்பூர் செய்தியாளர் கூறுகிறார்.
2: தாராபுரம் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு தயாரிப்பு பணிகள் தீவிரமடைந்துள்ள நிலையில் தாராபுரம் அரசு கலை அறிவியல் கல்லூரியில் உள்ள காப்பறையிலிருந்து வாக்குப்பெட்டிகள் சீல் உடைக்கப்பட்டு வாக்குச்சாவடி மையங்களுக்கு அனுப்பி வைக்கும் பணி இன்று தொடங்கியது. தொடர்ந்து ஸ்ட்ராங் ரூமில் இருந்த வாக்குப்பெட்டிகள் மற்றும் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பலத்த துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்புடன் வெளியே கொண்டுவரப்பட்டன.
0: இடைத்தேர்தல் நடைபெறும் இவ்விரு தொகுதிகளுக்குட்பட்ட பகுதிகளுக்கு நாளை உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. வாக்கு எண்ணிக்கை வரும் 9ஆம் தேதி நடைபெறும். நடந்து முடிந்த சட்டப்பேரவை தேர்தலில் அஇஅதிமுக சார்பில் மதுராந்தகம் தொகுதியில் வெற்றி பெற்ற மரகதம் குமாரவேலும், தாராபுரம் தொகுதியில் வெற்றி பெற்ற சத்யபாமாவும் தங்களது பதவியை ராஜினாமா செய்ததை தொடர்ந்து இவ்விரு தொகுதிகளுக்கும் இடைத்தேர்தல் நடைபெறுகிறது.
3: பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் பொது வாழ்க்கையை நிறைவு செய்த நிலையில் வளர்ச்சியடைந்த பாரத

0: பாதை என்ற பிரதமரின் தொலைநோக்கு பயணத்தின் கீழ் சமூக மேம்பாடு அனைத்தையும் உள்ளடக்கி ஆக்கப்பூர்வமான மாற்றங்கள் நம் தேசத்தில் கட்டமைக்கப்பட்டுள்ளது. இவ்வளர்ச்சிப் பாதையில் மக்கள் சேவை உறுதிமொழி இயக்கத்தின் ஒரு பகுதியாக நொய்டா சர்வதேச விமான நிலையம் குறித்த செய்தி தொகுப்பு இன்று இடம்பெறுகிறது. நாட்டின் பிரம்மாண்ட பசுமை விமான நிலைய திட்டத்திற்கு எடுத்துக்காட்டாக 11,200 கோடி ரூபாய் முதலீட்டில் உருவாக்கப்பட்டுள்ள நொய்டா சர்வதேச விமான நிலையத்தை பிரதமர் கடந்த மார்ச் மாதம் நாட்டிற்கு அர்ப்பணித்தார். இந்த விமான நிலையம் நொய்டா பகுதிக்கு ஒரு தனி அடையாளத்தையும் இளையோருக்கு வேலை வாய்ப்புகளையும் உருவாக்கி தந்துள்ளது. முதற்கட்டமாக ஆண்டொன்றுக்கு 1,20,00,000 பயணிகளை கையாளும் திறனுடன் வடிவமைக்கப்பட்டுள்ள இந்த விமான நிலையம் எதிர்காலங்களில் 7 கோடிக்கும் மேற்பட்டோரை கையாளும் வகையில் மேம்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. நாட்டின் விமான கட்டமைப்பையும் பிராந்திய சர்வதேச தொடர்புகளை வலுப்படுத்தும் வகையில் நொய்டா பசுமை விமான நிலையம் கட்டமைக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. நொய்டா விமான நிலையம் குறித்து திருச்சியை சேர்ந்த கட்டட பொறியாளர் திரு கே லோகநாதன்,
1: நொய்டா சர்வதேச விமான நிலையம் புதிய இந்தியாவின் ஒரு புதிய இணைப்பாகும். இந்த விமான நிலையம் உத்தரப்பிரதேசத்தின் வளர்ச்சிக்கும் இந்தியாவின் விமான போக்குவரத்து எதிர்காலத்திற்கும் முக்கியமான முன்னேற்றமாக கருதப்படுகிறது. ஒரு விமான நிலையம் என்பது விமானங்கள் வந்து செல்லும் இடம் மட்டுமல்ல, அது மக்கள், பொருளாதாரம், தொழில், சுற்றுலா, முதலீடு மற்றும் கனவுகளை இணைக்கும் பாலமாகும்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. வள்ளலாரின் 204வது ஆண்டு பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி முதலமைச்சர் திரு விஜய் விடுத்த செய்தியில், வள்ளலாரின் உயரிய கொள்கைகள் மனித நேயத்தின் மாபெரும் விழுமியங்களாக திகழ்கிறது என்று புகழாரம் சூட்டியுள்ளார். வள்ளலாரின் அன்பு, அருள், பரிவு, சமத்துவ பாதையில் பயணிக்க அனைவரும் உறுதியேற்க மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் அழைப்பு விடுத்துள்ளார். இதனையொட்டி திருவள்ளூர் மாவட்டம் சின்ன காவனத்தில் சன்மார்க்க கொடி ஏற்றப்பட்டு அகவல் பாராயணம் செய்யப்பட்டது. விருதுநகர் மாவட்டம் ஆலங்குளம் தமிழ்நாடு சிமெண்ட் ஆலை மறுசீரமைப்பு குறித்த அறிவிப்பு விரைவில் வெளியிடப்படும் என்று மாநில தொழில்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா கூறியுள்ளார். சிவகாசியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த ஆலையை சீரமைப்பது குறித்து ஆய்வுகள் நடைபெற்று வருவதாக கூறினார். பசுமை பட்டாசு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி சரவெடிகளை தயாரிக்க உச்சநீதிமன்றம் அனுமதி வழங்கியிருப்பது பட்டாசு உற்பத்தியாளர்களுக்கு பெரிதும் பயனளிக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். தமிழ்நாட்டில் டெங்கு பாதிப்பு கட்டுக்குள் உள்ளதாகவும் அடுத்த 15 நாட்களுக்குள் இது மேலும் குறைய வாய்ப்புள்ளதாகவும் பொது சுகாதாரத்துறை இயக்குநர் திரு சோமசந்திரம் கூறியுள்ளார். நாகை மாவட்டத்தில் மேற்கொள்ளப்படும் பருவமழை முன்னெச்சரிக்கை நோய் தடுப்பு நடவடிக்கைகளை இன்று நேரில் ஆய்வு செய்த அவர், அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவர்களிடம் இது தொடர்பாக கேட்டறிந்தார். விருதுநகரில் வடகிழக்கு பருவமழையொட்டி தீயணைப்பு மீட்புப் படையினர் நடத்திய மீட்பு ஒத்திகை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி சரண்யா அரி பார்வையிட்டார். திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே திருமூர்த்தி மலை பஞ்சலிங்க அருவியில் 3 மாதங்களுக்கு பின்னர் நீர்வரத்து சீராகி உள்ளதால் பக்தர்களும் சுற்றுலாப் பயணிகளும் அங்கு செல்ல அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. தமிழகம் மற்றும் தெற்கு உள் கர்நாடகா வழியாக நிலவும் காற்றழுத்த தாழ்வு பாதை காரணமாக கோவை மாவட்ட மலைப்பகுதிகள், நீலகிரி, தேனி, கிருஷ்ணகிரி, தர்மபுரி மாவட்டங்களில் இன்று இடிமின்னல் காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியாவிற்கு எதிரான அகமதாபாத்தில் நடைபெறும் 2வது இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் முதல் நாளான இன்று ஆஸ்திரேலியா தனது முதல் இன்னிங்ஸில் சற்று முன் 6 விக்கெட் இழப்பிற்கு 119 ரன் எடுத்திருந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா சுவிட்சர்லாந்து இடையிலான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தின் கீழ் 100 பில்லியன் டாலர் முதலீடுகளுக்கு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியா வரும் டிசம்பர் மாதத்திற்குள் 3 நாடுகளுடன் இருதரப்பு முதலீட்டு பாதுகாப்பு ஒப்பந்தங்களை இறுதி செய்ய உள்ளதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தல் நாளை நடைபெறுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளன. வள்ளலாரின் உயரிய கொள்கைகள் மனித நேயத்தின் மாபெரும் விழுமியங்களாக திகழ்கிறது என்று முதலமைச்சர் திரு விஜய் புகழாரம் சூட்டியுள்ளார். கோவை, நீலகிரி, தேனி, கிருஷ்ணகிரி, தர்மபுரி மாவட்டங்களில் இன்று இடி மின்னல் காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
3: நேரம் 1:55

0: இது 102.3 விவித் பாரதி தமிழ். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வரலாற்றில் பொன் எழுத்துகளால் பொறிக்கப்பட்ட கல்கியின் பொன்னியின் செல்வன் புதினத்தை வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன். அதனைத் தொடர்ந்து ஆய்வுரை வழங்குபவர் ஐங்கரன். நமது மொழியின் கலாச்சாரத்தின் அடையாளத்தை சென்னை ஆகாஷ்வாணியின் 102.3 விவித பாரதி தமிழ் பண்பலையில் தினம்தோறும் இரவு 9 மணி முதல் 9:15 வரை கேட்டு மகிழலாம்.

0: நேர்களை உங்கள் விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 தொலைபேசி வழி நிகழ்ச்சிகளில் நீங்களும் பங்கெடுக்க விருப்பமா? அழைக்கலாம். 044-295-2853 மற்றும் ஒரு 2838-9871 இணைப்பு எண்கள் 044. பேசலாம், ரசிக்கலாம், கொண்டாடலாம்.
1: நீங்களும் எங்களோட இணைஞ்சு நம்ம நிகழ்ச்சிகளோட அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணுமா?
2: அப்போ நம்ம ஆகாஷ்வாணி சென்னையோட வாட்ஸ்அப் சேனல்ல இணைங்க.
1: விவசாய நிகழ்ச்சிகள் தொடங்கி மருத்துவம், பெண்கள், குழந்தைகள், மேலும் சிறப்பு விருந்தினர்களுக்கான எல்லா நிகழ்ச்சிகளோட அப்டேட்ஸையும் தெரிஞ்சுக்க நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல ஃபாலோ பண்ணுங்க, கேட்டு ரசிங்க, ஷேர் பண்ணுங்க.
2: இதற்கு ஏஆர் சென்னையோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ஆகாஷ்வாணி சென்னை அப்படிங்கிற வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்கு, அதன் மூலம் இணையலாம். எங்களோட அனைத்து அப்டேட்ஸ்களையும் உடனுக்குடனா தெரிஞ்சுக்கலாம்.
1: இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள் நம்ம ஆகாஷ்வாணி சென்னை வாட்ஸ்அப் சேனலோடு.
0: சாத்தியமற்றதற்கும் சாத்தியத்திற்கும் இடையே இருக்கும் வேறுபாடு ஒரு மனிதனின் மன உறுதியில் தான் இருக்கிறது. நேர்களை, இந்த சிந்தனை வரிகளோடு மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது மு. செண்பகாசி.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: கண்ணா, இது எங்கள் ஸ்டைல். புரியல, இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் ஸ்டைல்.
2: எங்கள் ஸ்டைல்

வணக்கம் நேர்களே, நேரம் 2 மணி. ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி உலப்பிலா ஆனந்தமாய தேனினைச் சொரிந்து புறம்புறம் திரிந்த செல்வமே என்று மாணிக்கவாசகர் இறைவனை போற்றிடுவார். ஒளிவடிவமான இறைவனையே திருவருட்பிரகாச வள்ளலார் அருட்பெரும் ஜோதியாகத் தொழுதார். இறைவனின் ஈடில்லாத கருணையை தனிப்பெரும் கருணை என்று பாடி பாடி அகமகிழ்ந்து அறநெறியை அனைவருக்கும் காட்டினார். அப்படி அவரை நினைந்து உருகும் இனிய ஒரு நன்னாளில் சந்தித்துள்ளோம் நேயர்களே.

டிஎம் சௌந்தரராஜன் குடிநீரோடு பாடியிருந்த பாடலை கேட்டோம். கண்ணதாசன் எழுதியிருந்த பாடலுக்கு இசை ஜி தேவராஜன். சுவாமி ஐயப்பன் என்ற படத்திலிருந்து பாடல் ஒலிக்க கேட்டோம் நேர்களே. அன்பையும் கருணையையும் விளக்கக்கூடிய ஒரு பாடலோட நிகழ்ச்சியை தொடங்கினோம். வள்ளலாருமே கூட யாரிடத்தில் தயவு அதிகம் இருக்கிறதோ அவரிடத்தில் கடவுள் இருக்கின்றார் என்று கூறுகின்றார். அன்பும் இரக்கமுமே வாழ்க்கையின் அடிப்படை உண்மை சொல் என்று உணர்த்துகின்றார். என்றுமே நாம் உண்மையை பேச வேண்டும், அதுதான் நம்மை பாதுகாக்கும் என்றும் அவர் நமக்கு வழிகாட்டுகின்றார். நேரம் 2:06:45. நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடல் டி எம் சௌந்தரராஜன் குரலில் ஒலிக்கப் போகிறது. முத்துலிங்கம் எழுதிய பாடலுக்கு இசை எம் எஸ் விஸ்வநாதன். நாம் கேட்கவிருக்கும் இந்த பாடல் சிரஞ்சீவி என்ற படத்திலிருந்து ஒலிக்கிறது.

0: எப்பவுமே போனும் கையுமா இருக்காது.
1: என்ன பண்றது சித்தப்பா, போர் அடிக்குதே.
0: நாங்கள் எல்லாம் சின்ன பசங்களா இருக்கும்போது எங்க தாத்தா பாட்டி எல்லாம் கதை சொல்லுவாங்க தெரியுமா, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காவும் இருக்கும், நாங்களும் கேட்போம்.
1: அதெல்லாம் அந்த காலம் சித்தப்பா, இப்ப யாருக்கு அதெல்லாம் சொல்றாங்க?
0: ஏன் சொல்லல, நம்ம விவத் பாரதி தமிழ் எஃப்எம்ல சனிக்கிழமை காலையில 10 மணியிலிருந்து 11 மணி வரைக்கும் நல்ல நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான கதைகள் எல்லாம் சொல்றாங்க. அது மட்டுமா, நிறைய பாடல்கள் இடையே கேட்டு ரசிக்கலாம். உனக்கு பொழுதும் போகும், நிறைய நல்ல பயனுள்ள கதைகளும் கேட்டு தெரிஞ்சுப்போம்.
1: இதோ இப்பவே டியூன் பண்றேன்.
0: விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3
1: மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு.

நேரம் 2:13. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3. விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 வழங்கும் நிகழ்ச்சிகளை கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நேர்களும் இணைந்து கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறார்கள். திருவருட்பிரகாச வள்ளலார் அவருடைய பொன்மொழிகள் சிலவற்றை கேட்டுட்டு நல்ல ஒரு இனிமையான தத்துவம் வாய்ந்த பாடல்கள் எல்லாம் நம்ம கேட்டு கொண்டிருக்கிறோம் நம்மளுடைய எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில். சினம், சோம்பல், பொய், பொறாமை, கடுஞ்சொல் இவை எல்லாமே வந்து அறவே நீக்க வேண்டும் நாம் என்று அவர் நமக்காக சொல்கின்றார். ஏன் அப்படி சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, அவர் தனக்கே என்ன சொல்கிறார் என்றால், எனக்கு சித்திகள் எல்லாம் தருகின்ற தெய்வமாக விளங்குவது சத்தியமே என்றும் அவர் சொல்கின்றார். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் நாளை நமதே என்ற படத்திலிருந்து நாம் கேட்கலாம். பி. சுசீலா குழுவினரோடு பாடியுள்ள பாடல், வாலி எழுதிய பாடல், பாடலுக்கு இசை M.S. விஸ்வநாதன்.

2:18. எல்லா உயிர்களையும் தம்முயிர் போல் பாவித்து சம உரிமை வழங்குவோரின் மனதில் இறைவன் வாழ்கின்றான் என்கின்றார் திருவருட் பிரகாச வள்ளலார். எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் இது சத்தியம் என்ற படத்தையும் தான் நம்ம கேட்க போகிறோம். பி. சுசிலா குரலில் ஒழிக்கக்கூடிய பாடல் கண்ணதாசன் எழுதியிருந்தது. எம். எஸ். விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் நமக்காக ஒழிக்கிறது.

ஏதுமில்லாத ஏழைகளுக்கு இறக்கப்பட்டு மனம் உவந்ததே, அப்படி மனம் உவந்து ஈந்ததே ஜீவகாருண்யம் என்றும் அவர் விளக்குகின்றார். வாக்கு வேறு, மனம் வேறு, செய்கை வேறு என்ற நிலையில் இறைவனை நாம் வழிபடக்கூடாது என்றும் திருவருட்பிரகாச வள்ளலார் வலியுறுத்துகின்றார். மூன்றும் ஒன்றிய நிலையில்தான் நாம் வழிபட வேண்டும், அதுவே வழிபாடு என்றும் அவர் கூறுகின்றார். அப்படி நாம் ஒன்றிணைந்து வணங்கும் ஒரு இறைவனுடைய ஒரு பாடல் தான் நம்ம இப்ப கேட்டோம். எவ்வளவு ஒரு ஆறுதலான ஒரு பாடல் நமக்காக இப்போது ஒலித்தது இல்லையா? நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடல் பல்லாண்டு வாழ்க என்ற படத்திலிருந்து ஒலிக்க நாம் கேட்கலாம். நாம் கேட்கவிருக்கும் இந்த பாடல் கே ஜி யேசுதாஸ் குரலில் ஒலிக்க இருக்கிறது. புலமை பித்தன் எழுதிய பாடல், கே வி மகாதேவன் இசையில் ஒலிக்கிறது.

0: வயசுலேருந்தே எல்லா பசங்களுக்கும், அது ஆண் பிள்ளையாக இருந்தாலும் சரி பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு குட் டச் பேட் டச் பற்றி சொல்லி கொடுத்து வளர்க்க வேண்டியது எல்லா பெற்றோரோட ஒரு முக்கியமான கடமை. வெளியிடங்களுக்கு போகிறச்சே அந்த பசங்களை யாராவது அவங்களோட உணர்ச்சிகளை தூண்டுற மாதிரி தொட முயற்சி செய்கிறாங்க அப்படின்னாக்க, அந்த பசங்க பயப்படாமல் தைரியமாக குரலை ஒசத்தி உதவி உதவி அப்படின்னு சொல்லிட்டு கத்தினாங்கன்னா கண்டிப்பாக அந்த பசங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை ஊட்டி வளர்க்கணும். அதே மாதிரி வெளியிடங்களுக்கு போகிறச்சே யாரும் அறியாத நபர்கள்கிட்டேருந்து எந்த ஒரு உணவு பொருளையும் பசங்க வாங்கி சாப்பிடக்கூடாது. எதாவது வாங்கி சாப்பிடணும் அப்படின்னா வீட்டில் வந்து பெற்றோர்கள்கிட்ட சொல்லணும். வெளியிடங்களுக்கு போகிறச்சே அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனாக்க தைரியமாக வீட்டில் வந்து எங்ககிட்ட சொல்லுங்கள், நாங்கள் இருக்கோம் உங்களோட பிரச்சனைகளை தீர்வு செய்கிறதுக்கு அப்படிங்கிற நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் கொடுத்து வளர்க்க வேண்டியது எல்லா பெற்றோரோட ஒரு ரொம்பவே முக்கியமான ஒரு கடமை.
1: வணக்கம், நான் எழுத்தாளர் இயக்குனர் பாஸ்கர் சக்தி பேசுகிறேன். செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அப்படின்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். செவிப்புலன்கள் வழியாக நம்ம அடைகிற விஷயங்கள் அவ்வளோ சுலபமாக நம்ம மனதிலிருந்து நீங்காது. செவிப்புலன்களுக்கு இன்பம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயம் நம்ம வானொலி. வானொலியில் நீங்கள் அவசியம் கேட்க வேண்டிய ஒன்று வந்து 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை. இது வெறும் பொழுதுபோக்கு மட்டுமல்ல, பயனுள்ள பல கருத்துக்களையும் உங்களுக்கு கொண்டு வருது. அவசியம் கேளுங்கள்.
2: வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்ற வள்ளல் பெருமான் நாம் உண்மையையும் புனிதமான ஒரு தெய்வ நிலையையும் என்றும் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி புரிந்து கொண்டு நாம் அதன் வழி இருக்கும் பொழுது ஒரு இன்ப நிலையை அடையும் பொருட்டு நாம் அதை நோக்கி நகரலாம் என்றும் நமக்கு அறிவுறுத்தியுள்ளார். இவை எல்லாவற்றையுமே அவர் விளக்க வேண்டும் என்றுதான் வந்து திருவருட்பா என்ற ஒரு ஒரு புனிதமான நூலை நமக்காக அருளினார். தனது 9வது அகவையிலேயே கந்தகோட்ட முருகனின் மேல் தெய்வ மணி மாலை என்ற நூலை இயற்றியுள்ளார். விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியை கேட்டுட்ருக்கோம். நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடல் திருவருள் என்ற படத்திலேருந்து தான் ஒழிக்கப் போகிறது. இந்த பாடல் TM சௌந்தரராஜன் குரலில் நாம் கேட்கலாம். கண்ணதாசன் எழுதிய பாடல், குன்னக்குடி வைத்தியநாதன் இசையில் நமக்காக இது ஒழிக்கிறது.

பாட்டாளி அவன் மாடிக்கு வர வேண்டும். பஞ்சம் என்பதே இல்லை.

திருவருட்பிரகாச வள்ளலார் மனுமுறை கண்ட வாசகம், ஜீரகாருண்ய ஒழுக்கம் என்ற இரண்டு உரைநடை நூல்களையும், ஏறத்தாழ 6000 பாக்களை உடைய 6 திருமுறைகளை கொண்ட திருவருட்பாவையும் இயற்றியுள்ளார். சின்மய தீபிகை, தொண்டை மண்டல சதக்கம் போன்ற நூல்களை கூட பதிப்பித்துள்ளார். தமிழ் கவிதைக்கு தெளிவும் எளிமையும் உருக்கமும் தந்து தமிழ்மொழி இலக்கிய வளர்ச்சியில் ஒரு திருப்பத்தை ஏற்படுத்திய பெருமை ராமலிங்கரையே சாரும் என்று பேராசிரியர் மு. வரதராசனார் அவர் போற்றியுள்ளார் இவரை. வள்ளலாரின் திருவருட்பா பாடல்களில் எளிய உருக்கமான தமிழ்நடை சிறப்பித்தவர் என்று கூறியுள்ளார். வள்ளலாரின் சமரச சுத்த சன்மார்க்க கொள்கையை, சாதி மத பேதமற்ற மனிதநேய சிந்தனைகளையும் பாராட்டி அவரை தமிழ்நாட்டின் மாபெரும் சீர்திருத்தவாதி என்று போற்றியுள்ளார் மறைமலை அடிகள். நிகழ்ச்சியில் அடுத்து நாம் கேட்கலாம் டி.எம். சௌந்தரராஜன், பி. சுசிலா குரலில் ஒலிக்கக்கூடிய பாடல். இந்த பாடல் அவன்தான் மனிதன் என்ற படத்திலிருந்து ஒலிக்க இருக்கிறது. கண்ணதாசன் எழுதிய பாடல். பாடலுக்கு இசை விஸ்வநாதன், ராமமூர்த்தி.

வள்ளலாரை மிகுதும் படித்து அவருடைய கொள்கைகளால் ஈர்க்கப்பட்ட தமிழ்தென்றில் திருவிக புதுநெறி கண்ட புலவர் என்று வள்ளலாரை மிக உயர்வாக சிறப்பித்துள்ளார். இவர்கள் அனைவர் வழிபாலும் நின்று நாமுமே இன்று அவரை நினைந்து அவரின் பால் நம் நினைவை அதிகமாக செலுத்தி அவரை நினைந்து நினைந்து தொழுதோம். அடுத்த பாடல் ஆலயமணி என்ற படத்திலிருந்து ஒலிக்க கேட்கலாம். டி எம் சௌந்தரராஜன் பாடியுள்ள பாடல், கண்ணதாசன் எழுதிய பாடல், விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் ஒலிக்கிறது.

விவத் பாரதி தமிழ்ஃபம் 102.3 நம்மளோட ஃபேஸ்புக் பேஜில் மாதவரம் அங்கேருந்து வீரராகவன் அவர் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறாரு. நற்பகல் நிறை வணக்கம் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய நிகழ்ச்சியை பற்றி வாழ்த்தி இங்கே வந்து நிறைய தகவல்கள்லாம் போட்டிருக்காங்க. உட்பதம் அறிவுரை கீதம் துவக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அன்பு பண்பு உடனுரை பாடல் இனிக்கும் இன்றைய எங்கள் ஸ்டைல் இனிமை நிறைத்தரும் ஸ்மைல் நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உவகை தரும் பாடல்கள் அணிவரிசை உள்ளம் வந்து ரொம்ப பெரும் மகிழ்ச்சியில் இந்த இன்னிசை கேட்டு நிறைந்திருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க கூட வந்து நிகழ்ச்சியில் இணைந்திருக்காங்க முரளிதரன் விழுப்புரம் கண்ணன் பி மேட்டுப்பட்டியிலேருந்து. அவங்களுமே வந்து அன்பு மலர்கள் பாடல் முரளிதரன் வந்து அன்பு மலர்கள் பாடல் சரவண பொய்கை பாடலாம் அருமையின் பாசமிகு தொகுப்பாளருக்கும் வல்லருக்குமே வணக்கம் வாழ்த்துக்கள்னு சொல்லியிருக்காங்க. புரிசிவாக்கம் சௌந்தரராஜன் சாந்தி ரமேஷ் பெரியார் நகர் ராஜேஷ் கடமாட்டுப்பட்டி கே வி ஜெயசீலன் அவங்களும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்காங்க. மேலப்பேடு தயாளன் ரங்கராஜன் அவருமே வந்து நிகழ்ச்சியில் இணைந்து இனிமையான பாடல்கள் அனைத்தும் அருமை எங்கள் ஸ்டைல் பாடல்கள் அனைத்தும் சூப்பர் ஸ்டைல் அப்படின்னு சொல்லி வாழ்த்திருக்காங்க. டி நகர்லேருந்து ஆண்டனிராஜ் காட்டுப்பாக்கம் அங்கேருந்து வள்ளலார் அவர்களின் தத்துவத்துவங்களோடு செவிக்கு இனிமையாக சேர்க்கும் பாடல்களும் பலம் வந்தது எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சி தொடரும் பாடல்களுக்கும் பாராட்டுகள்னு சொல்லியிருக்காங்க. அம்பலவாணன் நானிடம் அங்கேருந்து அவரும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறாரு. நாகராஜன் அவரும் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கிறோம் அப்படின்னு சொல்லி இங்கே குடும்பத்தோடு கேட்டுட்ருக்கோம்னு சொல்லி பதிவிட்டிருக்காங்க. தாமலேரி முத்து அங்கேருந்து மெக்கானிக் சரவணன் நாளை நமது

பாடல் பிரமாதம் சொல்லியிருக்காங்க. பன்னீர்செல்வம் நிகழ்ச்சியில் இணைந்து கேட்டுட்ருக்குறோம் அப்படின்னு சொல்லி செங்கற்பட்டிலேருந்து பதிவிட்டிருக்காங்க. நடராஜன் சுப்பையா புத்தகரம்லேருந்து, வலங்கை மென் ஆட்டோதுரை அவருமே வந்து எங்கிஸ்டே நிகழ்ச்சியில் பாடல்களும் ஏகபோகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இடையில நிகழ் தரும் வர்ணனை ராஜயோகம் அப்படின்னு சொல்லி நம்மளுமே வாழ்த்திருக்காங்க. வாரியங்காவல் அங்கேருந்து கதிரவன் அவர், கொளஞ்சிநாதன் மதிய வணக்கம் அப்படின்னு சொல்லி நிகழ்ச்சியில் இணைந்திருக்காங்க. பாடல்கள் சூப்பர், நிகழ்ச்சியில் இணைந்துள்ளோம், அறிவிப்பாளருக்கு பாராட்டணும் இங்கே வாழ்த்திருக்காங்க. இவங்களோட சேர்ந்து கே எம் கார்டன் எம்ஜி செல்வகுமார் அவர் நிகழ்ச்சியில் இணைந்திருக்காரு. ஏழுக்கு நேர தேவா, வைத்தியநாதன், அப்புறம் சங்கர் டெய்லர் சேந்தமங்கலத்திலேருந்து, முரளிதரன் விழுப்புரம், மீரா வெங்கட்ராமன், முகமது பிலால், பாரிவள்ளல் அப்படின்றவர் எல்லோருமே நிகழ்ச்சியில் இணைந்து கேட்டுட்ருக்கோன்ற மாதிரி இங்கே பதிவிட்டிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது, இனிமையாக இருக்குது அப்படின்ற மாதிரி இங்கே பதிவிட்டிருக்காங்க. மதுரை சண்முக சுந்தரம், நடராஜன் சுப்பையா புத்தகம்லேருந்து அவரும் வள்ளலார் பற்றிய தகவல் சிறப்புன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து கொடமாட்டிப்பட்டி கே விஜயசிலன், பாபு முள்ளக்காடு, தூத்துக்குடி சி பாலசுப்ரமணியம், முரளிதரன் விழுப்புரம், மீரா வெங்கட்ராமன், கேம் கார்டன் எம்ஜி செல்வகுமார் அவருடைய போதனைகளையும் அருட்பாக்களையும் வந்து நினைவு கூர்ந்ததற்கு, பொருத்தமான பாடல்களும் வழங்கியதுக்கு நன்றின்னு சொல்லியிருக்காங்க. எல்லோருடைய வாழ்த்துக்கள், அவங்களுடைய வணக்கங்களுக்கும் நாமுமே வந்து சிரம் தாழ்ந்த வணக்கத்தை சொல்கிறோம். அவங்களுடைய வாழ்த்துக்களுக்கும் நன்றி.

0: வைப் பண்றேங்கிற பேர்ல வீலிங் பண்ணாதீங்க, அடுத்தவங்க வாழ்க்கையை கெடுக்காதீங்க.
1: பண்ணாதீங்க தம்பிகளா.
0: ரீல்ஸ் பண்றதுக்கு ஓவர் ஸ்பீட் ஓட்டாதீங்க.
1: அந்த ரீல்ஸ போலீஸும் பார்ப்பாங்க.
0: அடம் பிடிக்கிறாங்களே பசங்க அப்படின்னு சொல்லி ஹை எண்ட் மாடல் வண்டிய உங்க அண்டர் ஏஜ் பசங்களுக்கு வாங்கியே தராதீங்க.
1: பேரண்ட்ஸ் மேலையும் கேஸ் ஃபைல் ஆகும்.
0: சாலை விபத்துகள் பல நடக்கிறது, விபத்துல சிக்கின வாகன ஓட்டிகள் தப்புனால மட்டும் இல்ல.
1: பக்கத்துல ஓட்டுறவங்க கவனத்தை சிதறடிக்காதீங்க, பதட்டப்படுத்தாதீங்க.
0: சினிமால ஹீரோ ஹீரோயினுக்கு பாதுகாப்பு தந்து சாகசம் பண்ண வைப்பாங்க.
1: தப்பான சாகசத்தால விபரீதம் நடந்தா விபத்து செலவுக்கு வீட்டையே அடமானம் வைக்க வேண்டியிருக்கும்.
0: போதையில நீங்க ஓட்டுற வண்டி கண்டிப்பா பாதையில ஓடுறது இல்ல. 40 கீழே வண்டி ஓடுனா வண்டி நம்ம கண்ட்ரோல்ல இருக்கும், 40 மேல போனா வண்டி கண்ட்ரோல்ல நாம போறோம்.
1: சாலை பாதுகாப்பு உயிர் பாதுகாப்பு.
2: நித்யா ரவீந்தரின் அன்பான வணக்கம். 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பண்பலை. ஏன்னா பாடல்கள் வந்து நமக்கு ரொம்ப மனசுக்கு பிடித்த பாடல்களாக இருக்கும். ரொம்ப ஆரவாரம் இல்லாமல், சத்தம் இல்லாமல், அமைதியான, நமக்கு வந்து நிம்மதியை கொடுக்கக்கூடிய பாடல்களாக இருக்கும். அறிவிப்பாளர்களோட தமிழும் வந்து ரொம்ப சுத்தமாக இருக்குங்கிறதுனால நான் எப்போவுமே கேட்கறது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை. நேயர்களாகிய நீங்களும் இதை தொடர்ந்து கேட்டு ரசிங்க.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3. மனங்களில் என்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோம். எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில் நிறைவா ஒழிக்கக்கூடிய பாடல் அகத்தியர் என்ற படத்திலிருந்து நம்ம கேட்க போறோம். டாக்டர் சிகாழி எஸ் கோவிந்தராஜன் பாடியுள்ள பாடல், உளுந்தூர்பேட்டை சண்முகம் எழுதிய பாடலுக்கு இசை குன்னக்குடி வைத்தியநாதன்.

வணக்கம், நான் தான் உங்க கலை மாமணி நிழல்கள் ரவி. 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை. இணைந்திருப்போம், இணை பிரியாமல் இணைந்திருப்போம்.

0: திருவருட் பிரகாச வள்ளலார் அவருடைய நினைவை போற்றி அவர் உதிர்த்த அந்த வரிகளை, அந்த சில வார்த்தைகளை நாம் இன்று கேட்டு நம் மனம் அதில் ஒன்றி லயித்திருந்தோம். இனிமையும் நல்ல நல்ல கருத்து செறிவும் மிகுந்த பாடல்களையும் கேட்டு ரசித்தோம் எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில்.
1: கண்ணா, இது எங்கள் ஸ்டைல். புரியல? இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் ஸ்டைல்.
2: எங்கள் ஸ்டைல்.
0: நேர்களே, இன்னும் சில நொடிகளில் நம்ம என்ன கேட்க போறோம்னா, பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா பிஎம்ஏஜே கிராமின் அப்படிங்கிற அந்த ஒரு தகவல்களை தான் நம்ம கேட்க போறோம். நேரம் 2:55.
3: பாரத பிரதமர் நலத்திட்டங்கள் நிகழ்ச்சியில் இன்று பிரதான் மந்திரி கிராமின் ஆவாஸ் யோஜனா, பிரதமரின் கிராம பகுதிகளுக்கான வீட்டு வசதி திட்டம். சமூகத்தின் பலவீனமான பிரிவினர்களுக்கு மலிவான வீட்டை வழங்குவதே பிரதமரின் கிராம பகுதிகளுக்கான வீட்டு வசதி திட்டத்தின் நோக்கம். மத்திய அரசின் கிராமப்புற மேம்பாட்டு அமைச்சகத்தின் கீழ் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. சொந்த வீடு இல்லாத, பொருளாதாரத்தில் நலிந்த கிராமப்புற மக்களுக்கு அவர்கள் பெயரிலேயே வீடுகள் வழங்குவதே இந்த திட்டத்தின் உன்னதமான அம்சமாக திகழ்கிறது. பிரதமரின் கிராம பகுதிகளுக்கான வீட்டு வசதி திட்டம் 2016 ஏப்ரல் மாதம் முதல் தேதியன்று தொடங்கப்பட்டது. குடிசைகளை மறுசீரமைத்தல், பொது தனியார் துறைகளுடன் இணைந்து மலிவு விலையில் வீடு கட்டுதல் ஆகியன பிரதமரின் கிராம பகுதிகளுக்கான வீட்டு வசதி திட்டத்தின் செயல்பாடுகளாக உள்ளது. 20 தவணையில் வீட்டு கடனில் 6.5% வரை வீட்டு மானியம் இந்த திட்டத்தின் கீழ் வழங்கப்படுகிறது. சுற்றுச்சூழலுக்கு எந்தவித பாதிப்பும் இல்லாமல் தொழில்நுட்பத்துடன் நிலையான வீட்டை கட்டி தருவதே இந்த திட்டத்தின் தொலைநோக்கு பார்வை என்றே கூறலாம். கட்டப்படும் வீடுகளில் மூத்த குடிமக்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் தரைத்தளம் முன்னுரிமை அளிக்கப்படுகிறது. மொத்தத்தில் வாங்கும் வீடுகளுக்கு பாதுகாப்பு நிலையாக உறுதி செய்யப்படுகிறது. இந்த திட்டத்தின் மூலம் கட்டப்படும் வீடுகள் 25 சதுர மீட்டர்கள் கொண்டதாக

இருப்பது இனிப்பான செய்தியும் கூட. 3 லட்சம் ரூபாய் முதல் 6 லட்சம் ரூபாய் வரை வருமானம் உள்ளோர் குறைந்த வருமானம் கொண்ட பிரிவினர், அதாவது லோ இன்கம் குரூப் என்றும், 3 லட்சம் ரூபாய் வருமானம் உள்ளோர் பொருளாதாரத்தில் பின்தங்கிய பிரிவினர், அதாவது இக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் என்றும் பகுக்கப்பட்டுள்ளனர். இவர்களுக்கான வட்டி மானிய தொகை 2,67,200 ரூபாய். பல்வேறு வகையிலான இயற்கை சீற்றங்களால் பாதிப்பு ஏதும் இல்லாமல் இருக்கும் வகையில் குறிப்பாக வடகிழக்கு மாநிலங்களுக்கு உகந்ததாக கட்டப்படுகிறது இந்த திட்டத்தின் கீழ் கட்டப்படும் வீடுகள். உள்ளாட்சி அமைப்புகள், சட்டமன்ற, நாடாளுமன்ற பிரதிநிதிகள் மூலமாகவும், சமூக ஆர்வலர்கள் மூலமாகவும் அவ்வப்போது ஆய்வுகள் நடத்தப்பட்டு இந்த திட்டத்தின் மூலம் கட்டப்படும் வீடுகளின் தரம் உறுதி செய்யப்பட்டு செயல்படுத்தப்படுகிறது. இலவச குடிநீர் வசதி, மின் இணைப்பு, இயற்கை எரிவாயு இணைப்பு போன்ற பல்வேறு வசதிகள் கொண்ட இவ்வீடுகள் குறிப்பாக மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தில் ஈடுபடுத்திக் கொள்ளும் பயனாளிகளுக்கு சொந்த வீடு என்ற கனவை நனவாக்க வந்த திட்டம் என்றே கூறலாம். மேலும் இது பற்றிய தகவல்களுக்கு pmay.gov.in என்ற இணையதளத்தை அணுகலாம். பாரத பிரதமர் நலத்திட்டங்கள் நிகழ்ச்சியில் இன்று பிரதான் மந்திரி கிராமின் ஆவாஸ் யோஜனா, பிரதமரின் கிராம பகுதிகளுக்கான வீட்டு வசதி திட்டம்.

உங்க வில்லிசை கலைஞர் பாரதி திருமகன் தான் பேசுறேன். வாழ்க்கையே எதுக்குங்க, ரசிக்க, சிரிக்க, இசைக்க, படிக்க, பிடிக்க, எல்லாமே உங்களுக்கு சேர்த்து கிடைக்கணுமா? விவித் பாரதி தமிழ் பண்பலை என்பது ஒரு நிகழ்ச்சி என்றும் சொல்லலாம், ஒரு அமுத சுரபி என்றும் சொல்லலாம். கேட்க கேட்க எடுக்க எடுக்க நல்ல விஷயங்களை அன்பா கொட்டித்தரும் குற்றாலம் என்றும் சொல்லலாம். தினசரி கேளுங்க விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வர்ணஜாலம் விவித் பாரதி தமிழ் எஃப்எம்இன் வர்ணஜாலம்.
2: நேரம் 3:01. விபத்பாதி தமிழ் பண்பலை 102.3 வர்ணஜாலம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். வர்ணஜாலம் நிகழ்ச்சியில இனிமையான பாடல்கள் எல்லாம் இசை கோலம் படைக்கப் போகிறது. இன்றைய திரைப்பட பாடல்கள்லாம் எந்த மாதிரியான பாடல்களா இருக்க போகுது அப்படின்னு நம்ம கேட்கணும், ஆவலா இருக்கு இல்லையா? நம்மளோட கேட்க போற பாடல்கள் எல்லாமே வந்து கண்ணை நம்பாதே அப்படிங்கிற மாதிரியான ஒரு தீம்ல தான் இருக்க போகுது. அதாவது முக்காவாசி நம்ம இதை எதுக்கு ஈக்குவேட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னா, டபுள் ஆக்ஷன்ல

நடிச்சிருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி படங்கள்லாம் அவங்க இடம் மாறும்போது இல்லைனா பார்க்கும் அந்த ஒரு நபர் வந்து நம்ம நினைக்கிறவங்க தானா அப்படின்றதே ஒரு டவுட் இருக்கும். நம்ம கண்ணை நம்மளாலே நம்ப முடியலையே அந்த மாதிரியெல்லாம், அந்த மாதிரியான பாடல்கள் எல்லாம் வந்து தேர்ந்தெடுத்தா உங்களுக்காக வழங்கிறதுக்காக இருக்கும் நிகழ்ச்சியுடைய முதல் பாடல் இதோ.

நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடல் இருளும் ஒளியும் என்ற படத்திலிருந்து நம்ம கேட்க போறோம். நம்ம கேட்கக்கூடிய இந்த பாடல் பி சுசீலா பாடியுள்ள பாடல், கண்ணதாசன் எழுதிய பாடல், கே வி மகாதேவனோட இசையில ஒலிக்கிறது.

நம்ம இப்ப ரெண்டு பாடல்கள் கேட்டோம். ரெண்டு பாடல்களுமே வந்து டபுள் ஆக்ஷன் அந்த மாதிரியான ஒரு கதை அம்சம் கொண்டதுதான். அதுல இவங்க முதல்ல அந்த ஹீரோ முதல்ல பார்த்திருக்கக்கூடிய அந்த கதாபாத்திரம் இவங்களை மாதிரியே தான் இருப்பாங்க. ஆனால் அவங்களுடைய குணம் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் கூட மேட்ச் ஆகாத மாதிரி இருக்கேன்னு அவங்களாலேயே அவங்க கண்ணை நம்ப முடியாது. ஸோ அதனால் நம்ம கண்ணை நம்பர்தா இல்லையா, நம்ம கண்ணை நாமளே நம்ப முடியாது போல இருக்கேன்ற மாதிரியான ஒரு டயலமாவில் அப்படி ஒரு சுச்சுவேஷனில் அந்த ஹீரோலாம் வந்து முழிக்கிறது, அந்த ரியாக்ஷன் கொடுக்கறது, அது எல்லாமே இந்த ரெண்டு பாடல்களையுமே நம்ம பார்த்துருக்கலாம். அப்படி ஒரு கதையம்சம் கொண்ட பாடல்கள்லாம் தான் நம்ம இன்றைக்கி கேட்டுட்ருக்கோம். மற்றும் ஒரு விதத்தில் இந்த ஒரு கண்ணை நம்பாதே அப்படின்ற அந்த ஒரு டாபிக் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா, நம்ம மனசில் நிறைந்திருக்கக்கூடிய ஒருத்தங்களை நம்ம எங்கே பார்த்தாலும் அவங்க தெரிவாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லையா. யாரை பார்த்தாலும் அவங்கள மாதிரி தோணுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அப்படிப்பட்ட பாடல்கள் தான் இன்னும் ரெண்டு பாடல்கள் தொடரப்போகுது நம்மளோட நிகழ்ச்சியில். இதய கமலம் என்ற படத்துலேருந்து பாடல் ஒலிக்க கேட்க போகிறோம். இதில் வந்து பாடிட்டு இருக்கிறவங்க வந்து வேறு தான், ஆனால் இவருக்கு சமயத்தில் வந்து கதாநாயகி தெரியறதுக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி நம்ம பார்க்கும்போது கே ஆர் விஜயாவும் வருவாங்க அந்த பாடல்களில். ஆனால் பாடிட்டு இருக்கவங்க என்னவோ வந்து அவங்க கிடையாது. ஸோ அவர் அந்த மாதிரி குழம்புற மாதிரியான ஒரு அவரோட கண்ணை அவராலேயே நம்ப முடியாத ஒரு சுச்சுவேஷனும் இருக்கும். அதே மாதிரி தான் அடுத்த பாடலும் கூட இருக்கும். இப்போ முதல்ல இதய கமலம் படத்துலேருந்து பாடல் நம்ம கேட்கலாம். பி. சுசிலா குரலில் ஒலிக்கக்கூடிய பாடல், கண்ணதாசன் எழுதியிருந்தது, கே. வி. மகாதேவன் இசையில்.

0: நேயர்களே, நீங்களும் எங்களோட இணைஞ்சு நம்ம நிகழ்ச்சிகளோட அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணுமா?
1: அப்போ நம்ம ஆகாஷ்வாணி சென்னையோட வாட்ஸ்அப் சேனல்ல இணைங்க.
0: விவசாய நிகழ்ச்சிகள் தொடங்கி மருத்துவம், பெண்கள், குழந்தைகள், மேலும் சிறப்பு விருந்தினர்களுக்கான எல்லா நிகழ்ச்சிகளோட அப்டேட்ஸையும் தெரிஞ்சுக்க நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணுங்க, கேட்டு ரசிங்க, ஷேர் பண்ணுங்க.
1: இதற்கு ஏஆர் சென்னையோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ஆகாஷ்வாணி சென்னை அப்படிங்கிற வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்கு. அதன் மூலம் இணையலாம். எங்களோட அனைத்து அப்டேட்ஸ்களையும் உடனுக்குடனா தெரிஞ்சுக்கலாம்.
0: இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள் நம்ம ஆகாஷ்வாணி சென்னை வாட்ஸ்அப் சேனலோடு.

ஸோ காணும் இடத்திலெல்லாம் நம்ம மனசில் நிறைஞ்சிருக்கவங்களை நம்ம பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தால் கூட நம்ம கண்ணை நம்மளால் நம்ப முடியல அப்படிங்கிறது ஒத்துப்போகும்னு சொன்னோம் இல்லைங்களா. அப்படி ஒரு பாடல் தான் நம்ம கேட்டோம். அடுத்த பாடலுமே அந்த மாதிரி வரக்கூடியது தான். அதனோட வீட்டுக்கு வந்தவங்களே வந்து நம்ம மனசில் இருந்தவங்க கிடையாது, அவங்க வேற யாரோ வராங்க, ஆனால் நம்ம பார்க்கும்போது அவங்க தான் நம்ம கண்ணுக்கு தெரியுறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலையில் இருப்பார் இந்த ஹீரோ. அந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் பாடக்கூடிய பாடல் தான் நம்ம கேட்குறோம். அவர் கண்ணு அவராலேயே நம்ப முடியல பார்த்தீங்களா. கேட்கக்கூடிய இந்த பாடல் நந்தா என் நிலா என்ற படத்திலிருந்து நம்ம கேட்கக்கூடிய பாடல். இந்த பாடல்

0: சந்தர்ப்பங்களில் சில கதைகள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, அந்த கேரக்டர், அந்த ஹீரோவோ ஹீரோயினோ யாரோ ஒருத்தவங்க இருக்கிறவங்க ரொம்பவே வந்து அதுக்கு முரணாக இருந்திருப்பாங்க, ரொம்ப அமைதியாக இருந்திருப்பாங்க, இல்லைனா ரொம்ப துடுக்காக இருந்திருப்பாங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்தா அவங்க அப்படி இல்லையே, இது அவங்களே இல்லையோ, இல்லை நம்ம தான் தப்பாக பார்க்குறோமோ, நம்ம கண்ணையே நம்மளால் நம்ப முடியலையே, அந்த மாதிரியெல்லாம் நமக்கு தோன்ற மாதிரி கதைகள்லாம் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா. அப்படி ஒரு படத்துலேருந்து தான் நம்ம பாடல் கேட்க போகிறோம். தூங்காதே தம்பி தூங்காதே என்ற படத்துலேருந்து ஒழிக்கக்கூடிய பாடல். இந்த பாடல் நம்ம கேட்கலாம் எஸ்பி எஸ்பி பாலசுப்ரமணியமோட குரலில் தான் நம்ம கேட்போம். கேட்கலாம் அதற்கு முன்னதாக.
1: ஹாய் நிஷா, ரேடியோல என்ன கேட்டுட்டு இருக்க?
2: வானிறை, விவத் பாரதி தமிழ் எஃப்எம் தான் கேட்டுட்டு இருக்கிறேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா, இன்னைக்கு நான் ஒரு க்வெஸ்சனுக்கு கரெக்ட்டா ஆன்சர் பண்ணிட்டேன்.
1: அட அப்படியா? அவங்க டாபிக்ஸ், கேக்குற க்வெஸ்சன் எல்லாம் சூப்பரா இருக்கும். எனக்கும் கலந்துக்கணும்னு ஆசையா இருக்கு.
2: அப்ப கலந்துக்க வேண்டியது தானே?
1: நானும் நிறைய தடவை போன் பண்ணி ட்ரை பண்ணிட்டேன், எங்க போன் லைனே கிடைக்க மாட்டேங்குது. என்ன பண்றது, எனக்கும் பேசணும்னு ஆர்வமா இருக்கும்ல.
2: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3
3: அனைவரையும் வரவேற்போம்,
2: வாய்ப்பளித்து மகிழ்வோம்,
3: புதியவர்களும் நம்மோடு இணையட்டும்.
4: விளையாடு விளையாடு, வாழும் வரைக்கும் விளையாடு.
0: நிகழ்ச்சியில் இப்பொழுது நாம் கேட்கவிருக்கும் பாடல் தூங்காதே தம்பி தூங்காதே என்ற படத்தை

0: வாசுதேவன் பாடியுள்ள பாடலை வாலி எழுதியுள்ள பாடல். இந்த பாடலுக்கு இசை இளையராஜா.
1: அன்னக்கிளியே சொர்ணக்கிளியே, சந்தேகம் உனக்கு.

இப்போ நம்ம நிகழ்ச்சியில் கேட்க போகிற இந்த பாடல் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளால் நம்ம கண்ணே நம்ப முடியலன்ற அளவுக்கு இருக்கும். ஏன்னா நம்ம அது வரைக்கும் பார்த்து வந்த அந்த கதாபாத்திரம் ரஜினி நினச்சிப்பார் அதிசய பிறவியில் அது வேறு மாதிரி இருக்கும். இப்போ நம்ம பார்க்குறதே வேறு மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி ரொம்பவே நம்ம வியப்பில் ஆழ்கிற மாதிரி ஆழ்ந்து போகிற மாதிரியான ஒரு கதையம்சம் இருக்கும். கதாபாத்திரங்களோட நடிப்புமே இருக்கும். இப்போ எப்படி எங்கள் வீட்டு பிள்ளையில வந்து எம்ஜிஆர் மாறிட்டாரு அப்படி அந்த இடம் மாறிடுறாங்க இல்லையா, அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் எல்லாருமே அதிர்ச்சி அடைறோம். அதே மாதிரி தான் இந்த படத்துலையும் இருக்கும். இப்போ நம்ம நிகழ்ச்சியில் கேட்கலாம் அதிசய பிறவி என்ற படத்துலேருந்து மலேசியா

கேட்டுட்ருக்கோம். ஒரு ஒரு பாடலுமே வந்து விவேக் பாரதியோட சிப்பிக்குள் உள்ள முத்துக்கள் போடுறது அப்படின்ற மாதிரி இங்கே பாராட்டியிருக்காங்க. இரு வேடம் அந்த தகவல்களோட அந்த பாடல்கள்ன்ற மாதிரி அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதில் இருக்கிற கூடிய மற்ற கதாபாத்திரங்கள்லாம் அவங்க கண்ணை நம்பலை பார்த்தீங்களா, அந்த மாதிரியான பாடல்கள் தான் இன்னும் கேட்டாக்கா நம்ம வந்து பார்க்குற நம்மள மாதிரியான ரசிகர்களுக்கே அது வந்து ஒரு ஷாக்கிங்காக இருக்கும் ஃபஸ்ட்டு பார்க்கும்போதெல்லாம். அந்த மாதிரியான பாடல்கள்லாம் கேட்டுருக்கோம். கமலாவர்தன் அவங்களுமே வந்து என்னதான் ரகசியமோ அந்த பாடல் வந்து பிடிச்சிருந்தது போல இருக்கு, அதையும் சொல்லியிருக்காங்க. மேலும் மேலப்பேடு தயாளன், மாதவரம் வீரராகவன் அவருமே நிகழ்ச்சியில் இருந்திருக்காரு. புதுமை புகுத்தி வந்த வர்ணஜாலம், இனிமை வரும் பாடல்கள் வண்ணக்கோலம், நினைவை நிலைநிறுத்தும் நெஞ்சங்களின் வலை விரிக்கும் நிழல் உருவம் காணும் பாடல்கள், நினைத்தால் இனிக்கும் கீதங்கள் அப்படின்னு சொல்லி வாழ்த்திருக்காங்க. பரிசுவாக்கம் சௌந்தரராஜன், ஏழு கிணறு தேவா அவருமே வந்து அவர் வேலை செஞ்சுக்கிட்டே இந்த பாடெல்லாம் கேட்டு அவருடைய அலுப்பே தெரியாமல் வேலை போகிறதே தெரியாமல் நேரம் போகிறதே தெரியாமல் கேட்டுட்ருக்காம வானொலி பட்டி பக்கத்துலேயே தான் அவர் உட்காந்துட்டுருக்கேன்னு சொல்லியிருக்காரு. ரெட்டில் சேர்ந்து ஹயத் பாஷா, அப்புறம் வந்து வாரியங்கவல் கதிரவன், முரளிதரன் விழுப்புரம், நடராஜன் சுப்பையா, சென்னை சிங்கர் சிவராமன், நாகராஜன், ஏழுக்கிணறு அப்பு தாகிர், ஆண்டிமடம் கார்த்திகேயன், சோமசுந்தர பிரபு, பிரசிவாக்கம் சௌந்தரராஜன் எல்லோருமே வந்து நிகழ்ச்சியில் இணைந்து கேட்டுட்ருக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எழில் முத்துசாமி அவருமே, ஏழுக்கிணறு தேவா வந்து முந்தின நிகழ்ச்சியில் வந்து அருட்செல்வ பிரகாச வள்ளல் அவருடைய தகவல்லாம் கேட்டுட்டு இருந்தீங்களா, அந்த இடத்துல தான் வந்து ஏழுக்கிணறு பகுதியில் தான் நானுமே இருக்கிறேன், அவரோட வீடை கூட நான் பார்த்துருக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. நேரம் பார்த்தீங்கன்னா 3:34. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3. விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 வழங்கும் நிகழ்ச்சிகளை கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நேர்களும் இணைந்து கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறார்கள். கண்ணை நம்பல, நம்ம முடியல, கண்ணை நம்பாதேன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு தலைப்புல தான் பாடல்கள்லாம் நம்ம கேட்டுட்ருக்கிறோம். அந்த மாதிரி கதாபாத்திரங்கள் எல்லாமே வந்து ஒரு கதாநாயகனோ கதாநாயகியோ அவங்க வந்து டபுள் ஆக்டாகவும் இருப்பாங்க, இல்லை நம்ம பார்க்கும் இடமெல்லாம் அவங்களே தெரிகிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்லையும் அந்த பாடல் இருந்திருக்கலாம். ஸோ அந்த மாதிரியெல்லாம் நம்ம கேட்டுட்ருக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா பூபே செம்பூவி அப்படின்ற பாடல் தான் நம்ம கேட்க போகிறோம். சொல்ல துடிக்குது மனசு என்ற படத்துலேருந்து, இந்த படத்தில் கூட அவங்கள நேராக பார்த்துட்டு அந்த ஸ்டேஜில் அவரால் நம்பவே முடியாது, அந்த அதிர்ச்சியை தாங்கவே முடியாமல் கார்த்திக் அப்படியே சரிஞ்சு விடுற மாதிரி நம்ம பார்ப்போம் இல்லைங்களா. இதே மாதிரி ஒரு சுச்சுவேஷன் கூட பார்த்தீங்கன்னா கலங்கரை விளக்கம் படத்தில் கூட இடம்பெற்றிருக்கும். அவர் லீலான்னு கத்துற அளவுக்கே கூட போயிடுவார், ஆனால் அவங்க கிடையாது இவங்க அப்படின்ற மாதிரி சமாதானப்படுத்தி வச்சிருப்பாங்க. அவங்க கண்களையும் அவங்களால நம்ப முடியல, அதுதான் அந்த கதை அம்சம், அதுதான் நம்மளுமே சொல்ல வரும். நிகழ்ச்சியில் பாடல் கேட்டு ரசிக்கலாம். கேஜே இயேசுதாஸ் குரலில் ஒலிக்கக்கூடிய பாடல் வாலி எழுதியிருந்தது, இளையராஜாவோட இசையில் ஒலிக்கிறது நமக்காக.

மனுஷுடைய அடுத்த பாடல் நம்ம கேட்க போகிறது பாட்ஷா படத்துலேருந்து தான். எஸ்பி பாலசுப்ரமணியம், சித்ரா இவங்களோட குரல்கள் ஒழிக்கக்கூடிய பாடல் வைரமுத்து எழுதியிருந்தது. தேவாவோட இசையில் நம்ம கேட்டு ரசிக்கலாம். நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான், நம்ம பார்க்குற இடத்துலலாம் அவங்க தான் தெரிவாங்க போல இருக்கு. அந்த மாதிரி அவங்க கண்ணை அவங்களாலே நம்ப முடியல, அந்த ஒரு சுச்சுவேஷனில் இருக்கக்கூடிய பாடல். ஏன்னா இதில் டபுள் ஆக்ஷன் கிடையாது, ஆனால் அவங்க பார்க்குற இடத்துலலாம் அவங்க ஹீரோ தான் பார்க்குறாங்க இல்லையா, அந்த மாதிரியான கான்செப்ட்க்கு தான் இந்த பாடலும் ஆப்டாக இருக்கும். சரி, நம்ம கேட்டு ரசிக்கலாம் இந்த பாடலை.

சைடு அந்த பாடல் வைரமுத்து எழுதியிருந்தது. தேவாவோட இசையில எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா குரல்களில் ஒலித்தது அந்த பாடல். இங்க வந்து நம்மளோட தலைப்புக்கு இன்னொரு ஒரு படத்தை கூட ஒரு எக்ஸாம்பிளா சொல்லியிருக்காங்க, காட்டுப்பாக்கம் அங்கிருந்து ஆண்டனி ராஜ். காத்திருந்த கண்கள் அங்க கூட சாவித்ரி அவங்களோட டபுள் ஆக்ஷன் இருக்கும். அதே மாதிரி அவங்களுமே வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆயிடுவாங்க இல்லையா, இடம் மாறிடுவாங்க. அப்போ பாக்குறவங்க அவருக்குமே அந்த ஹீரோக்குமே ஒரு வித்தியாசமும் தெரியாது, இருந்தாலும் அவங்க கண்ணியை அவங்க நம்ப முடியாத அளவுக்கு சில காட்சிகள்லாம் இருந்துருக்கும். நீயா இப்படி பண்ற அந்த மாதிரி அதுக்கு அவங்க ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு சாய்ஸாவும் இருக்கு. ரொம்ப நன்றி தான் நம்ம சொல்லணும் அவங்களுக்குமே. கலையரசன் அவருமே நிகழ்ச்சியில் இணைந்திருக்காங்க. அப்புறம் கே எம் கார்டன் எம்ஜி செல்வகுமார் அவங்களுமே வந்து ஒரு வித்தியாசமான தலைப்பு பாராட்டியிருக்காங்க. திருச்சிவக்கம் சௌந்தரராஜன் அவரும் நிகழ்ச்சியில் ஒழித்த பாடல்கள் சொல்ல துடிக்கிறது மனசு, பூவை செம்பு பாடல் வந்து கேட்பதற்கு இதமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க.

நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடல் நம்ம கேட்கலாம். பார்த்திபன் கனவு என்ற படத்திலிருந்து ஒலிக்கக்கூடிய பாடல். இந்த பாடல் ஒலிக்கிறது ஸ்ரீகாந்த் அண்ட் ஹரிணி அவங்களோட குரல்களில், கபிலன் எழுதியுள்ள பாடல், வித்யாசாகர் இசையில். இதோ

0: சிகரெட். ஓகே, வெக்கம்.
1: இது பெண்மை பேசிடும் முதல் ஆசை வார்த்தைதான்.
0: மீசை.

இந்த படத்தில் வந்து அவங்க ஃபுல்லாகவே மாறிடுவாங்க இல்லையா, ஆள்மாறட்டத்தில் அவங்க அவங்க அவர் விரும்பின ஒரு பெண்ணே வேறு, அவர் திருமணம் பண்ண பெண்ணே வேறு, அந்த காத்திருந்த கண்கள் மாதிரி தான் இதுவும் சொல்லிக்கலாம். அந்த மாதிரியான ஒரு படத்துலேருந்து பாடல் கேட்டோம். நிகழ்ச்சிக்கு நிறைவான ஒரு பாடல் ஜீன்ஸ் படத்துலேருந்து தான் நம்ம கேட்க போகிறோம். நம்ம சொல்கிற எல்லா விஷயங்களையுமே அந்த ஒரு பாட்டிலே அவங்க சொல்லிட்டாங்க. அந்த மாதிரியான ஒரு பாடல் கேட்டு ரசிக்கலாம் நேர்களே இந்த பாடலை.

0: நித்யஸ்ரீ மகாதேவன் அவங்களோட குரல்ல ஒலித்த பாடல் கேட்டோம். வைரமுத்து எழுதியிருந்த பாடல், ஏ ஆர் ரஹ்மான் இசையில ஜீன்ஸ் படத்திலேருந்து ஒலித்தது அந்த பாடல். நிகழ்ச்சியில் பார்த்தீங்கனாக்கா இன்னொருத்தர் கூட ஒரு ரவி பி அவர் சொல்லியிருக்காரு, மாட்டுக்காரு வேலன் அந்த படத்தில் கூட ஒரு பாட்டு இருக்கும், அது கூட இந்த சுச்சுவேஷனுக்கு பொருந்தும், இந்த மாதிரி தலைப்புக்கு பொருந்தும் சொல்லியிருக்காங்க. ஒரு பக்கம் பார்க்குறா அந்த மாதிரி வனஜா அவங்களுமே வந்து நிகழ்ச்சியில் இணைந்திருக்காங்க. அவங்க அது அவங்க கூட அன்பு ராணி, அவங்களும் வண்ண வண்ண பாடல்கள்லாம் கேட்டோம், இனிமையாக இருந்ததுன்னு சொல்லி நம்மளையும் வாழ்த்திருக்காங்க. எல்லா பாடல்களுக்குமே வந்து வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி கே எம் கடன் எம் ஜி செல்வகுமார் அவருமே போட்டிருக்காங்க. நாம் இதுவரை கேட்டு ரசித்த இந்த நிகழ்ச்சி
1: வர்ணஜாலம் வித் பாரதி தமிழ் எஃப்எம் வர்ணஜாலம்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: திருவாரூர் காமராஜ். திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ், கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய்.

நேரம் 4 மணி. நேர்கள் இனி கேட்கலாம் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். எளிமையான சின்ன சின்ன கேள்விகள், அதற்கான பதில்களோட நேர்கள்லாம் வந்து இணைந்து பதில் சொல்லி மகிழலாம் இந்த நிகழ்ச்சியில.

ஊர் என்ன தெரியாது, நீ யாருன்னே தெரியாது. பரவாயில்ல, தேவையில்லவா வரலாறு, என லவ் பண்ணவே முடியாது என்றே சொன்னாலும் கூட பரவாயில்ல.

0: நம்ம நிகழ்ச்சியுடைய முதல் கேள்வி என்ன அப்படின்றத நம்ம சொல்லிடலாம். சென்னையின் 0 கிலோமீட்டர் மைல்கள் எங்க இருக்கு, நீங்க பாத்திருக்கீங்களா அப்படின்றத சொல்லுங்க. அதாவது 0 ஸ்டோன் பாயிண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்படி அதையும் நம்ம பார்த்துருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. நீங்க எங்க பாத்திருக்கீங்க சென்னையுடைய 0 மைல்கள், 0 கிலோமீட்டர் அப்படின்னு எழுதியிருக்கக்கூடிய அந்த மைல் ஸ்டோனை நீங்க எங்க பாத்திருக்கீங்க? விவித் பாரதி தமிழகம், உங்க பெயர் சொல்லுங்க சார்.
1: திருவண்ணூர்ல இருந்து பிரதாப் பேசுறேங்க.
0: சரிங்க சார், நான் கேட்ட கேள்வி கவனிச்சீங்களா?
1: சென்னையோட மைய புள்ளின்னு சொல்றீங்களா?
0: இல்ல இல்ல, சென்னையோட 0 கிலோமீட்டர் மைல்கள்.
1: 0 கிலோமீட்டர்,
0: அது எங்க இருக்கு,
1: எந்த இடத்துல இருக்குன்னு கேக்குறீங்க?
0: ஆமா ஆமா. சரிங்க சார், உங்க பெயர் சொல்லுங்க.
1: பி பிரதாப் மேடம்.
0: பிரதாப் எங்க இருந்து?
1: கும்போணம் பக்கத்துல திருவளஞ்சூலி.
0: திருவளஞ்சூலி. வளஞ்சூலி.
1: திருவளஞ்சூலி கும்போணம் பக்கத்துல.
0: வளஞ்சூலியா?
1: திருவளஞ்சூலி பக்கத்துல மேடம்.
0: ஓகே சரி, யாரா சொல்றாங்களா கேக்கலாம். ஓகேங்களா, நன்றி பங்கேற்று. விவித் பாரதி தமிழகம், ஹலோ, உங்க பெயர்? பெயர் சொல்லுங்க. விவித் பாரதி தமிழகம்,
2: ஹலோ,
0: உங்க பெயர் சொல்லுங்கம்மா. உங்க பெயர் சொல்லுங்க.
2: பேர் வனிதா மேடம், நான் குமாரத்துக்கு பக்கத்துல இருக்கிற கொத்தங்குடில இருந்து பேசுறேன்.
0: வனிதா, கும்பகோணம் போட்டுக்கலாம் இல்லையா? சரி சொல்லுங்க.
2: கொத்தங்குடி, எங்க ஊர் பேர் கொத்தங்குடி.
0: கொத்தங்குடி
2: உங்களுக்கு பேசணும்னு ரொம்ப ஆசை மேடம். எனக்கு நீங்க என்ன சொல்றீங்க அது புரியல, ஆனா உங்களுக்கு நிகழ்ச்சி எல்லாம் நல்லா இருக்கு, அதுக்காக பேசணும்னு ஆசை.
0: பேசணும்னு ஆசை இல்ல, நீங்க வந்து பேசுனீங்க, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஒண்ணும் இல்ல, சென்னையுடைய 0 கிலோ

0: கிலோமீட்டர் மைல்கள் எங்க இருக்கு அப்படின்னு நான் கேட்டேன். சரி, யாரா சொல்றாங்களா கேட்கலாம். நீங்க பங்கெடுத்ததுக்கு எங்களுக்குமே மகிழ்ச்சி தான், நன்றி. விவத் பாரதி தமிழ் எஃப்எம்.
1: மாலை வணக்கம் மேடம்.
0: உங்க பேர் சொல்லுங்க சார்.
1: ராயப்பேட்டை வெங்கட் மேடம்.
0: வெங்கட் சார் சொல்லுங்க.
1: மாலை வணக்கம். இது வந்து நம்ம ஜிஎஸ்டி சென்ட்ரல் பக்கத்துல இருக்கிற முத்துசாமி பிரிட்ஜ் தான் மேடம். ஜீரோ
0: முத்துசாமி பிரிட்ஜ்
1: மேம்பாலம்.
0: ஆமா, ஓகே, ரொம்ப கரெக்டா சொன்னீங்க. வாழ்த்துக்கள், நன்றி.
1: நன்றி.

ஸோ முத்துசாமி பிரிட்ஜ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பாலம், சென்னை கோட்டை ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு இல்லைங்களா, அது அருகில் தான் அந்த பிரிட்ஜ் இருக்கும். அங்கே தான் வந்து இந்த ஒரு மைல் ஸ்டோனை நம்ம பார்க்கலாம், சென்னையுடைய 0 கிலோமீட்டர் மைல்கல். ரொம்ப சரியாக சொன்னாங்க நம்மளோட நேயர் பங்கேற்று, அவங்களுக்குமே நம்ம வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறோம். சரி, நிகழ்ச்சியில் அடுத்து நம்ம ஒரு பாடல் கேட்கலாம். நம்ம கேட்கக்கூடிய இந்த பாடல் இந்த படத்துலேருந்து, அநேகன் என்ற படத்திலேருந்து ஒழிக்கிறதுக்காக இருக்குது. சங்கர் மகாதேவன், சுனிதி சௌஹான், சின்மயி இவங்களாம் பாடியிருக்கக்கூடிய பாடல், வைரமுத்து எழுதியது, ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில். கேட்டு ரசிக்கலாம்.

அனேகன் என்ற படத்தில் இந்த பாடல் ஒலிக்க கேட்டோம். ஸோ இங்கே வந்து நம்மளுடைய ஃபேஸ்புக்கில் கூட நிறைய நேயர்கள் சரியான ஒரு பதிலை பதிவிட்டிருக்காங்க. எல்லோருக்குமே நம்ம வாழ்த்துக்கள், நன்றியும் சொல்லிக்கலாம்.

0: நான் உங்கள் பின்னணி பாடகி சுனந்தா பேசுறேன். நீங்க கேட்டுட்டு இருக்குது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3.
1: ஒரு காதல் மயக்கம், அழகிய கண்கள் துடிக்கும்.
2: திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ், கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கமர்கட்டு மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி, குழந்தைகளை கவரும் ஏராளமான மிட்டாய் ரகங்களுடன் காமராஜ் ஃபுட்ஸ், புலிவளம், திருவாரூர்.
3: நேரம் 4:15. கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. மனங்களில் என்னிடம் முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோம். விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 வழங்கும் நிகழ்ச்சிகளை கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நேயர்களும் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறார்கள். நிகழ்ச்சியில் அடுத்து நம்ம என்ன கேட்க போறோம் அப்படின்னா, நான் சில ஊர் பெயரோட சொல்றேன், ஆனா அதோடைய தமிழ் பெயர் என்னன்றத நீங்க தான் சொல்லணும். விவித் பாரதி தமிழகம்
4: சொல்லுங்க மேடம்.
3: உங்க பெயர் சொல்லுங்க.
4: அரியலூர் மாவட்டம் உதயநத்தா, குமரகுரு.
3: உங்க பெயர் வந்து அமரகுரு?
4: குமரகுரு.
3: குமரகுரு, ஓகே.
4: ஆமாங்க மேடம்.
3: இருங்க ஒரு நிமிஷம். நான் இப்போ என்ன கேட்கணும் அப்படின்னு சொன்னேன்னாக்கா, நான் வந்து ஒரு ஊர் பேர் சொல்கிறேன், அந்த ஊர் பேருடைய தமிழ் பெயரை நீங்கள் சொல்லுங்கள். இப்போ வேதாரண்யம் அப்படிங்கிறது ஒரு இடம்னு வச்சுக்கோங்களேன், அதோடைய தமிழ் பெயர் சொல்லுங்கள்.
4: சரிங்க
3: சொல்லுங்கள்.
4: வேதாரண்யங்கிறது?
3: ஆமாம், அதோடைய தமிழ் பெயர்.
4: தமிழ் பெயர் வந்து,
3: சரி, யாராவது சொல்கிறாங்களா கேட்கலாமா? அவங்க நீங்கள் எங்கேருந்து அழைச்சிருக்கீங்க? குமரகுரு
4: மாவட்டம், உதயநத்தம்.
3: சரிங்க சார், நன்றி, தெரிஞ்சுக்கலாம், நன்றி. விவித் பாரதி தமிழ் தமிழகம்
5: வணக்கம்.
3: உங்க பெயர்?
5: சாத்தன்குடி.
3: ஓகே, சொல்லுங்க. வேதாரண்யம் உடைய தமிழ் பெயர் என்னன்னு
5: கேட்டிருக்கேன்.
3: ஆமா, வேதாரண்யம் ஒரு இடம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதனுடைய தமிழ் பெயர் என்ன? சரி, யாராவது சொல்றாங்களா கேட்கலாமா? நன்றி, நன்றி. விவித் பாரதி தமிழகம்
6: வணக்கம். வலங்கை மாநிலம் கலியமூர்த்தி.
3: வலங்கை மாநிலிருந்து கலியமூர்த்தி. சொல்லுங்க சார்.
6: திருமறைக்காடு.
3: திருமறைக்காடு, சூப்பரா சொன்னீங்க. இந்த மியூசிக் தான் உங்களுக்கு அப்ளாஸ். நீங்க ரொம்ப சரியா சொன்னீங்க. நம்மளும் அந்த பெயர்களை தெரிஞ்சு வச்சிருக்கிறதும் ஒரு

0: சிறப்பு இல்லைங்களா? நன்றி. வேதாரண்யம் அப்படின்னு நம்ம வந்து ரொம்ப சர்வசாதாரணமாக பேசி பேசி கேட்டிருப்போம். அதனுடைய தமிழ் பெயர் திருமறைக்காடு. அடுத்து நம்ம என்ன கேட்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஸ்ரீரங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துடைய தமிழ் பெயர். விபத் பாரதி தமிழ் எஃப்எம்.
1: வணக்கம் மேடம்.
0: உங்க பெயர் சார்?
1: மயிலாடுதுறை மாவட்டம் குற்றாலம் கே சிவசுப்பிரமணியன்.
0: சிவசுப்பிரமணியம் சார் உங்க பெயர்.
1: சொல்லுங்க மேடம்.
0: சார், இப்போ நான் ஒரு ஊர் பேர் சொல்கிறேன்னா அதனுடைய தமிழ் பெயரை சொல்லிட்டு இருக்காங்க, வேதாரண்யம் அப்படின்னு நான் சொன்னேன், திருமறைக்காடுன்னு அவங்க பதில் சொன்னாங்க. அந்த மாதிரி ஸ்ரீரங்கம் கேட்குறேன், நீங்கள் அதுக்கான தமிழ் பெயரை சொல்லுங்க.
1: திருவரங்கம்.
0: திருவரங்கம், ரொம்ப அருமையாக சொன்னீங்க, வாழ்த்துக்கள். சார், சிவசுப்பிரமணியம் எங்கேருந்து அழைச்சிருந்தீங்க?
1: மயிலாடுதுறை.
0: மயிலாடுதுறை, சரிங்க சார். நன்றி நன்றி
1: நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம். நம்ம திருவரங்கம் அப்படின்னு தான் சொல்லி அழைப்போம். நம்ம பாடல்கள்லாம் கூட அந்த வேர்டை வந்து நம்ம அந்த சொல்லி நம்ம கேட்டிருப்போம் இல்லைங்களா. ஸ்ரீரங்கம் அப்படின்னு நம்ம இப்போ நம்ம சர்வசாதாரணமாக சொல்லி பேசிட்டு இருக்கோம், ஆனால் திருவரங்கம் அப்படின்றது அது தமிழ் பெயர். நிகழ்ச்சியில் இப்போ ஒரு பாடல் கேட்கலாம். நாம் கேட்கக்கூடிய இந்த பாடல் ஈட்டி என்ற படத்திலேருந்து ஜிவி பிரகாஷ்குமார் இசையமைத்து சக்தி ஸ்ரீ கோபாலனோட பாடியிருக்கக்கூடிய பாடல். பாடலை எழுதியிருக்காங்க ஏகாதேசி.

0: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்.
1: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியுடைய அடுத்த கேள்வி, விவத் பாரதி தமிழ் எஃப்எம்.
2: ஹலோ,
1: உங்க பேர் சொல்லுங்கம்மா.
2: என்னோட பேர் ராஜேஸ்வரி மேம்.
1: ராஜேஸ்வரி, எங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க?
2: நான் கோயம்புத்தூர் பக்கம், நாகக்குடி மேம்.
1: நாகக்குடி, நான் வந்து சில ஊர் பேர் சொல்லி அதோட தமிழ் பேர், அது தமிழ்ல எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டுட்டு
2: இருக்கேன்.
1: அதாவது இப்ப வேதாரண்யம் அப்படின்னு ஒரு ஊர் பேர் சொன்னேன்னா அதோட தமிழ் பெயர் என்ன, தமிழ்ல அது எப்படி அழைக்கப்பட்டுச்சு அப்படின்ற படுது அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கேன். ஏன்னா பாடல்கள் எல்லாம் நம்ம கேட்டிருப்போம் அந்த பெயர்களை. சோ அந்த மாதிரி இப்போ உங்களுக்கு அடுத்த ஊர் பேர் சொல்றேன், விருத்தாச்சலம்.
2: விருத்தாச்சலம், விருத்தாச்சலம்,
1: சரி. யாராவது சொல்றாங்களா கேக்கலாமா?
2: ஓகே,
1: நன்றி. விவத் பாரதி தமிழ் எஃப்எம். விவத் பாரதி தமிழ் எஃப்எம்,
3: வணக்கம்.
1: உங்க பெயர் சொல்லுங்கம்மா.
3: அண்ணாநகர்ல இருந்து மாலிதேவி பேசுறேன்.
1: சொல்லுங்க.
3: திருமுதுகுன்றம்.
1: திருமுதுகுன்றம், சூப்பரா சொன்னீங்க.
3: ஆமா,
1: வாழ்த்துக்கள்.
3: நன்றி.
1: இந்த ஒரு மியூசிக் தான் உங்களுக்கான அப்ளாஸ் நான் கொடுக்கறேன்.
3: நீங்க
1: பங்கு பெற்றதுக்கு நன்றி. நன்றி
3: நன்றி.

முதுகுன்றம் அப்படிங்கிறது விருத்தாச்சலத்துடைய தமிழ் பெயர். இன்னும் வந்து பழமலை அப்படின்னும் அழைக்கப்படுது விருத்தாச்சலம். ரொம்ப நல்லா சொன்னாங்க நம்மளுக்காக, அது அவங்களும் வந்து நம்ம மகிழ்வித்தோம், அவங்களும் நம்மளை மகிழ்வித்தாங்க. இப்போ ஒரு பாடல் கேட்கலாம். நாம் கேட்கக்கூடிய இந்த பாடல் கெத்து என்ற படத்துலேருந்து தான் ஒழிக்கிறதுக்காக இருக்குது. இந்த பாடலை வந்து நரேஷ் ஐயர் அப்புறம் வந்து ராயினி ரெட்டி இவங்கெல்லாம் வந்து பாடியிருக்காங்க. வி பத்மாவதி எழுதியிருக்கக்கூடிய பாடல், ஹாரிஸ் ஜெயராஜோட இசையில் ஒழிக்குது. கேட்டு ரசிக்கலாம் இந்த பாடலை.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விபத் பாரதி தமிழ் பண்பலை 102.3. என்றும் முழுமையான கொண்டாட்டத்தோட ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில இணைந்திருக்கிறோம். சேர்ந்து கும்பகோணம் பண்பலை நேயர்களும் வேலூர் பண்பலை நேயர்களும் திருப்பத்தூர் பண்பலை நேயர்களும் கேட்டு ரசித்துட்டு இருக்காங்க. நேரம் 4:30.
1: திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ், கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கமர்கட்டு மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி, குழந்தைகளை கவரும் ஏராளமான மிட்டாய் ரகங்களுடன் காமராஜ் ஃபுட்ஸ், புலிவளம், திருவாரூர்.
0: நிகழ்ச்சியுடைய அடுத்த கேள்வி, ரிஷப குஞ்சரம் அப்படின்னு ஒரு ஒரு சிற்பத்தை சொல்லுவாங்க. அதாவது யானையும் காளை மாடும் இணைந்த ஒரு உருவம் கொண்ட சிற்பம் அது. இது வந்து சென்னையில எங்கு உள்ளது? விவித் பாரதி தமிழ் எஃப்எம். ஹலோ, நீங்க இணைப்புல இருக்கீங்க, பேசலாம். உங்க பேர் சொல்லுங்க. விவித் பாரதி தமிழ் எஃப்எம்.
2: வணக்கம்.
0: உங்க பேர் சொல்லுங்க சார்.
2: அரியலூர் மாவட்டம் ஏலாக்குறிச்சி கணேசனுங்க.
0: கணேசன் சார், நான் கேட்ட கேள்வி கவனிச்சிங்களா?
2: கவனிச்சிங்க.
0: எங்க இருக்கு? சென்னையில. ரிஷப குஞ்சரம் அப்படின்னு சொல்லுவாங்களா, யானையும் காளை மாடும் இணைந்த மாதிரியான ஒரு உருவமா இருக்கும். ஒரு சைட்ல இருந்து பார்த்தாக்கா அது யானையாவும் நம்ம பார்க்கலாம், மற்ற சமயம் பாத்தீங்கன்னா அது வந்து காளை மாடாவும் நம்ம பார்க்கலாம், அந்த மாதிரி.
2: சரிங்க.
0: அது எங்க இருக்குன்னு நான் கேட்டிருக்கேன். சென்னையில நீங்க பார்த்த மாதிரி தெரியல இல்லையா?
2: சரியா பார்த்த மாதிரி தெரியலீங்க.
0: சரிங்க சார், யாராவது சொல்றாங்களா கேட்கலாம். நன்றி.
2: நன்றிங்க.
0: விவித் பாரதி தமிழ் எஃப்எம்.
3: வணக்கம் மேம்.
0: உங்க பேர் சொல்லுங்கம்மா.
3: ராஜேஸ்வரி, ஒரத்தூர்ல இருந்து பேசுறேங்க, திருச்சி மாவட்டம்.
0: சொல்லுங்க
3: சொல்லுங்க மேம், என்ன கேள்வி மேம்?
0: ரிஷப குஞ்சரம் அப்படின்னு ஒரு சிற்பம் இருக்கு, அதாவது யானையும் காளை மாடும் இணைந்த ஒரு உருவம். ஒரு சமயம் பார்க்கும்போது யானையாவும் நம்ம பார்க்கலாம், மறு சமயம் வந்து காளை மாடாவும் பார்க்கலாம்.
3: அப்படிங்களா?
0: ஆமா.
3: யானை காளை மாடும் எப்படி இருக்கு?
0: அந்த மாதிரி நீங்க பார்த்ததே இல்லையா?
3: இல்லீங்க மேம்.
0: நிறைய இடத்துல இருக்கு, கோவில்கள்லாம் கூட அந்த மாதிரி சிற்பங்கள் இருக்கும். சரி, ஓகே. இல்ல இல்ல, ரிஷபமும் அதாவது யானையும் காளை மாடும் சேர்ந்த மாதிரி. நீங்க ராஜேஸ்வரி தானே?
3: ஆமா மேம்.
0: சரிங்க மேடம், யாரா சொல்றாங்களா கேக்கலாம். ஓகே, நன்றி.
3: சரி மேம், ரொம்ப நன்றி மேம்.
0: விவித் பாரதி தமிழ் எஃப்எம்.
4: ஹலோ, வணக்கம்.
0: உங்க பேர் சொல்லுங்க சார்.
4: நன்றி.
0: விவித் பாரதி தமிழ் எஃப்எம்.
5: மேடம், சென்னை நூம்பல்ல இருந்து ஹேமா மேடம்.
0: ஹேமா சொல்லுங்க
5: மேடம். மெரினா பீச் மேடம்.
0: ஆமா, மெரினா பீச் லைட் ஹவுஸ் நம்ம இதுக்கே இருக்கு இல்லையா? சரி, ஓகே, ரொம்ப சரியா சொன்னீங்க, வாழ்த்துக்கள், நன்றி.

0: நன்றி.
1: ஸோ அவர் சொல்கிற இடத்துலையும் அவர் பார்த்துருக்காரா என்ன நமக்கு தெரியல. ஆனால் நம்ம ரொம்ப பிரசித்தமாக நமக்கு நல்லா தெரிஞ்சது வந்து நம்ம மெரினா பீச் கடற்கரையில் தான். அங்கே வந்து இந்த மாதிரியான ஒரு சிற்பமும் இருக்குது, அதை நம்ம பார்த்துருப்போம். இல்லை அப்படின்னாலும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா, இனிமேல் நம்ம பார்க்கலாம். நிகழ்ச்சியில் இப்போ அடுத்து நம்ம ஒரு பாடல் கேட்கலாம். நாம் கேட்கக்கூடிய பாடல் ஐ என்ற படத்துலேருந்து தான் ஒழிக்கிறதுக்காக இருக்குது. சின்மயி சித் ஸ்ரீராம் இவங்களாம் பாட்டிருக்கக்கூடிய பாடல், கபிலன் எழுதியது, ஏ ஆர் ரஹ்மான் இசையில் இது ஒழிக்கிறது.

மெரினா கடற்கரை கலங்கரை விளக்கம் சொல்லுவீங்களா, அதன் அருகே தான் வந்து இந்த மாதிரியான ரிஷப குஞ்சரம் அப்படிங்கிற வந்து சிற்பம் இருக்கு. யானையும் காளையும் ஒரே தலை கொண்ட ஆப்டிக்கல் இல்யூஷன் அதற்கான ஒரு எடுத்துக்காட்டான ஒரு சிற்பம்.

0: நைட்டு.
1: இது வந்து அந்த ஆப்டிக்கல் இல்யூஷனுக்கான ஒரு நவீன பிரதி அப்படின்னு சொல்றாங்க. ஒரு ஃப்ரீ ஸ்டாண்டிங் சிற்பமாக இது அமைக்கப்பட்டுள்ளது. இதனுடைய அசல் இந்த மாதிரியான ஒரு சிற்பம் வந்து முதன் முதல்ல எங்க இருந்திருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, ரொம்ப ஆண்டுகள் பழமை வாய்ந்த அசல் சோழர் காலத்தான சிற்பம் இது. இது தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்துல அருகில் உள்ள தாராசுரம் ஐராவதேஸ்வரர் அந்த கோவில்ல தான் வந்து இந்த மாதிரியான சிற்பங்கள் இருக்கு. இன்னும் நிறைய கோவில்ல கூட இந்த மாதிரி நம்ம தூண்கள் எல்லாம் கூட பார்த்திருக்கலாம் இந்த சிற்பத்தை. அது சென்னையில வந்து நம்ம இங்க பிரசித்தமா இங்க சொல்றோம், இந்த மெரினா கடற்கரையில கலங்கரை விளக்கம் பக்கத்துல. நம்ம நிகழ்ச்சியுடைய அடுத்த கேள்வி, தமிழுக்கு கதி அப்படின்னு சொல்லுவாங்க, காதி, அதை தான் நம்ம எடுத்துக்கணும். கதி என்று அழைக்கப்படும் நூல்கள் எது? விவித் பாரதி, தமிழகம்.
2: மாலை இனிய வணக்கம்மா.
1: உங்க பெயர் சார்?
2: நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் சாமல்பட்டி கோபாலம்மா. என்னம்மா கேள்வி?
1: கேள்வி வந்து தமிழுக்கு கதி என்று அழைக்கப்படும் நூல்கள் எது?
2: தமிழுக்கு கதியா?
1: அது கதி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது வந்து தமிழுக்கு கதியாக இருக்கக்கூடிய நூல்கள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரி, யாராவது சொல்றாங்களா கேட்கலாம். ஓகேங்களா? நன்றி,
2: வாய்ப்புக்கு நன்றிமா.
1: நன்றி. விவித் பாரதி, தமிழ் எஃப்எம்.
3: ஹலோ,
1: உங்க பெயர்?
3: மஞ்சுளா. திருபுவனத்துல இருந்து மஞ்சுளா பேசுறேன்.
1: திருபுவனம். தமிழுக்கு கதி என்று அழைக்கப்படும் நூல்கள் எதுன்னு கேட்டிருக்கேன்.
3: எனக்கு இந்த கேள்விக்கு பதில் தெரியல. போன கேள்விக்கு பதில் வந்து எங்க திருபுவனம் கோயிலையே இருக்கு.
1: ஓ, உங்க உங்க ஊர்ல? ஓகே ஓகே.
3: கம்பகரேஸ்வரர் கோயில்ல இருக்கு. அந்த மாதிரி ஒரு பக்கம் ஒரு சைடு பார்த்தா யானையும், இன்னொரு பக்கம் ரிஷபவாகனம், அந்த மாதிரி.
1: ஆமா ஆமா, சரி சரி. நீங்க உங்க ஊரை சொல்லும்பொழுது அந்த கோவில நீங்க சொல்லிக்கலாம் இல்லையா, திருபுவனம் பற்றி வரும்பொழுது. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. உங்க பேர் வந்து திருபுவனத்துல இருந்து
3: மஞ்சுளா.
1: ஓகே, நீங்க இப்படி ஒரு தகவல் எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க, ரொம்ப மகிழ்ச்சி மேடம். நன்றி. விவித் பாரதி, தமிழ் எஃப்எம்.
4: ஜோலார்பேட்டை ஊசினட்டான் கிராமம். சஞ்சீவி மேடம்.
1: சஞ்சீவி சார் சொல்லுங்க. தமிழுக்கு கதி என்று அழைக்கப்படும் நூல்கள் எதுன்னு கேட்டிருக்கேன். புரியல, தெரியல. சரி, உங்க பேர் சொல்லுங்க. ஜோலார்பேட்டையில இருந்து
4: சஞ்சீவி.
1: சரிங்க சார், நன்றி பங்கேற்றதுக்கு. விவித் பாரதி, தமிழ் எஃப்எம்.
5: வணக்கம் மேடம், நான் அம்பத்தூர்ல இருந்து கலா ஸ்ரீராம் பேசுறேன்.
1: கலா ஸ்ரீராம் சொல்லுங்க மேடம்.
5: திருக்குறளும் கம்பராமாயணம்.
1: ரொம்ப அமைதியா சொல்றீங்களே, நல்ல ஆர்ப்பாட்டமா சொல்லுங்க. ரொம்ப கரெக்டான ஆன்சர் சொல்லிருக்கீங்க, வாழ்த்துக்கள்.
5: நன்றி மேடம்.
1: கலா ஸ்ரீராம் அம்பத்தூர்ல இருந்து.
5: ஆமா,
1: சரிங்க மேடம், நன்றி. ஸோ ஒரு நல்ல ஒரு பதிலை கேட்ட மகிழ்ச்சியை நம்மளுமே இருக்கும். தமிழுக்கு கதி என்று அழைக்கப்படும் நூல்கள் கம்பராமாயணம், திருக்குறள். அதான் அந்த ஃபர்ஸ்ட் எழுத்த மட்டும் எடுத்து க தி அப்படி சொல்றாங்க. இந்த கூற்றை சொன்னவர் யார்? இதுதான் அடுத்த கேள்வி. விவித் பாரதி, தமிழ் எஃப்எம்.
6: ஹலோ,
1: உங்க பெயர் சொல்லுங்க.
6: கம்பராமாயணம்
1: திருக்குறள். சூப்பரா சொன்னீங்க வெங்கடேசன். எங்க இருந்து நீங்க, எங்க இருந்து அழைச்சீங்க?
6: திருவாரூர் மாவட்டம்.
1: திருவாரூர் மாவட்டம். வாழ்த்துக்கள் சார், வாழ்த்துக்கள். நன்றி.
6: ஓகே மேடம்.

0: என்னன்னு அந்தாலும் போனை பார்த்துட்டு அப்படியே ரோட்டுக்கு நடுவுல மூன் வாக் பண்ணிட்டு இருக்காரு.
1: அவரு மூன் வாக் பண்ணல ராஜா, வாட்ஸ்அப் வாக் பண்றாரு. இப்ப இருக்கிற பெரிய வியாதியே இதுதான், கவனச்சிதறல், அதாவது டிஸ்ட்ராக்ஷன்.
0: ஆமா, ஒரு கையில ஷேரிங், இன்னொரு கையில சேட்டிங், இது டிரைவிங்கே இல்ல, விபத்துக்கு வெல்கம் கார்டு அனுப்புற மாதிரி.
1: கரெக்ட் ராஜா, நாம முக்கியமா சொல்ல வேண்டியது பாதசாரிகளோட உரிமை, அதாவது பெடஸ்ட்ரியன் ரைட்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா. அது ரோடு வாகனங்களுக்கு மட்டும் இல்ல, அதுல பாதசாரிகளுக்கும் சம உரிமை இருக்கு.
0: ஆமா ஆமானு, சில பேரு ஜிப்ரா கிராசிங்ல நிக்காம வண்டியை கொண்டு போய் அந்த கோட்டுக்கு மேல

0: நிறுத்துவாங்க. அது என்ன ஸ்டார்டிங் பாயிண்டா இல்ல ரேஸ் விட போறாங்களா? பாவம் அந்த வரி குதிரைக்கு வலிக்கும் இல்ல.
1: ராஜா, ஜோக் ஓகேதான், ஆனா சீரியஸா கேளுங்க. ரோட்ட கடக்கும் போது போன பாக்கெட்ல வைங்க. அந்த நோட்டிபிகேஷன் முக்கியம் இல்ல, உங்களோட உயிர் தான் முக்கியம். வண்டி ஓட்டும் போது போன் ஸ்கிரீனை பாக்காதீங்க, சாலைய பாருங்க. ஒரு மெசேஜ் தாமதமானா ஒன்னும் ஆயிடாது, ஆனா ஒரு விபத்து நடந்தா வாழ்க்கையே தாமதமாகிடும்.
0: சூப்பரனு, வண்டி ஓட்டுறவங்களும் கவனிங்க, பாதசாரிகளுக்கு ரைட் ஆஃப் த வே கொடுங்க. அவங்க ரோட்ல விளையாட வரல, வாழ்க்கைய நடத்த தான் போறாங்க.
1: சாலையில் கவனம் சிதறினால் வாழ்க்கையே சிதறி போகும்.
0: அதான் மக்களே, போனை ஓரமா வைங்க, ஹெல்மெட் சீட் பெல்ட் போடுங்க, ஜாலியா போங்க, ஆனா சேஃபா போங்க.

0: நான் உங்கள் பாடலாசிரியர் பழனி பாரதி பேசுகிறேன். காற்றில் வருவது வானொலி அல்ல, நம் செவிகளை நினைக்கும் தேனொளி. திசைகள் இனிக்க, மனம் சிறகுகள் விரிக்க, கேளுங்கள் 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை.
1: தமிழ் பண்பலை 102.3 வழங்கும் நிகழ்ச்சிகளை கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நேயர்களும் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறார்கள். நேரம் 4:45.
2: திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ், கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கமர்கட்டு மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி, குழந்தைகளை கவரும் ஏராளமான மிட்டாய் ரகங்களுடன் காமராஜ் ஃபுட்ஸ், புலிவளம், திருவாரூர்.
1: நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். தமிழுக்கு கதி என்று அழைக்கப்படும் நூல்கள் கம்பராமாயணம், திருக்குறள் அப்படின்றத கேட்டோம். அந்த கூற்றை சொன்னவர் யார்? விவித் பாரதி தமிழ் எஃப்எம். உங்க பெயர் சார்?
3: வணக்கமா.
1: உங்க பெயர்?
3: சென்னை ஏழுக்கிணர் தேவா.
1: தேவா சார், சொல்லுங்க சார்.
3: செல்வ கேசவ முதலியார் நினைக்கிறேன்.
1: ஆமா, கே செல்வ கேசவ முதலியார், ரொம்ப சரியா சொன்னீங்க. வாழ்த்துக்கள் சார், நன்றி.
3: ரொம்ப முன்னாடி படிச்சது,
1: ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு சார். ஆமா, நீங்க கால் பண்ணி சொன்னதுமே
3: நன்றிமா.
1: நன்றி, நன்றி. திருமணம் கே செல்வ கேசவ கேசவராய முதலியார் அப்படின்னு சொல்லுவாங்க அவருடைய பெயர். திருமணம் கே செல்வ கேசவராய முதலியார், அவர் தான் வந்து தமிழுக்கு கதி என அழைக்கப்படுவது கம்பராமாயணமும் திருக்குறளும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, நிகழ்ச்சியில் நம்ம இப்போ ஒரு பாடல் கேட்கலாம். இன்று நேற்று நாளை என்ற படத்திலிருந்து சங்கர் மகாதேவன், ஆலப் ராஜு இவங்களாம் பாடியிருக்காங்க. ஹிப்ஹாப் தமிழா எழுதி இசையமைத்த பாடல் இது.

பாரதி தமிழகம் 102.3 நம்ம கேட்ட இந்த எல்லா கேள்விகளுக்குமே வந்து ஃபேஸ்புக்லயும் நிறைய பேர் பதிலளிச்சிருக்காங்க. சத்யநாராயணன், எஸ், மாதவரம் வீரராகவன், வனஜா, ரெடில் ரெடில் சிந்த், ஹயத் பாஷா, ஆண்டனி ராஜ் காட்டுப்பாக்கத்துலேருந்து, மீரா வெங்கட்ராமன், நடராஜன் சுப்பையா புத்தகரம்லேருந்து, ரங்கராஜன் டி நகர்லேருந்து, மாதவரம் வீரராகவன், அன்புராணி, பிரமிளா தமிழ்செல்வன், கார்த்திக் சோழா, வனஜா, அப்புறம் வந்து குமரன் அப்படின்றவரும் வந்து நிகழ்ச்சி இணைந்திருக்காங்க. திருமலைக்காடு அந்த பதில் வந்து ரெடில் சிந்த், ஹயத் பாஷா, ஆண்டனி ராஜ் காட்டுப்பாக்கத்துலேருந்து, மீரா வெங்கட்ராமன், சிவன் அருண், கார்த்திக் சோழா, வனஜா, மாலினிதேவி அருணாச்சலம், வலங்கை அங்கேருந்து ஆட்டோ துரை, சத்யநாராயணன், எஸ், ஆண்டனி ராஜ் காட்டுப்பாக்கத்துலேருந்து அவங்களும் வந்து தெரிவி சொல்லியிருக்காங்க. ரெடில்ஸ்லேருந்து ஹயத் பாஷா, ஸ்ரீ ராமச்சந்திரன், டி பன்னீர்செல்வம், மீரா வெங்கட்ராமன், நடராஜன் சுப்பையா, வனஜா, பன்னீர்செல்வம், அதுக்கப்புறம் தேனி அங்கேருந்து ராம் அப்படின்றவரும் நிகழ்ச்சியில் இணைந்திருந்து குறிப்பிட்டிருக்காங்க. ஆண்டி மடம் அங்கேருந்து கார்த்திகேயன், அன்புராணி அவங்களும் வந்து சென்னை மெரினாவில் தான் அந்த ஒரு சிற்பத்தை நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மீரா வெங்கட்ராமன் அவங்களும் சரியாக சொல்லியிருக்காங்க. வனஜா, பன்னீர்செல்வம், கோபால் சாம்பல்பட்டி, வனஜா, அடையாளப்பட்டு ஆசீர்வாதம், பிரமிளா தமிழ்செல்வன், சத்யநாராயணன், எஸ், அப்புறம் துரை அப்படிங்கிறவங்களும், ஜெயவேல், களத்தூர்லேருந்து வனஜா, சத்யநாராயணன், எஸ், மீரா வெங்கட்ராமன், ஆட்டோ துரை, வலங்கை மான்லேருந்து முகமது பிலால், கும்பகோணம் பட்டாளம் ரமேஷ். ஸோ எல்லோருமே வந்து நிகழ்ச்சியில் இணைந்து நம்ம கேட்ட கேள்விக்கு இங்கேயும் வந்து பதிவிட்டிருக்காங்க. அவங்களுடைய அந்த சின்சியாரிட்டிக்கு ரொம்பவே நம்ம தேங்க்ஸ் சொல்லிக்கலாம். நிகழ்ச்சியில் இப்போ ஒரு பாடல் கேட்கலாம். நம்ம கேட்கக்கூடிய பாடல் காக்கி சட்டை என்ற படத்திலிருந்து ஒழிக்கிறதுக்காக தான் தயாராக இருக்குது. அனிருத் ரவிச்சந்தர் இசையமைத்து சக்தி ஸ்ரீ கோபாலனோட பாடியிருக்கக்கூடிய பாடல், யுகபாரதி எழுதின பாட்டு. இந்த பாடலை கேட்டு ரசிக்கலாம்.

நிகழ்ச்சியில் எளிமையான கேள்விகள், சில விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்ட மாதிரியான கேள்விகள் எல்லாமே கலந்துருந்தது. எல்லாத்துக்குமே நேயர்களும் ரொம்ப சரியாக ஃபட்டாஃபட்டாக வந்து பதில் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அதை கேட்கறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. இப்படி நேயர்கள் எல்லாரும் கலந்துட்டு நம்ம நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பித்த இந்த நிகழ்ச்சி நல்ல ஒரு பாடல்கள்லாம் கூட, வைபான பாடல்கள்லாம் நம்ம கேட்டு ரசித்தோம். ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் தான் நிகழ்ச்சியோட நிறைவை நோக்கி வந்துட்டோம். இப்போ ஒரு பாடல் கேட்டுட்டு அதோட நம்ம இந்த நிகழ்ச்சியை முடிவு செஞ்சிருவோம். அதுக்கப்புறமா நான் உங்களை 6 மணிக்கு மேலே சந்திக்கிறேன். நிகழ்ச்சிக்கு நிறைவாக இப்போ ஒரு பாடல் ஒழிக்கப் போகிறது. மாஸ் என்ற படத்திலிருந்து அந்த பாடல் நம்ம கேட்க போகிறோம். சங்கர் மகாதேவன், ரஞ்சித், யுவன் சங்கர் ராஜா எல்லாரும் பாடிருக்கக்கூடிய பாடல். மதன் கார்கி எழுந்த பாட்டுக்கு இசை யுவன் சங்கர் ராஜா.

0: தென்றல்.
1: உபத் பாரதி தமிழ் பண்பலை 102.3, கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 கேட்டு ரசிச்சிருக்கும் அத்தனை தமிழ் மக்களுக்கும் இனிய மாலை வணக்கம் அண்ட் குட் ஈவினிங் சொல்லிக்கிறது நான் உங்க அர்ஜே குழலி. நீங்க இணைஞ்சிருக்கிறது பூந்தென்றல் நிகழ்ச்சியில. மண்டே ஈவினிங் வந்தாச்சு, பூந்தென்றல் நிகழ்ச்சி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, உங்களுக்காக எப்பவும் போல ஒரு சூப்பர் க்வெஸ்சன் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். என்ன க்வெஸ்சன், அதுக்கு நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க, நானும் ஆர்வமாக இருக்கேன், உங்களுக்கும் ஆர்வமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். என்ன க்வெஸ்சன் அப்படின்னா, உலகில் உள்ள அனைத்து உணவும் ஒரு உணவாக மாற வேண்டும் என்றால் என்னவாக மாற வேண்டும் அப்படின்றதான் இன்றைக்கான க்வெஸ்சன். என்னம்மா அது க்வெஸ்சன் அப்படின்னா, உலகத்தில் உள்ள எல்லா ஃபுட் ஐட்டம்ஸும் ஏதாச்சும் ஒன்றா மாறப்போகுது. நம்மளுக்கு இப்போ இருக்கிற மாதிரி வந்து சாதம், நைட்டு வந்து இட்லி தோசை அப்படிலாம் மல்டிபிள் ஐட்டம்ஸ் இல்லாமல் ஏதாச்சும் ஒரு ஃபுட் ஐட்டமாக மாறப்போகுது. அப்படி மாறுனுச்சுன்னா என்ன உணவாக மாறணும் அப்படின்னு உங்களுக்கு ஆசை அப்படின்றத என்கிட்ட ஷேர் பண்ணிக்க. 0444-295-2082-83-8-9-7-1 நம்பர்ஸ்க்கு கால் பண்ணி சொல்லுங்கள். கால் பண்ண முடியாதவங்க விபத் பாரதி தமிழகம் 102.3 அப்படின்ற ஃபேஸ்புக் பேஜில் இப்போ ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருப்பேன், அந்த போஸ்ட்டு கீழே கமெண்ட்ஸாக உங்களுடைய பதில்களை பதிவிடலாம். க்வெஸ்சனை நான் மீண்டும் ஒரு முறை சொல்லிடுறேன், உலகத்தில் உள்ள எல்லா ஃபுட் ஐட்டம்ஸும் ஏதாச்சும் ஒரு ஃபுட் ஐட்டமாக மாறப்போகுது அப்படின்னா உங்களுக்கு என்ன உணவு வேண்டும், உங்களுக்கு என்ன உணவு பிடிக்கும், என்னவா மாறணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்றதான் இன்றைக்கான ஒரு க்வெஸ்சன். கற்பனையாக இருந்தாலும் சாப்பாடு பற்றி பேசுகிறப்ப ஜாலியாக தான் இருக்கும் கண்டிப்பாக. ஸோ நம்ம கிட்ட பேச போகிற முதல் நேர் யாருடைய கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம், கோயம்புலேருந்து பார்த்திபன்.
1: வணக்கம் பார்த்திபன் சார், சொல்லுங்க.
2: அதாவது சாம்பார் சாதமா மாறணும், எல்லா ரசம் சாதம்.
1: சாம்பார் சாதம் இல்ல ரசம் சாதம், கம்ஃபர்ட் ஃபுட்டா?
2: ஆமா ஆமா, கம்ஃபர்ட் ஃபுட் தான் மேடம்.
1: சூப்பர் சூப்பர் சார், தேங்க் யூ ஃபார் காலிங்.
2: நல்லா இருக்கீங்க மேடம்?
1: நல்லா இருக்கு, நல்லா இருக்கீங்களா நீங்க?
2: நல்லா இருக்கேன் மேடம். அது கேக்கிறதுக்குள்ள நான் லைன் கேட்டு சந்தோஷமா இருக்கு மேடம்.
1: ஓகே சூப்பர், நன்றி.
2: தேங்க் யூ மேடம்.
1: வணக்கம்.
3: ஹலோ, கும்பகோணம் மீனாட்சி பேசுறேன் மேடம்.
1: மீனாட்சி மேம் சொல்லுங்க.

0: வத்தக்குழம்பு. அப்படியே வந்து டாங்கியா சாப்பிடணும் இல்லையா? எல்லா ஃபுட்டும் ஒரு ஃபுட்டா மாறினாலும் நான் வாழ்க்கை ஃபுல்லா ஒன்ன சாப்பிட்டாலும் ருசியா சாப்பிடணும். சூப்பர், நன்றி கால் பண்ணதுக்கு, ரொம்பவே நன்றி. வணக்கம். வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
1: இனிய மாலை வணக்கம்.
0: இனிய மாலை வணக்கம்.
1: மாலை வணக்கம் கூறுவது ராஜேந்திரன், மணக்குடி.
0: ராஜேந்திரன் சார் சொல்லுங்க.
1: தலைப்பு சொல்லுங்கம்மா.
0: அதாவது உலகத்துல உள்ள எல்லா உணவு, நிறைய உணவு வகைகள் இருக்குல்ல?
1: சிறுதானியங்கள் அதிகமாக பயன்படுத்தணும் மக்களாகிய நாம். சிறுதானியங்களை, அரிசியை விட சிறுதானியங்களை பயன்படுத்தினாதான் வாழ்க்கை முறை நல்லா இருக்கும். எல்லாரும் ஒரே பண்ணணும்னா இந்த மக்காச்சோளத்தை விரும்பணும். மக்காச்சோளத்தை விரும்பணும் அப்படின்னா மக்காச்சோளத்துக்கு அவருடைய குணநலங்கள் வந்து ஒரு உடலுக்கு நன்மை வாய்க்கக்கூடியது, வாய்க்கக்கூடிய, ஆமா, அந்த நன்மை வாய்க்கக்கூடிய சிறுதானியங்களை உட்கொள்ளணுங்கிற ஒரு முடிவை நம்ம எடுக்கணுங்கிறது என்னுடைய கருத்துமா.
0: ஓகே ஓகே, சூப்பர் சார், கால் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி.
1: நன்றிமா.
0: வணக்கம், பாரதி தமிழ் எஃப்எம்.
2: வணக்கம், ராஜலட்சுமி வெஸ்ட் மாம்பேட்டை இருந்து பேசுறேன் மேடம்.
0: வணக்கம் மேம், சொல்லுங்க.
2: என்ன உணவா மாறணும்? சத்துள்ள உணவு, நியூட்ரிஷன் சாப்பாடு சாப்பிடுங்கிறாங்கல்ல?
0: ஆமா கண்டிப்பா.
2: ஆமா, பழைய சிறுதானிய உணவு,
0: பழைய சிறுதானிய உணவுகள் தான்.
2: ஆமா, அது எல்லாருக்கும் எல்லாம் ஈஸியா கிடைக்கிற மாதிரி, அதுக்கு இந்த ரேஷன் கடையில கூட அது மாதிரி ஏதாவது ஒரு வழி வகுத்து கவர்மெண்டே அதுக்கு ஒரு ஸ்டெப் எடுத்து
3: நன்றி.

நேயர்களெல்லாம் பயங்கர நியூட்ரிஷியஸ் ஃபுட்டை நம்ம கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக நம்ம வாழ்க்கை ஃபுல்லாக ஒரு ஐட்டம் சாப்பிட போறீங்க, எல்லா உணவுகளும் ஒரு உணவாக மாறப்போகுது அப்படின்னா அது என்ன உணவாக நீங்கள் சொல்வீங்க அப்படின்றதான் இன்றைக்கான கேள்வி. நிறைய காலர்ஸ் கால் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. 044-295-2853-2858-3 நம்பர்ஸ்க்கு கால் பண்ணுங்க. நிகழ்ச்சியில் ஃபஸ்ட் ஒரு பாட்டு ஒன்று கேட்டு வந்துடுவோம். என்ன இருந்தால் திரைப்படத்திற்காக வருது, நல்லா சம்ம சாங் அத்தாரு அத்தாருன்னு வந்துகிட்டே இருக்கு. விஜய் பிரகாஷ் கானாபாலா குரல்ல, தாமரை வரிகளில் ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில். Stay tuned to Vivid Bharat Tamilakam on 2.3.

0: நேயர்கள் இணைஞ்சிருக்கிறது பூந்தென்றல் நிகழ்ச்சி. நம்ம கிட்ட பேச போற அடுத்த நேயர் யாருன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: இனிய மாலை வணக்கம் மேடம்.
0: இனிய மாலை வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: வேளாக்குடி ரமணா சகாதேவன்.
0: வணக்கம் சார், சொல்லுங்க.
1: எனக்கு ரொம்ப பிடிச்சது ரசம் சாதம், கருவேப்பிள்ளை சாதம்.
0: ரசம் சாதம், கருவேப்பிள்ளை சாதம்.
1: ஆமா மேடம்.
0: எல்லா உணவும் அந்த ஒரே உணவா மாதிரி உங்களுக்கு ஓகே தானே?
1: ஓகே மேடம்.
0: ஓகே, சூப்பர் சார். கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி.
1: நன்றி மேடம்.
0: வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: திருவாரூர் திருத்துறைப்பூண்டி உமால் பாலு.
0: வணக்கம் சார், சொல்லுங்க.
2: எனக்கு பிடிச்சது காலைல பழைய சாப்பாடு தான்.
0: பழைய சாப்பாடு தான். ஸோ வந்து எல்லா உணவும் ஒரே பழைய சாப்பாடா மாறினாலும் செம்மையா இருக்கும் இல்லையா?
2: செம்மையா. காலையில இந்த கருவேப்பிள்ளை இந்த பழைய சாப்பாட்டுக்கு வீடு எதுவுமே இல்லம்மா இந்த காலத்துல.
0: கண்டிப்பா நல்ல ப்ரோபயாட்டிக்கா வயிறுக்கு சூப்பரா இருக்கும். கால் பண்ணி பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார்.
2: நன்றி. நன்றி மேடம். நன்றி மேடம்.
0: வணக்கம்.
3: கலா சுத்திரன் மேடம்.
0: வணக்கம் கலா மேம். எங்க இருந்து பேசுறீங்க?
3: அரக்கோணம்.
0: அரக்கோணத்துல சொல்லுங்க
3: மேடம். எனக்கு சாம்பார்

0: கால் பண்ணி பகிர்ந்த இடத்துல ரொம்பவே நன்றி. வணக்கம்.
1: ஹலோ மேடம்.
0: வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க
1: மேடம்?
0: வணக்கம், கேக்குதுங்களா? சொல்லுங்க, யார் இங்கிருந்து பேசுறீங்க? வணக்கம், நீ கேள்வி தெரியுமா?
1: எனக்கு வந்து சாம்பார் சாதம் தான் மேடம்.
0: சாம்பார் சாதம் தான், ஓகே. கம்ஃபர்டபுள் ஃபுட் இல்லையா
1: மேடம்? முதல் முறையா ட்ரை பண்ணி?
0: ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு. தொடர்ந்து விபத் பாரதி கேளுங்க.
1: சரிங்க மேடம்,
0: நன்றி, ரொம்பவே நன்றி.
1: நன்றி.
0: வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
2: மயிலாடுதுறை திருச்சி தாம்பரத்துல இருந்து இளங்கோ பேசுறேங்க.
0: இளங்கோ சார், சொல்லுங்க.
2: இது நான்வெஜ் எல்லாம் சாப்பிடலாம் வேணாம்னு சொல்லல, இருந்தாலும் வெஜிடேரியன் வந்து எப்படி சமைச்சாலும் சாப்பிடலாம், நான்வெஜ் மட்டும் அந்த முறையா சமைச்சாலும் சாப்பிடலாம்.
0: ஓகே,
2: அது மாற்றமா இருந்ததுனாக்கா அது சாப்பிட முடியாது. ஒரு வேலை சாப்பிடலாம், காலம் முழுக்க வெஜிடேரியன் சாப்பிட்டா உடம்பும் இதாகமா இருக்கும். இந்த கவிச்சு சாப்பிட்டு பெரிய இதுதாங்க அது.
0: ஓகே ஓகே, சூப்பர் சார், கால் பண்ணி பாக்குறதுக்கு நன்றி.
2: ரொம்ப நன்றிங்க, எவ்வளவு ஒரு மாசம் முன்னாடி ஆச்சு. நான்
0: ரொம்ப சந்தோஷம் கால் பண்ணதுல, நன்றி.
2: தெரிஞ்சு பார்த்துட்டு இந்த நரிக்கதை ஒன்று சொல்லுவாங்களே, திராட்சைமா திராட்சை தரத்துல போய் எம்பி குளிச்சுட்டு நிச்சயம் இந்த பழம் புளிக்கிற மாதிரி ஒரு அரை நேரம் அடிச்சு
0: பாப்பேன்,
2: கிடைக்கலன்னா சரி போ, நமக்கு சான்ஸ் இல்லை அப்படின்ட்டு.
0: அச்சோ, இன்னைக்கு கிடைச்சிட்டு எங்களுக்கும் உங்ககிட்ட பேச ரொம்ப மகிழ்ச்சி,
2: சந்தோஷமா இருக்கு எனக்கு.
0: நன்றி நன்றி.
2: நானும் அதிகமா வந்து நான் வச்சு சாப்பிட முடியுது.
0: நன்றி நன்றி சார. ஓகே,
2: காலமுக்கே இருக்கலாம், பரவாயில்ல, ஒன்னும் நோய் நொடி வராது.
0: ஓகே, சூப்பர் சார், தேங்க்யூ ஃபார் காலிங்.
3: கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கமர்கட்டு மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி, குழந்தைகளை கவரும் ஏராளமான மிட்டாய் ரகங்களுடன் காமராஜ் ஃபுட்ஸ், புலிவளம், திருவாரூர்.
0: போந்தன்றல் நிகழ்ச்சியில நம்ம கிட்ட பேச போற அடுத்த நேயர், வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் இங்க பேசுறீங்க?
4: மணப்பட பிரபுகரன் மேடம்.
0: வணக்கம் சார், சொல்லுங்க.
4: எனக்கு வந்து எப்பவுமே பழைய சோறு தான் மேடம் பிடிக்கும்.
0: பழைய சோறு தான் இல்லையா?
4: ஆமா மேடம், காலையிலே மோர் ஊத்தி அது சாப்பிட்டோம் மேடம்,
0: அரியலூர்
5: மாவட்டம் ஆண்டிமன் வட்டம் கொடுக்கூர்ல இருந்து குருநாதன் மேடம்.
0: குருநாதன் சார், சொல்லுங்க சார்.
5: மணக்குடி ராஜேந்திர அண்ணன் சொன்ன மாதிரி சிறுதானிய உணவு தான் நல்லது மேடம், இங்க வரணும்.
0: ஓகே,
5: அதோட இல்லாம விவசாயத்துக்கு எல்லாம் முன்னுரிமை, கவர்மெண்ட் முன்னுரிமை கொடுக்க மாட்டாங்கறாங்க. அது மாதிரி கொடுத்து விவசாயம் ஊக்குவிச்சாங்கன்னா எல்லாரும் ஒரு ஒரு வகையான உணவு உற்பத்தி பண்றாங்க. ஆனா இப்ப அந்த விவசாயத்துக்கு முன்னுரிமை கொடுக்க மாட்டாங்கறாங்க, அதனால எல்லாம் விவசாயமே அழிஞ்சு விட மாட்டேங்க கொஞ்சம் நாள் போனா.
0: ஓகே சார், கண்டிப்பாக எல்லாரும் விவசாயத்துக்கு கண்டிப்பாக முன்னுரிமை கொடுக்கணும் தான். நீங்க சொன்ன மாதிரி மில்லட்ஸுக்கு தான் அதிக முன்னுரிமை சொன்னீங்க இல்லையா?
5: ஆமா.
0: ஓகே சூப்பர் சார், கால் பண்ணி ஷேர் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி. பூந்தண்டல் நிகழ்ச்சியில ஒரு பாடல் ஒன்று கேட்டுட்டு வந்துடலாம். ஒஸ்தி திரைப்படத்திற்காக நெடுவாளி வந்துகிட்டே இருக்கு, ராகுல் நம்பியார் மற்றும் மகதி குரல்ல, யுகபாரதி வரிகள்ல எஸ் தமனுடைய இசையில. சோ ஸ்டே டியூன், இது விபத் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: ஹலோ, நீங்க யார் பேசுறது? உங்க பேர் என்ன?
1: உங்கள் குரல், உங்கள் கருத்து, உங்கள் திறமை இப்போது நேரடியாக ஒலிக்கப் போகிறது. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நம்முடைய நேரலை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்களுக்கு பிடித்த பாடலையும் திறமையையும் வெளிப்படுத்த வாய்ப்பு வேண்டுமா? அப்படியானால் உடனே நோட் பண்ணுங்க. நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 295-20-853, மற்றொரு எண் 283-89-871, 044 என்ற எண்ணை முன் இணைப்பாக பயன்படுத்தவும். உங்கள் குரல் ஒலிக்கட்டும், தமிழகம் கேட்கட்டும். நேயராக இருந்த நீங்கள் நிகழ்ச்சியின் நட்சத்திரமாகலாம். உங்களது அழைப்புக்காக ஆவலுடன் காத்திருக்கிறது விவித் பாரதி தமிழ் எஃப்எம்.
2: Yes, who is it?
3: Don.
4: 102.3 பாட்டுக்கு
3: Don.
5: நேரம் 5:22 நொடிகள். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது பூந்தென்றல் நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சியில என்ன கேள்வி கேட்டிருந்தோம் அப்படின்னா, உலகத்துல உள்ள எல்லா உணவும் ஒரு உணவா மாறப்போகுது, ஒரு ஃபுட் தான் கிடைக்கும் அப்படின்னா உங்களுக்கு என்ன ஃபுட்டா மாறணும் அப்படின்றதுதான் இன்னைக்கான கேள்வியா இருக்கு. நிறைய பேர் சூப்பரா ஆன்சர் பண்ணிட்டு இருக்காங்க. வணக்கம்.
6: ஹலோ,
5: வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறீங்க? மேம்
6: கும்பவன் சரிதான் பேசுறேன்.
5: வணக்கம். இன்னைக்கு கேள்வி தெரியுங்களா?

0: சொல்லுங்க.
1: எனக்கு தோசை ரொம்ப பிடிக்குங்க.
0: தோசை, தோசையா மாறிடலாம். மூணு வேளையும் 365 நாளும் தோசை. ஓகே சூப்பர் மேம், கால் பண்ணி சொன்னதுக்கு ரொம்பவே நன்றி.
1: ரொம்ப நன்றிங்க.
0: வணக்கம். இன்னைக்கான கேள்வி நான் மறுபடியும் ஒரு முறை சொல்லிடுறேன். உலகத்தில் உள்ள எல்லா ஃபுட்டும் ஒரு ஃபுட்டாக மாறுது அப்படின்னா அது என்ன ஃபுட்டாக இருக்கணும் அப்படின்றது அன்றைக்கான கேள்வி. வணக்கம்.
2: ஹலோ
0: வணக்கம், யாருங்கிறது பேசுறீங்க?

0: பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்பவே நன்றி.
1: தேங்க்யூ மேடம்.
0: எல்லாருமே வந்து சூப்பர் சூப்பராக ஆன்சர் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்களும் ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா 044-295-2 0853 2-8-3-8-9-8-7-1 கால் பண்ணுங்க. கால் பண்ண முடியாதவங்க பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 அப்படின்ற ஃபேஸ்புக் பேஜில் போஸ்ட் ஒன்று போட்டிருப்பேன். அந்த போஸ்ட்டுக்கு கீழே உங்களுடைய கமெண்ட்ஸை பதிவு பண்ணலாம். அதாவது எல்லா ஃபுட்டும் ஒரு ஃபுட்டாக மாறினா என்ன ஃபுட்டாக உங்களுக்கு மாறணும் அப்படின்றது தான் இன்றைக்கான கேள்வி.

0: திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ். கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கமர்கட்டு மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி, குழந்தைகளை கவரும் ஏராளமான மிட்டாய் ரகங்களுடன் காமராஜ் ஃபுட்ஸ், புலிவளம், திருவாரூர்.
1: நிகழ்ச்சியில நம்ம கிட்ட பேச போற அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம்.
2: ஹலோ மேடம்.
1: வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறீங்க?
2: வணக்கம்.
1: வணக்கம் சார், சொல்லுங்க.
2: நம்மளுக்கு எல்லாம் சாப்பாடு கஞ்சி, கஞ்சிதான்,
1: கஞ்சிதான்
2: சாப்பாடு. காலைல
1: சாப்பிடுதான்
2: உடம்புக்கு நல்லது,
1: கண்டிப்பா.
2: ஆமா, இது மத்ததெல்லாம் மாத்த முடியாது. இறந்துட்டு போது பேசுறதுக்கு தான் செல்ல.
1: ஆமா ஆமா, ஓகே சார், கால் பண்ணி பகிர்ந்து கிட்டதுக்கு நன்றி.
2: தேங்க்யூ, தேங்க்யூ.
1: எல்லாருமே ரொம்ப அழகா சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா, என்ன ஃபுட்டா மாறணும். கண்டிப்பா எல்லாரும் மக்கள், எல்லா மக்கள்கிட்டயும் வந்து ஹெல்த்தி ஃபுட்டா மாறணும்ன்ற அந்த கான்சியஸ் எல்லார்ட்டையுமே இருக்கு. அது ரொம்பவே பாராட்டத்தக்கது. நம்ம கிட்ட பேச போற அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம்.
3: வணக்கம்.
1: வணக்கம். யாருங்க பேசுறீங்க?
3: திருப்பத்தூர் பூரிகாமணி மிட்டா வீரமணி.
1: வணக்கம். வணக்கம் சார்.
3: எனக்கு பிடித்த உணவு சாமரிசி கஞ்சி.
1: சாமரிசி கஞ்சி,
3: அது நல்லா ஹெல்த்தியா இருக்கும்.
1: கண்டிப்பா
3: மனமாவும் நல்ல தரமான
1: உணவா இருக்கும் இல்லையா?
3: ஆமா.
1: ஓகே சூப்பர் சார், கால் பண்ணி பகிர்ந்து கிட்டதுக்கு ரொம்பவே நன்றி.

0: வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: வணக்கம் மேடம், நான் வந்து சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி தாலுகா அமராவதி புதூர்.
0: உங்க பேர்? ஹலோ,
1: என் பேர் பிரேம்நாத்.
0: வணக்கம்.
1: நான் வந்து தற்சமயம் லண்டன்ல இருந்து பேசுறேன் மேடம்.
0: ஓகே ஓகே சார், உங்களுக்கு சொல்லுங்க. இன்னைக்கு கேள்வி தெரியுமா?
1: உங்களுடைய பூந்தாண்டல் நிகழ்ச்சி கேட்டுக்கிட்டு இருக்கேன்.
0: ஓகே, ரொம்பவே சந்தோஷம் எங்களுக்கும்.
1: அருமையா இருக்கு.
0: இன்னைக்கு கேள்வி தெரியுங்களா?
1: ஆமா மேடம், உலகத்துல உள்ள உணவுலாம் ஒரே உணவா மாதிரி என்ன உனக்கு இருக்கீங்க?
0: ஆமா,
1: எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து இட்லியும் சாம்பாரும்.
0: ஓகே, சூப்பர் காம்பினேஷன்.
1: இங்க லண்டன்ல இருந்தாலும் நான் தினமும் அதான் சாப்பிடுறது காலையில.
0: ஓ நைஸ். ஓகே சார்
1: மேடம், ரொம்ப நன்றி.
0: கால் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி. வாழ்த்துக்கு.
1: நான் முயற்சி பண்ணி நீண்ட நாள் முயற்சி பண்ணி இன்னைக்கு தான் மேடம் லைன் கிடைச்சிருக்கு.
0: ஓகே, சூப்பர் சார், எங்களுக்கும் உங்ககிட்ட பேசுறது ரொம்ப சந்தோஷம்.
1: ஓகே மேடம், ஓகே மேடம், ரொம்ப நன்றி.
0: நன்றி. நம்ம கிட்ட பேச போற அடுத்த நேர் யாரு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
2: ஹலோ. வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: பாபராஜ் பேசுறது, முகமது இக்பால்.
0: வணக்கம் சார், சொல்லுங்க.
2: எனக்கு வந்து கவுனி கஞ்சி தாங்க, என் உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டுங்க.
0: ம், கண்டிப்பா.
2: அது கருப்பு, அது சாப்பிட்டாவே உடம்புக்கு நோய் எதிர்ப்பு சக்தி தான் இருக்குங்கிறாங்க.
0: ம்,
2: அதுதான் தேவைட்டீங்க.
0: அதனால அது மாறிடலாம் இல்லையா?
2: கண்டிப்பா.
0: ஓகே, சூப்பர் சார், கால் பண்ணி பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்பவே நன்றி. வணக்கம்.
3: வணக்கம், தஞ்சாவூர் மாவட்டம் ரிசிட்டி ஆடுதுறை மாணிக்கம் அற்புதராஜ்.
0: வணக்கம் வணக்கம், நீ கேள்வி தெரியுங்களா? வணக்கம். வணக்கம், கேள்வி தெரியுங்களா?

0: போனோம் ராமகுசலம்.
1: வணக்கம் சார், வணக்கம், சொல்லுங்க.
0: எனக்கு பிடிச்ச பூசணிக்காய் சாம்பார், வாழைக்காய் பொடிமாஸ்.
1: ஓகே, நல்ல காம்பினேஷன், பூசணிக்காய் சாம்பார், வாழைக்காய் பொடிமாஸ். இதுவா வந்து எல்லா உணவும் மாறிடலாம். ஓகே, சூப்பர் சார், கால் பண்ணி பகிர்ந்து கிடத்துக்கு நன்றி.
0: தேங்க்யூ.

0: திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ். கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கமர்கட்டு மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி, குழந்தைகளை கவரும் ஏராளமான மிட்டாய் ரகங்களுடன் காமராஜ் ஃபுட்ஸ், புலிவளம், திருவாரூர்.
1: நேரம் 5:30 பூந்தன்றல் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. பூந்தன்றல் நிகழ்ச்சி தொடர்ந்து ஒரு பாடல் வந்துகிட்டே இருக்கு. டியூட் திரைப்படத்திற்காக ஊரும் பிளட், சாய பியங்கர், பால் டபா, பேபுமிக்கா, தீப்தி சுரேஷோட குரல்ல, பால் டபா வரிகளில் சாய பியங்கருடைய இசையில கேட்டு இணைந்திருங்கள். பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: Yes, who is it?
1: Don.
2: நூத்தி ரெண்டு புலி மூணு
3: பாட்டுக்கு இதான்
4: போந்தென்றல் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் என்ன பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா, உலகத்தில் உள்ள எல்லா உணவுகளும் ஒரு உணவாக மாறிடுச்சுன்னா என்னவா மாறணும் அப்படின்னு கேட்டோம். நிறைய பேர் அவங்களுடைய கம்ஃபர்ட் ஃபுட்டான சாம்பார் சாதம், ரசம் சாதம், அந்த மாதிரியான பொருள் உணவுப் பொருட்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. தொடர்ந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம்.
5: வணக்கம்.
4: வணக்கம். யாருங்கிறது பேசுறீங்க? வணக்கம். உங்களுக்கு என்ன உணவா மாறணும் வருஷம் ஃபுல்லா?
5: உடம்புக்கு
4: ரொம்ப நல்லது இல்லையா? ரொம்பவே நன்றி மேடம் கால் பண்ணி ஷேர் பண்ணதுக்கு. வணக்கம். வணக்கம்.
6: வில்லியாக்கம் தங்கம் மேடம்.
4: வணக்கம், சொல்லுங்க.
6: எங்க வீட்டுல எப்படியும் களி செய்வாங்க மேடம்.
4: களி
6: நெத்திரி கருவாடு போட்டு செய்வாங்க.
4: நன்றி. வணக்கம். லைன்ல இருக்கீங்க? ஓகே, பேச மாட்டாங்க என்னன்னு தெரியல. வணக்கம்.
7: வணக்கம் மேடம்.
4: வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறீங்க?
7: இல்லனா இருந்து சங்கமத்தில பேசுறேன் மேடம். குழந்தை மேடம் எப்படி இருக்கிறீங்க?
4: நல்லா இருக்கு. நல்லா இருக்கீங்களா?
8: வணக்கம்.
4: யாருங்கிருந்து பேசுறீங்க?
8: வணக்கம்.
4: வணக்கம், சொல்லுங்க.
8: கிராமத்துலமா

0: ஓகே, இன்றைக்கி எதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா, எல்லா உணவும் ஒரு உணவாக மாறிடுச்சு. உலகத்தில் வந்து ஒரே ஒரு ஃபுட்டு தான் கிடைக்கும் அப்படின்னா, அது என்னவாக மாறணும் அப்படின்றது தான் இன்றைக்கான கேள்வி. வணக்கம் விவத் பாரதி தமிழ் எஃப்எம்.
1: வணக்கம் அம்மா.
0: வணக்கம்.
1: தஞ்சாவூர் மாவட்டம் கபிசலங்கருப்பூர்லேருந்து பேசுகிறேன், அரியமுத்து.
0: வணக்கம். வணக்கம், சொல்லுங்கள்.
1: ஏமா, எனக்கு சாம்பார் சாதம் பிடிக்கலன்னாக்கா தயிர் ஊற்றி சாப்பிட்ருவேம்மா.
0: ஓகே, அவ்வளோதான், சிம்பிளாக. போந்தண்டல் நிகழ்ச்சியில் ஒரு பாடல் ஒன்று கேட்டு வந்துடும். கடவுள் இருக்கான் குமார் திரைப்படத்திற்காக கும்சாரே அப்படின்ற பாட்டு வந்துட்டு இருக்கு. ஜெயபிரகாஷ் குமார், அல் ரோஃபியன் மற்றும் மாலவிகா சுந்தர் குரல்ல நாமத்குமார் வரிகளில் ஜெயபிரகாஷ் குமாரோட இசையில கேட்டு ரசிக்க போறீங்க. இது போந்தண்டல் நிகழ்ச்சி, வழங்கிட்டு இருக்கிறது பாரதி தமிழகம் 102.3.

0: சூப்பர். சிட்டு சிட்டு குருவிக்கு கூடு எதற்கு இல்லையா, கூடெல்லாம் வேண்டாம், அதை அழகா பறக்க விடுங்க, வானத்துல பறக்கட்டும். சிட்டுக்குருவி மட்டும் இல்ல, எல்லா பறவைகளும் சரி விலங்குகளும் சரி, தயவு செஞ்சு அதை கட்டுப்படுத்தாதீங்க, சரியா? என்ன சுதாகர், புரிஞ்சதா?
1: நல்லாவே புரிஞ்சது. இப்ப கூண்டு கதவும் திறந்தது.
0: விலங்குகள் நலம் காப்போம், நலம் பல நாம் பெறுவோம்.
2: நேரம் 5:44 நிமிடம், நீங்க கேட்டுட்டு இருக்கிறது போன் சென்ட்ரல் நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சியில் நம்ம கிட்ட பேச போற அடுத்த நேர் யாருக்கு எடுத்து தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம், யாருங்க பேசுறீங்க?
3: வணக்கம் மேடம். வணக்கம் மேடம்.
2: வணக்கம்.
3: தஞ்சாவூர் மாவட்டம் திருவுருவனம் மேலப்பட்டகத்தில் மாரிமுத்து.
2: வணக்கம். வணக்கம், சொல்லுங்க.
3: இது எனக்கு வந்து கம்பங்கூடு தான் மேடம், டெய்லி இருந்தோம் ஹவுடங்கால்ல.
2: கம்பங்கூடு தான், ஓகே.
3: ஆமா ஆமாங்க ஆமாங்க. கொடமுளா.
2: கொடமுளகா வச்சு?
3: ஆமாங்க.
2: ஓகே சூப்பர். உணவு டேஸ்டாவும் இருக்கும், ஆரோக்கியமும் கூட.
3: ஆமாங்க, சாப்பிட்டுட்டு உடனே கும்பணங்கள் மேடம்.
2: ஓகே சூப்பர் சூப்பர் சார், நன்றி
3: நன்றி நன்றிங்க மேடம்.
2: வணக்கம்.
4: வணக்கம்.
2: யாருங்க பேசுறீங்க?
4: நான் தஞ்சை மாவட்டம் திருபுவனம் அன்னை சேவியர்மா. நலமா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கு. நல்லா இருக்கீங்களா நீங்க?
4: நலமா இருக்கம்மா.
2: சொல்லுங்க.
4: எனக்கு பிடிச்சதுமா வீட்டுலமா சாம்பார் சாதம், சாம்பார் சாதம் ரசம், வத்தக் குழம்பு ரசம், மோர், இதுதான் வந்து டெய்லி, அதாவது புதன், அதாவது புதன் திங்கள் சனி
2: வந்ததுமா.
4: ஞாயிறு இன்னொரு நாள் வந்து வியாழன், இது ரெண்டுமே மட்டன்மா.
2: ஓகே ஓகே சூப்பர் சார், கால் பண்ணி ஷேர் பண்ணதுக்கு நன்றி.
4: நன்றிங்கம்மா.
2: வணக்கம்.
5: வணக்கம் மேம், நான் சந்திரசேகர் வேலூர் கட்டாடியிலிருந்து.
2: வணக்கம், சொல்லுங்க
5: மேம். உலகத்துல இருக்கிற எல்லா சாப்பாடும் ஒரு சாப்பாடா மாறணும்னா நான் வந்து இந்த பிசிபிலாபாத்தா மாறணும்னு சொல்லுவேன் மேம்.
2: பிசிபிலாபாத், ஓகே.
5: சாம்பார் சாதம்னு சொல்லுவாங்க,
2: ஆமா,
5: அது ரொம்ப நல்லா இருக்கும் மேம். கர்நாடகா ஸ்டைலோட டிஷ், அதுல காய்கறிகள் எல்லாமே இருக்கும். சோ அந்த உடலுக்கு சத்தாவும் இருக்கும், அதே மாதிரி டேஸ்டாகவும் இருக்கும். அதனால அது மேல இந்த காரா பூந்தி எல்லாம் போட்டு சாப்பிட்டா எம்மியா இருக்கும்.
2: ஓகே, வெரைட்டியா இருக்கும் இல்லையா?
5: எல்லா டிஷ்ஷும் கேன்சல் பண்ணிட்டு பார்த்தா இருந்தா இவ்வளவு சூப்பரா இருக்கும்னு, அதனால அந்த டிஷ்ஷா மாறணும்னு நான் ஃபீல் பண்ணுவேன்.
2: ஓகே சூப்பர் சூப்பர், கால் பண்ணி பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்பவே நன்றி.
5: தேங்க்யூ மேம், பை.
2: வணக்கம்.
6: வணக்கம்.
2: வணக்கம், யாருங்க பேசுறீங்க?
6: ஆலசம்பாயில இருந்து பள்ளிச்செல்வம் பேசுறேன்.
2: வணக்கம். வணக்கம், சொல்லுங்க.
6: ஆமா, காலையில கூழு, மதியம் சாம்பார், இரவு வத்தக் குழம்பு.
2: ஓகே, ஒரே ஒரு உணவு மாறணும்னா?
6: ஒரே ஒரு மாறணும்னாக்க மோர் தயிர்.
2: மோர் தயிர், ஓகே ஓகே சூப்பர் சார், ரொம்ப கால் பண்ணதுக்கு நன்றி.
7: Who is it? Don. Don.
8: 102.3 paathukku idda don.

0: சிட்டு சிட்டு குருவிக்கு கூடு எதற்கு?
1: ஓ, இது

சுப்பையா புத்தகரம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. சிறுதானிய உணவு தான் அப்படின்னு சொல்லிட்டு பதில் சொல்லியிருக்காங்க. பன்னீர்செல்வம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு, எல்லா உணவும் ஒரே உணவா மாறணும்னா மோர் சின்ன வெங்காயம் கலந்த பழைய சோறா மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு செங்கல்பட்டுல இருந்து சி பன்னீர்செல்வம் சொல்லியிருக்காரு. ஆண்டிமடம் கார்த்திகேயன் அப்படியே மாறினா இட்லியா மாறிடும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. பாரிவள்ளல் அரியலூர் மாவட்டம் அமிர்தராயன் கோட்டையிலிருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. மீரா வெங்கட்ராமன் அப்படி மாறணும் அப்படின்னா மொறுமொறு தோசை மிளகாய் பொடியா மாறிடணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. மூணு வேலை 365 நாள் நம்மளுக்கு மொறுமொறு தோசையும் மிளகாய் பொடியும் கேட்க நல்லதா இருக்கு. கலில் அகமத் பொன்னேரியிலிருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நேத்திக்கு வந்து இன்னைக்கு வரமாட்டேன்னு நினைச்சாங்களாம் வந்துட்டேன் பாத்தீங்களா, அதே போல வந்து அவருக்கு பிடித்தது பிரியாணி தான், ஆனா எப்ப கொடுத்தாலும் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. மாதவரம் மீரராகவன் மாலை வணக்கம் சொல்லிட்டு, கம்பங்கூழ் கற்காலம் முதல் இந்த பொற்காலம் வரை ஆயுள் நிலைத்தினருக்கு ஆரோக்கியமான உணவு அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணிருக்காரு. ரங்கராஜன் டி நகர்ல இருந்து மாலை வணக்கம் சொல்லிட்டு, அப்படியே மாறினா ஸ்டஃப்டு சப்பாத்தியா மாறணும், ரொம்ப பிடித்த உணவு அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணிருக்காங்க. தேவனூர் ஜோதி லட்சுமி, ரசாயனம் கலக்காத இயற்கையான முறையில் விளைவிக்கப்பட்டு சிறுதானியத்து தயாரிக்கப்பட்ட உணவுகளா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நாமக்கல் செல்வராஜ், நீராகாரமா மாறிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஹிடல் சயத் பாஷா, சாம்பார் சாதம் பருப்பு ரசம் சாதம் கீரை வகைகள் சூப்பரோ சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காரு. ராஜகணேஷ், தஞ்சாவூர் மாரியம்மன் கோயில் பைபாஸ்ல இருந்து அவருக்கு பிடித்த உணவு வந்து தோசை தான், அதை பூண்டு மிளகாய் சட்னியோட சாப்பிட்டு அவ்வளோ சூப்பரா இருக்கும்னு சொல்லியிருக்காரு. கேட்கவே நம்மளுக்கும் ஆசையா இருக்கு இல்லையா. அதே போல தேனி ஹரிராம் வந்து, சமசீர் சத்துக்கள் நிறைந்த சப்ளிமெண்ட் ஃபுட்டா மாத்திரை வடிவில் மாற்றியமைக்கப்படுமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு க்வெஸ்சன் மாதிரி கேட்டிருக்காரு. பிரேம்நாத் பிரேம் வந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு, சிறுதானிய உணவுகள் தான் அப்படின்னு அவரும் பதில் சொல்லியிருக்காரு. புரசேவக்கம் சவுந்தரராஜன் மாலை வணக்கம் சொல்லியிருக்காங்க. அதே போல மீரா வெங்கட்ராமன் நீ கொரோனா நாள் நிகழ்ச்சிக்கான பதில சொல்லியிருக்காங்க, நம்ம அதை அப்ப படிச்சுப்போம். புரசேவக்கம் சவுந்தரராஜன், ஒன்று கம்பங்கூழா மாறணும் இல்லை கேழ்வரகு கூழா மாறணும் சொல்லியிருக்காங்க. நிவேதா ராஜு, கண்ணாரப்பாளையம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வாழை இலையில சுட சுட சாதத்துடன் மீன் குழம்பா மாறிடணும் மூணு வேலையும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. மாதன் குரானா வந்து, பொங்கல் உலகம் ஒரு மந்தமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கற்பனைக்காக அப்படின்னு சொல்லிட்டு அழகாக ஷேர் பண்ணியிருக்காரு. பொங்கலாக இருக்கலாம் மூணு வேலையும் சொல்லிட்டு. முகமது பிலால் சி வந்து ஐநா வரத்துல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, மட்டன் கீமா கறி எல்லாரும் சாப்பிட்டா அது எல்லா நாளும் சாப்பிட்டா நல்லா இருக்கும் சொல்லியிருக்காரு. அதே போல டிவிஏன்ற அக்கௌண்ட்ல இருந்து சோலா பூரி அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணிருக்காங்க. அப்போ ஐநா வரத்துல இருந்து, எனக்கு முட்டை தோசை நேத்து வச்சு மீன் குழம்பு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணிருக்காரு. நன்னிலம் அம்பலவாணன், அவருக்கு பிடித்த உணவு வந்து இட்லியும் அதோட வெங்காய சட்னி சேர்த்து சாப்பிட பிடிக்கும் சொல்லியிருக்காங்க. ஹைட்டா மகி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அதே போல அடையாளம்பட்ட ஆசீர்வாதம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. சுந்தரராசு, பழைய சோறு சுட்ட கருவாடு இது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணார்பாளையத்துல இருந்து ஷேர் பண்ணியிருக்காங்க.

நிகழ்ச்சியில் வந்து எல்லா ஃபேஸ்புக் கமெண்ட்ஸும் படித்தாச்சு. ஃபேஸ்புக்கில் கமெண்ட் போட்டு அத்தனை பேருக்கும் நன்றி. நிகழ்ச்சியில் ஒரு பாடல் வந்துக்கிட்டு இருக்கு. என்ன பாட்டு அப்படின்னா, ஆயிரத்தில் ஒருவன் திரைப்படத்திற்காக ஊ மேல ஆசை தான் பாட்டு வந்துக்கிட்டு இருக்கு. தனுஷ் ஆண்ட்ரியா மற்றும் ஐஸ்வர் தனுஷ் குரலில், செல்வராஜ் வாகன் மரிகளில், ஜீவ பிரகாஷுடைய இசையில கேட்டு ரசிக்க போறீங்க. அது பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: நல்ல நல்ல தமிழ் பாடல்களை பிளே பண்ற தமிழுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். வணக்கம், நான் சிபிராஜ் பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: உங்கள் பவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 தொலைபேசி வழி நிகழ்ச்சிகளில் நீங்களும் இணைய வேண்டுமா? இதோ தொடர்பு எண்கள் 0444-2952-0853 மற்றும் ஒரு எண் 2838-9871. நேர்களே, உங்கள் வருகை எங்கள் பெருமை.
2: நேரம் 5:57:18 நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. இன்னைக்கு பூந்தண்டல் நிகழ்ச்சி ரொம்பவே சூப்பரா போச்சு. கற்பனையா ஒரு கேள்வி கேட்டிருந்தாலும் அழகா எல்லாரும் வந்து ஆன்சர் பண்ணீங்க. நிறைய பேர் வந்து ஆரோக்கியமான உணவு சாப்பிடணும்னு அதை இன்சஸ்ட் பண்ணி ஆன்சர் பண்ணது ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு. நிகழ்ச்சியோட நிறைவு பாடலா ஒழிக்க போறது பொன்னியின் செல்வன் 1 திரைப்படத்திற்காக காதோடு சொல் அப்படின்ற அந்த பாட்டு தான். ரக்ஷிதா சுரேஷ் குரல்ல, கிருத்திகா நெல்சன் வரிகள்ல, ஏராமன்னசியில கேட்டு ரசிக்க போறீங்க. இது வகுப்பு பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நான் உங்களுக்கு திருப்பி 8 மணிக்கு நீ ஒரு நாள் நிகழ்ச்சியில சந்திக்கிறேன்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் நேர்களே, நேரம் 6 மணி. நேர்கள் இனி கேட்கலாம்
2: பக்தி மாலை.

இறையுருள் போற்றும் இன்னிசை பாடல்களை நாம் கேட்கலாம். அதுவும் திரையிசையில் இடம்பெற்ற பக்தி பாடல்கள். அந்த வகையில் திருநீலகண்டர் என்ற படத்திலிருந்து பாடல் ஒலிக்க கேட்கலாம். எம் கே தியாகராஜ பாகவதர் பாடியுள்ள பாடல், பாபநாசம் சிவன் எழுதி இசையமைத்தது.

தங்கள் முடி சூடிடும் சிற்றம்பல நாதனை பாடி புகழ்ந்து வந்த பாடல் கேட்டோம் நிகழ்ச்சிக்கு துவக்கமாக. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் திருமால் பெருமை என்ற படத்திலிருந்து ஒலிக்க கேட்கலாம். டி எம் சௌந்தரராஜன், டாக்டர் சிறுகாழி எஸ் கோவிந்தராஜன் பாடியுள்ள பாடல். கண்ணதாசன் எழுதிய பாடல் இது. பாடலுக்கு இசை கே வி மகாதேவன்.

சொல் பொருள் நயமிக்க பக்தி பாடல்கள் திரைசில் இடம்பெற்ற பக்தி பாடல்களை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். பக்தி மாலை நிகழ்ச்சியில் நிகழ்ச்சியை நமக்காக வழங்கிக் கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3. விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 வழங்கும் நிகழ்ச்சிகளை கும்பகோண பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நேர்களும் இணைந்து கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நேரம் 6:07:40. நிகழ்ச்சியில் அடுத்து நாம் கேட்கலாம் திசை மாறிய பறவைகள் என்ற படத்திலிருந்து ஒலிக்கக்கூடிய பாடலை. எம் பாலமுரளி கிருஷ்ணா, அபயம் பாலமுரளி கிருஷ்ணா பாடியுள்ள பாடல் இது. பாடலுக்கு இசை MS விஸ்வநாதன். நாம் கேட்கவிருக்கும் இந்த பாடல் வள்ளலார் எழுதியது.

அடியவர்களின் புகலிடமே, வறுமை காலத்துக்கு ஏற்ற செல்வமே, நிமிர்ந்த புன்சடை அமர்தே உன்னை என்னுள் வைத்த மதியே, வளர்த்தில்லை அம்பலத்தாய் உமையொரு பாகனே, உனை பாடிப் பணிந்தோம்.

0: பக்தியோடு நாம் இணைந்திருப்பது 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை வழங்கும் பக்தி மாலை நிகழ்ச்சியில் அடுத்து நாம் கேட்கலாம் திருமலை தென்குமரி என்ற படத்திலிருந்து ஒலிக்கக்கூடிய பாடலை. சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் பாடியுள்ள பாடல் இது. பாடலுக்கு இசை குன்னக்குடி வைத்தியநாதன்.
1: கலையாத கல்வியும் குறையாத வயதும் கபடுவாராத நட்பும் கன்றாத வளமையும்

அன்பு அகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத

பதினான்கு புவனங்களும் படைத்து ரட்சிக்கின்ற பாவைபதம் போற்றி பார்புகழ் பனிமலையில் பரமனுடன் வீற்றிருக்கும் பார்வதி தேவியே, பிறை முடிந்த ஐயன் பெம்மான் திருவிளையாடிய தாமரைக்கு என்றும் செய்வோம் பணி. எங்கும் நிறைந்திருக்கும் அன்னையின் தாழ்பணிந்து ஒழித்த அந்த பாடல் மனதிற்கு இனிமை தந்தது.

0: நான் உங்கள் அபிமான பக்தி பாடகர் வீரமணி ராஜு. என்னுடைய வணக்கம் நேயர்களே. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலையின் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: ஒரு குழந்தை பிறந்தவுடன் நாம் கொடுக்கும் தாய்ப்பால் தான் முதல் அமிர்தம். தாய்ப்பால் குழந்தைக்கு முதல் தடுப்பு மருந்து கூட.
2: மஞ்சள் நிறமா கெட்டியா சுரக்கும் இந்த தாய்ப்பால் அசுத்தமானது, ஜீரணமாகாது என்று வெளியேற்றி விடாதீர்கள். அதுதான் குழந்தைக்கு நாம் செய்யும் தீமை.
3: குழந்தைகள் சிறிய அளவு தாய்ப்பால் மட்டுமே எடுத்துக்கொள்வதால்

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பக்தி மாலை. பக்தி மாலை நிகழ்ச்சியில் அடுத்து நாம் கேட்கலாம் அகத்தியர் என்ற படத்திலிருந்து ஒலிக்கக்கூடிய பாடலை. டி ஆர் மகாலிங்கம் குரலில் ஒலிக்கக்கூடிய இந்த பாடல் ஈரா பழனிசாமி எழுதியது. பாடலுக்கு இசை குன்னக்குடி வைத்தியநாதன்.

நீலமயில் மீது நின்று அருளும் முருகனாம் கந்த கடவுளின் புகழ் பாடி வந்த பாடல் கேட்டோம். நிகழ்ச்சியில் அடுத்து நாம் கேட்கலாம் திருவிழாடல் என்ற படத்திலிருந்து ஒலிக்கக்கூடிய பாடலை. இந்த பாடலை சிறுகாழி எஸ் கோவிந்தராஜன், பி சுசிலா இருவரும் பாடியுள்ள பாடல். கண்ணதாசன் எழுதிய பாடலுக்கு இசை கே வி மகாதேவன்.

0: ரியா, பல் தானே தேய்க்கிற? பல் தேய்க்கும் போதும் டேப்ல இருந்து தண்ணி கொட்டிக்கிட்டே இருக்கணுமா? தண்ணிய மகள பிடிச்சு கூட பல் தேய்த்து முகம் கழுவலாம்.
1: சாரிம்மா, தண்ணிய சிக்கனமா பயன்படுத்தணும்னு நீங்களும் டீச்சர்ஸும் நிறைய வாட்டி சொல்லிருக்கீங்க. ஆனாலும் நான் இப்படி செஞ்சிட்டேன், என் தப்புதான்.
0: நான் சொல்லி கொடுக்கற பாடம் புரியுதோ இல்லையோ, இத புரிஞ்சுகிட்டியே எனக்கு சந்தோஷம்தான்.
1: தண்ணீரின் ஒவ்வொரு துளியும் முத்து.
0: அதை

சொல்லிசை நயமுள்ள திரையிசையில் இடம்பெற்ற பக்தி பாடல்களை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் பக்தி மாலை நிகழ்ச்சியில். அன்னை வேளாங்கண்ணி என்ற படத்திலிருந்து பாடல் ஒலிக்க கேட்கலாம். இப்பொழுது டி எம் சௌந்தரராஜன், பி மாதுரி குழுவினருடன் பாடியுள்ள பாடல் இது. ஐயாசாமி எழுதிய பாடலுக்கு இசை ஜி தேவராஜன்.

0: நாம இதுவரை கேட்ட இந்த நிகழ்ச்சி
1: பக்தி மாலை.
0: நேரம் 6:29:40. இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள் கேட்கலாம் நேர்களே.

0: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள். சரக்கு மற்றும் சேவை வரி சீர்திருத்தங்கள் வரி விதிப்பை எளிமைப்படுத்தியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஓய்வூதியதாரர்களின் நலன்களை பாதுகாப்பதில் உறுதியுடன் உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மகளிர் திட்டங்களுக்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக தமிழக அரசு கூறியுள்ளது. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த இரு தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உகாண்டா சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 2 தங்கப்பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். சரக்கு மற்றும் சேவை வரி சீர்திருத்தங்கள் வரி விதிப்பை எளிமைப்படுத்தியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இது தொடர்பாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் எழுதியுள்ள கட்டுரையை பகிர்ந்துள்ளார். இந்த வரி சீர்திருத்த நடவடிக்கைகள் பொருளாதாரத்திற்கு உத்வேகம் அளிப்பதோடு வருவாயை பெருக்கவும் உதவியுள்ளதாக பிரதமர் அதில் குறிப்பிட்டுள்ளார். ஓய்வூதியதாரர்களின் நலன்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக பணியாளர் நலத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் தேசிய அளவிலான ஓய்வூதியதாரர்களின் குறைதீர் கூட்டத்தில் பங்கேற்று அவர் பேசினார். இந்த கூட்டத்தில் பெறப்பட்ட 897 மனுக்களில் 756 மனுக்களுக்கு தீர்வு காணப்பட்டதாக அமைச்சர் தெரிவித்தார். மகளிர் நலனுக்கான திட்டங்களுக்கு தாவேக அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளதாக இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் கூறியுள்ளார். இன்று திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார்.
1: நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பெண்களுக்கான திட்டங்களை தீட்டுறதிலையும் பெண்களுக்கான திட்டங்களை செயல்படுத்துவதையும் மிக தீவிரமாக செயல்பட்டு வராரு. தாய்மாமன் தங்க மோதிர திட்டத்தை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் துவங்கியிருந்தாங்க. பெண்கள் ஈன்றெடுக்கக்கூடிய, அதுவும் அரசு மருத்துவமனையில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இந்த தாய்மாமன் தங்க மோதிர திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்தி அது மிக சீரும் சிறப்புமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டிலேயே ஏறத்தாழ 2052 மோதிரங்கள் திருச்சி மாவட்டத்தில் அந்த தாய்மாமன் தங்க மோதிர திட்டத்தின் மூலமாக வழங்கப்பட்டிருக்கிறது அப்படின்ற செய்தி வந்து ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயமாக இருக்கிறது. அனைத்து தொகுதிகளிலும் இருக்கக்கூடிய மருத்துவமனைகளில் இந்த திட்டம் வந்து மிக தீவிரமாக செயல்படுத்தப்பட்டு தமிழ்நாட்டிலேயே இன்றைக்கு வந்து திருச்சி வந்து அதிக மோதிரங்கள் வழங்கியதுல 2 தினங்களுக்கு முன்பு வரை வந்து முதலாவது இடத்துல இருக்கு அப்படின்றத ரொம்ப பெருமையா தெரிவிச்சுக்கிறோம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பெண்களுக்கு, தாய்மார்களுக்கு, பெண் குழந்தைகளுக்கு, குழந்தைகளுக்கு எல்லாருக்கும் கொடுக்கக்கூடிய திட்டங்கள் வந்து மக்களுக்கு நேர்மையாக போய் சேர்ந்து கொண்டிருக்கிறது அப்படின்றத பதிவு பண்ணி.
0: தமிழகத்தில் பாமாயில் கொள்முதலில் தாவேக அரசு 600 கோடிக்கும் மேல் ஊழல் புரிந்துள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், திமுக ஆட்சிப் பொறுப்பில் இருந்தபோது வாங்கப்பட்ட விலையை விட கூடுதலாக லிட்டருக்கு 11 ரூபாய் கொடுத்து பாமாயில் கொள்முதல்

0: கூறியுள்ளார். தமிழக அரசின் புதிய ரக வேட்டி சேலை உற்பத்திக்கான கூலியை உயர்த்த வேண்டும் என்ற நெசவாளர்களின் கோரிக்கையை தாவேக அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இக்கோரிக்கையை வலியுறுத்தி நெசவாளர்கள் தொடர் போராட்டம் நடத்தி வந்தபோதிலும் அவர்களின் கோரிக்கையை நிறைவேற்ற எவ்வித நடவடிக்கையும் மேற்கொள்ளாதது கண்டனத்திற்குரியது என்று தெரிவித்துள்ளார். பொங்கல் பண்டிகை நெருங்கி வருவதால் இதுகுறித்து தாவேக அரசு நெசவாளர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களின் கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என்றும் திரு சண்முகம் அந்த அறிக்கையில் கேட்டுக் கொண்டுள்ளார். விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த தாவேக அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை என்று அமமுக பொதுச்செயலாளர் திரு டி டி வி தினகரன் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அரிசியின் விலை கடந்த 5 மாதங்களில் 3வது முறையாக அதிகரித்துள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். சர்க்கரை, பருப்பு உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களின் விலை ஏற்கனவே 4 மடங்கு அதிகரித்துள்ள நிலையில் அரிசியின் விலையும் தொடர்ந்து உயர்ந்து வருவதாக அவர் கூறியுள்ளார். நியாயமான விலையில் அரிசி மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் கிடைப்பதை தாவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்றும் திரு டி டி வி தினகரன் கோரியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: அடுத்த 2 நாட்களுக்கு கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி, தேனி, கிருஷ்ணகிரி, தர்மபுரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். மேலும் திருப்பூர், ஈரோடு, சேலம், நாமக்கல், திருப்பத்தூர், வேலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், கரூர், திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், தஞ்சாவூர், திருவாரூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம், திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது.
0: இதற்கிடையே உதகையில் பெய்த கனமழை காரணமாக சாலையில் வெள்ள நீர் தேங்கியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: நீலகிரி மாவட்டம் உதகை நகரம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்தது. இந்த கனமழையின் காரணமாக சாலைகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் வாகன ஓட்டிகள் சிரமமடைந்தனர். உதகை அரசு பேருந்து நிலையம் அருகே உள்ள ரயில்வே பாலத்தின் கீழ் 4 அடிக்கு மேல் சாலையில் வெள்ள நீர் தேங்கியது. இதில் சில வாகனங்களும் சிக்கிக் கொண்டன. எனவே உதகை படகுலத்திற்கு செல்லும் சாலையில் போக்குவரத்து நிறுத்தப்பட்டது. இதனால் சுற்றுலா பயணிகள் படகுலத்திற்கு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டது. மேலும் ரயில்வே நிலையம் அருகே உள்ள ரயில்வே காவல் நிலையத்தையும் வெள்ள நீர் சூழ்ந்ததால் காவல் நிலையத்திற்கு உள்ளே செல்ல முடியாமலும் வெளியே வர முடியாத நிலை ஏற்பட்டது. 2 மணி நேரம் கனமழை உதகை நகரை புரட்டி போட்டது. மேலும் இந்த மழை மலை காய்கறி மற்றும் தேயிலை விவசாயத்திற்கு உகந்ததாக இருந்ததால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். உதகையிலிருந்து சரவணன்.
0: மாவட்ட செய்திகள். விழுப்புரம் மாவட்டத்தில் மகளிர் சுய உதவிக் குழுக்கள் உற்பத்தி செய்த பொருட்களின் கண்காட்சியை ஆட்சியர் திரு ஷேக் அப்துல் ரஹ்மான் இன்று தொடங்கி வைத்தார். நாமக்கல் மாவட்டத்தில் பொதுமக்களிடமிருந்து பெறப்படும் கோரிக்கை மனுக்கள் மீது உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்குமாறு ஆட்சியர் திரு மதுபாலன் சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார். விருதுநகர் மாவட்டத்தில் இன்று நடைபெற்ற வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்வதற்கான பாதுகாப்பு ஒத்திகை நிகழ்ச்சியை ஆட்சியர் திருமதி சரண்யா அரி பார்வையிட்டார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஊட்டச்சத்து மாத விழிப்புணர்வு பேரணியை ஆட்சியர் திருமதி ஸ்னேகா தொடங்கி வைத்தார். தென்காசி மாவட்டத்தின் மேக்கரை வனப்பகுதியில் நீர்வழி பாதைகளை ஆக்கிரமித்து அமைக்கப்பட்ட தனியார் நீர்வீழ்ச்சிகள் அகற்றப்பட்டு வருகின்றன. செங்கல்பட்டு மாவட்டம் வண்டலூரில் உள்ள தொழில்நுட்ப பல்கலைக்கழக வளாகத்தில் டெங்கு காய்ச்சல் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. சென்னை பூங்கா நகர் தலைமை அஞ்சல் அலுவலகம் மற்றும் அண்ணா நகர் அஞ்சல் அலுவலகங்களில் அஞ்சல் பதிவு சேவை இரவு 10 மணி வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். உகாண்டா சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 2 தங்கப்பதக்கங்களை வென்றது. மகளிர் ஒற்றையர் பிரிவில் ஏஷா காந்தியும் மகளிர் இரட்டையர் பிரிவில் அக்ஷிதா இஷிதா இணையும் இப்பதக்கங்களை கைப்பற்றியது. உலக ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஓம் வர்மா பட்டம் வென்றார். கானாவில் நடைபெற்ற

0: இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் அவர் 6-3, 6-3 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் டேவிட் பெக்கல்ஸை வென்றார். ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் மன்னன் அசோக் அகர்வால், தேவ் விபுல் பட்டேல் இணையும் பட்டம் வென்றது. எகிப்தில் இன்று தொடங்கிய உலக ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 2-0 என்ற ஆட்டக்கணக்கில் அல்ஜீரியாவை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சரக்கு மற்றும் சேவை வரி சீர்திருத்தங்கள் வரி விதிப்பை எளிமைப்படுத்தியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஓய்வூதியதாரர்களின் நலன்களை பாதுகாப்பதில் உறுதியுடன் உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மகளிர் திட்டங்களுக்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக தமிழக அரசு கூறியுள்ளது. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உகாண்டா சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 2 தங்கப்பதக்கங்களை வென்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 6:40. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3. மனகளில் என்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோம். நம்மோடு இணைந்து கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நேயர்களும் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறார்கள். விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 வழங்கும் நிகழ்ச்சிகளை நேர்களினி கேட்கலாம். என் விருப்பம். நிகழ்ச்சியில் இப்ப நம்ம கேட்க போற முதல் பாடல் ஊமை கனவு கண்டால் என்ற படத்திலிருந்து ஒரு பாடல். வாணி ஜெயராம், மலேசியா வாசுதேவன் குரலில் ஒலிக்கக்கூடிய பாடல், கண்ணதாசன் எழுதியிருந்தது. சங்கர் கணேஷ் இசையில் கேட்டு ரசிக்கலாம்.

நிகழ்ச்சியில் அடுத்து நம்ம கேட்கலாம். தேவதை என்ற படத்திலிருந்து ஒலிக்கக்கூடிய பாடலை எஸ் ஜானகி குரலில் ஒலிக்கக்கூடிய இந்த பாடலுக்கு இசை ஷாம்.

நிகழ்ச்சியில் அடுத்து நாம் கேட்கலாம் மஞ்சள் நிலா என்ற படத்திலிருந்து ஒழிக்கக்கூடிய பாடலை கே ஜே யேசுதாஸ் பி எஸ் சசிரேகா குரல்களில் ஒழிக்கக்கூடிய பாடல் முத்துலிங்கம் எழுதியிருந்தது. பாடலுக்கு இசை இளையராஜா.

என் விருப்பம் நிகழ்ச்சிக்கு நிறைவாக நாம் கேட்கலாம் ஆசைகள் என்ற படத்திற்காக வாணி ஜெயராம் பாடியுள்ள பாடலை. முத்துலிங்கம் எழுதிய பாடலுக்கு இசை சங்கர் கணேஷ். ஒலிக்கிறது அந்த பாடல் நமக்காக.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேர்கள் இனி கேட்கலாம் திரைகானம். திரைகானம் நிகழ்ச்சியில் தங்கரங்கன் என்ற படத்திலிருந்து பி ஜெயச்சந்திரன் பாடியுள்ள பாடலை கேட்கலாம்.

திரைகாணம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் நினைவுகள் என்ற படத்திலிருந்து நம்ம கேட்கலாம். கேஜிஎஸ்எஸ் வாணி ஜெயராம் இவங்களோட குரல்கள் ஒழிக்கக்கூடிய பாடல் கண்ணதாசன் எழுதியிருந்தது. சங்கர் கணேஷ் இசையில இந்த பாடல் ஒழிக்கப் போகிறது. இந்த பாடல் ஒழிக்கும் நேரம் 7:05.

நிகழ்ச்சியில் அடுத்து ஒழிக்கக்கூடிய பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி குரல்களில் ஒழிக்கக்கூடியது. புலமைவித்தன் எழுதியிருந்த பாடல், பாடலுக்கு இசை சங்கர் கணேஷ். மனிதன் மாறிவிட்டான் என்ற படத்திலிருந்து பாடல் ஒழிக்க கேட்கலாம்.

நீங்கள் இதுவரை கேட்டது திரைகானம். நேரம் 7:14:30. சில நொடிகளில் தமிழில் செய்தி அறிக்கை கேட்கலாம் நேயர்களே.

0: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள். உலகளாவிய அமைதிக்கு இந்தியாவும் சுவிட்சர்லாந்தும் தொடர்ந்து பாடுபடும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தலைமை தேர்தல் ஆணையரை பணியிடை நீக்கம் செய்ய வேண்டும் என்று கோரி தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் இடைக்கால உத்தரவை பிறப்பிக்க உச்சநீதிமன்றம் மறுத்துள்ளது. இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ள தமிழக மீனவர்களை விடுவிக்க மத்திய அரசு உடனடி நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு தமிழக அரசு வலியுறுத்தியுள்ளது. காங்கோவில் நேரிட்ட படகு விபத்தில் 30 பேர் உயிரிழந்தனர். 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து தகுதிச் சுற்றுப் போட்டியில் இந்தியா 14-0 என்ற கோல் கணக்கில் ஈராக்கை வென்றது. இனி விரிவான செய்திகள். உலகளாவிய அமைதிக்கு இந்தியாவும் சுவிட்சர்லாந்தும் தொடர்ந்து பாடுபடும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். புதுதில்லி வந்துள்ள சுவிட்சர்லாந்து அதிபர் திரு கி பார்மலியுடன் நடத்திய பேச்சுக்களுக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பிரதமர் இவ்வாறு கூறினார். சுவிட்சர்லாந்துக்கான ஏற்றுமதியை அதிகரிக்க இந்த பேச்சுக்களின் போது தீர்மானிக்கப்பட்டதாக திரு நரேந்திர மோடி தெரிவித்தார்.
1: பாரதத்தின் ஏற்றுமதிகளை சுவிட்சர்லாந்திலே சந்தை அணுகலை அதிகரிக்கவும் மேலும் இரு நாடுகளுக்கு இடையேயும் முதலீடுகளை மேலும் சுலபமானதாக ஆக்கவும் பல முக்கியமான முடிவுகளை எடுத்தோம். இதனால் பாரதத்தின் விவசாயம், ஜவுளித்துறை, மருந்தியல் துறை மற்றும் பொறியியல் சரக்குகளுடைய சுவிட்சர்லாந்துக்கு ஏற்றுமதி அதிகரிக்கும். இதோடு கூடவே பாரதத்தின் உயிரி தொழில்நுட்பம், உயிரின அறிவியல், வங்கித்துறை, காப்பீடு, உணவு பதப்படுத்தல் மற்றும் நீடித்த தன்மை போன்ற மகத்துவமான துறைகளிலே நாம் சுவிஸ் நாட்டு புதிய முதலீடுகளை ஈர்க்க முடியும்.
0: சுவிட்சர்லாந்து தொழில் நிறுவனங்கள் இந்தியாவில் முதலீடு செய்ய அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்தார்.
1: நாங்கள் சுவிட்சர்லாந்தின் கட்டமைப்பு நிறுவனங்களுக்கு பாரதத்திலே பெரிய அளவிலே முதலீடு செய்யவும் திறன் மேம்பாட்டினை ஏற்படுத்தவும் வடிவமைத்தல் மற்றும் தயாரிப்பிலே பங்கெடுக்கவும் அழைப்பு விடுக்கிறோம். நண்பர்களே, அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்திலே ஒத்துழைப்பும் கூட நம்முடைய கூட்டுறவின் ஒரு பலமான தூணாகும். மிக விரைவாகவே நாம் தூய்மையான ஆற்றல் மற்றும் விண்வெளி போன்ற முதன்மையான துறைகளிலே புதிய ஆய்வு திட்டங்களை ஏற்படுத்த இருக்கிறோம்.
0: ஐரோப்பிய யூனியனுடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் 10 லட்சம் வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் என்றும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார்.
1: பாரதம் மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு இடையேயான தடையில்லா வர்த்தக அமைப்பு ஒரு சரித்திரபூர்வமான வர்த்தக மற்றும் பொருளாதார கூட்டுறவு ஒப்பந்தம் அமலுக்கு வந்தது. ஐரோப்பிய ஒன்றியத்தின் எந்த ஒரு பொருளாதார தொகுப்போடும் பாரதத்தின் முதல் ஒப்பந்தம் இது. முதலீடுகள், புதுமைகள் படைத்தல், வேலைவாய்ப்பு மற்றும் பரஸ்பர முன்னேற்றத்திற்கான வரைபடம் ஆகும் இது. இதனால் அடுத்த 15 ஆண்டுகளிலே பாரதத்திலே 100 பில்லியன் டாலர் பெறுமானமுள்ள முதலீடுகளும் 10 லட்சம் நேரடி வேலை வாய்ப்பையும் இது ஏற்படுத்தி கொடுக்கும்.
0: இந்த பேச்சுக்களுக்கு பின்னர் இந்தியா சுவிட்சர்லாந்து இடையே பல்வேறு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாயின. உலகிற்கே வழிகாட்டும் திறனை சமஸ்கிருதம் கொண்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங்

கூறியுள்ளார். இன்று அயோத்தியாவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், கணிதத்திற்கான மொழியாக சமஸ்கிருதத்தை தாம் கருதுவதாகவும் தெரிவித்தார். அயோத்தியாவை யாத்ரீகர்களுக்கான தலமாக மட்டுமே தாம் கருதவில்லை என்றும், கலாச்சாரத்தின் அடையாளமாகவும் அது உள்ளது என்றும் திரு ராஜ்நாத் சிங் கூறினார். பள்ளிகளுக்கான தேசிய மனநலம் மற்றும் ஆரோக்கிய வரைவு கொள்கை குறித்து மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி இன்று அதிகாரிகளுடன் விரிவாக ஆலோசனை மேற்கொண்டார். புதுதில்லியில் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தின் போது மாணவர்களின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு உதவிடும் வகையில் இந்த கொள்கையை வகுப்பது குறித்து விவாதிக்கப்பட்டது. பள்ளியில் சேரும் மாணவர்கள் ஒவ்வொருவரும் பாதுகாப்பாக இருப்பதை உறுதி செய்வதற்கான அம்சங்கள் குறித்தும் இதில் ஆலோசிக்கப்பட்டதாக திரு பிரஹலாத் ஜோஷி கூறியுள்ளார். தொலைத்தொடர்பு துறையில் இந்தியா முன்னணியில் திகழும் என்று அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், 6G தொழில்நுட்பத்தில் இந்தியா முன்னணி வகிக்கும் என்று தெரிவித்தார். தொலைத்தொடர்பு உபகரணங்கள் இறக்குமதி செய்யப்பட்ட நிலை மாறி தற்போது ஏற்றுமதி செய்யப்படுவதாக அவர் கூறினார். நாட்டில் 600,000 கோடி ரூபாய் மதிப்பிலான கைபேசிகள் தற்போது உற்பத்தி செய்யப்படுவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். உச்சநீதிமன்றத்திற்கு புதிதாக 3 நீதிபதிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள சட்ட அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மேக்வல், குஜராத் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி திருமதி சுனிதா அகர்வால், தில்லி உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி திரு தேவேந்திரகுமார் உபாத்யாயா, தெலங்கானா உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி திரு அபரேஷ்குமார் சிங் ஆகியோர் உச்சநீதிமன்ற நீதிபதிகளாக நியமிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. தலைமை தேர்தல் ஆணையர் திரு கியானேஷ்குமாரை பணியிடை நீக்கம் செய்ய வேண்டும் என்று கோரி தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் இடைக்கால உத்தரவை பிறப்பிக்க உச்சநீதிமன்றம் மறுத்துள்ளது. தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் தலைமையிலான அமர்வு இது தொடர்பாக பதிலளிக்குமாறு மத்திய அரசுக்கும் தேர்தல் ஆணையத்திற்கும் உத்தரவிட்டுள்ளது. நாளிதழில் வெளியான செய்திகளின் அடிப்படையில் எதிர்தரப்பு வாதங்களை கேட்காமல் இவ்வழக்கில் உத்தரவுகள் எதையும் பிறப்பிக்க இயலாது என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர். நாடுபோற்றால் கைது செய்யப்பட்டுள்ள தமிழக மீனவர்களை உடனடியாக விடுவிப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் அவர் இக்கோரிக்கையை விடுத்துள்ளார். இலங்கையில் காவலில் வைக்கப்பட்டுள்ள 20 தமிழக மீனவர்கள் மற்றும் பறிமுதல் செய்யப்பட்ட 270 மீன்பிடி படகுகளை மீட்டுத்தர வேண்டும் என்றும் திரு விஜய் அந்த கடிதத்தில் கூறியுள்ளார். உத்தரப்பிரதேசத்திலிருந்து மாநிலங்களவைக்கு 10 உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்காக வரும் 16ஆம் தேதி நடைபெறவுள்ள தேர்தலில் பிஜேபி சார்பில் 8 வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளனர். இந்த தேர்தலில் திரு தரம்பால் சிங், திரு ராதாகாந்த் ஓஜா, திரு பிரகாஷ் பல், திரு வித்யாசாகர் சோங்கர், திரு கோபிகிருஷ்ண பாண்டே, திருமதி பிரியங்கா சிங் ராவத், திரு ராம் பிரதாப் சிங் சௌஹான், திருமதி ஸ்ருதி கங்குவார் ஆகியோர் போட்டியிடுவார்கள் என்று பிஜேபி அறிக்கை ஒன்றில் தெரிவித்துள்ளது. இந்த தேர்தலில் போட்டியிருக்கும் பட்சத்தில் வாக்குப்பதிவு வரும் 16ஆம் தேதி நடைபெறும் என்றும், அதைத் தொடர்ந்து வாக்கு எண்ணிக்கை அன்றைய தினமே தொடங்கும் என்றும் தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இந்தியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இடையேயான கூட்டு ராணுவ பயிற்சி உத்தராகண்டில் இன்று தொடங்கியது. இரு நாடுகளைச் சேர்ந்த 92 பேர் இப்பயிற்சியில் ஈடுபட உள்ளதாக பாதுகாப்புத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. வரும் 18ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த கூட்டு பயிற்சி பாதுகாப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் நோக்கில் நடத்தப்படுவதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மருத்துவத்திற்கான நொபெல் பரிசு அமெரிக்காவின் கார்ல் டெய்சராஃப், ஜெர்மனியின் பீட்டர் ஹெச்மேன் மற்றும் கேயார்க் நேகல் ஆகிய மூவருக்கும் கூட்டாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஒளியை பயன்படுத்தி குறிப்பிட்ட மூளை நரம்புகளின் செயல்பாடுகளை கட்டுப்படுத்த உதவும் கண்டுபிடிப்புகளுக்காக இந்த விருது அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. காங்கோவில் நேரிட்ட படகு விபத்தில் 30 பேர் உயிரிழந்தனர். 12 பேரை தேடும் பணி நடைபெற்று வருகிறது. உபாங்கியிலிருந்து கின்ஷாசாவிற்கு சென்று கொண்டிருந்த படகு மற்றொரு படகு மீது மோதியதில் இந்த விபத்து நேரிட்டதாக அந்நாட்டு காவல்துறையினர் தெரிவித்தனர். 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து தகுதிச் சுற்றுப் போட்டியில் இந்தியா 14-0 என்ற கோல் கணக்கில் ஈராக்கை வென்றது. மலேசியாவில் நடைபெற்ற இப்போட்டியில் அனுஷ்கா குமாரி 5 கோல் அடித்தார். சில்கி சொர்காய் பாம் மற்றும் அபிஷ்டா பாஸ்னட் தலா 2 கோல் அடித்தனர். சீன ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மானவ் தாக்கர் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 9-11, 9-11, 11-7, 11-5, 12-10 என்ற செட் கணக்கில் பிரான்சின் சிமோன் காசியை வென்றார். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் முதல் நாளான இன்று ஆட்ட நேர இறுதியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் 2 விக்கெட் இழப்பிற்கு 38 ரன் எடுத்துள்ளது. அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் முதலில் பேட் செய்த ஆஸ்திரேலியா 174 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது.

0: இருந்தது. தன்மே பலோடா அபாரமாக பந்து வீசி 6 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். உலகளாவிய அமைதிக்கு இந்தியாவும் சுவிட்சர்லாந்தும் தொடர்ந்து பாடுபடும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தலைமை தேர்தல் ஆணையரை பணியிடை நீக்கம் செய்ய வேண்டும் என்று கோரி தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் இடைக்கால உத்தரவை பிறப்பிக்க உச்சநீதிமன்றம் மறுத்துள்ளது. இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ள தமிழக மீனவர்களை விடுவிக்க மத்திய அரசு உடனடி நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு தமிழக அரசு வலியுறுத்தியுள்ளது. காங்கோவில் நேரிட்ட படகு விபத்தில் 30 பேர் உயிரிழந்தனர். 17 வயதுக்கு உட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து தகுதிச் சுற்றுப் போட்டியில் இந்தியா 14-0 என்ற கோல் கணக்கில் ஈராக்கை வென்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 7:25. நேர்கள் கேட்டுக் கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3. நிகழ்ச்சியில் இப்பொழுது நாம் கேட்கவிருக்கும் பாடல் அர்த்தங்கள் 1000 என்ற படத்திற்காக SP பாலசுப்ரமணியம் பாடியுள்ள பாடல். முத்துலிங்கம் எழுதிய பாடலுக்கு இசை சங்கர் கணேஷ்.

0: அது தண்ணீருக்காகத்தான் நடைபெறும்னு நீரியல் வல்லுநர்கள் சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கு. நம்ம உடம்புல இருக்கும் ரத்தத்தில் 92% தண்ணீர். உடம்பில் நீரின் அளவு குறைந்தால் கொழுப்பின் அளவு அதிகரிக்கும்னு ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. அதனால் தேவையான அளவு தண்ணி குடிக்கணும். தேவையான அளவு தண்ணி குடிக்காமல் இருந்தால் மூச்சுக்குழாய் வறட்சி அடைந்து இறுக்கமடையும், சுருங்கி மூச்சு விடுவதில் சிரமம் ஏற்படும். சில நேரங்களில் உடல் வறட்சியால் ஒவ்வாமை கூட வரலாம். உடம்பில் தண்ணி அளவு குறைஞ்சதுன்னா செரிமான பிரச்சனை, மலச்சிக்கல் ஏற்படக்கூடும். நம்ம உடம்பில் போதிய அளவு தண்ணி இல்லைன்னா ரத்தம் அடர்த்தியாகி உயர் இரத்த அழுத்தம், ஹை பிபி, இதய நோய் வருவதற்கு வாய்ப்புண்டு.
1: சர்வராஜன்பேட்டை ரமேஷ் ஐயா,
0: தண்ணி தானேன்னு சாதாரணமாக நினைக்கிறோம். என்னென்ன பிரச்சனைகள், சிரமங்கள் உண்டாகுது பார்த்தீங்களா வெறும் தண்ணினால? அதுவே இன்னொரு தண்ணி, எல்லாரும் சொல்கிற தண்ணி அதுன்னா இன்னும் என்னென்னவோ பிரச்சனைகள் உண்டாகும். அதனால் தினமும் ஒரு 2.5-3 லிட்டர் H2O தண்ணியை தவறாமல் குடிக்கணும் ஒவ்வொருவரும். அதிகாலை வெறும் வயிற்றில் தண்ணி குடித்தா குடல் சுத்தமாகும். தண்ணி குடித்த உடனே கொஞ்ச நேரத்தில் மலம் வெளியேறும். தினமும் தவறாமல் மல ஜலம் கழித்தாலே உடம்பில் உள்ள முடுக்குகளில் தங்கியுள்ள நச்சுக்களை சிறுநீர் மூலமாக வெளியேற்றிடலாம். சிலருக்கு, ஏன் பலருக்கும், தலைவலி அடிக்கடி ஏற்படும். தினமும் அதிகாலையில் வெறும் வயிற்றில் தண்ணி குடிச்சிட்டு வந்தோம்னா உடம்புல தண்ணீரின் அளவு அதிகரித்து தலைவலி குறையும். நம்ம உடம்புக்கே தண்ணீர் இந்த அளவுக்கு தேவைப்படுது. அதிமுக்கியத்துவம் வாய்ந்த தண்ணியை அப்பப்போ குடிச்சுக்கிட்டே இருக்கணும். விடிகாலையில் தண்ணி குடித்தா உடல் உள்ளுறுப்புகள் சுறுசுறுப்படையும்.
1: ரமேஷ் ஐயா,
0: உணவுக்கு அரை மணி நேரத்துக்கு முன் அருந்தும் 1 கிளாஸ் தண்ணீரால் ஜீரணம் அதிகரிக்கும். குளிப்பதற்கு முன் அருந்தும் 1 கிளாஸ் தண்ணீரால் தாழ்வு இரத்த அழுத்தம், லோ பிபி ஏற்படக்கூடும். இரவு தூங்கும் முன் அருந்தும் 1 கிளாஸ் தண்ணீரால் மாரடைப்பிலிருந்து தப்பலாம். இவ்வளவு ஆராய்ச்சிகள் நமது உடல் குடிநீர் குறித்து செய்திருக்காங்க. இதே போல பயிருக்கு நீர்ப்பாசனம் பற்றியும் நிறைய ஆய்வுகள் செய்யப்பட்டிருக்கு. தன் தண்ணீராக பாசனம் செய்கிறது, நீர் சிக்கனம் தேவைங்கிறதுனால நுண்ணீர் பாசன முறை, சொட்டு நீர், தெளிப்பு நீர் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. வாட்டர் கன் வந்துடுச்சு. வறட்சி காலங்களில் வெறுமன தண்ணியை பயிர் மேலே தெளிப்பான் கொண்டு தெளித்தாலே நல்ல பலன் உண்டாகும். நெல்லுக்கு இப்போது காய்ச்சலும் பாய்ச்சலுமான நீர் நிர்வாகத்தை பரிந்துரைக்கிறாங்க. ஆனால் ஆற்றுல குளத்தில் தண்ணி நிறைய இருக்குது, அங்கங்கே மழையும் பெய்துக்கிட்டு இருக்கு. தண்ணி இருக்கிறதுனால அதிகமாக பாய்ச்ச வேண்டிய அவசியம் இல்லை, அளந்து தான் பாய்ச்சணும். பயிர் சாகுபடியில் நீர் சிக்கனத்தை கடைபிடிப்போம். நம்ம உடம்புக்கு நீர் சிக்கனம் வேண்டாமே. இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
2: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்

0: நேரம் 7:30. நேயர்களை நீ கேட்கலாம் நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். வழங்குபவர் பி. சரவணன் அவர்கள்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
2: அன்புள்ள ரமேஷ் ஐயா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல்.
3: நலம் நலமறிய ஆவல். பஞ்சபூதங்கள் நிலம், நீர், நெருப்பு, ஆகாயம், காற்று, ஒவ்வொன்றும் முக்கியமானதுதான். ஆனால் அடுத்த ஒரு போர், உலகப்போர் நடக்காது, நடக்க வேண்டாம், நடக்கக்கூடாது. நடந்ததுன்னா

0: பாட்டும் பயணமும்.
1: நேரம் 7:35. 10 நொடி. பாட்டும் பயணமும் நிகழ்ச்சியில நம்ம பாடல்கள்லாம் கேட்டு ரசிக்கலாம். முதல்ல நம்ம கேட்கக்கூடிய பாடல் தூரில் நின்று போச்சு என்ற படத்திற்காக மலேசியா வாசியவன் எஸ் ஜானகி பாடியுள்ள பாடல். வைரமுத்து எழுதிய பாடலுக்கு இசை இளையராஜா.
2: தானே கொஞ்சியதோ இனி தஞ்சம் மல்லிகை மஞ்சம் என்று.

ஜானகிகேஷியுடைய அடுத்த பாடல் தனியாத தாகம் என்ற படத்திலிருந்து ஒலிக்க கேட்கலாம். மலேசியா வாசுதேவன் எஸ் ஜானகி குரலில் தான் அந்த பாடலும் நம்ம கேட்க போறோம். உமா நாகபூஷணம் எழுதிய பாடலுக்கு இசையே ஏ ராஜ்.

நிகழ்ச்சியில் அடுத்து தாய் மூகாம்பிகை என்ற படத்திலிருந்து பாடல் ஒழிக்க கேட்கலாம். மலேசியா வாசுதேவன் பி. சுசிலா குரல்கள் ஒழிக்கக்கூடிய பாடல் வாலி எழுதியிருந்தது. பாடலுக்கு இசை இளையராஜா.

0: இதுவரை கேட்டு ரசித்த இந்த நிகழ்ச்சி.
1: வணக்கம் இசை உள்ளங்களே, பாட்டும் பயணமும்

0: பாட்டும் பயணமும்.
1: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3. விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 வழங்கும் நிகழ்ச்சிகளை கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நேர்களும் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறார்கள். நேரம் 7:55. நேர்கள் இனி கேட்கலாம் இன்று ஒரு தகவல். வழங்கியவர் ஸ்ரீ தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
2: ஒருத்தர் ரொம்ப அவசரமா வந்தார். சார், மனுஷன் நிம்மதியா இருக்கிறதுக்கு என்ன வழின்னு கேட்டார். சீக்கிரமாக ஒரு கல்யாணத்தை பண்ணிங்க, எல்லாம் சரியாக போடும் அப்படின்னோம். அவர் ஒரு மாதிரியாக பார்த்தார். ஏற்கனவே எனக்கு கல்யாணம் ஆயிட்டுது சார், அதனால தானே நிம்மதியாக இருக்கிறதுக்கு வழி கேட்குறேன் அப்படின்னார். சரி, இவர் ஒரு மாதிரியான கேஸ் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்மகிட்ட இருந்த ஒரு சின்ன புத்தகத்தை அவர்கிட்ட தூக்கி கொடுத்தோம். இதை படித்து பாருங்கன்னு. கல்யாணத்துக்கு பிறகும் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு என்ன வழி அப்படிங்கிற கேள்விக்கு அந்த புத்தகத்தில் விளக்கம் இருந்தது. கணவன் மனைவிக்குள்ளே சிக்கல் வராமல் இருக்கிறதுக்கு அதில் சில வழிகளை சொல்லி கொடுத்துருக்குறாங்க.

0: அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாமா. குடும்பம்னு இருந்தால் கோபம் வரதான் செய்யும், அது வந்துட்டு போட்டும் பரவாயில்ல. ஆனால் அந்த கோபம் ஒரே நேரத்தில் ரெண்டு பேருக்கும் வந்துடாமல் பார்த்துக்கணும். ஒரு சமயத்தில் யாராவது ஒருத்தர் தான் கோபப்படணும், அடுத்தவங்க அமைதியாக இருக்கணும். அதுக்கப்புறம் இவர் அமைதியான உடனே அவங்க ஆரம்பிச்சுக்கலாம். கோபமாக ஏதாவது சொன்னால் உடனே கோபமாக பதில் சொல்லப்படாது, கொஞ்சம் பொறுத்து கோபம் தீர்ந்த உடனே அந்த பதிலை சொல்லலாம். அப்போ பதில் கோபமாக இருந்தால் கூட அது அவ்வளோ பெருசாக தெரியாது. அற்ப விஷயத்துக்கெல்லாம் காய்ச்சி மூச்சுன்னு கத்திட்டு இருக்கக்கூடாது. உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே ஒரு தர்க்கம் ஆரம்பமாயிட்டுதுன்னு வச்சுக்கோங்க, கடுமையாக ரெண்டு பேரும் விவாதம் பண்ணுறீங்க. உங்களில் ஒருத்தர் இதில் ஜெயிக்கணும்னா அது நீங்களாக இருக்க வேணாம், அடுத்தவங்க ஜெயிக்கிறதுக்கு நீங்கள் துணையாக இருங்களேன். அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுக்கணும், அவ்வளோதான். ஏதாவது குத்தம் சொல்லணுமா, செஞ்ச தப்பை சுட்டி காட்டணுமா, விமர்சனம் பண்ணணுமா, பண்ணுங்க வேணான்னு சொல்லலை. ஆனால் சொன்னதை அப்படி சொல்கிறத வந்து கொஞ்சம் அன்பாக இதமாக சொல்லுங்கள். எப்போ நடந்த தவறுகளையெல்லாம் இப்போ போய் மறுபடியும் ஞாபகப்படுத்திகிட்டு இருக்க வேண்டாம். நான் அப்போவே சொன்னேன் இந்த புடவை வேணாம்னு, நீங்கள் தான் கேட்கல, இப்போ பாருங்கள் கிழிஞ்சு போச்சு இப்படின்னு கத்துனாங்க. ஒரு அம்மா எப்போ சொன்னீங்கன்னு கேட்டால் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி தீபாவளி சமயத்தில் அப்படிங்கிறாங்க. அது என்ன, இன்னும் அப்படியே புதுசாக இருக்கும்? உங்களுக்கு அவர் தான் பெருசு, அவருக்கு நீங்கள் தான் பெருசு, அதை விட இந்த உலகத்தில் வேறு எதுவும் முக்கியம் இல்லைன்னு நினைக்கணும். நீ தான் என்னுடைய உலகம்னு எத்தனை தடவை சொல்லியிருப்பீங்க, அதெல்லாம் வெறும் வசனமாக போயிடக்கூடாது. ஏதாவது ஒரு பிரச்சனையை பற்றி கடுமையாக விவாதம் பண்ணிகிட்டு இருக்கீங்க, அதை அப்படியே பாதியில் விட்டுட்டு படுக்கைக்கு போயிடக்கூடாது, சுச்சத்தை நாளைக்கு பேசிக்கலாம்னு. அப்படி போனால் தூக்கம் வராது. பிரச்சனையை ஒரு முடிவு பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா தூங்க போகணும். ஒரு நாளில் ஒரு தடவையாவது உங்கள் ஜோடியை பாராட்டி நல்ல விதமாக கனிவாக ஒரு வார்த்தை சொல்லணும் அப்படின்னு தீர்மானம் பண்ணிங்க. ஏதாவது தப்பு பண்ணிவிட்டீங்கன்னா பரவாயில்ல, அதை ஒத்துக்கிறதுக்கும் மன்னிப்பு கேட்குறதுக்கும் தயாராக இருக்கணும். அது ஒன்றும் கேவலம் கிடையாது. வீட்டுக்குள்ளே தானே கேட்க போகிறீங்க, வெளியில் யாருக்கு தெரிய போதும்? எப்படியோ உங்களுக்குள்ளே ஒரு சமரசம் ஆனால் சரிதான். ஒரு தகராறுன்னு எடுத்துக்கிட்டால் குறைஞ்சபட்சம் அதுக்கு ரெண்டு பேர் தேவை. தனியாகவே உட்காந்துக்கிட்டு நான் இப்போ தகராறு பண்ணிகிட்ருக்கிறேன் அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது. ரெண்டு பேர் தகராறு பண்ணுறாங்கன்னா பொதுவாக அந்த ரெண்டு பேரில் யார் அதிகமாக பேசுகிறாங்களோ அவங்க பேரில் தான் தப்பு இருக்கும். அதை மனசில் வச்சுக்கணும். இதெல்லாம் தான் அந்த புத்தகத்தில் போட்டிருக்கிற வழிமுறைகள். இவ்வளவும் சரியாக வரலைன்னா அப்புறமா சொல்லுங்கள், வேறு புத்தகம் ஏதாவது இருக்கான்னு தேடுவோம். ஒரு கணவன் தன்னுடைய மனைவியை அழைச்சிக்கிட்டு ஒரு மனோதத்துவ டாக்டர்கிட்ட வந்தாரா. டாக்டர், எங்களுக்கு கல்யாணம் ஆகி 30 வருஷ காலமாக நாங்கள் ஒரு விஷயத்தில் கூட ஒத்து போனதில்லை அப்படின்னு ஆரம்பித்தார். உடனே அந்த அம்மா குறுக்கிட்டு, அது 30 வருஷம் இல்லை, 32 வருஷம் அப்படின்னாங்களாம்.
1: நேர்கள் இதுவரை கேட்டது இன்று ஒரு தகவல். இதுவரை நம்ம வந்து நிறைய பாடல்கள், நல்ல நல்ல தகவல்கள் எல்லாமே நம்ம கேட்டோம். மதியம் 2 மணியிலிருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் நான் உங்களோட இணைந்திருந்தேன், ஆர்ஜி ஹேமலதா. இதோடு நான் கிளம்பிக்கிறேன். அடுத்த நிகழ்ச்சி நீங்கள் நீ கோரினால் கேட்பீங்க, அந்த நிகழ்ச்சியை வழங்குறதுக்காக ஆர்ஜி குடலி இருக்காங்க, அவங்களோட சேர்ந்து தொடர்ந்து வரக்கூடிய நிகழ்ச்சிகள் எல்லாம் கேட்டு ரசிங்கள்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீ போரினாய்.

விபத் பாரதி தமிழ் பண்பலை 102.3, கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 கேட்டு ரசிச்சிட்ருக்க அத்தனை மக்களுக்கும் இனி இரவு வணக்கம் சொல்லிக்கிறது. நான் உங்கள் அர்ஜய குழலி. நீங்கள் கேட்டுருந்துருக்குது நீ கோரினால் நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சியில் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்லா டின்னர் டைம் வந்துருச்சு, எல்லோரும் சாப்பிட்ருவீங்க அப்படின்னு நம்புகிறேன். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி உங்களுக்காக ஒரு சூப்பரான க்வெஸ்சன் ஒன்று எடுத்துகிட்டு வந்திருக்கேன். எப்படி உங்களுக்கு பூந்தண்டில் வந்த க்வெஸ்சன் பிடிச்சிருந்துச்சோ அதே மாதிரி இந்த க்வெஸ்சனும் இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். என்னம்மா க்வெஸ்சன் அது அப்படின்னு கேட்டிங்க, அதாவது நம்ம சின்ன வயசில் வந்து நிறைய டேலண்ட் வச்சுருப்போம், வரைஞ்சிருப்போம், டான்ஸ் ஆடிருப்போம், விளையாட இருப்போம், நிறைய விஷயங்கள் நம்ம வந்து அந்த சின்ன சிறு வயதில் பண்ணியிருப்போம். ஆனால் வளர வளர வளர அந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்னு சொல்லப்படுற மற்ற திறமை எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிருக்கும். படிப்பில் ஃபோக்கஸ் பண்ணியிருப்போம், அதுக்கப்புறம் ஒரு வேலை, அதுக்கப்புறம் குடும்பம், இந்த மாதிரி அடுத்த ஸ்டேஜஸ் ஆஃப் லைஃபுக்கு வந்திருப்போம் இல்லையா. ஸோ உங்கள் சின்ன வயசில் இருந்த ஒரு திறமை, நான் ரொம்ப திறமைக்காரன் தான் அந்த விஷயத்தில், ஆனால் அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ண முடியலை, அதை அப்படியே விட்டுட்டேன், அந்த மாதிரி இப்போ இல்லாத சின்ன வயசில் இருந்த அந்த திறமை என்ன அது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம். நீங்கள் கூப்பிட வேண்டிய நம்பர்ஸ் 044 அப்படின்ற இணைப்பை என்ன சேர்த்துட்டு 2952 0853 2838 9817 நம்பர்ஸ்க்கு கால் பண்ணுங்கள். கால் பண்ண முடியாதவங்க விபத் பாரதி தமிழகம் நான் 2.3 அப்படின்ற ஃபேஸ்புக் பேஜில் ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருப்பேன், இந்த போஸ்ட்டு கீழே கமெண்ட்ஸாகவும் உங்களுடைய பதில்களை பதிவு செய்யலாம்.

நிகழ்ச்சியில் நீங்கள் வந்து அவங்களுடைய பதிலை யோசிச்சு ரெடியாக வைக்கிற வரைக்கும் ஒரு பாட்டு ஒன்று கேட்டு வருவோம். யாக்கை திரைப்படத்துலேருந்து தனுஷ் குரலில், விக்னேஷ் சிவன் வரிகளில், யோன் சங்கர் ராஜா இசையில் ஒரு பாடல் கேட்க போகிறீங்க. கேட்டு இணைந்திருங்க. விவத் பாரதி தமிழகம் 102.3.

0: நீங்கள் ஒரு நாள் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. நம்ம இன்றைக்கி வந்து உங்கள் சின்ன வயசில் இருந்த திறமை ஆனால் இப்போ இல்லை அப்படின்றது தான் பேசிகிட்ருக்கோம். நம்மக்கிட்ட பேச போகிற முதல் நேயர் யாருன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம். வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: சத்யநாராயணன், கோயம்புத்தூர்லேருந்து.
0: வணக்கம், சொல்லுங்க.
1: சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா, சின்ன வயசில் எங்கள் அம்மா, நாங்கள் ஆம்பளை பசங்க நாலு பேர், பொன் குழந்தைங்க இல்லை.
0: சரி,
1: 15-16 வயசுலயே எங்களுக்கு எல்லாம் சமையல் நல்லா சொல்லி கொடுத்துட்டாங்க.
0: சூப்பர்.
1: அதனால சமையல் கலை ரொம்ப அப்பவே சின்ன வயசுலயே கத்துக்கிட்டோம். ஆனா இப்ப போய் கிச்சன்ல போய் பண்ணோம்னா நம்ம வைஃப் அளவு அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. அவ சொல்றாங்க 30 நாள் வர கேஸ், 10 நாள் வராதுங்கிறாங்க.
0: ஓகே, அப்ப சின்ன வயசு நல்லா சமைச்சீங்க, இப்ப சமைக்கிறது இல்ல.
2: வணக்கம்.
0: யார் இங்க பேசுறீங்க?
2: காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜபாத், ஜே இஸ்மாயில்.
0: வணக்கம். வணக்கம், சொல்லுங்க
2: மேடம். நான் முட்டை தோசை நல்லா போடுவேன் மேடம், சின்ன வயசுலயே.
0: ஓகே.
2: ஆமா, நல்லா போடுவேன். இப்பெல்லாம் வந்து ஒரு நேரம் சொன்னார் பாத்தீங்களா, கேஸ் நீங்க அந்த மாதிரி விட்டு போனா கேஸ் காலி ஆயிடும், சண்டை போடுறாங்க மேடம் வீட்டுல.
0: உங்களுக்கும் அதே பிரச்சனையா?
2: விட மாட்டாங்க மேடம் இப்போ.
0: ஓகே, அப்ப வந்து சின்ன வயசுல உங்களுக்கு தரவா முட்டை தோசை சூப்பரா போடுறது.
3: சொல்லிடுத்தாரு சாம்பார் செய்யணும். இப்ப கூட கல்யாணம் ஆயிட்டேன், 67 வயசு
0: ஆகுது.
3: போவாங்க அண்ணன் வீட்டுக்கு, அக்கா வீட்டுக்கு, நான் செய்யுமா.
0: ஓகே,
3: திருப்தி வேற ஒன்றும் இல்லம்மா.
0: சூப்பர் சூப்பர் சார், வாழ்த்துக்கள். கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம். வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
4: கும்பகோணம் மட்டும் தாராசுரம் சமரசம் நலமுடன் இருக்க வாழ்த்துக்கள்மா உங்களுக்கு.
0: நன்றி நன்றி, சொல்லுங்க.
4: எனக்கு சின்ன வயசுல அடுப்பு இந்த கேசரம் கிடையாதுமா, அப்ப விறகு வச்சு எடுக்கிறதுதான். நான் வெந்நீர் போட தெரியும் எனக்கு. அப்ப முட்டை உடைச்சி ஆம்லெட் போட்டுருவேன்.
0: இல்ல, சமையல்ல இருந்த திறமை தான் கிடையாது, வேற எந்த திறமையா இருந்தாலும் சரிதான்.
4: நிச்சயமா நிச்சயமா, அது ரெண்டும் செய்ய தெரியுமா எனக்கு.
0: ஓகே சூப்பர் சார், கால் பண்ணதுக்கு நன்றி.
5: வணக்கம்.
0: பாத்து பண்ணுவீங்க இல்லையா?
5: சித்தனம் பண்ணி சரி பண்ணி வைப்போம்மா.
0: ஓகே ஓகே சூப்பர் சார், கால் பண்ணதுக்கு நன்றி.
5: நன்றிப்பா.

0: இன்னைக்கு நீ ஒரு நாள் நிகழ்ச்சியில் என்ன க்வெஸ்சன் அப்படின்னா, சின்ன வயசில் உங்களுக்கு இருந்த திறமை, அது இப்போ இல்லாத அந்த ஒரு திறமை என்னன்றது தான் எனக்கான கேள்வி. கண்டிப்பாக சின்ன வயசில் நிறைய வேலைங்க பார்த்துட்டு இருந்திருப்போம், ஏதாச்சும் ஒரு திறமையாக வந்திருப்போம். பட் ஆனால் சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக அதை விட்டுட்டு நம்ம வேறு ஏதாச்சும் ஒன்றில் ஃபோக்கஸ் பண்ணியிருப்போம். அந்த மாதிரி ஏதாச்சும் சின்ன வயசில் உங்களுக்கு திறமை இருந்து அதை இப்போ இல்லாமல் இருந்திருக்கான்றது தான் கேள்வி. சமையல் திறமைகள் மட்டும் இருக்கணும்னு அவசியம் இல்லை, என்ன திறமையாக இருந்தாலும் சரி தான். ஓகே, நெக்ஸ்ட் கால்கிட்ட பேசி நம்ம அவங்க என்ன திறமை சொல்கிறாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
1: உடையார் பாளையம் அஜிம்.
0: வணக்கம், சொல்லுங்க.
1: எனக்கு வந்து வசனம், இந்த திரைப்பட வசனங்கள் எல்லாம் கொஞ்சம் பேசி நல்லா பழக்கப்பட்டவனும்.
0: ஓகே, சூப்பர். டயலாக் அப்படியே படத்துல இருக்கிறது மாறாம பேசுவீங்க தானே?
1: ஆமா, மனோகரா படத்துல பாத்தீங்கன்னா தந்தைய பத்தி

0: தந்தையருடைய நடவடிக்கை பிடிக்காம சிவாஜி கணேசன் பேசுவாரு, கோட்டை கொத்தளங்களை நினைத்து கிடந்த நெஞ்சம் இந்த குட்டி சுவரின் ஏழில் அல்லவா குளிர் காய்கின்றது. புருஷோத்தமரே, புரட்டுக்காரியின் உருட்டும் விழியிலே உள்ளத்தை காண்பவரே, மானம் ஒன்றே நல்வாழ்வு என கொண்டு வாழ்ந்த மரவேந்தர் பரம்பரையிலே மாசாக வந்தவரே, மண்டிக்கும் மயிலுக்கும் வித்தியாசம் தெரியாத மதிவானரே, குளிர் நிலவை கொல்லிக்கட்டை என்று கூறிய குருடரே, அன்பின் பிறப்பிடம் அறநெறியின் இருப்பிடம்.
1: சூப்பரா சூப்பரா உண்மையிலே பேசுறீங்க, நன்றி
0: நன்றி மேடம்.
1: வணக்கம்
2: வணக்கம்.
3: எங்களுக்கும்
1: சந்தோஷம். சொல்லுங்க, நீ கேள்வி தெரியுமா?
3: சொல்லுங்க மேடம்.
1: அதாவது சின்ன வயசுல உங்களுக்கு இருந்த திறமை இப்ப இல்லாத திறமை?
3: வந்து கபடியில நாம விளையாடுவேன், எனக்கு சிறப்பா விளையாட தெரியும்.
1: சூப்பர்,
3: விளையாண்டு இருக்கிறேன். ஆனா நான் வயசு இப்ப வந்து 66 ஆகிறது. அதனால இப்படிக்கெல்லாம் நாம அந்த வீட்டு உள்ள சூழ்நிலையில என்னென்ன செய்ய முடியுமோ அதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கேன்.
1: ஓகே ஓகே, சூப்பர் சார், கால் பண்ணி பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி.
3: நீண்ட நாள் முயற்சிக்கு பிறகு உங்களோட அழைப்பு கிடைச்சதற்கு எனக்கு மிக்க மகிழ்ச்சி.
1: எங்களுக்கும் ரொம்ப மகிழ்ச்சி. தொடர்ந்து விபத் பாரதி கேளுங்க.
3: தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்கிறேன்.
1: நன்றி நன்றி
3: நன்றி நன்றி.
1: வணக்கம் வணக்கம்
4: வணக்கம். கவிஞர் சுந்தரமூர்த்தி, சென்னை குளத்தூர்லேருந்து பேசுறேன்மா. இரவு வணக்கம்மா.
1: இரவு வணக்கம் சார், சொல்லுங்க.
4: எனக்கு வந்து சின்ன வயசுல கிராமத்துல இருந்தேன் நானு. காத்தாடி விடுவோம், நிலத்து பக்கத்துல போயிட்டு என்ன பறந்த இடம் இருக்கு இல்லைங்களா, காத்தாடி விடுவோம். அதுக்கப்புறம் மரத்துக்கு புளிய மரம்லாம் ஜாஸ்தியா இருக்கும் வந்தாங்க. அந்த நிழல்ல வந்து எந்நேரமும் கோலி விளையாடுறது, பம்பளம் விளையாடுறது, கில்லி விளையாடுறதுதான். ஒரு 25 வயசு ஆனவங்க அதுக்கப்புறம் படிப்பு நை போச்சு, சென்னை படிப்பு வேலை திருமணம் அப்படி போயிடவே அது வந்து ஆடு புகழம் ஆடு தெரியும் எனக்கு. ஆடை ஆடு யாரும் இல்லைங்களே, ஆடுறதுக்கு ஆள் இல்ல. அதனால வந்து கொஞ்சம் மறக்கல என்னன்னா, ஞாபகம் சின்ன இருக்க வந்தாலே ஞாபகம் சின்ன பையன் ஒண்ணும் கிடையாது இல்லைங்களா வந்தது.
1: அதனால
4: எல்லாம் விட்டுட்டேன் நான், எல்லாம் விட்டுட்டேன். அதை பத்தி வந்து வாய்ப்புக்கு நன்றி.
1: நன்றி சார், நன்றி. வணக்கம் வணக்கம், லைன்ல இருக்கீங்க? வணக்கம் விபத் பாரதி தமிழ் எஃப்எம்.
5: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
5: வணக்கம் மேடம், நான் கோயம்புத்தூர் ராமகிருஷ்ணன் மேடம்.
1: வணக்கம், சொல்லுங்க சார்.
5: எனக்கு சின்ன வயசுல வந்து ஆர்வம் அதானே கேக்குறீங்க?
1: ஆமா, சின்ன வயசுல நமக்கு ஏதாச்சும் ஆர்வம் திறமை ஏதாவது இருந்திருக்கும், நல்லா பண்றப்பான்னு சொல்லிருப்பாங்க, பட் நம்ம அதை ஃபாலோ பண்ணிருக்க மாட்டோம், வேற ஏதாவது லைன்ல வந்திருப்போம்.
5: ஆமாமா, அது நான் சின்ன வயசுல வந்து ஊர்ல எந்த வேலையா இருந்தாலும் போய் செஞ்சிருவேன். மெட்ராஸ்ல இருந்து போவேன் ஒரு வாரம் லீவ்ல. அப்ப வந்து கையில இருந்து கொண்டு போன காசு எல்லாம் காலி ஆயிடுச்சுனாக்கி என்ன பண்ணுவோம், வீட்டுல யார்த்தையும் கேட்க மாட்டேன். அதுக்காக சின்ன சின்ன வேலைக்கு போயிடும், வாழைத்தோட்டத்துல வாழைத்தோட்ட வேலை இல்ல கதிர இருக்கிற வேலை, அந்த மாதிரி எல்லா வேலையும் போயிடும். ஆனா என்னைய மாதிரி யாரும் செய்ய மாட்டாங்க, அந்த அளவு ரொம்ப ஆர்வமா செய்வேன். கதிரரு கதிரப்பெல்லாம் குனிஞ்சு செஞ்சாருன்னா எங்க அப்பா சத்தம் போடுவாங்க, 100-50 பிடி அறுத்துட்டு தான் நிமிடணும்பாங்க, அப்பதான் அடுத்த ஆளை முந்த முடியும். அப்படி அறுத்துருவேன், அறுப்பில மட்டும் எங்களை வந்து ஜெயிக்கவே முடியாது. நாங்க எங்க அப்பா எல்லாம் ஒன்னா கூறு பிடிக்கிறவங்க
1: எல்லாம்
5: அந்த அளவு பயங்கரமா அறுவடைக்கு செய்வோம் வேலை.
1: சூப்பர் சார், சூப்பர்,
5: நன்றி மேடம்,
1: நன்றி. வணக்கம்.
6: அன்பு சகோதரிக்கு இரவு வணக்கம்.
1: இரவு வணக்கம், யார் எங்கன்னு பேசுறீங்க?
6: அடையாளம் பட்சம் தான் ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி பேசுறேன் மேடம். சூப்பரா இருக்குல்ல.
1: நன்றி நன்றி, சொல்லுங்க
6: மேடம். நான் எங்க வீட்டுல ரொம்ப செடிங்க வச்சிருக்கேன், மல்லி செடி, நம்ம மருத்துவ குறிப்பு செடி நிறைய
1: வச்சிருக்கிறேன்.
6: அது மொடக்கிற செடி அவ்வளவு தூதியால அந்த செடியெல்லாம் நிறைய வச்சிருக்கேன். எனக்கு ரொம்ப அதுதான் ஆர்வம் மேடம். வயசு 60 வயசு ஆயிடுச்சு, வீட்டுலதான் இருக்கேன் மேடம்.
1: செடியெல்லாம்
6: வளர்க்குறது மல்லி பாசி பேத்தி கட்டி தலை வச்சாங்க மேடம்.
1: ஓகே, நன்றி கால் பண்ணதுக்கு நன்றி.
6: நன்றி மேடம், நன்றி மேடம், வாய்ப்பு நன்றி மேடம்.
1: வணக்கம்
7: வணக்கம் மேடம், கேக்கு தாமர் ராஜசேகர் மேடம்.
1: வணக்கம், சொல்லுங்க.
7: சின்ன வயசுல
1: அதாவது நம்ம சின்ன வயசுல திறமை இருந்திருக்கும், அப்புறம் வளர வளர அதை விட்டுருப்போம் நம்ம. ஃபார் எக்ஸாம்பிள்

0: அதான் மேடம், டிராயிங் மேடம், டிராயிங் நல்லா வரையுவே மேடம்.
1: சூப்பர்,
0: அருமையா படம் வரையுவேன். சூரியகாந்தி பூ, அப்புறம் எல்லா விநாயகர் படம் எல்லாம் என்னென்ன வரையுவேன். அது இப்போ நினைவு பற்றின நன்றி. இப்போ வந்து கண்டினியூ பண்ண முடியல, ஏன்னா ஜாப்பே வேற மாதிரி போச்சு.
1: ஆமா, அதான் நடக்கும். சின்ன வயசுல ஸ்தலம் இருந்திருக்கும்.
0: கோயில், அது கோயில்ல போய் கோலம் எல்லாம் போடுறானா?
1: ஓகே, சூப்பர் சூப்பர்.
0: ஓகே, தேங்க்யூ மேடம்,
1: நன்றி நன்றி. வணக்கம்.
2: ஹலோ,
1: வணக்கம். யார் எங்க பேசுறீங்க?
2: ரொம்ப நன்றி.
1: தேங்க்யூ.

நேக ஒரு நாள் நிகழ்ச்சியில் ஒரு பாடல் கேட்டு வந்துடலாம். பெருமாண்டு திரைப்படத்திற்காக பாட்டு வந்துகிட்டு இருக்கு. கமலஹாசன் மற்றும் குழுவினர் குரலில் இளையராஜா வரிகள், இளையராஜா இசையில கேட்க போறீங்க. ஸ்டேட்யூன் ஜோத்பாரி தமிழ் 102.3 மனங்களில் நின்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: நேரம் 8:22. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது நீக்கு ஒரு நாள் நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சியில் எதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம்னா, இப்போ உங்கள்கிட்ட இல்லாத அந்த திறமை ஆனால் சின்ன வயசில் உங்ககிட்ட இருந்துச்சு, அது என்னன்றது தான் இன்னைக்கான கேள்வி. நம்ம கிட்ட பேச போகிற அடுத்த நேர் யாருன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம், விபத் பாரதி தமிழ் எஃப்எம்.
1: வணக்கம்மா.
0: வணக்கம், யார் இங்கே இருந்து பேசுகிறீங்க?
1: நல்லா
0: இருக்கலாம், நல்லா இருக்கீங்களா?
1: எனக்கு வந்து அந்த நாலு கட்டம் போட்டு ஜில்லி ஆடுவாங்க பாரு,
0: ஆமா,
1: அதை வந்து ஒரு ஜில்லி போட்டு காலால கையும் போயிட்டு அந்த விளையாட்டு, அப்புறம் ரைட்டாக தப்பா ரைட்டாக தப்பானா அந்த விளையாட்டு எனக்கு
0: பாருங்க.
1: இப்ப வயசாகி போச்சு, உட்காந்துருவேன்.
0: ஓகே ஓகேம்மா, கால் பண்ணி பாக்குறதுக்கு எடுத்துக்கு ரொம்ப நன்றி. வணக்கம். வணக்கம், லைன்ல இருக்கீங்க, சொல்லுங்க.
2: வணக்கம் மேடம். வணக்கம் மேடம்.
0: யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: தஞ்சாவூர் மாவட்டத்துல இருந்து பேசுறோம் மேடம்.
0: உங்க பேர்?
2: என் பேர் சரவணன்.
0: வணக்கம் சரவணன் சார், சொல்லுங்க.
2: அது நான் சின்ன பிள்ளைங்க வந்து இந்த எம்ஆர் ராதா ரத்தக்கணி நடிச்சு பாருல்ல,
0: ஆமா,
2: அவர் மாதிரி ஸ்டைல்ல பேசுவேன்.
0: ஓகே, சின்ன வயசுலயா?
2: ஆனா இப்ப எனக்கு 48 வயசாதான், மறாஜமா பேச முடியல.
0: ஓகே ஓகே ஓகே சார், கால் பண்ணி ஷேர் பண்ணதுக்கு நன்றி.
2: அப்பதான் எனக்கு ஃபர்ஸ்ட் இப்பதான் லைனே கிடைச்சிருக்கு, 3 மாசம் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்.
0: ஓ சூப்பர், நீ கிடைச்சிட்டு வாழ்த்துக்கள்.
2: இப்ப நான் ஃபர்ஸ்ட் நேர்.
0: சூப்பர் சூப்பர், வாழ்த்துக்கள் சார். தொடர்ந்து விபத் பாரதி கேளுங்க. நன்றி.
2: ஓகே மேடம், ஓகே, நன்றி.
0: வணக்கம்.
3: வணக்கம் மேம்.
0: வணக்கம், யார் இங்க பேசுறீங்க?
3: திருநெல்வேல இருந்து தனபால் பேசுறேன் மேம்.
0: வணக்கம், சொல்லுங்க.
3: நான் திருநெல்வேல இருந்து தனபால் பேசுறேன். ஆக்சுவலா சின்ன வயசுல எனக்கு கார் ஓட்ட ரொம்ப ஆசை.
0: சரி.
3: எங்க வீட்டுல கார் இருந்துச்சு. நான் வந்து ஒரு எங்க அப்பா நல்லா எங்க அப்பா சொல்ல மிலிட்டரியில இருந்து ரிட்டையர்ட்
0: ஆனாங்க.
3: நான் எல்லாம் கார் இருக்கும்போது அந்த கார் எல்லாம் அப்படி அப்படியே அப்படி எங்க அப்பா கிட்ட ஓட்டி ஓட்டி ஓட்டி படகு இந்த ஸ்டாண்ட் பண்ணது திரும்புறது. அப்படி 18 வயசுல எனக்கு வந்து லைசன்ஸ் கிடைச்ச உடனே எங்க லாங் டிரைவ் இப்ப நைட் அண்டே கார் விட நான் முதல்ல போயிருவேன்.
0: ஓகே,
3: ஆமா, அது வந்து இப்ப ரைட் நவ் ஐ அம் 59 இயர்ஸ். சோ இப்ப 50 வயசு எனக்கு ஆனதுக்கு அப்புறம் பிள்ளைகள் எல்லாம் பெரிய பிள்ளைகள் ஆன உடனே பிள்ளைகள் வைஃப் எல்லாம் கார் ஓட்ட ஆரம்பிச்சு நான் பின்சீட்டுக்கு வந்தேன்.
0: ஆமா,
3: நன்றி.
0: வணக்கம். வணக்கம், சொல்லுங்க. கட் ஆயிடுச்சு லைன், என்னமோ ப்ராப்ளம் நினைக்கிறேன். அண்ட் கால் பண்ணுறவங்க கொஞ்சம் நல்லா டவர் கிடைக்கிற இடமா கால் பண்ணிங்கன்னா லைன் சீக்கிரம் கிடைக்கும். வணக்கம்.
4: வணக்கம் மேம்.
0: வணக்கம், யார் எங்கேருந்து பேசுறீங்க?
4: கும்பகோணத்துலேருந்து மாரியம்மா ரமேஷ் பேசுறேன்.
0: வணக்கம் வணக்கம், சொல்லுங்க.
4: டக்குன்னு போட்டாங்க, என்ன பேசுறதுன்னு தெரியல.
0: இன்னைக்கு கேள்வி தெரியுங்களா?
4: சொல்லுங்கம்மா.
0: அதாவது சின்ன வயசுல உங்களுக்கு ஏதாவது திறமை இருந்திருக்கும், நாள் கணக்குல அதை நம்ம வந்து விட்டுருப்போம், அடுத்தடுத்த விஷயம்

0: விஷயங்களில் கவனத்தை செலுத்திட்டு அதை விட்டுருப்போம் இல்லையா, அந்த மாதிரி ஏதாச்சும் சின்ன வயசு தரமா இருந்துச்சான்றதா எனக்கான கேள்வி. சூப்பர். நன்றி, முடிஞ்ச அவபடி தச்சு பாருங்க. நன்றி, வணக்கம்.
1: ஹலோ,
0: வணக்கம். யாரு இங்க பேசுறீங்க?

0: வணக்கம்,
1: யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: திருவாரூர் மாவட்டம் வைப்பூர்ல இருந்து பேசுறோம். வேம்பு.
1: வேம்பு மேம் சொல்லுங்க.
2: பரமபதம் ரொம்ப சின்ன பிள்ளை ரொம்ப ஆர்வமா விளையாடுவோம். அந்த கட்டம் போட்டு
1: தெரியும் தெரியும் சொல்லுங்க.
2: அந்த கட்டத்துல இந்த கட்டம் போட்டு விளையாடுவோம். முன்ன தாய கட்டம்.
1: ஆமா ஆமா.
2: நன்றி.
1: வணக்கம். யாருங்க பேசுறீங்க?
3: நான் திருப்பத்தூர் மாவட்டம் மூக்குநூல் ஜெயராம் மேடம். நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கீங்க. நலமா இருக்கீங்களா? நீங்க
3: நலமா இருக்க மேடம்
1: சொல்லுங்க.
3: அதாவது சிறு வயதுக்கும் இப்போ வித்தியாசத்தை சொல்றீங்க, அதானே மேடம் தலைப்பு?
1: ஆமா, சின்ன வயசுல அது திறமை இருந்திருக்கும், ஆனா அது காலப்போக்குல மறந்துருப்போம், இல்ல வேற ஏதாவது விஷயத்துல ஆர்வத்தை செலுத்திருப்போம் அந்த மாதிரி.
3: ஆமா ஆமா. நான் வந்து சிறு வயதில் பாத்தீங்கன்னா நான் விளையாட்டுத்தனமா இந்த கிணத்துல குளிக்கும் போது ரொம்ப முழுகிட்டு எழுந்து வர மாட்டேன்.
1: ஓகே.
3: அது மாதிரி ரொம்ப நேரம் என்னை எதிர்பார்த்து என்ன வேடிக்கை எல்லாம் பாக்குவாங்க, இந்த இடத்துல என் முழிக்க வரமாட்டான்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம்
1: இருக்குவேன்.
3: அதே போல பார்த்தனா எங்க ஊருக்கு பக்கம் ஒரு ஏரி இருக்கு, குரம்குட்டை ஏரின்னு ஒன்று இருக்குது. அந்த ஏரியில போயிட்டு நான் குளிக்கும் போது என்கிட்ட ஒரு கூட்டம் ஒரு 10 பேரா நாங்க போய் குளிக்குவோங்க. அந்த குளிக்கும் போது முழுகிட்டு உள்ள தண்ணி தூக்கிட்டு மேல வர செடியை பிடிச்சா வரவே மாட்டேன் நானு
1: உள்ளது.
3: அது மாதிரி இருக்கு. பின்னாடி இப்ப நாலு அழுக்கு பார்த்தா இப்ப நான் தண்ணீர் முழங்கா முடியுது இல்லை. இப்ப அந்த மாதிரி இப்ப
1: முடியுறது இல்லையா?
3: ஆமா ஆமா. இப்ப அழிச்சு அப்போ ரொம்ப நாள் இருக்கும். இப்ப அது மாதிரி தண்ணீர் முழங்காவே காது வலி வந்துருது இப்போ.
1: ஓகே ஓகே சார், கால் பண்ணி பகிர்ந்துகிட்டது நன்றி.
3: ஆமா ஆமா ஆமா மேடம்.
1: ஓகே சூப்பர் சார், நன்றி.
3: நன்றி மேடம்.
1: இன்னைக்கு நேர்கள் எல்லாம் அழகா சொல்லிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு சின்ன வயசுல என்ன திறமை இருந்துச்சு, இப்ப என்ன திறமை, அந்த திறமை எப்படி விட்டு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நீங்களும் பகிர்ந்துக்க 0944-295-2-08-3-8-9-8-7-1 நம்பர்ஸ்க்கு கால் பண்ணுங்க. கால் பண்ண முடியாதவங்க வித் பாரதி தமிழகம் 102.3 அப்படின்ற ஃபேஸ்புக் பேஜில் போஸ்ட் ஒன்று போட்டிருப்பேன், அந்த போஸ்ட்டு கீழே கமெண்ட்ஸாகவும் பதிவிடலாம். ஸோ நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒரு பாடல் வந்துக்கிட்டே இருக்குது. என்ன பாடல் அப்படின்னா, ஒரே ஒரு ஊரிலே அப்படின்னு சொல்லிட்டு அபியும் நானும் திரைப்படுத்துறதுக்காக வந்துக்கிட்டு இருக்கு. இது வந்து அந்த பெண் குழந்தையை பார்த்து பாடுற மாதிரி சூப்பராக இருக்கும். கைலாஷ்கர் குரலில் வித்யாசாகர் இசையில் கேட்க போகிறீங்க. இணைந்திருங்கள், இது வித் பாரதி தமிழகம் 102.3. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது நீ கோரினாள்.

0: நேரம் 8:35. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது நீ கோரினால் நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சியில எதை பத்தி பேசிட்டு இருக்கோம்னா, சின்ன வயசுல உங்களுக்கு இருந்த திறமை, இப்ப இல்லாம போன திறமை என்ன திறமைன்றதான் பேசிட்டு இருக்கோம். நம்ம கிட்ட பேச போற அடுத்த நேயர் யாருன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம். வணக்கம் மேடம்.
0: யார், எங்க இருந்து பேசுறீங்க?
1: குந்தளம் பகுதியில இருந்து முருகன் நாளைக்கு எடுக்கிறேன் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க.
1: நான் வந்து 82 இந்த ஐடி படிக்க ஆரம்பிச்சேன் மேடம்.
0: ஓகே.
1: எனக்கு எலக்ட்ரானிக் சப்ஜெக்ட் தான் ரொம்ப பிடிக்கும். அது பிடிக்காம போய் இன்ஜினியரிங் லைன்ல டப்ளான் ஒரு ட்ரேட் எடுத்தேன்.
0: ஓகே.
1: அது சுத்தமா பிடிக்கல. அடுத்து வந்து ஒரு 15 கழிச்சு வேர்ல்டு விஷன் ஆஃப் இந்தியா மூலமா எனக்கு அந்த ஒரு ஆஃபர் வந்ததுங்க.
0: சரி.
1: அவங்கள ஃப்ரீயா ட்ரைனிங் கொடுத்து இப்போ அந்த எலக்ட்ரானிக்ஸ் ஃபீல்ட்ல நான் இருக்கேன் மேடம்.
0: சூப்பர் சூப்பர்,
1: சந்தோஷமா இருக்கு.
0: ஓகே, வாழ்த்துக்கள்.
1: நன்றி நன்றி மேடம். நன்றி நன்றி.
0: வணக்கம்.
2: ஹலோ.
0: வணக்கம்.
2: வணக்கம் மேம்.
0: வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க?
2: அரியலூர் மாவட்டம் சின்னவளையம் வெண்ணிலா முருகபாண்டியன் பேசுறேன் மேம்.
0: வெண்ணிலா மேம், சொல்லுங்க.
2: எனக்கு சின்ன வயசுல உடம்பு கை கால் எல்லாம் நல்லா வளையும் மேம்.
0: ஓகே.
2: நல்லா நெத்தி முறிக்குவாங்க சொல்லுவோம்ல.

0: அதெல்லாம் மட மடன்னு முடிப்பேன், இப்ப முடியல மேம்.
1: அப்ப ஃபிளெக்சிபிளா இருந்திருப்பீங்க.
0: ஆமா மேம், நல்லா வளைவேன், அப்படி மழை இப்படி பின்னாடி காலை தொடுற மாதிரி அந்த அளவுக்கு கூட வளைவேன். இப்ப சுத்தமா வளைய முடியல சார், நான் சும்மா கை கால் கூட வளைச்சு நம்ம சொன்ன பேச்சு கேட்க மாட்டேங்குது.
1: ஆமா போங்க ரைட்டு. ஆனா நல்ல பயங்கரமான, எல்லாருக்குமே சின்ன வயசுல பிளெக்சிபிளா இருந்திருப்பாங்க, இப்ப கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் இல்லையா?
0: அப்புறம் ரேடியோல பாட்டு ஓடுச்சுன்னா கூட கூட பாடுவேன், அந்த லைன் எல்லாமே தெரியும்.
1: வணக்கம், லைன்ல இருக்கீங்க, சொல்லுங்க.
2: மேடம், நான் காஞ்சிபுரம் செவிலிமேட்ல இருந்து ஏ சமயத்ரிஷ்டி 8th ஸ்டாண்டர்ட்.
1: அமிர்தஸ்ரீ சொல்லுங்க.
2: நான் வந்து இந்த பாட்டிக்கு வந்து சின்ன வயசுல இருந்து ஏதாச்சும்.
1: அமிர்தஸ்ரீ நீங்க பேசுறது விட்டு விட்டு கேக்குது.
2: மேடம்
1: வணக்கம், கேக்குதுங்களா?
2: ஆ கேக்குதுங்க மேடம்,
1: சொல்லுங்க உங்க பாட்டிக்கு.
2: பாட்டிக்கு வந்து சுட தண்ணி அந்த மாதிரி எல்லாம் போட்டு கொடுப்போம் மேடம். ஆனா இப்ப வந்து நாங்க சின்ன வயசுல பண்ணதெல்லாம் சொல்லி கொடுப்போம், சொல்லி காமிப்பாங்க மேடம், அந்த மாதிரி செஞ்சா நல்லா இருக்குமே
1: அப்படின்னு.
2: அது பண்றோம் மேடம், அவங்களுக்கு அந்த ஞாபகம் வந்துச்சு.
1: ஓகே மேடம், ஓகே ஓகே, சூப்பர். அமஜஸ்ரீ கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி.
2: நன்றி மேடம், பழைய ஞாபகத்தை எல்லாருமே ஞாபகம் பத்துறீங்க மேடம்.
1: நன்றி நன்றி, தொடர்ந்து விபத் பாரதி கேளுங்க. நன்றி.
2: ஓகே மேடம்,
1: வணக்கம். வணக்கம் சொல்லுங்க.
3: ஊசுண்ட கிராமம் திருப்பத்தூர் மாவட்டம், சஞ்சீவி பேசுறேன்.
1: வணக்கம் சஞ்சீவி சார், சொல்லுங்க.
3: இல்லங்க மேடம், எல்லாம் போன் தான் கேக்குறேன் மேடம்.
1: இன்னைக்கு கேள்வி என்ன அப்படின்னா, உங்க சின்ன வயசுல இருந்த ஒரு திறமை காலப்போக்கில் அதை விட்டுருப்போம், அது அது என்ன திறமைன்றதா எனக்கு கேள்வி. சின்ன வயசுல ஏதாச்சும் விளையாட்டு விளையாண்டுருப்போம்.
3: நல்லா திறமையா தான் இருந்தேன் மேடம் நானே.
1: ஓகே,
3: அப்பா செத்துட்டாரு, எனக்கு 63 வயசு ஆகுது.
1: சரி,
3: விளையாட்டு வேக்கில அப்படியே வந்து பசங்க அப்படி காலேஜ் படிக்க வச்சுட்டு எல்லாரும் வேலைக்கு அனுப்பிச்சேன் மேடம். இதுதான்
1: என்னுடைய. ஓகே ஓகே சார், சூப்பர். கால் பண்ணி பகிர்ந்து கிட்டதுக்கு ரொம்ப நன்றி.
3: நன்றி மேடம்,
1: வணக்கம்.
4: ஹலோ, கும்பகோணம் பேசுறேன் மேடம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க? வணக்கம் சொல்லுங்க. பாட்டு கத்துக்கணும் ஆசைப்பட்டீங்களுக்கு. வணக்கம்,
5: ஹலோ.
1: வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
5: அரியலூர்.
1: ஹலோ, கேக்குதுங்களா?
5: அரியலூர் மாவட்டம்.
1: வணக்கம் வணக்கம், சொல்லுங்க.
6: வணக்கம்
1: யார் இங்க இருந்து பேசுறீங்க?
6: மாவட்டம் திருபுவனத்துல இருந்து உதயா.
1: உதயா சார் சொல்லுங்க.
6: நான் சின்ன வயசுல அருமையா பாடுவேன் மேடம்.
1: ஓகே,
6: ஆனா அந்த அந்த குரல் இன்னைக்கு வந்து எனக்கு வரவே மாட்டது மேடம். ஆனா பாட்டு வருது, அந்த இனிமையான குரல் எனக்கு வந்து ஒத்து வரல மேடம்.
1: சின்ன வயசுல இருந்து குரல் இப்ப வரலையா?
6: பாட்டே நான் மாத்தி மாத்தி பாடுவேன் மேடம். அதாவது கிடக்கா, நினைக்க தெரிந்த மரமே உனக்கு மறக்க தெரியாத பாட்டை வந்து நான் எப்படி நான் பாடுவேன்? கொதிக்க தெரிந்த பாலே உனக்கு ஆற தெரியாத, தெரிந்த பாலே உன்னை குடிக்க முடியாதா, இப்படிலாம் நான் மெட்டே மாத்தி மாத்தி போட்டு பாடுவேன் மேடம்.
1: ஓகே ஓகே,
6: தேங்க்ஸ் மேடம்,
1: தேங்க்யூ.

தள்ளி போகாதே வந்துகிட்ருக்கு. சித் ஸ்ரீராம், ஆரியன் தினேஷ் கனகரத்னம் மற்றும் அப்பர்ணா நாராயணன் குரலில் தாமரை வரிகளில் ஏரகமன் இசையில் கேட்டு ரசிக்க போகிறீங்க இந்த பாடலை. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு வாங்கிட்டு இருக்கிறது உத்பாரி தமிழகம் 102.3. இந்த நிகழ்ச்சி நீ கூறினாள்.

0: என்னம்மா 11 மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு 12 மணிக்கு வந்திருக்கீங்க, எப்போதான் ஷாப்பிங் போகிறது?
1: உங்கள் அப்பாவுக்கு எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு வரதுக்குள்ள அப்பாப்பா. சரி கிளம்பலாமா?
0: ஒரு 10 மினிட்ஸ்மா வந்துடுறேன்.
1: என்ன குழலி, சாதம் பொங்கி கேஸ் அடுப்பே ஆஃப் ஆயிடுச்சு, என்னதான் பண்றியோ? நாங்கள்லாம்

0: அந்த காலத்துல
1: அம்மா அம்மா போதும்மா, உன் புராணத்தை ஆரம்பிச்சிடாத.
0: அன்னைக்கும் ஷாப்பிங் போனப்போ காரை ஆஃப் பண்ணாம ஃபியூல் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு காருக்குள்ள உட்காந்துட்டு இருந்த.
1: ஏசி ஓடணும்னா கார் ஓடிதான் ஆகணும்.
0: கடைக்குள்ள வந்திருந்தேனா ஏசியும் கிடைச்சிருக்கோம்ல, நம்ம ஃபியூலும் வேஸ்ட் ஆயிருக்காது. கேஸ் லீக் ஆனா வீட்டுக்கு கேடு, ஃபியூல் வேஸ்ட் பண்ணா அது நமது நாட்டுக்கே கேடு.
1: ஓகேம்மா, நீ சொல்றதும் கரெக்ட் தான். இனிமேல் எந்த ஃபியூலையும் வேஸ்ட் பண்ண மாட்டேன். எரிசக்தி பாதுகாப்பு நம்ம வீட்டிலும் தொடங்கட்டுமே.
2: இன்றைய சேமிப்பே நாளைய தலைமுறையின் வாழ்வு.

நீங்கள் கேட்டுட்ருக்கிறது நீக்கு ஒரு நாள் நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சியில் இன்றைக்கி எதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா, உங்கள் சின்ன வயசில் உங்களுக்கு திறமை இப்போ காலப்போக்கில் அது இப்போ இல்லை இல்லை இல்லை, நான் அதாவது வேறு ஒரு விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணி வேலை அடுத்தடுத்த வாழ்க்கை கட்டங்களில் ஃபோக்கஸ் பண்ணி நான் வந்து அதை விட்டுட்டேன் அப்படின்னா அது என்ன திறமை அப்படின்றது தான் இன்றைக்கான கேள்வி. ஃபேஸ்புக்கில் நம்மளுக்கு நிறைய பேர் கமெண்ட் போட்டிருக்காங்க, அதை பார்த்துடலாம். ஆற்காடு சாத்தூர் ரமேஸ் ஈஸ்வரி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. ஜெயஸ்ரீ, நான் சின்ன வயசில் கற்றுக்கிட்ட திறமைகள் மேலும் மேலும் வளர்த்துக்கொண்டேன், மறப்பதில்லைன்னு சொல்லிட்டு திருவாரூர் மாவட்டத்திலிருந்து போட்டிருக்காங்க. கருணாநிதி வீரவணல்லூர் வணக்கம் சொல்லியிருக்காங்க. ராமகிருஷ்ணன் குழுமக்கொண்டான் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. ரெடில் சயாத் பாஷா, ஓடுவது, மரம் ஏறுவது, தண்ணீரில் நீச்சல் அடிப்பது போன்று அதெல்லாம் இப்போ பண்ண முடியறதில்லை அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணியிருக்காரு. கொடமாண்டப்பட்டி கே வி ஜெயசீலன், சிறு வயதில் சுமார் 10 அடி உயரத்திலிருந்து கிணத்துல சாதாரணமாக குதிப்பேன், பட் ஆனால் இப்போ பண்ண முடியறதில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருக்காரு. இன்பா இலக்கிய, எந்த ஒரு படிப்பு சம்பந்தமான விஷயத்தையும் நான் சீக்கிரமாக மனப்பாடம் செய்திருவேன், ஆனால் இப்போ அந்த அளவுக்கு மனப்பாடம் செய்ய முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருக்காங்க. வாரியங்காவிலிருந்து கதிரவன் குழந்தைநாதன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அதே போல் கமலாவரதன் வந்து

அடையாள மட்டும் ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அதே போல் ரங்கராஜன் இனியரு வணக்கம் சொல்லிட்டு, சின்ன வயசில் வந்து இந்த படத்தில் உள்ள பாட்டெல்லாம் அழகாக வாயால் விசில் அடித்து பாடுறது வழக்கம், இப்போ விசில் வரதில் காற்று தான் வருதுன்னு சொல்லிட்டு டீநகர்லேருந்து ஷேர் பண்ணியிருக்காரு. செங்கல்பட்டு பன்னீர்செல்வம் சிறு வயதில் என்னோடய ஹேண்ட் ரைட்டிங் சூப்பராக, கையெழுத்து ரொம்ப அழகாக இருக்கும், இப்போ தெளிவாக இருந்தாலும் அந்த அழகு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருக்காங்க. கமலா வரதன், எனக்கு ஒரு வேலை செய்தால் அதை வந்து முழுசாக முடிக்க தான் பிடிக்கும், முடிச்சுட்டு தான் அடுத்த வேலைக்கு போவேன், பட் இப்பயும் அப்படி தான், பட் கொஞ்சம் தடுமாற்றம் மட்டும் இருக்குன்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருக்காங்க. பொன்னிமன் மேடு வண்ணை கணேசன், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு, சிறு வயதில் வந்து கில்லி சடுகுடு அந்த மாதிரியான விளையாட்டுகள் விளையாடுவேன், ஆனால் இப்போ முடியறதில்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்தோனிராஜ் காட்டுப்பக்கம், டிராயிங் வரைவேன் ஓவியம் வரைவேன்னா இப்போ பண்ணுறதில்லன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதே போல் பிரபாகரன் பிரியதர்ஷன், சிறு வயதில் விழுந்தாலும் அழாமல் எழுந்து துணிவு, வயதான பின் விழுவோமோ அப்படின்ற பயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நடராஜன் சுப்பையா புத்தகரம், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு, சின்ன வயசில் விவசாயம் செய்வதில் அனைத்து விவசாய வேலைகள்லையும் வந்து அவங்க தான் முதன்மையாக இருப்பாங்க, பட் ஆனால் இப்போ வந்து வேறு இடத்துல வேலை பார்க்கறதுனால அதை பண்ண முடியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் நம்ம நிகழ்ச்சியுடைய பேர் நீ கூறினால், அடுத்து நம்ம ஃபேஸ்புக்கில் வந்து சுரேஷ் அப்படின்றவங்க வந்து, பாட்டும் பயணம்கான கமெண்ட் போட்டிருக்காங்க. அதே போல் பாபு முல்லக்காடு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. ராமகிருஷ்ணன் கோவிந்தராஜன், தூத்துக்குடி சி பாலசுப்ரமணியம், மயிலை பட்டாபி இவங்கெல்லாம் வந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் போட்டிருக்காங்க. அதே போல் மயிலை பட்டாபி கையை வந்து இரு கைகளுக்கு நடுவில் அதை அக்கல்ல வச்சுக்கிட்டு சவுண்ட் வர வைப்பாங்க சின்ன குழந்தைங்களாம், அந்த மாதிரி வைக்கிறதுல கில்லாடி அவர் சின்ன வயசுலன்னு சொல்லியிருக்காரு.

0: இன்னைக்கு ஃபேஸ்புக்கில் வந்திருக்க கமெண்ட்ஸ் இவ்வளோ தான். அது மட்டும் இல்லாமல் நமக்கு கிட்ட பேசுறதுக்கு நேயர்கள் தயாராக இருக்காங்க. வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: திருமணி சை குண்டு.

0: பேரு விஸ்வநாதன்.
1: வணக்கம் சார், சொல்லுங்க.
0: நம்ம ஓட்ட பஞ்சல ஃபர்ஸ்ட் பந்தயமா வருவேன். இப்ப நரகம் உள்ள ஓடவும் உள்ள அங்கங்க முடிக்குது, அங்கங்க அதே இதுவாகி போகுது. அதே மாதிரி இந்த லைனும் கிடைக்கிறதுக்கு 10 நாள் 15 நாள் ஆகுது. ஒரு கால் பேசுறதுக்கு நான் பழைய நேயரு.
1: இனி கிடைச்சிட்டு உங்களுக்கு வாழ்த்துக்கள்.
0: ஏன்னா கிடைச்சது தொட 10 நாள் 15 நாள் ஆக போகுது.
1: டெய்லி ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பா கிடைக்க விடாம வச்சுதான்.
0: ஆமா,
1: நன்றி நன்றி
0: நன்றி.
1: வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
2: நாங்க தஞ்சாவூர் மாவட்டம் கும்மோணம் பக்கம் இடையில கிராமத்துல இருந்து பேசுறோம் மேடம். சங்கர்.
1: வணக்கம் சங்கர் சார், சொல்லுங்க.
2: அதாவது பாட்டு பண்ணுங்களா?
1: இல்ல இல்ல இல்ல, அதாவது வந்து இன்னைக்கு
2: தலைப்பு சொல்லுங்க.
1: உங்களுடைய சின்ன வயசுல உங்களுக்கு இருந்த திறமை என்ன இருக்கு? அது ஏன்னா இப்ப இல்லாம போன திறமை
2: விளையாண்டிருப்போம். அந்த செங்கல்னா அந்த தெச்சு தெச்சு கார அந்த பஸ் நம்ம ஊர்ல பஸ் ஓடுதுங்களா, அதையும் போல அந்த செங்கல் வச்சு கார் ஓட்டுறது. அந்த அந்த மண்ணு மண்ணு பாதையே வச்சு மண்ணு ஓட்டுறது. ஐயோ, என் பஸ் வருது, உன் பஸ் வருது அப்படின்னு எங்க ரூட்டு எங்க ரூட்ல வர்றது 27A 27B 38
1: அப்படி
2: சொல் அப்படி சொல்லிட்டு நாங்களாம் சின்ன பிள்ளைங்களாம் ஓட்டுறது. அதே போல நாங்க ஓட்டி போகும்போது அந்த நடப்பாதையில ஓடும் போது 8 பஸ் மோதும். அவன் அவன் சண்டைக்கு வருவான், நான் சண்டைக்கு வருவான். அதே போல சண்டை போடுறது, அந்த பஸ் ஓட்டுறது, சின்ன சின்ன ஞாபகங்கள்லாம்.
1: ஓகே சூப்பர்,
2: அதான் மேடம்.
1: நன்றி நன்றி, கால் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி.
2: ஓகே ஓகே மேடம்.
1: வணக்கம்
3: மேடம். வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
3: மேடம், மயிலாடுதுறை மாவட்டம் கோனேரி ராஜு, சுரேஷ்குமார் பேசுறேன். நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் சார், நீங்க நல்லா இருக்கீங்களா?
3: நல்லா இருக்கு மேடம்.
1: சொல்லுங்க.
3: நல்ல தலைப்பு கொடுத்துங்க மேடம். சின்ன வயசுல மேடம் வந்து 8th படிக்கிறப்ப அந்த ஓவியம் நல்லா வரையும் மேடம்.
1: சூப்பர்.
3: அந்த ஓவியம் வரையிறப்ப பாத்தீங்கன்னா காந்தி படத்தை வரைய சொன்னாங்க எல்லாருக்கும், ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு எல்லாருக்கும் கொடுத்து, அதுல நானும் உட்காந்து வரைஞ்சு மேடம்.
1: ஓகே.
3: அதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிரைஸ் எனக்கு கொடுத்தாங்க மேடம். அந்த ஆண்டி விழாவில் கூப்பிட்டு குடுக்கறப்ப அது பெரிய எனக்கு மனசுல பெரிய சந்தோஷமா இருந்தது.
1: சந்தோஷமா இருந்துச்சு. ஓகே
3: கண்டிப்பா மேடம். அது அந்த ஸ்கூல்ல அந்த ஆண்டி விழா அந்த செலக்ட் பண்ணி அந்த ஆண்டி விழாவப்ப நான் படிச்சது வந்து வடமட்ட உயர்நிலைப்பள்ளியில படிச்சேன். அந்த ஸ்கூல்ல ஆண்டி விழா வந்து எனக்கு அந்த பிரைஸ் கொடுத்தது அந்த ஓவியம் எடுத்து ரொம்ப இது. ஆனா இப்ப என்ன முடியல மேடம், வரவே முடியாது, அந்த இதை விட்டுட்டேன் மேடம்.
1: விட்டுட்டோம்,
3: ஆர்வமா இருந்தேன்.
1: ஓகே ஓகே சூப்பர் சுரேஷ் சார், கால் பண்ணி பகிர்ந்துகிட்டதுக்கு நன்றி.
3: நன்றி மேடம்.
1: வணக்கம்.
4: ஹலோ.
1: வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
4: நிகழ்ச்சிக்கு வணக்கம் வாழ்த்துக்கலாமா? திருவள்ளூர்ல இருந்து டிடி பேசுறேன்மா.
1: வணக்கம் வணக்கம், சொல்லுங்க.
4: அதாவது நீச்சல் நல்லா அடிப்பாங்கம்மா? அப்பெல்லாம் நான் நிறைய எவ்வளவு டைம்னாலும் தண்ணிலேயே இருப்பேன். இப்ப தனியே இல்ல.
1: ஆமா இல்லையா, அன்னைக்கு இருந்த ஏரி குளம் எல்லாம் இன்னைக்கு
4: இல்ல. ஆமாங்க, எவ்வளவு நேரம் நான் அப்படியே இருப்பேங்கம்மா. அந்த மாதிரி அவர் நீச்சல் எனக்கு ரொம்ப இதுவானாங்க.
1: ஓகே,
4: இப்ப அது கிடைக்கல.
1: ஓகே ஓகே சார், கால் பண்ணி இதை ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கு ரொம்பவே நன்றி.
4: நன்றி, வாத்துக்கம்மா.
1: நம்ம நிகழ்ச்சியுடைய நிறைவு காலர் யாருன்னு பாத்திரலாம். வணக்கம்.
5: ஹலோ மேடம்.
1: வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
5: கோயில மோகன் பேசுறேன்.
1: வணக்கம் சொல்லுங்க.
5: நான் ஒரு சின்ன வயசுல ஒரு 15 வயசுல ஊட்டி கத்துட்டு படிப்பு லோக பிஜி நம்ம புக்கெல்லாம் வச்சுட்டு இந்த இரும்பு கடையில வேலை செய்வேன்.
1: ஓகே.
5: அதுல வந்து 5 ரூபாய் கட்சதா அது என் குடும்பமே வெளியே கத்துனதும்
1: தெரியாது.
5: அப்ப கஷ்டம் தெரியாது. மனசுக்கு போனது கொட்டிகளா எடுத்துட்டு வயசான காலத்துல அந்த கஷ்டம் எங்க அம்மா எல்லாம் கஷ்டப்பட்டு. அதே போலதான் இல்ல அன்னையில ஸ்டார்ட் பண்ணத இன்ன வரைக்கும் கஷ்டப்படுறேன். இப்ப பராதியா இருக்கேன் நான்.
1: ஓகே ஓகே சார், கால் பண்ணி சொன்னதுக்கு ரொம்ப நன்றி.
5: நன்றி, தேங்க்யூ.

நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நீ குரல் நிகழ்ச்சி ரொம்பவே சூப்பராக போச்சு. அழகாக எல்லாரும் ஃபோன் பண்ணி ஆன்சர் பண்ணீங்க, ஃபேஸ்புக்கில் கமெண்ட்ஸ் போட்டிங்க, அத்தனை பேருக்கும் நன்றி. நிறைவு பாடலாக வரப்போகிறது காதலே காதலே அப்படின்ற சூப்பர் பாடு. 96 திரைப்படத்திற்காக காத்துட்ருக்கு. சின்மய ஸ்ரீபடா மற்றும் கோவிந்த் வசதா குரலில், கார்த்திக் நேஹா வரிகளில் அண்ட் கோவிந்த் வசதாவோட இசையில் கேட்க போகிறீங்க.

0: நேரம் 9 மணி. நேர்களை நீ கேட்கவிருப்பது பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும்.
1: ஆகாஷ்வாணி பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்,

0: ஓடக்கார முருகையன் தன் மனைவி போட்ட கூக்குரலை கேட்டு திடுக்கிட்டு திகைத்தான். மறுபடியும் அவளை பார்த்து கையினால் சமிக்ஞைகள் செய்து கொண்டே,
1: பிள்ளை இன்னும் உணர்கிற, உனக்கு பைத்தியமா என்றான்.
2: எனக்கு ஒன்றும் பைத்தியம் இல்ல, உனக்கு தான் பைத்தியம், உன் அப்பனுக்கு பைத்தியம், உன் பாட்டனுக்கு பைத்தியம், உனக்கு இவர் அடையாளம் தெரியல? ஈழத்தை வெற்றி கொண்டு மன்னர் மகிந்தனை மலை நாட்டுக்கு துரத்திய வீரரை உனக்கு இன்னார் என்று தெரியவில்லையா? சக்கரவர்த்தியின் திருக்குமாரரை, சோழ நாட்டு மக்களின் கண்ணின் மணியானவரை, காவேரி தாயை காப்பாற்றிக் கொடுத்த தவப்புதல்வரை உன்னார்?

0: அடையாளம் கண்டுகொள்ள முடியவில்லையா? அப்படியானால் இவரோடு எதற்காக நீ புறப்பட்டாய்? எங்கே போக புறப்பட்டாய்? என்றாள் ராக்கம்மாள்.
1: இளவரசர் இப்போது குறுக்கிட்டு, பெண்ணே, நீ என்னை யாரோ என்று தவறாக நினைத்து கொண்டாய். நான் ஈழ நாட்டிலிருந்து வந்த வியாபாரி. நான் தான் இவனை என்னுடன் வழிகாட்டுவதற்காக அழைத்து கொண்டு புறப்பட்டேன். உன்னோடு அழைத்து கொண்டு போ, வீண் கூச்சல் போடாதே என்றார். இந்த பேச்சு நடந்து கொண்டிருக்கும் போதே அவர்களை சுற்றிலும் ஜனங்கள் கூடிவிட்டார்கள். கூட்டம் நிமிஷத்துக்கு நிமிஷம் அதிகமாகிக் கொண்டிருந்தது. வந்தவர்கள் எல்லோரும் இளவரசரை உற்று பார்க்கலானார்கள். அப்போது ராக்கம்மாள் இன்னும் உரத்த குரலில்,
0: ஆ தெய்வமே, இது என்ன பொன்னியின் செல்வருக்கு சித்தப்பிரமையா? கடலில் மூழ்கிய போது நினைவை எழுந்துட்டீங்களா? அல்லது அந்த பாவி புத்த பிக்ஷுக்கள் இப்படி தங்களை மந்திரம் போட்டு வேறொருவர் என்று என்ன செய்து விட்டாங்களா? அல்லது ஐயையோ, அப்படியும் இருக்குமா? தாங்கள் இறந்து போய் தங்கள் திருமேனியில் எவனேனும் கூடுபட்டு கூடுபாயும் வித்தை தெரிந்தவன் வந்து புகுந்திருக்கிறானா? அப்படிலாம் இருக்க முடியாது கோமகனே. நல்லா யோசிச்சு பாருங்க. தாங்கள் வியாபாரி இல்ல, சுந்தர சோழ சக்கரவர்த்தியின் திருப்புதல்வர். உலகத்தை ஒரு கூட நிழல்ல ஆள பிறந்தவர். சந்தேகம் இருந்தா தங்களோட உள்ளங்கைகளை கவனமா பாருங்க, சங்கு சக்கர ரேகைகள் இருக்கும் என்று கத்தினாள்.
1: உடனே இளவரசர் அருள்மொழிவர்மர் தம் இருகைகளையும் இருக மூடிக்கொண்டார். பெண்ணே, நீ வாயை மூடிக்கொண்டு சும்மா இருக்க மாட்டாயா என்று சொல்லிவிட்டு முருகையனை பார்த்து, இது என்னப்பா தொல்லை? இவளுடைய கூச்சலை நிறுத்த உன்னால் முடியாதா என்று கேட்டார். முருகையன் தன் மனைவியின் அருகில் வந்து காதோடு,
2: ரக்கமா, உனக்கு புண்ணியமா போகட்டும், பேசாம இரு. இளவரசர் யாருக்கும் தெரியாம வியாபாரி வேஷத்துல தஞ்சாவூர் போக விரும்புறாரு என்றான்.
0: அட பாவி மகனே, இதை முன்னாடியே சொல்லிருக்க கூடாதா? புத்த மடத்துல இளவரசர் இருக்கவே மாட்டார்னு சொன்னியே, அந்த புத்தியோடுதான் இப்பவும் இருந்திருக்கிற. ஐயோ, என்ன குத்தம் செஞ்சு புட்டேன், ஆசை மிகுதியால உளறிட்டேனே. பாவி பழுவேட்டரையர்கள் தங்களை சிறைப்பிடிச்சு பழிவாங்க அவங்க சமயம் பார்த்துக்கிட்டு இருக்காங்களே, அது தெரிஞ்சிருந்தும் இப்படி தங்களை பகிரங்கப்படுத்தி விட்டேனே இளவரசே. ஆனாலும் நீங்க அஞ்ச வேண்டாம், பழுவேட்டரையர்கள் தங்களை தங்கள் திருமேனியில ஒரு அணுவுக்கும் தீங்கு செய்ய முடியாது. என்ன மாதிரி, என் கணவனை மாறி லட்ச லட்சம் பேர்கள் தங்க கட்சியில நின்று தங்களை பாதுகாக்க ஆயத்தமா இருக்கிறோம் என்றாள்.
1: உடனே தன்னை சுற்றிலும் நின்ற பெருங்கூட்டத்தை பார்த்து,
0: நான் சொன்னதை நீங்களாம் ஆமோதிக்கிறீங்களா இல்லையா? உங்களை யாரேனும் பழுவேட்டரர் கட்சிக்கு சேர்ந்தவங்க இருக்கிறீங்களா? அப்படின்னா அவங்க இப்பவே முன்னாடி வாங்க, என்ன முதல்ல கொன்னு போட்டு பிறகு இளவரசருக்கு தீங்கு செய்ய நினைங்க
1: என்று அலறினாள். அதுவரையில் அடங்காத வியப்புடன் பார்த்து கேட்டுக் கொண்டிருந்த மக்கள், பொன்னியின் செல்வர் வாழ்க, ஈழம் கொண்ட வீராதி வீரர் வாழ்க என்று ஒரு பெரிய கோஷத்தை கிளப்பினார்கள். அதை கேட்டுவிட்டு மேலும் பல மக்கள் திரண்டு வந்து அங்கே கூடினார்கள். அப்படி வந்தவர்களிலே நாகைப்பட்டினம் நகரத்தின் எண் பேராக தலைவர் ஒருவரும் இருந்தார். அவர் கூட்டத்தை விலக்கிக் கொண்டு முன்னால் வந்து, கோமகனே, தாங்கள் இந்த நகரின் சூடாமணி விகாரத்தில் இருந்து வருவதாக கேள்விப்பட்டோம். அந்த வதந்தியை நாங்கள் நம்பவில்லை. இப்போது உண்மை அறிந்தோம். நேற்று அடித்த பெரும் புயல் இந்த நகரத்தில் எத்தனையோ நாசங்களை விளைவித்திருக்கிறது. ஆனாலும் தங்களை புத்த விகாரத்திலிருந்து பத்திரமாய் வெளிக்கொணர்ந்ததே அதை முன்னிட்டு புயலின் கொடுமைகளை எல்லாம் மறந்து விடுகிறோம். இந்த நகரில் தங்களுடைய பாதம் பட்டது இந்த நகரின் பாக்கியம் என்று கூறினார். இளவரசர் இனிமேல் தன்னை மறைத்துக் கொள்ள பார்ப்பதில் பயனில்லை என்று கண்டுகொண்டார். ஐயா, தங்களுடைய அன்புக்கு மிக்க நன்றி. இந்த நகர மாந்தரின் அன்பு என்னை பரவசப்படுத்துகிறது. ஆனால் வெகு முக்கியமான காரியமாக நான் தஞ்சாவூருக்கு அவசரமாக போக வேண்டியிருக்கிறது. பிரயாணம் தடைபடக்கூடாது என்பதற்காகத்தான் இப்படி வியாபாரியின் வேடம் பூண்டு புறப்பட்டேன். எனக்கு விடைதாருங்கள் என்றார். அப்போது கூட்டத்திலிருந்து ஒரு குரல் கிளம்பியது.
0: கூடாது, கூடாது, இளவரசர் இங்கே ஒரு நாளாவது தங்கி ஏழைகளாகி எங்களோட உபச்சாரத்தை ஏத்துக்கிண்டு தான் புறப்படணும்
1: என்று உரக்க சத்தமிட்டது அந்த குரல். அதை பின்பற்றி இன்னும் ஆயிரம் ஆயிரம் குரல்கள், கூடவே கூடாது, இளவரசர் ஒரு நாளாவது இங்கே தங்கி இளைப்பாறிவிட்டுத்தான் போக வேண்டும் என்று கூச்சலிட்டன. எண் பேராயத்தின் தலைவர் அப்போது,
3: கோமகனே, என் நகர மக்களின் அன்பையும் உற்சாகத்தையும் பார்த்தீர்களா? எங்கள் உபச்சாரத்தை தாங்கள் ஏற்றுக்கொண்டு ஒருவேளையாவது எங்கள் விருந்தாளியாக இருந்துவிட்டுத்தான் போக வேண்டும். புத்த பிக்ஷுக்கள் செய்த பாக்கியம் நாங்கள் செய்யவில்லையா? நேற்று இந்த நகர மாந்தர் தங்களை புத்த பிக்ஷுக்கள் மறைத்து வைத்திருக்கிறார்கள் என்று சந்தேகப்பட்டு சூடாமணி விகாரத்தையே தகர்த்து மண்ணோடு மண்ணாக்கிவிட பார்த்தார்கள். அந்த சமயத்தில் புயல் வந்துவிட்டது. நாங்கள் செய்ய தவறியதை புயல் செய்துவிட்டது. விகாரம் இப்போது இடிந்து மண்ணோடு மண்ணாகிவிட்டது என்று சொன்னார்.
1: அதை கேட்ட இளவரசர், ஐயா, தாங்கள்

0: புத்த பிக்ஷுக்கள் மீது குற்றம் சுமத்தியது சரியல்ல. என்னுடைய வேண்டுகோளுக்காகவே பிக்ஷுக்கள் புத்த விகாரத்தில் என்னை வைத்திருந்தார்கள். நோய்வாய்ப்பட்டு உயிருக்கு மன்றாடிய என்னை யமனுடைய பாசக்கயிற்றிலிருந்து காப்பாற்றியவர்கள். சூடாமணி விகாரம் விழுந்து விட்டது என்று கேட்டு என் மனம் வேதனைப்படுகிறது. அதை திருப்பி கட்டி கொடுப்பது என்னுடைய கடமை என்றார்.
1: ஆஹா, இதெல்லாம் முன்னரே எங்களுக்கு தெரியாமல் போயிற்று. இப்போது தெரிந்து விட்டபடியால் சூடாமணி விகாரத்தை நாங்களே புதுப்பித்து கட்டி கொடுத்து விடுவோம் இளவரசே. தாங்கள் ஒருவேளை எங்கள் விருந்தாளியாக மட்டும் இருந்துவிட்டு போக வேண்டும்
0: என்றார் எண்பேராயத்தின் தலைவர். ஆமாம் ஆமாம் என்று பதினாயிரக்கணக்கான மக்களின் குரல்கள் எதிரொலி செய்தன.
1: இளவரசர், இங்கே தங்குவதனால் ஏற்படும் தாமதத்தை சரிப்படுத்திக் கொள்ளலாம். தாங்களோ கால்நடையாக புறப்பட்டிருக்கிறீர்கள். புயல் மழை காரணமாக சோழ நாட்டு சாலைகள் எல்லாம் தடைப்பட்டு கிடக்கின்றன. நதிகளில் எல்லாம் பூரண வெள்ளம் போகிறது. கால்நடையாக சென்று எப்போது போய் சேர்வீர்கள்? தங்களை யானை மீது வைத்து ஊர்கோலமாக அனுப்புகிறோம். தங்களுடன் நாங்கள் அனைவரும் வந்த தஞ்சாவூருக்கே கொண்டு வந்து விடுகிறோம்
0: என்றார் எண்பேராயத்தின் தலைவர். அவர் பேசிக் கொண்டிருக்கையில் ஜனங்களின் கூட்டம் மேலும் அதிகமாகிக் கொண்டிருந்தது. இளவரசர் யோசித்தார். காரியம் என்னமோ கெட்டுப்போய்விட்டது. ரகசியம் வெளியாகிவிட்டது. ராக்கம்மாள் மூடத்தனமாக கூச்சலிட்டு வெளிப்படுத்தி விட்டாள். மூடத்தனத்தினால் வெளிப்படுத்தினாளா அல்லது வேறு ஏதேனும் நோக்கம் இருக்குமா? எப்படியா இருந்தாலும் இந்த நகர மக்களின் நன்மை மீறிக்கொண்டு உடனே புறப்படுவது இயலாத காரியம். அதனால் இவர்கள் மனக்கஷ்டம் அடைவார்கள். அதோடு உத்தேசத்தில் உள்ள நோக்கம் மேலும் தவறினாலும் தவறிவிடும். மத்தியானம் வரையிலேனும் இருந்து இவர்களை சமாதானப்படுத்திவிட்டுத்தான் போக வேண்டும். புயலினால் கஷ்ட நஷ்டங்களை அடைந்தவர்களுக்கு சிறிது ஆறுதல் கூறிவிட்டு போக வசதியாகவும் இருக்கும். நான் இந்த சமயம் என்னை வெளிப்படுத்திக் கொள்வதால் நாட்டில் குழப்பம் விளையும் என்று இளையபிராட்டி குந்தவை கூறினாரே, அது எவ்வளவு உண்மையான வார்த்தை! என் தமக்கையைப் போன்ற அறிவாளி இந்த உலகிலேயே வேறு யாரும் இல்லை. தஞ்சை சிம்மாதன உரிமையை பற்றி பேசுகிறார்களே, உண்மையில் குந்தவை தேவியல்லவா சிம்மாதனத்தில் அமர்த்த வேண்டும்? இவ்வாறு பொன்னியின் செல்வர் சிந்தித்துக் கொண்டிருந்த போது ஜனக்கூட்டம் மேலும் அதிகமாகி வருவதைக் கண்டார். அவர்களுடைய குதூகலமும் வளர்ந்து வருவதைக் கண்டார். புயலின் கொடுமைகளையும் புயலினால் விளைந்த சேதங்களையும் மக்கள் அடியோடு மறந்துவிட்டதாக தோன்றியது. எங்கிருந்தோ யானைகள், குதிரைகள், சிவிகைகள், திருச்சின்னங்கள், கொடிகள், பேரிகை, எக்காளம் முதலிய வாத்தியங்களெல்லாம் வந்து சேர்ந்துவிட்டன. அரைப்பகல் நேரமாவது இங்கே தங்கிவிட்டுத்தான் புறப்பட வேண்டும் என்று இளவரசர் முடிவு செய்தார். எண்பேராயத்தின் தலைவரை பார்த்து, ஐயா, இவ்வளவு மக்களின் நன்மையும் புறக்கணித்துவிட்டு நான் போக விரும்பவில்லை. பிற்பகல் வரையில் இங்கே இருந்துவிட்டு மாலையில் புறப்படுகிறேன். அதற்காவது அனுமதி கொடுப்பீர்கள் அல்லவா என்றார். இளவரசர் தங்கிச் செல்ல சம்மதித்து விட்டார் என்ற செய்தி பரவியதும் ஜனக்கூட்டத்தின் உற்சாகம் எல்லை கடந்து விட்டது. குதூகலத்தை வெளிப்படுத்தும் வழிகளை கடைபிடிக்கத் தொடங்கினார்கள். வாத்தியங்கள் முழங்கத் தொடங்கின. ஆங்காங்கே வீதிகளில் கத்தி விளையாட்டு, கழி விளையாட்டு, குறவைக்கூத்து முதலியவை ஆரம்பமாயின. ஜனங்களையும் அவர்களுடைய குதூகல விளையாட்டுகளையும் கடந்து கொண்டு நாகைப்பட்டினத்து சோழ மாளிகைக்குச் செல்வது பெரிதும் கஷ்டமாயிற்று. எப்படியோ கடைசியில் போய்ச் சேர்ந்தார்கள். மாளிகைக்குள் இளவரசர் சிறிது நேரம் கூட தங்கி இளைப்பார முடியவில்லை. ஏனென்றால் அவர் வெளிப்பட்ட செய்தி அக்கம்பக்கத்து கிராமங்களுக்கெல்லாம் பரவிவிட்டது. ஜனங்கள் திரள் திரளாக வந்து குவிந்து கொண்டிருந்தார்கள். இளவரசரை பார்க்க வேண்டும் என்ற தங்கள் ஆவலை தெரியப்படுத்திக் கொண்டார்கள்.
2: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
3: தன்னை தேடிக்கிட்டு ரெண்டு கப்பல்கள் நிறைய வீரர்கள் தொண்டைமானாற்று முகத்வாரத்தின் பக்கத்துல காத்திருப்பதை கேள்விப்பட்ட அருள்மொழிவர்மர் அந்த இடத்துக்கு விரைவாய் போய் சேர விரும்பினார் அல்லவா? அதுக்கு பூங்குழலின் உதவியை நாடின போது பூதி விக்ரமகேசரி எதிர்ப்பு தெரிவித்ததும் இளவரசர் தன் முடிவுல உறுதியா இருந்ததால அந்த பிரயாணத்தை தாமதப்படுத்த முயன்றதும் நினைவிருக்கும். இந்த கட்டத்துல மாறு வேஷத்துல தஞ்சைக்கு போக முயன்ற இளவரசர் எதிர்பாராத விதமா நாகைப்பட்டினத்து மக்களின் அன்பு தொல்லைய மீற முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்கார். தொண்டைமான் நதி முகத்வாரத்தை அடைஞ்ச பிறகு நடந்த திருப்பங்களை பார்த்தோம். ஒவ்வொரு திருப்பத்திலையும் அவர் பொறுமை காத்து வந்தார். இப்போ பூங்குழலின் அண்ணி ராக்கம்மாவின் அருவறுப்பான பேச்சு, பெண்ணே நீ வாயை மூடிக்கொண்டு சும்மா இருக்க மாட்டாயா கேட்கிற அளவுக்கு பொறுமை இழக்க வச்சிடுச்சு. இந்த பகுதியில வந்துள்ள பல சொற்கள்ல முதல்ல எண்பேராயம் என்பதை

0: பார்ப்போம். இதன் பொருள் அரசருக்குரிய எண்பெரும் துணைவர். கணக்கர், கருமக்காரர், கணக்கச் சுற்றம், கடைக்காப்பாளர், நகரமாந்தர், படைத்தலைவர், யானை வீரர், இவ்விழிமரவர். கணக்கர் அல்லது கரணத்தியலவர் அரசு கணக்கர்கள். கருமக்காரர் அரசு பணிகளை செஞ்சு முடிக்கிற அதிகாரிகள். கனகச் சுற்றம் அரசு பண்டார பொருள், நிதி இவற்றை பாதுகாக்கிறவங்க. கடைக்காப்பாளர் வாயில் காப்போர். நகர மாந்தர் முக்கிய பிரதிநிதிகள், வணிக தலைவர்கள். படைத்தலைவர் தளபதிகள். யானை வீரர் யானைப்படை வீரர்கள். இவுளி மரவர் குதிரைப்படை வீரர்கள். இவுளினா குதிரை. அடுத்து உபச்சாரம். முகமன் கூறி வரவேற்பது, விருந்தோம்பி சிறப்பு செய்வது, இவற்றோட நலிந்தவர்களை கவனித்து பணிவிடை செய்யறது, 16 வகை வழிபாட்டு முறைகள் ஆகியவற்றையும் உள்ளடக்கியது. இதுல உப என்கிற முன்னொட்டு அருகில், கனிவாக என்றெல்லாம் பொருள் தரும். சாரம் செயற்பாடு. வேர்ச்சொல் சர், நடப்பது அணுகுவது. அனுமதி இசைவு சம்மதம். அணு இணங்குதல், மதி விருப்பம். சோதிட கலையில முழு மதிக்கு அதாவது பௌர்ணமிக்கு முந்தைய நாள் அனுமதி எனப்படும். இங்கே அணு பின் செல்லுதல், உடன் செல்லுதல் என்றெல்லாம் பொருள்படும். மதி சந்திரன். பொன்னியின் செல்வர் உனக்கு அடையாளம் தெரியலையா? அப்படியானா இவரோட எதுக்காக புறப்பட்ட? எங்க போக புறப்பட்ட? புருஷனை தொலைச்சி எடுத்துட்டார் அக்கம்மா. கூச்சல் போட்டு ரகசியத்தை வெளிப்படுத்தினது மூடத்தனத்தினாலயா, வேற துர்நோக்கத்தினாலயா?
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிக்கும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
2: நேயர்களே, பொன்னியின் செல்வங்கள் நிகழ்ச்சியின் இன்றைய பகுதி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறோம். நாளை ஒளிபரப்பாக போகிற அடுத்த பகுதிக்காக நீங்க ஆவலோட இருக்கிறதும் தெரியுது. எப்படின்னு கேட்குறீங்களா? நம்ம நிலையத்திற்கு நீங்கள் அனுப்பும் கடிதங்கள் தாங்க இதற்கு சாட்சி. அட என்னப்பா நீ சொல்லி தான் இதெல்லாம் தெரியணுமா அப்படிங்கிற உங்கள் மைண்ட் வாய்ஸும் கேட்குது. இதை விட இன்னும் தித்திப்பான செய்தி ஒன்று சொல்ல தானே நான் வந்திருக்கேன். மாமன்னர் ராஜராஜ சோழனின் 1040வது சதய விழாவான கடந்த நவம்பர் 1 தேதியிலிருந்து 102.3 விவித பாரதி பண்பலையில் ஒலிபரப்பாகிற பொன்னியின் செல்வங்கள் நிகழ்ச்சி உங்களுடைய வேண்டுகோளுக்கு ஏற்ப சென்னை மத்திய அலை 720 கிலோஹெட்ஸ் அலைவரிசையில் மாலை 6:10 முதல் 6:25 மணி வரை ஒலிபரப்பாகுது. அப்புறம் என்ன, ரெட்டிப்பு மகிழ்ச்சி தானே? சென்னை ஆகாஷவாணியின் பொன்னியின் செல்வங்கள் நிகழ்ச்சி பற்றிய உங்க கருத்துக்களை நிகழ்ச்சி இயக்குனர், சென்னை ஆகாஷவாணி, நம்பர் 4 காமராஜர் சாலை, சென்னை 6004 என்ற முகவரிக்கு கடிதமாகவோ pschennai2025@gmail.com என்ற இமெயில் முகவரிக்கு மின்னஞ்சலாகவோ அனுப்பலாம். கூடவே ஆகாஷ்வாணி சென்னைங்கிற வாட்ஸ்அப் சேனலில் இணைஞ்சிங்கன்னா இதுவரை ஒலிபரப்பான பொன்னியின் செல்வங்கள் நிகழ்ச்சியின் பகுதிகளோட யூடியூப் லிங்க் உங்களுக்கு கிடைக்கும். முத்தாய்ப்பா நியூஸ் ஆன் ஏருங்கிற செயலி மூலமா சென்னை ஆகாஷ்வாணியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் உலகம் முழுக்கவும் கேட்கலாம். அப்புறம் என்ன, கொண்டாட்டம் தானே?

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இரவின் அமைதியில்
2: இதயம் எழுதும்
1: இசை கவிதை
2: என் இனிய
1: பொன் நிலாவே.
3: நேயர்கள் அனைவருக்கும் இனிய ஒரு வணக்கம். நான் உங்கள் அரிஜய் குழலி. நீங்கள் இணைஞ்சிருக்கிறது என் இனிய பொன்னிலாவே நிகழ்ச்சியில். நேரம் 9:16. இந்த நேரத்தில் அழகான மெலடி சங்கல் எல்லாம் உங்களுக்காக

வரிசையாக காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த வரிசையில் நம்ம நிகழ்ச்சியில் இடம்பெற போகிற முதல் பாடல் அலைப்பாய்தி திரைப்படத்திற்காக பச்சை நிறமே ஹரிஹரன் மற்றும் கிளின்டன் குரலில், வைரமுத்து வரிகளில் ஏ ரஹ்மான் இசையில். கேட்டு மகிழுங்கள், இது விவுத் பாரதி தமிழகம் 102.3.

நேரம் 9:23. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது என் இனிய பொன்னிலாவே. நம்ம நிகழ்ச்சியில் இடம்பெற போகிற அடுத்த மெலடி மாமன்னன் திரைப்படத்திற்காக நெஞ்சமே நெஞ்சமே வந்துகிட்ருக்கு. யார் பாடினதுன்னு கேட்டிங்கன்னா விஜயேஸ்தாஸ் மற்றும் சக்தி ஸ்ரீ கோபாலன் குரலில் யுகபாரதியுடைய வரிகளில் ஏ ரஹ்மான் இசையில் கேட்க போகிறீங்க நெஞ்சமே நெஞ்சமே. இது பாரதி தமிழகம் 102.3.

0: வைப் பண்றேங்கிற பேர்ல வீலிங் பண்ணாதீங்க, அடுத்தவங்க வாழ்க்கையை கெடுக்காதீங்க.
1: பண்ணாதீங்க தம்பிகளா.
0: ரீல்ஸ் பண்றதுக்கு ஓவர் ஸ்பீட் ஓட்டாதீங்க.
1: அந்த ரீல்ஸ போலீஸும் பார்ப்பாங்க.
0: அடம் பிடிக்கிறாங்களே பசங்க அப்படின்னு சொல்லி ஹை எண்ட் மாடல் வண்டிய உங்க அண்டர் ஏஜ் பசங்களுக்கு வாங்கியே தராதீங்க.
1: பேரண்ட்ஸ் மேலையும் கேஸ் ஃபைல் ஆகும்.
0: சாலை விபத்துகள் பல நடக்கிறது, விபத்துல சிக்கின வாகன ஓட்டிகள் தப்புனால மட்டும் இல்ல.
1: பக்கத்துல ஓட்டுறவங்க கவனத்தை சிதறடிக்காதீங்க, பதட்டப்படுத்தாதீங்க.
0: சினிமால ஹீரோ ஹீரோயினுக்கு பாதுகாப்பு தந்து சாகசம் பண்ண வைப்பாங்க.
1: தப்பான சாகசத்தால விபரீதம் நடந்தா விபத்து செலவுக்கு வீட்டையே அடமானம் வைக்க வேண்டியிருக்கும்.
0: போதையில நீங்க ஓட்டுற வண்டி கண்டிப்பா பாதையில ஓடுறது இல்ல. 40 கீழே வண்டி ஓடுனா வண்டி நம்ம கண்ட்ரோல்ல இருக்கும், 40 மேல போனா வண்டி கண்ட்ரோல்ல நாம போறோம்.
1: சாலை பாதுகாப்பு உயிர் பாதுகாப்பு.
2: ஏன் இனிய பொன்னிலாவை நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரப்போகிற பாடல் என்ன பாடல்னு கேட்டிங்கன்னா, ஆயுதழு திரைப்படத்திற்காக ஹே குட் பாய் நண்பா அப்படின்ற அந்த பாட்டு தான். சுனிதா சாரதி, சங்கர் மகாதேவன், லக்கி அலி மற்றும் கார்த்திக் குரல்ல வைரமுத்து வரிகல்லையர்மன் இசையில் கேட்டணிந்திருங்கள். இது விபத் பாரதி 102.3.

0: இதயங்களை உரசும்
1: மனசு மயங்கும் மௌன கீதம்
0: தினந்தோறும் இரவு 11 மணிக்கு பாடும் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3
2: நெஞ்சில் நீங்காத தென்றல் நீதானா
0: மனசு மயங்கும்
3: மனசு

என் இனிய பொன்னிலா வேலை தைய தையா உயிரை திரைப்படத்திற்காக கேட்டீங்க. சுக்விந்தர் சிங் மற்றும் சுபா குரலில், வைரமுத்து வரைகள் ஏற மணிசையில். அண்ட் நம்ம நிகழ்ச்சியில் வரப்போகிற அடுத்த பாடல் என்னன்னு கேட்டிங்கன்னா, ராவணன் திரைப்படத்திற்காக தான் வந்துக்கிட்டே இருக்கு. சங்கர் மகாதேவன் மற்றும் மனோரதா ஸ்ரீராம் குரலில் வைரமுத்து வரைகள் ஏற மணிசையில் கேட்க போகிறீங்க அந்த பாட்டு காட்டுச்சிருக்கி.

ராஜசக்கரவர்த்தி குரல் இளையராஜாவோட வரிகள்லையும் இசையிலையும் இசையில் தொடங்குதம்மா பாடல் ஹேராம் திரைப்படத்திற்காக கேட்டீங்க. நேரம் இப்போ 9:56 நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. என் இனிய பொன்னிலாவையோட நிகழ்ச்சியுடைய இறுதி பாடல், அதாவது நிறைவு பாடலாக வரப்போகிறது, ஒரு முறை இருமுறை கலவாணி திரைப்படத்திற்காக வந்துக்கிட்டே இருக்குது. இந்த பாட்டை பாடினவங்க ஹரிஷ் ராகவேந்திரா, எஸ் எஸ் குமரன் இசையில்.

0: நேர்கள் இதுவரை கேட்டது
1: இரவின் அமைதியில்
2: இதயம் எழுதும்
1: இசைக்கவிதை
2: என் இனிய
1: பொன் நிலாவே.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு.
2: நேயர்கள் அனைவருக்கும் மீண்டும் இணைய வணக்கம். இது எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சியை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதாவது உங்களுக்கு விருப்பமான பாடல்கள் நம்ம நிகழ்ச்சியில் இடம்பெறணும் அப்படின்னா வாட்ஸ்அப் மூலமாக 9444001023 அப்படின்ற நம்பருக்கு உங்களுடைய பெயர், எந்த ஊர்லேருந்து கூப்பிடுறீங்க, அதே போல் என்ன திரைப்படத்துலேருந்து எந்த பாடல் வேணும் அப்படின்றத 4 டீட்டெயில்ஸும் எங்களுக்கு அமுச்சு விட்டிங்கன்னா உங்கள் நீங்கள் கேட்ட பாடல் நம்ம நிகழ்ச்சியில் இடம்பெறும் உங்கள் பெயரோடு.

ஸோ சீக்கிரமாக உங்கள் ஃபோனெல்லாம் எடுத்து டக் டக்குன்னு உங்கள் வாட்ஸ்அப்பில் உங்கள் பேர், எந்த ஊர்லேருந்து கூப்பிடுறீங்க, என்ன பாடல், என்ன திரைப்படத்துலேருந்து வேணுன்ற நாலு லிஸ்ட்டும் அனுப்பிவிடுங்க.

நிகழ்ச்சியில் இடம்பெற போகிற முதல் பாடலை விரும்பி கேட்டிருக்கவங்க லலிதா நடராஜன், கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருந்தவங்க. கேட்டிருக்கிற பாடல் விவசாய திரைப்படத்திலிருந்து நல்ல நல்ல நிலம் பார்த்து, அந்த பாட்டு தான். டிஎம் சவுந்தரராஜன் குரலில், உடுமலை நாராயணகவி வரிகளில், கே மகாதேவன் இசையில். கேட்டு பகிர்ந்துருங்கள். இது பாரு தமிழகம் 102.3.

எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சியில் இடம்பெற போற அடுத்த பாடல் அழகி திரைப்படத்திற்காக உங்குத்தம்மா இளையராஜாவுடைய குரல்ல வரிகள்ல இசையில கேட்க போறீங்க. இந்த பாட்டை விரும்பி கேட்டிருக்கவங்க ராஜேஸ்வரி கோபால் தஞ்சாவூர்ல இருந்து. அவங்களோட சேர்ந்து நீங்களும் கேட்டு மகிழ்ந்திருங்கள். இது பாரு தமிழகம் 102.3.

0: இந்த பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர்கள் மேல்பட்டடை.
1: அண்ணே, ரேடியோ முன்னாடி உட்கார்ந்துகிட்டு அப்படி என்ன ஆர்வமா கேட்டுட்டு இருக்கீங்க?
2: என்ன இப்படி கேட்டுக்கிட்ட? 8 மணிக்கு நம்ம விவித் பாரதி தமிழ் எஃப்எம்ல உங்கள் விருப்பம் நிகழ்ச்சி இருக்கு இல்லையா, அதை கேட்க தான் ஆவலா உட்கார்ந்துருக்கேன்.
1: அட, இன்னுமா லெட்டர் எழுதி போட்டு பாட்டு கேட்குறீங்க?
2: ஆமா, காலம் காலமாக இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து ஒளிபரப்பாக்கிட்டு வருது. பல நேயர்கள் பல ஊர்லேருந்து கடிதம் போடுறாங்க, அதில் நம்ம பேரும் வரும்போது ஒரு தனி குஷி தான்.
1: நீங்கள் சொல்ல சொல்ல எனக்கே ஆர்வமாக இருக்கே.
2: இதை கேளு.
3: உங்களுக்கு விருப்பமான புதுப்பட பாடல்களும் இந்த பகுதியில வரணும், பிடித்த பாடலோட உங்க பெயர்களும் விவித் பாரதியில வாசிக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டா, ஒரு போஸ்ட் கார்டுல உங்க பெயர், ஊரின் பெயர், அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச பாட்டு, அந்த பாட்டு இடம்பெற்ற திரைப்படத்தின் பெயர், இதையெல்லாம் தெளிவா குறிப்பிட்டு நிலைய இயக்குனர் விவித் பாரதி தமிழ் FM காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 4 அப்படிங்கிற அட்ரஸுக்கு போஸ்ட் பண்ணினா கூடிய விரைவில் உங்க பாடலும் பெயரும் உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியில இடம்பெறும். சோ போஸ்ட் பண்ணுங்க, பாடல உங்க பெயரோட கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
2: எங்க போற?
1: போஸ்ட் ஆபீஸுக்கு தான். போஸ்ட் கார்டு வாங்கணும் இல்ல?
2: அது சரி.
4: எங்களழிப்பில் உங்கள் தெரு நிகழ்ச்சியில் அடுத்து இடம்பெற போற பாடல் மழை நின்ற பின்பு தோரல் போறல அப்படின்ற பாடல் தான். ராமன் தேடி சீதை திரைப்படத்திற்காக வந்துகிட்டு இருக்கு. கல்யாணி குரலில் வித்யாசாகர் இசையில் கேட்க போறீங்க. இந்த பாட்டை விரும்பி கேட்டிருக்கவங்க இளத்தூர்ல இருந்து சரண்யா, அவங்களோட சேர்ந்து நீங்களும் கேட்டு மகிழுங்கள். இது எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு.

நிகழ்ச்சியில் இடம்பெற போற அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க ரவிச்சந்திரன் கள்ளக்குறிச்சியிலிருந்து. அவர் கேட்டிருக்க பாடல் ராசாத்தி உன்ன காணாத நெஞ்சு அப்படின்ற அந்த சூப்பரான பாட்டு தான். வைதேகி காத்திருந்தால் திரைப்படத்திற்காக கேட்டிருக்காங்க. பி ஜெயச்சந்திரன் குரல்ல, வாலி வரிகள்ல இளையராஜாவோட இசையில கேட்டு ரசிக்கலாம். இது உங்கள் விவித் பாரதி தமிழ்ப்பம் 102.3.

நிகழ்ச்சியில் இடம்பெற போற அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்கவங்க முத்துப்பேட்டையில இருந்து சபரிராஜன், சிவதர்ஷினி. இவங்க கேட்டிருக்கிற பாடல் இன்று நேற்று நாளை திரைப்படத்திற்காக காதலே காதலே அந்த பாடல் தான். இந்த பாட்டை பாடினவங்க சங்கர் மாதேவன் மற்றும் பத்மலதா, விவேக் வேல்முருகன் வரிகளில். ஹிப்ஹாப் தமிழோட இசையில கேட்க போறீங்க.

நிகழ்ச்சியில் வரப்போற அடுத்த பாடல் தங்க மீன்கள் திரைப்படத்திற்காக வரப்போது. இந்த பாட்டை விரும்பி கேட்டுக்கோங்க. ஹெச் சரஸ்வதி மயிலாப்பூர்ல இருந்து அவங்க கேட்டிருக்கிற பாடல் ஆனந்த அழை மீட்டுகிறாள் தான் அந்த பாடல் இந்த நேரத்தில் உங்களுக்காக ஒலிக்கப் போகுது. கேட்டு இணைந்திருங்கள். இது தமிழ் FM 2.3.

நிகழ்ச்சியில் ஆனந்த யாழை மீட்டுகிறாய் தங்கம் எங்கள் திரைப்படத்திற்காக கேட்டிருப்பீங்க. ஸ்ரீராம் பார்த்தசாரதி குரலில், நான் முத்துக்குமார் வரிகளில், யோன் சங்கர் ராஜாவோட இசையில். எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சியில் 9444001023 அப்படின்னு நம்பர் இருக்குது. உங்கள் பெயர், எந்த ஊர்லேருந்து கூப்பிடுறீங்க, அதே போல் என்ன திரைப்படத்துலேருந்து என்ன பாடல் வேணும் டீடைல்ஸ் அனுப்புனீங்கன்னா உங்கள் பெயரோட அந்த பாடல் நம்ம நிகழ்ச்சியில் இடம்பெறும். 9444001023 அந்த வருஷத்தில் நிகழ்ச்சியில் இடம்பெற போகிற அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்கோங்க. மந்தை வழியிலிருந்து மகேஸ்வரி, உங்கள் கேட்டிருக்கிற பாடல் காதல் பரிசு திரைப்படத்திற்காக ஏ உன்னை தானே அப்படின்ற அந்த பாடல் தான். இந்த பாட்டை பாடினவங்க எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி அண்ட் வைரமுத்து வரிகளை இளவரசோட இசையில் கேட்டு மகிழ போகிறீங்க. இது எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு.

தானே. என்னோடு ஆடு எதிரியம் இளமையை இருக்கும்.

0: ஹாய் மீரா, குழந்தை பிறந்து 3 மாசம் தான ஆகுது, இவ்ளோ சீக்கிரம் வேலையில ஜாயின் பண்ணிட்ட?
1: என்ன கீதா செய்யறது, லீவு போட்டா சம்பளம் வராது, சம்பளமும் முக்கியம் இல்ல.
0: அப்போ குழந்தைக்கு தாய்ப்பால்
1: பசும்பால் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன் கீதா.
0: நம்ம குழந்தை ஆரோக்கியமா இருக்கணும்னா தாய்ப்பால் தானே முக்கியம் மீரா. பணத்தை கூட எப்ப வேணாலும் சம்பாதிக்கலாம், ஆனா குழந்தையோட ஆரோக்கியத்தை சம்பாதிக்க முடியாதுல்ல.
1: நீ சொல்றது கரெக்ட் தான் கீதா. இப்ப என்ன என்ன பண்ண சொல்ற?
0: இன்னும் 3 மாசத்துக்கு லீவ் அப்ளை பண்ணிட்டு தாய்ப்பால் கொடுக்க ஆரம்பிச்சிடு. நீ தாய்ப்பால் கொடுக்கறதுனால குழந்தைக்கு தேவையான ஊட்டச்சத்தும் கிடைக்கும். பிற்காலத்துல நமக்கு வர மார்பக புற்றுநோய், கர்ப்பப்பை புற்றுநோயில இருந்து நம்மள பாதுகாக்கும்.
1: இவ்ளோ தூரம் எடுத்து சொல்ற, நிச்சயமா செஞ்சிடறேன் கீதா.
0: தாய்ப்பாலை ஊட்டுவோம், ஆரோக்கியமான வாழ்வை அளிப்போம்.
2: நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரப்போற பாடல் வேலையில்லா பட்டதாரி திரைப்படத்திற்காக அம்மா அம்மா அப்படின்ற அந்த பாடல் தான். தனுஷ் மற்றும் எஸ் ஜானகி குரல்ல அனிருத்ராஜன் இசையில கேட்க போறீங்க. இந்த பாட்டை விரும்பி கேட்டிருக்கிறவங்க தஞ்சாவூர்ல இருந்து அபிநயா. ஸ்டே டியூன்ட், தி விபாரி தமிழகம் 102.3.

நேரம் 10:47. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு. நம்ம நிகழ்ச்சியில் அடுத்து வரப்போகிற பாடல் என்ன பாடல் அப்படின்னா, வசந்த கால பறவை திரைப்படத்திற்காக செம்பருத்தி செம்பருத்தி அந்த பாடல் தான். எஸ் வி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி குரலில் வாலி வரிகளில் திவாவுடைய இசையில் கேட்க போகிறீங்க. இந்த பாடலை விரும்பி கேட்டிருக்கவங்க செல்வாம்பிக்கை திருவண்ணாமலை மாவட்டத்திலிருந்து. ஸோ கேட்டு மகிழ்ச்சிங்க. திவ உத்பாரத தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: என்ன செல்வா, போன மாசம் மரத்தெல்லாம் வெட்டிட்டு இருந்த, இப்ப பார்த்தா நிறைய மரக்கன்றுகள் நட்டு வச்சிருக்க. அதுவும் தோட்டத்துக்கு நடுவுல இலை தழையெல்லாம் அக்கம் பக்கம் வீட்டுல கொட்டாத மாதிரி.
1: ஆமா அக்கா, மரத்தை வெட்டினதால கொஞ்சம் மனசு சங்கடமாதான் இருந்துச்சு.
0: அது சரி செல்வா, நான் போன தடவை சொன்ன மாதிரி இலை தழை மத்த காய்கறி பழத்தோள்கள் எல்லாத்தையும் கொட்டுற மாதிரி குழி அமைச்சியா?
1: அதோ பாருங்க, தோட்டத்து கடைசியில 4 அடிக்கு குழியை வெட்டி அதுல இலை தழையெல்லாம் கொட்டி 100 நாட்கள்

0: ஆன உடனே இயற்கை உரம் ஆயிடும். அதை எடுத்து இந்த மரக்கன்றுகளுக்கு போட்டுருவேன்.
1: அதே சமயத்துல முள்ளு செடியா இருந்தா எரிச்சுதான் ஆகணும். அந்த அளவுக்கு அதுல இருந்து வெப்பம் இருக்காது. அந்த சாம்பலையும் இந்த குழியிலேயே போட்டுடு. இயற்கை உரமும் கிடைச்சிரும், நல்ல தரமான காய்கனியும் நமக்கு கிடைக்கும்.
0: அக்கா இன்னொன்னு யோசிச்சேன், மரத்தை வளர்க்கறதுனால கோடை காலத்துல குளிர்ச்சியான காத்து நமக்கு மட்டும் இல்லாம அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கும் கிடைக்கும் இல்லையா?
1: அது இல்லாம செல்வா, நீ செய்யறது மட்டும் இல்லாம உன்னோட கல்லூரியில படிக்கிற பசங்களுக்கும் சொல்லி கொடு, அவங்களும் அவங்க வீட்டுல செய்வாங்கல்ல.
0: கண்டிப்பா சொல்லிட்டா போச்சு. இந்த கல்வியும் ரொம்ப முக்கியம் தானே அக்கா.
2: மரம் வளர்த்து மழை பெருக்கி நிலத்தடி நீரை காப்போம்.

நேரம் 10:54. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. இன்றைக்கி எல்லா நிகழ்ச்சியுமே, அதாவது மாலை 5 மணிலேருந்து எல்லா நிகழ்ச்சியுமே போந்தென்றால் நீ கொரோனா எல்லாமே சூப்பராக போச்சு இல்லையா? கேட்ட கேள்விகள் அனைத்தும் உங்களுக்கு பிடித்திருக்கும், அதே போல் போட்ட பாடுகள் அனைத்தும் உங்களுக்கு பிடித்திருக்கும் நம்புகிறேன். நிகழ்ச்சியுடைய நிறைவு பாடலாக வரப்போகிறது வாரணமாயிரம் திரைப்படத்திற்காக அனல்மேலே பணித்துள்ளேன்ற அந்த சூப்பர் சாங் தான். சுதா ரகுநாதன் குரலில் தாமரை வரிகளில் ஹேர் ஸ்டைலாக சீசையில் கேட்க போகிறீங்க. இந்த பாடலை விரும்பி கேட்டிருக்கவங்க மேல் செவலாம்பாடியிலிருந்து கிருஷ்ணகுமார் அப்படின்றவங்க. அவரோடு சேர்ந்து நீங்களும் இந்த பாட்டை கேட்டு இணைந்து என்ஜாய் பண்ணுங்கள். இன்னொரு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட சந்தை வரைக்கும் தடவை சொல்லிட்டு கிளம்புறதுன்னா உங்கள் அரிசி குழலி. இது பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் நேர்களே. நிலையத்தில் நேரம் 11:40. இது 102.3 விவித் பாரதி தமிழ் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 101.4 சென்னை ரெயின்போ பண்பலை, 102.1 திருச்சி எஃப்எம், 101 குமரி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை, 101.6 கும்பகோணம் பண்பலை, 100.1 திருப்பத்தூர் பண்பலை ஆகிய அலைவரிசைகளில் நாம் இணைந்திருக்கின்றோம். நேர்களே, நாம் கேட்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: மனசு மயங்கும்.
3: மனசு மயங்கும்.
1: நான் உங்கள் அன்பன் திருக்கழுக்குன்றம் சசி எழில்மணி. ஒலிக்க வரும் பாடல் கண்ணெதிரே தோன்றினால் திரைப்படத்திலிருந்து ஹரிணி பாடியது. பாடலை இயற்றியவர் வைரமுத்து, இசை தேவா. உன் கடைக்கண் பேசும் பார்வைகள் புரியவில்லை, இதழ்களோ மௌனத்தில் குழப்பமாய் இருக்கிறது. குழப்பம் தீர எப்போது வழி சொல்வாய்? காத்திருக்கின்றேன் உனக்காக.

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் நினைவிருக்கும் வரை திரைப்படத்திலிருந்து உன்னிகிருஷ்ணன் பாடியது. பாடலை இயற்றியவர் நந்தலாலா, இசை தேவா. நீ காயங்களும் செய்கிறாய், அதற்கு மருந்தாகி மாயங்களும் செய்கிறாய்.

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் மன்னவர் சின்னவர் திரைப்படத்திலிருந்து மனோ ரஞ்சனி பாடியது. வாலியின் வரிகளுக்கு இசை கீதப்பிரியன். என் வாழ்வில் வசந்தமாய் நுழைந்த பின்பு வாட்டங்கள் எனக்கேது.

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் ஆனந்த பூங்காற்றிய திரைப்படத்திலிருந்து ஹரிஹரன் கிருஷ்ணராஜ் பாடியது. பாடலை இயற்றியவர் வைரமுத்து, இசை தேவா. வீசும் பூங்காற்றும் ராகம் பாட துடிக்கும் இதயம் ஆனந்தத்தில் மூழ்கும்.

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் திரைப்படத்திலிருந்து உன்னிகிருஷ்ணன் சித்ரா பாடியது. பாடலை இயற்றியவர் ரவிசங்கர், இசை எஸ் ஏ ராஜ்குமார். உன் வார்த்தைகள் எல்லாம் கவிதைகளாக தவழும் தென்றலும் தாளாட்டு பாடும்.

தொடரும் பாடல் சிம்மராசி திரைப்படத்திலிருந்து அருண்மொழி சுஜாதா பாடியது. பாடலை இயற்றியவர் வாசன், இசை எஸ் ஏ ராஜ்குமார். உன் வருகை பார்த்ததும் துள்ளாத மனமும் துள்ளுறுதி.

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் மறுமலர்ச்சி திரைப்படத்திலிருந்து ஹரிஹரன் அமிர்தா பாடியது. வாலியின் வரிகளுக்கு இசை எஸ் ஏ ராஜ்குமார். எங்கெங்கோ தேடினேன், கிடைக்கவில்லை வார்த்தைகள் உனக்கு நன்றி சொல்ல.

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் என் சுவாச காற்றை திரைப்படத்திலிருந்து எம்ஜி ஸ்ரீகுமார் பாடியது. பாடலை இயற்றியவர் வைரமுத்து, இசை ஏ ஆர் ரஹ்மான். உன் நினைவுகள் எல்லாம் நெஞ்சில் இருக்கின்றது, அதை சேகரித்து வருகிறேன்.

எப்போதும் உன் நினைவுகள்தான் என்னை ஆட்கொள்கிறது. என்ன சொல்வேன், உன் பெயர் சொன்னாலே ஏதேதோ மயக்கம் என்னுள்ளே நிகழ்கிறதே.

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் ஜோடி திரைப்படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் மகாலட்சுமி பாடியது. பாடலை இயற்றியவர் வைரமுத்து, இசை ஏ ஆர் ரஹ்மான். தவமின்றி கிடைத்த வரம் நீ.

நேர்லி நம்முடைய ஃபேஸ்புக் பேஜ் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 இதில் வந்து போஸ்ட் போட்டிருந்தோம். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க தேனி ஹரிராம், அந்தோனிராஜ் காட்டுப்பாக்கம், அலிநகரம் எஸ் மகாதேவன், சாந்தி ரமேஷ், மாதவரம் வீரராகவன், ராஜேஷ் பெரியார் நகர், புரசைவாக்கம் சவுந்தரராஜன், தியாகராய நகர் ரமா ரவி, கே எம் கார்டன் எம்ஜி செல்வகுமார், தியாகராய நகர் ரங்கராஜன், அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, திருமழிசை அஸ்வினி நாகராஜ், பன்னீர்செல்வம் செங்கல்பட்டு, ராஜேஷ் பெரியார் நகர், முரளிதரன் விழுப்புரம்.

நிகழ்ச்சி நிறைவாக ஒலிக்க வரும் பாடல் காதலன் திரைப்படத்திலிருந்து சுனந்தா மின்மினி பாடியது. இசை ஏ ஆர் ரஹ்மான்.

0: நேர்லே நாம் இதுவரை இணைந்திருந்த இந்த நிகழ்ச்சி
1: மனசு மயங்கும்,
2: மனசு மயங்கும்.
0: நிகழ்ச்சியில் இதுவரை உங்களோடு உங்கள் அன்பன் திரு கழுக்குன்றம் சசி எழில்மணி. ஆகாஷ்வாணி நேயர்களுக்கு ஒரு அறிவிப்பு. நேயர்களே, நள்ளிரவு 12 மணி முதல் எமது ஒளிபரப்பில் மேற்கொள்ளப்படும் பராமரிப்பு பணிகள் காரணமாக பண்பலை 102.3 விவித் பாரதி தமிழில் தரைவழி ஒளிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. நியூஸ் ஆன் ஏர் செயலி வழியே நிகழ்ச்சிகளை நேயர்கள் தொடர்ந்து கேட்கலாம். மீண்டும் தரைவழி ஒளிபரப்பு காலை 5:54 ஆரம்பமாகும். வணக்கம் நேயர்களே, ஜெய்ஹிந்த்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் நேர்களே. நிலையத்தில் நேரம் நள்ளிரவு 12:10. இது 102.3 விவித் பாரதி தமிழ். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 101.4 சென்னை ரெயின்போ பண்பலை, 102.1 திருச்சி எஃப்எம், 101 குமரி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை, 101.6 கும்பகோணம் பண்பலை, 100.1 திருப்பத்தூர் பண்பலை ஆகிய அலைவரிசைகளில் நாம் இணைந்திருக்கின்றோம் நேர்களே. நேர்களே, இப்போது முதல் 1 மணி வரை காற்றின் மொழி நிகழ்ச்சியிலும், 1 மணி முதல் 2 மணி வரை நீங்காத அறிங்காரம் நிகழ்ச்சியிலும், 2 மணி முதல் 3 மணி வரை தூங்காத விழிகள் நிகழ்ச்சியிலும், 3 மணி முதல் 4 மணி வரை இன்னிசை இரவு நிகழ்ச்சியிலும் இடைவிடாத இனிமையான பாடல்களை கேட்டு மகிழலாம்.

இந்த வெங்காய முகமே, ஓஹோ ஏன் வெங்காய முகமே, நல்ல தயிர் பச்சடி கேட்டது இந்த வெங்காய முகமே, ஓஹோ ஏன் வெங்காய முகமே. அரைக்கீரை சிறுக்கீரை அகத்திக்கீரை சுக்காங்கீரை புளிக்கீரை புதினாக்கீரை பொன்னாங்கண்ணிக்கீரை முக்கால நாள் வீசி விட்டா முள்ளங்கி வருமே, முக்கால நாள் வீசி விட்டா முள்ளங்கி வருமே, உங்க முதுகே.

ஆசை வந்திருக்கும் கோமை பழம் அசட்டு முகத்துக்கு, ஐயே அசட்டு முகத்துக்கு. ஆஹா தங்கமே தங்கம், தங்கமே தங்கம், தக்காளி பழமே, ஆஹா என் தக்காளி பழமே.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

தொட்டு காட்டவா மேலை நாட்டு சங்கீதத்தை, தொட்டு காட்டவா வட்டம் போடவா வாலிபத்தின்

அஞ்சாமல் நடப்பதும் தேவியை பார்ப்பதும் நவீன உலகத்தின் பாணி. தொட்டு காட்டவா மேலை நாட்டு சங்கீதத்தை, தொட்டு காட்டவா வட்டம் போடவா வாலிபத்தை.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தூங்காத விழிகள்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் நேர்களே. நிலையத்தில் நேரம் 4:40. இது 102.3 விவித் பாரதி தமிழ் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 101.4 சென்னை ரெயின்போ பண்பலை, 102.1 திருச்சி எஃப்எம், 101 குமரி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை, 101.6 கும்பகோணம் பண்பலை, 100.1 திருப்பத்தூர் பண்பலை ஆகிய அலைவரிசையில் நாம் இணைந்திருக்கின்றோம் நேர்களே. நாம் கேட்கலாம் திரை இசையில் பக்தி பாடல்கள். ஒலிக்க வருவது அதிசய திருடன் திரைப்படத்திலிருந்து TM சவுந்தரராஜன் குழுவினர் பாடியது. பாடலை ஏற்றியவர் தஞ்சை ராமையா தாஸ், இசை S. தட்சிணாமூர்த்தி.

நிறைவாக நந்தனார் திரைப்படத்திலிருந்து எம்எம் தண்டபாணி தேசிகர் பாடியது. பாடலை இயற்றியவர்கள் பாபநாசம் சிவன், கொத்தமங்கலம் சுப்பு. இசை எம் டி பார்த்தசாரதி, எஸ் ராஜேஸ்வர ராவ்.

நேர்லே, நாம் இதுவரை திரை இசையில் பக்தி பாடல்கள் கேட்டோம். நிலையத்தில் நேரம் 4:10. கேட்கலாம் பொங்கும் மங்களம். இன்றைய பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் ஆர். தேவராஜலு அவர்கள் நாகஸ்வரம், பள்ளிகொண்டா ஆர். முருகன் அவர்கள் தவில். நிகழ்ச்சியின் தொடக்கமாக ஏரான் ஆபை என தொடங்கும் பட்னம் சுப்பிரமணிய ஐயர் கீர்த்தனை, ராகம் தோடி, ஆதிதாளம்.

நேர்லே, பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் ஆர். தேவராஜுலு அவர்கள் நாகஸ்வரம், பள்ளிக்கொண்டா ஆர். முருகன் அவர்கள் தவில் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். நிறைவாக ஆடமோடி கலதே என தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை, ராகம் சாருகேசி, ஆதிதாளம்.

நாம் இதுவரை கேட்டது பொங்கும் மங்களம். இன்றைய பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் ஆர். தேவராஜலு அவர்கள் நாகஸ்வரம், பள்ளிக்கொண்டா ஆர். முருகன் அவர்கள் தவில் கேட்டோம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நிலையத்தில் நேரம் 5:40. இது 102.3 விவித் பாரதி தமிழ், மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 101.4 சென்னை ரெயின்போ பண்பலை, 101 குமரி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை, 101.6 கும்பகோணம் பண்பலை, 100.1 திருப்பத்தூர் பண்பலை ஆகிய அலைவரிசைகளில் நாம் இணைந்திருக்கின்றோம். நேர்களே, நாம் கேட்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: அருள்மணி மாலை.
1: அருள்மணி மாலையில் தெய்வீக ராகம் ஒலிக்க வருவது ஸ்ரீ ஸ்கந்தகுரு கவசம். பாடியவர்கள் சூலமங்கலம் ஜெயலட்சுமி, சூலமங்கலம் ராஜலட்சுமி.

பிரம்மம் என்றனையே உலகெங்கும் உள்ளது ஒரு பொருள் அன்பேதான். உள்ளுயிராகி இருப்பதும் அன்பென்பாய் அன்பே குமரன் அன்பே ஸ்கந்தன். அன்பே ஓமெனும் அருள் மந்திரமென்றாய் அன்பை உளத்திலே அசையாது.

மே வித்தையாம் இவ்வுலகை வித்தை என்றறிந்திடச் செய். அபயம் அபயம் கந்தா அபயம் என்றலறுகிறேன், அமைதியை வேண்டி அருமுகாவாவென்றேன். உன் துணை வேண்டினேன் உமையவள் குமராகேள், அச்சம் அகற்றிடுவாய் அமைதியை தந்திடுவாய். வேண்டியதுன்னருளே அருள்வதும் கடனேயாம் உன்னருளாலே, உன் தாழ் வணங்கிட்டேன் அட்டவாசித்திகளை. அடியனுக்கருளிடப்பா அஜபை வழியிலே அசையாமலே.

அனுகிரகித்திடுவாய் ஆதி குருநாதா. கேள் ஸ்கந்த குருநாதா, ஸ்கந்த குருநாதா, தத்துவம் மறந்து தன்னையும் நான் மறந்து நல்லதும் கெட்டதும் நான் என்பதும் மறந்து பாவ புண்ணியத்தோடு பரலோகம் மறைந்திடச்சை அருள்வழி விட்டிவனை அகலாதிருத்திடுவாய் அடிமையை காத்திடுவாய் ஆறுமுக

நாபி குஹ்யலிங்கம் நவையுடை குதத்தோடு இடுப்பை முழங்காலை இணையான கால்களையும் புறங்கால் விரல்களையும் பொருந்து முகர் அனைத்தையுமே உரோமத்வாரமெல்லாம் உமைபாலா ரட்சிப்பாய். தோல் ரத்தம் மஜ்ஜையையும் மாம்சமென்பு மேதசையும் அருமுகவா காத்திடுவீர் அமரர் தலைவா காத்திடுவீர். என் அகங்காரமுமகற்றி அறிவொழியாயிருந்தும் முருகாவனை காக்க வேல் கொண்டு வந்திடுவீர். பாபத்தை பொசுக்கி பாறலாம் சிறப்புறவே ஓம் சௌம் சரவணபவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் என்றும் க்ளௌம் சௌம் நமகவென்று சேர்த்திடடா நாள்தோறும் ஓமிருந்து நமக

முருகனின் மூலமிது முழுமனத்தோடே திட்டால் மும்மல மகன்று விடும் முக்தியுந்தன் கையில் உண்டாம் முக்தியை வேண்டியுமே யக்திக்கும் செல்ல வேண்டாம். முருகன் இருப்பிடமே முக்தித்தலமாகும் அப்பா ஹிருதயத்தில் முருகனை

வேத சூட்சுமத்தை விரைவாக பற்றிடலாம். சுப்பிரமணிய குரு ஜோதியாயுள் தோன்றிடுவான் அருட்பெருஞ்சோதியான ஆறுமுக சுவாமியுமே. அந்தர்முகமிருந்து ஆட்கொள்வார்.

பிம்பத்தை இரு விழியால் விரட்டிடுவாய், ஆசை பேய்களை அறவே நசிக்கிடுவாய். அகந்தை பிசாசை அழித்து ஒழித்திடடா மெய்யருளாம் உன்னருளில் முருகாயிருத்திடுவாய். கண்கண்ட தெய்வமே கலியுக வரதனே, ஆறுமுகமான

வில்வுறையும் அருட்குருநாதரே தான் ஸ்கந்தாசிரமத்தில் ஸ்கந்த குருவானான் கான் மூவரும் தேவரும் முனிவரும் போற்றிடவே ஸ்கந்தாசிரமந்தன்னில் ஸ்கந்த ஜோதியுமாய் ஆத்மஜோதியுமா.

சித்தர்களால் புடை சூழ்ந்த குமரகுரு கொல்லி மல்ந்திட்ட ஸ்கந்த குருநாதா, கள்ளம் கபடமற்ற வெள்ளையுள்ளம் அருள் வீரே, கற்றவர்களோடென்னை களிப்புறச் செய்திடுமே. உலகெங்கும் நிறைந்திருந்தும் கந்த குரு உள்ள இடம் ஸ்கந்தகிரி என்பதை நான்

அந்நியோதியே பேரின்ப மகிழ்ச்சியையும் பெருகிடச் செய்திடப்பா. பரமானந்தமதில் என மறக்க பாலிப்பாய் மால் மருகா வள்ளி மணவாளா ஸ்கந்தகுரோ. சிவகுமரா உன் கோயில் ஸ்கந்தகிரி என்றுணந்தேன்.

தந்து ஆட்கொண்டாய் தமிழகத்தை கலியுக வரதன் என்று கலசமுனி உனை புகழ்ந்தான். ஔவைக்கு அருள் செய்த அருமுகவா ஸ்கந்தகுரு ஒழுக்கமொழு கருணையையும்

அன்பெலாம் முருகன் ஸ்தாவர ஜங்கமாய் ஸ்கந்தனாய் அருவுருவாய் முருகனாய் முதல்வனாயானவன் ஸ்கந்தகுரு ஸ்கந்தாசிரமிருக்கும் ஸ்கந்தகுரு அடிபற்றி சரணம் அடைந்தவர்கள் சாயுஜ்யம் பெற்றிடுவர் சத்தியம் சொல்கின்றேன் தன்

நீராடி நீரு பூசி கந்த குரு கவச மோதி கந்தகிரி ஏறிவிட்டால் முந்தை வினை எல்லாம் கந்தன் நகற்றிடுவன் நிந்தைகள் நீங்கிவிடும் நிஷ்டையுமே கைகூடும் கன்னிமார் ஓடை நீரை கைகளிலே நீயெடுத்து கந்தன் என்ற மந்திர